நேயர்களுக்கு காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, சக வருடம் 1948, அஸ்வின மாதம் 11 தேதி, 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 3 நாள், இன்று சனிக்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ்,

நாளொரு குரல். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. அதிகாரம் ஈகை. குரல் எண் 221. பொருள்: வறியவருக்கு ஒரு பொருளை கொடுப்பதே ஈகை எனப்படுவது. மற்றவருக்கு கொடுப்பதெல்லாம் பயனை எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மை உடையது. மீண்டும் குரல்: வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை மற்றும் 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. முதன்மை அலைவரிசையில் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். சென்னை அஞ்சல் 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், புன்னை மரக்கன்று சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் உரையாடுவோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை திரு செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும், பசுமை வளாகங்களும் பசுமை நகரங்களும் வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, மார்பக புற்றுநோயினால் அதிக ஆபத்து உள்ளவர்களுக்கான ஹை ரிஸ்க் ஸ்கிரீனிங் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய்த்துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் புலா, 8:02-8:30 தகவல் தளம், 9:00 அரங்கிசை, அமிர்த முரளி அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆணையம்பட்டி ஜி வெங்கடசுப்ரமணியன் அவர்கள் வயலின், அனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். சென்னை அஞ்சல் 10:02 கேட்டாலி இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு யாதும் ஊரே யாவரும் கேளீர், நெறிப்படுத்துகிறார் முருகானந்தம் அவர்கள். நண்பகல் 12:00 துலாக்கோள் நேயர் கருத்து மடல்கள், 12:15 இசைப்பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் பி எஸ்

காட்சி. 12:30 பன்னிசை மாலை. ஆர் வேதவல்லி அவர்கள் பாடியுள்ள ஆழ்வார் பாசுரங்கள் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம், தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம், ஆசிரியர் ஜி சுரேஷ் அவர்கள், மாணவி எம் பல்லவி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல், டாக்டர் என் ரமணி அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை கேட்கலாம். 4:00 6-60 திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, கதை வசனம் பஞ்சு அருணாச்சலம், இயக்கம் எஸ்பி முத்துராமன். 5:00 இளைய பாரதம், நாட்டு நலப்பணி திட்டத்தில் இளைஞர்களின் பங்கு, நெறிப்படுத்துகிறார் ஏஞ்சலா அவர்கள். 5:30 சின்னஞ்சிறு கிளிகள், புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6:20 மனோரஞ்சிதம். 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:35 முதல் 8:58 வரையிலும் திரை

முத்துராமன். 5 மணிக்கு இளைய பாரதம், நாட்டு நலப்பணி திட்டத்தில் இளைஞர்களின் பங்கு, நெறிப்படுத்துகிறார் ஏஞ்சலா அவர்கள். 5:30 சின்னஞ்சிறு கிளிகள், புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6:20 மனோரஞ்சிதம், இரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8:35 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சின்னக்காவனம் இ தேவராஜன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகிய இடம்பெறும் சென்னை அஞ்சல். 8:00 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகால நிறைவு செய்ததையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 முதல் 10 மணி வரை சங்கீத வானிலை, 10:00 முதல் 11 மணி வரை அகில பாரத இசை நிகழ்ச்சி. ரஃபிக்கான் அவர்களின் வயலின் இசை இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி அகமதாபாத் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது மத்திய அலை 1115 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை வரிசையில் நிகழ்ச்சிகளையாகவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பகல் 2:00 பிற்பகல் 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 பின்னர் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 பின்னர் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். 102.8 FM ரெயின்போவில் காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி ஆனந்தகுமார். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். நண்பகல் 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்திடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதே, மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 கல்லூரி பூக்கள், நாட்டு நலப்பணி திட்டத்தில் இளைஞர்களின் பங்கு, நெறிப்படுத்துகிறார் ஏஞ்சலா. மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், பின்னர் இரவு 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இரவு 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 10:00 வரையிலும், பின்னர் 10:20 முதல் 11:00 வரையிலும் தேன் சிந்ததே வானம். 10:00 முதல் 10:20 வரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகளையாகவும் நிறைவேறும். இதனிடையே காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். காலை 9:30 10:30 பின்னர் 12:30 முதல் இரவு 7:30 வரை மணிக்கொரு முறை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
1: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
0: தினமும் காலை 8:02-8:30
1: நமது முதன்மை அலைவரிசையில்
0: தகவல் தளம்.
2: இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: சைவ சமய திருமுறைகள் 12 10 திருமுறையாக வைத்து எண்ணப்படும் நூல் திருமந்திரம். இந்நூலை இயற்றியவர் திருமூலர். இந்த நூல் சாத்திரத்திற்கு சாத்திரமாகவும் தோத்திரத்திற்கு தோத்திரமாகவும் வைத்து எண்ணப்படுகிறது. இந்நூலில் உள்ள பகுதிகள் தந்திரங்களாக வைக்கப்பட்டுள்ளன. இந்நூலில் பக்தி, தத்துவம், யோகம், ஞானம் என விஷயங்கள் பேசப்படுகின்றன. ஒரு மனிதன் செய்கிற செயல்தான் அவனது நடத்தையை தீர்மானிக்கும் காரணி. நடத்தையே மனித வாழ்க்கையின் மைய புள்ளியாகிறது. சிவசிவ என்கிற தீவினையாளர், அதாவது சி என்று சொல்லக்கூடிய அக்ஷரம், அதாவது அழிவற்றது என்று பொருள்படும் எழுத்து மோன நிலையாகிய மௌன நிலையை குறித்து நின்றது. மௌனம் கலகநாஸ்தி என்பர், அதாவது இதனை மேட்டர் அல்லது பொட்டன்ஷியல் எனர்ஜி என்பர், அதாவது நிலையாற்றலை குறித்து நின்றது. ஆற்றல், அதாவது சக்தி தேக்கி வைக்கப்பட்டு என்ன பயன், அதனை செயல்படுத்த வேண்டாமா, அதுதான் கீனிடிக் எனர்ஜி, அதாவது செயலாற்றல். இதனை வா என்ற எழுத்து குறிப்பிடுகிறது. நல்ல எண்ணங்களை சேமித்து ஆற்றலை தமக்கும் இந்த சமுதாயத்திற்கும் பயன்படுத்துவதையே சிவ சிவ என்ற சொற்றொடர் குறிப்பிடுகிறது. முதல் சிவ தமக்கும் இரண்டாவது சிவ சமுதாயத்திற்கும் பயன் தர வேண்டி குறிப்பிடுகின்றார். அவ்வாறு பயன் விளையும் போது தீயவை செய்வதற்கான வாய்ப்புகளே இல்லை. இதைத்தான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள், உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது, மனம் கீழும் மேலும் புரளாது என்கிறார். ஐடியல் பிரெயின் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப் என்பர், அதாவது நல்ல எண்ண நற்செயல் செய்ய முற்படாத போது அங்கு தீயெண்ணம் தீய செயல் குடிகொண்டுவிடும். நல்லெண்ண நற்செயல்களுக்கு கடும் முயற்சி தேவை, தீயவைகளுக்கு தேவையில்லை, அவை தானாக வந்துவிடும். எதனைப் போல என்றால் நெல் விளையத்தான் அதிகம் பாடுபட வேண்டும். புல், அதாவது களை தானாக முளைத்து வந்துவிடும் அல்லவா. அன்பு காட்டவில்லையேல் வம்பு தானாக வந்துவிடும் என்பர். சிவ என்பது ஏதோ ஒரு சமயம் சார்ந்த பொருளாக மட்டும் அல்லாமல் அதனுள் புதுமையான அறிவுக்கு உகந்த கருத்தை ஆன்மீகத்தின் மூலம் திருமூலர் வெளிப்படுத்துகின்றார். ஆன்மீகம் என்றாலே கடவுள் நம்பிக்கை என்பது பொருள் அல்ல. ஆன்மாவை அறிதல், அதாவது தன்னை அறிதல் என்பது அதன் உட்பொருள். தன்னை அறிவது அறிவாம், பின்னை அறிவது பேய் அறிவாமே என்கிறார் திருமூலர். அதாவது தன்னை தியானத்தின் மூலம் ஒருமுகப்படுத்தி அறியும் போது அறிவு குவிக்கப்பட்டு கூர்மையாக்கப்படுகிறது. பின்னை அறிவது என்பது பயனற்ற வார்த்தைகளை பேசுவதும் தீயவர்களை பற்றி சிந்திப்பதும் தான். அடுத்தது மானுடர் ஆக்கை சிவலிங்கம் என்று திருமூலர் கூறுகிறார். அதாவது கடவுள் என்ற பெயரால் சிலைகளுக்கு பால், நெய், தயிர் முதலான உணவுப் பொருள்களை ஊற்றி வீணாக்குவதற்கு பதில் அவற்றை மனிதர்களுக்கு உண்ண கொடுங்கள், அதுதான் உண்மையான அறிவியல் கலந்த ஆன்மீக பக்தி. மாறாக அவைகள் அனைத்தும் கலந்து சேராகி சீர்கட்டினை பக்தி மூலம் செய்யாதே என்று கண்டிக்கிறார் திருமூலர். தமது திருமந்திரத்தில் பக்தி மூலம் உண்மையான அறிவியல் பொதிந்த ஞானத்தை நமக்கு வகுத்து கொடுத்து நாம் சிந்திக்காமல் இருக்கலாமா?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:15. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக வரும் பாடல் எஸ் ஜானகி பாடியது

0: ஆர்டர் ஆசீர்வதிப்பார்.
1: நிலையத்தின் நேரம் சரியாக 6:23:32. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் இறை மனம் வீசும் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹாஜி குல் முகமது பாடிய பாடல் ஒலிக்கிறது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள் 16 நாள், சனிக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் புன்னை மரக்கன்று சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்

0: யாரு குனிஞ்சு ஏதோ பாத்துங்கிறப்பல காத்து முத்து போல இருக்க. காத்து முத்தா ஏமா, காத்து முத்தா
1: யாரு? ஓ கருத்த முத்தா, வாப்பா வாப்பா.
0: அதான் வீட்டுல பார்த்தா உன்னை காணா, எப்படி கொள்ளையில இருப்பதான் நினைச்சேன், அதே மாதிரி தான் இருக்கிறேன்.
1: ஆமாப்பா, காலையிலே ஒரு மினி வேன் எடுத்துட்டு போய் இந்த புன்ன கண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், அதான் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லைப்பா.
0: புன்னை கண்ணா?
1: ஆமாப்பா, இந்த புண்ணையுடைய காய் இருக்குல்ல,
0: ஆமா,
1: அதுலேருந்து இப்போ எண்ணெய் தயாரிக்கிறோம். அந்த எண்ணெய் வந்து பயோடீசல் உற்பத்திக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதான். இந்த எண்ணெய் வந்து வாகனங்களுக்கு இப்போ எரிபொருள் டீசல் பெட்ரோல்லாம் போடுறோம்ல,
0: ஆமா,
1: அந்த டீசல் கூட இந்த பயோடீசலை கலந்து இதை பயன்படுத்திக்கிறாங்கப்பா.
0: என்னப்பா இது மனுஷனுக்கு பயன்படாத போல இந்த எண்ணெய்?
1: எப்பா எதிர்கால எரிபொருள்ப்பா இது.
0: எதை வச்சு சொல்கிறா, எப்படி சொல்கிற காத்த முத்தா?
1: எப்பா பெட்ரோலு டீசலு எம்மோ நாளைக்கு இந்த உலகத்தில் கிடைக்கும்.
0: ஆமாம்,
1: வர வர குறைஞ்சிக்கிட்டே வருது அளவு. அப்போ மாற்று சக்தி ஒன்று தேவைப்படுது இல்லையா?
0: கண்டிப்பாக தேவைப்படும்.
1: இந்த பயோடீசல்னு சொல்லக்கூடிய இந்த புன்னை மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் இருக்குல்ல,
0: ஆமாம்,
1: இது எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும்பா.
0: அப்போ நம்ம வண்டிகள்லாம் இந்த எண்ணெயை போட்டுக்கலாம்.
1: எதிர்காலத்தில் அப்படிதான் வரப்போகுது.
0: ஓஹோ,
1: இது எப்படியும் 50-60 வருஷம் உயிரோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல மரம்.
0: பரவாயில்லையா,
1: நம்ம இப்பயே இந்த மரத்தை நம்ம நட்டு வச்சு,
0: ஆமா,
1: இதுல இருந்து இந்த எண்ணெய் எடுக்கிறத ஆரம்பிச்சோம்னா ஒரு 40-50 வருஷம் கழிச்சு இந்த பெட்ரோல் டீசல் ஒரு தட்டுப்பாடு வரும் போது பயோடீசல் இந்த எண்ணெயில இருந்து தானே வருதுங்கிறாங்க.
0: ஆமா காத்தமுத்து,
1: அப்ப நமக்கு நல்ல வருமானம் வரும்ல. எப்பா பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கப்பா, நானும் படித்தேன், அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கண்ணெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன்ப்பா. இதை 1 ஏக்கரில் நடவு செய்யலான்னு இருக்கேன்.
0: நல்ல காரியம் பண்ணுற காதமுத்தா. இந்த புன்னை கண்ணை எவ்வளோ தேவைப்படும், நடுறதுக்கு இடைவெளி எவ்வளவு, அடிமுறை என்ன போடணும், இன்னும் பல தொழில்நுட்பங்கள் தான் சொல்லுப்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
1: கருத்தமுத்து, பொதுவாக கடற்கரை ஓரங்களில் இந்த புன்னை மரம் அதிகமாக காணப்படுது, நாமளே பார்த்துருக்கோம். குறிப்பாக தமிழ்நாடு, ஆந்திரா, அப்புறம் கோவா கடற்கரையில் நிறைய புன்னை மரங்கள் தான் இருக்குது. கிராமப்புற பகுதியில் நிழலுக்காகவும் அழகுக்காகவும் இதை வளர்க்குறாங்க. நல்லா ஆண்டு முழுவதும் பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு மரம் பா இது.
0: ஓஹோ,
1: ஆமாம், இந்த மரத்தோடைய இலைகள் நல்ல அடர்த்தியாக இருக்கும் இல்லையா?
0: ஆமாம்,
1: எங்கேருந்து பார்த்தோம்னாலும் அப்படியே கொடை விரித்த மாதிரி மரம் வந்து அழகாக தோற்றம் அளிக்கும்பா.
0: ஓஹோ,
1: இதுலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் இருக்குல்ல அந்த காய்கள்லேருந்து,
0: ஆமாம்,
1: பாரம்பரியமா மருத்துவத்துல முக்கிய இடம் வைக்குதுப்பா.
0: ஓஹோ,
1: இப்பதான்ப்பா அந்த பயோடீசல்னு வந்த பிறகு அதனுடைய உற்பத்தியிலையும் அப்புறம் சோப்பு உற்பத்தியிலையும் இந்த புன்னையோட எண்ணெய் வந்து அங்கம் வைக்க தொடங்கி இருக்குப்பா.
0: ஏங்க அந்த முத்து, நம்ம ஊர்ல வேற எங்கெல்லாம் இருக்குது அந்த புன்னை மரம்?
1: எப்பா புன்னை மரம் எல்லா ஊர்லயும் எல்லா இடங்கள்லயும் இருக்கும். அதை முறப்படி நம்ம ஒரு விவசாயமா செய்யணும், ஒரு சாகுபடியா செய்யணும் அப்படின்னு இறங்கி தான் இப்போ நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
0: சொல்லுப்பா சொல்லுப்பா, மேலே சொல்லு.
1: பொதுவாக மற்ற மரங்களை விட, அதுவும் குறிப்பாக வந்து எண்ணெய் வித்து பயிர்களில் வந்து தென்னை மரத்துக்கு அடுத்து இந்த புன்னை மரம் தான் வந்து எண்ணெய் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மரம். 50-65% எண்ணெய் கிடைக்குதான்ப்பா. காய்களை வறுத்தெடுத்து எண்ணெயை புழிஞ்சோம்னா 70% வரைக்கும் எண்ணெய் கிடைக்குதான்.
0: அப்படியேப்பா,
1: பொதுவாக 40% மேலே எண்ணெய் கிடைச்சாலே நமக்கு நல்ல லாபம் தான்.
0: ஆமாம்,
1: இந்த காயிலேருந்து இவ்வளவு எண்ணெய் கிடைக்கிறதுனால நமக்கு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பயிர்ப்பா.
0: காதமுத்த, இந்த புன்னைக்கன்று நட்டு காய்ப்புக்கு எவ்வளோ நாள் ஆகும், அது வரைக்கும் இதில் ஊடு பயிர்கள் எதனா பயிர் இல்லாமா?
1: நல்ல கேள்விப்பா. இந்த புன்னை மரம் இருக்குல்ல,
0: ஆமாம்,
1: நடவு செஞ்ச 6வது வருஷத்துலேருந்து தான் அது காய்ப்புக்கே வரும்.
0: 6வது வருஷமா?
1: ஆமாப்பா, அப்போ கூட கொஞ்சம் கொஞ்சம் தான் காய்க்கும். ஒரு

0: பத்து வருஷத்துக்கு பிறகுதான் காய்ப்பு அதிகமாகும்.
1: பத்து வருஷமா?
0: ஆமாப்பா, அது வரைக்கும் நீ சொன்ன இல்லையா இந்த ஊடு பயிர் சாகுபடி, அதை தாராளமா செய்யலாம்ப்பா.
1: ஓஹோ,
0: ஆமா, அந்த ஊடு பயிர் சாகுபடியிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு நம்ம அப்படியே ஓட்டிகிட்டே வந்தோம்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த காய்ப்பு நல்லா எடுக்க ஆரம்பித்த பிறகு நமக்கு லாபம் வர ஆரம்பிச்சிரும்பா.
1: ஓ சரி.
0: மரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஆரம்பத்தில் 20 கிலோ அப்படின்னு தொடங்கி மரம் நல்லா காய்க்க ஆரம்பித்த பிறகு 100 கிலோ காய் கொடுக்கும்பா.
1: ஓ பரவாயில்லையா.
0: ஆமாம், சில மரங்கள்லாம் 300 கிலோ 400 கிலோ காய் கொடுக்கக்கூடியதெல்லாம் இருக்குதாம்ப்பா. அது நம்ம எப்படி வளர்க்குறோம் அதை பொறுத்து இருக்குது.
1: சரி,
0: நீ இன்னொன்று ஆரம்பத்தில் கேட்ட இல்லையா, ஒரு ஏக்கரில் வந்து எவ்வளவு கண்ணு, இடைவெளி என்ன, அடி உரம் என்ன, இதெல்லாம்.
1: ஆமாம்,
0: ஒரு ஏக்கருக்கு 170 மரக்கண்ணை நடணும் அப்படின்னா 15 அடிக்கு 15 அடி இடைவெளி விடணும்ப்பா.
1: சரி சரி,
0: ரைட்டா. இதுதான் வந்து பொதுவாக எல்லாரும் செய்யறது. இது நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு முறைப்பா. 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மரத்திலிருந்து சராசரியா 80 கிலோ காய் கிடைக்கிற மாதிரி இருக்கும்பா.
1: பரவாயில்ல,
0: 1 கிலோ 50 ரூபா அந்த அளவில் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு மரத்திலேருந்து 4000 ரூபா நமக்கு வருமானம் கிடைக்கும். இப்போ 170 மரம் ஒரு ஏக்கருக்கு வச்சுருக்கோம் இல்லையா.
1: சரி,
0: அப்போ ஒரு ஆண்டுக்குன்னு பார்த்தோம்னா 680000 ரூபா வருமானம் கிடைக்கும்பா.
1: ஓ, நல்ல வருமானம் பண்ணுதா?
0: நல்ல வருமானம் தான்ப்பா. இந்த பயோடீசல் உற்பத்தி தொழிலில் இந்த புன்னை மர காய்களுக்கு அதிக முக்கியத்துவம் இப்போ கொடுக்குறாங்க. நாளுக்கு நாள் இதனுடைய விற்பனை வாய்ப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. எதிர்காலத்தில் இன்னும் நிறைய கிடைச்சி நல்ல முறையில் விவசாயிகள் லாபம் அடையிறதுக்கு வழிவகை வரும்னு நம்புகிறோம்ப்பா.
1: ஆமாம் காதமுதா, நம்புவோம். காதமுதா, இந்த புன்னைக்கண் நடுவதற்கான இந்த பருவங்கள் எது காதமுதா?
0: இப்போ நம்ம தென்னிந்தியாவை பொறுத்த அளவுக்கு ஏப்ரல் ஜூனு அப்புறம் அக்டோபர்லேருந்து டிசம்பர் இந்த 2 பருவத்தில் சாகுபடி செய்யலாம்ப்பா.
1: சரி,
0: நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய இந்த மரம் அதிகமாக பூச்சி நோய் தாக்குதலுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாத ஒரு மரம்.
1: ஓஹோ,
0: அதனால அந்த செலவுலாம் நமக்கு கம்மி. எதிர்காலத்தில் அதுவும் 2030ல் வந்து அனைத்து விதமான எரிபொருள்கள்லையும் முக்கியமாக விமானத்துக்கு தேவையான எரிபொருள் இருக்குல்ல, அதில் கூட 20% பயோடீசல் சேர்ப்பதற்கான வழிவகை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 2040ல் இந்தியாவுடைய மொத்த எரிபொருள் தேவையில் 40% இந்த புதுப்பிக்கவல்ல எரிசக்தி பங்களிப்பு இருக்குமா.
1: ஓஹோ,
0: 2070ல் 100% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மட்டுமே பயன்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு மத்திய அரசு தெரிவிச்சிருக்குப்பா.
1: காதமுதா, அப்போ எதிர்காலத்தில் இந்த புன்னை மரத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கு.
0: ஆமாம்ப்பா. கத்தமுத்த, இப்போ நான் போட்ட மாதிரி நீனும் 1 ஏக்கர் போடுப்பா.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்,
0: ஏன்னா பின்னாடி நமக்கு பணங்காட்சி மரம்ப்பா இது.
1: ஆமாம் காதமுத்தா, நானும் இன்னொரு 10 விவசாயிகள் புன்னை மரக்கன்ற நட சொல்கிறேன் காதமுதா.
0: தாராளமாக செய்யலாம்ப்பா, எல்லாரும் சேர்ந்து செஞ்சோம்னா எல்லாருக்கும் லாபம் தானே.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம். காதமுதா, ஒரு 2 கண்ணு கூட நான் கொல்லையில் போய் நடுறேன்.
0: எப்பா தாராளமாக 2 கண்ணு என்னப்பா, 10 கண்ணு எடுத்துகிட்டு போப்பா.
1: சரி சரி சரி, தாராள மனசுப்பா உனக்கு. வரேன் காதமுதா.
0: ஆ போயிட்டாப்பா போயிட்டாப்பா.
1: ஆ சரி.

உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் புன்னை மரக்கன்று சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாசமுருகன் ஆகியோர் பங்கேற்றனர்.

0: செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்களின் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். G20 உறுப்பு நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் வெளிப்படையாகவும் சர்வதேச விதிகளின் அடிப்படையிலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். புவிசார் அடிப்படையிலான உற்பத்தி, மறைமுக மானியம் வழங்குவது போன்ற சில நாடுகளின் செயல்பாடுகள் சர்வதேச வர்த்தகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதுடன் உலக அளவிலான வர்த்தக நடைமுறைகளிலும் இந்தியா கவனம் செலுத்தி வருவதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவை கொண்டாடும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற அசோக் சிங்கல் 100-ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழ்நாட்டினாலே நமக்கு திருவள்ளுவர் வாழ்ந்த பூமி, கம்பன் வாழ்ந்த பூமி, ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்த பூமி, சித்தர்கள் ஆன்மீகத்தை வளர்த்த இந்த பூமி, சுவாமி விவேகானந்தர் சிந்தனையை உலகத்திற்கு எடுத்து கொண்ட பூமி, நம்முடைய சங்கராச்சாரியார் சுவாமிகள் அவர்களுடைய லட்சியம், அவர்கள் ஆன்மீகத்தை இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்ட அந்த பூமியிலிருந்து யாரும் ஊரே யாவரும் கேளுகின்ற நம்முடைய தமிழர்களுடைய சிந்தனையை, நம்முடைய சிந்தனையை உலகம் முழுவதும் எடுத்து சென்றிருக்கின்ற திருவள்ளுவருடைய மரபு திருக்குறளை உலகம் முழுவதும் கூட நாம் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறோம். நாம் வளர்ச்சி அடைந்த பாரதம் 2047 நம்மளுடைய ஒவ்வொருவருடைய இலக்கு லட்சியம், நம்மளுடைய தேசம் வளர்ச்சி அடைந்த தேசமாக இருக்க வேண்டும். 2047 நாம் அனைவரும் வளர்ச்சி அடைந்த தேசத்தில் இருக்க வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் கூட இணைந்து செயல்படும்.
0: பண்டிகை கால விடுமுறையொட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் வழக்கத்திற்கு மாறாக கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பெறப்பட்ட புகார்களைத் தொடர்ந்து வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு தீவிர சோதனை நடத்தப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் கட்டணம் உள்ளிட்ட விதிமீறல்களை கட்டுப்படுத்தும் வகையில் சிறப்பு வாகன தணிக்கை இம்மாதம் 21ஆம் தேதி வரை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. விதிமுறைகளை மீறி கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும், தொடர்ந்து விதிமுறைகளில் ஈடுபடும் ஆம்னி பேருந்துகளின் அனுமதியை ரத்து செய்வது உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. கிராமப்புறங்களில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். கிராமங்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்ற மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கும் வகையில் ஊரக மேம்பாட்டிற்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நீதி விடுதிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு சமையற் கலைஞர் பதவி உயர்வுக்கான ஆணைகளை அமைச்சர் வழங்கினார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாராபுரத்தில் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் சமயத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று குறை கூறினார். அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் திறம்பட மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். மின்வெட்டு காரணமாக மக்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கிடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி

0: அரசு தொடரும் சாதனைகள்.
1: செயல்திறனற்ற நிர்வாகம் காரணமாக மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அனுப்பரப்பாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பிற மாநிலங்களில் ஜிஎஸ்டி வசூல் அதிகரித்துள்ள நிலையில் தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சி சரிவடைந்து வருவதாக கூறினார். டாஸ்மாக், பத்திரப்பதிவு, நகராட்சி என பல்வேறு துறைகளிலும் முறைகேடுகள் அதிகரித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். கொலைகள், பாலியல் வன்கொடுமை போன்ற குற்றச் செயல்கள் அதிகரித்து வருவது மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கல்லூத்து கிராமத்தைச் சேர்ந்த தடகள வீராங்கனை அபிநயா ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், தனது குடும்பத்தினரும் பயிற்சியாளரும் அளித்த ஊக்கம் காரணமாக இந்த வெற்றி கிடைத்துள்ளதாக கூறினார்.
2: என் பேர் அபிநயா ராஜராஜன். திருநெல்வேலி தென்காசி இடைப்பட்ட கல்லூத்தின்ற கிராமத்துல இருந்து வர நானு. நான் வந்து இப்ப ரீசெண்டா நடந்த ஏசியன் கேம்ஸ்ல வந்துட்டு 400 மீட்டர் மிக்சட் ரிலேல வந்துட்டு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்கேன். அவ்வளவு பெரிய காம்படிஷன்ல வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காரு. ரொம்ப சின்ன பொண்ணா 19 வயசுல வந்துட்டு நான் அவ்வளவு பெரிய மெடல் பண்ணிருக்கேன். சீனியர் லெவல்ல போயிட்டு நான் வந்து மெடல் பண்ணிருக்கேன். சீனியரோட டீம்ல இருந்து அவங்களுக்கு ஒரு பாட் விளையாண்டுருக்கேன். நானு கண்டிப்பா கவர்மெண்ட் சப்போர்ட், என்னோட ஃபேமிலி சப்போர்ட் நாம இதெல்லாம் பண்ணிருக்க முடியாது. என் ஃபேமிலியில வந்து ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் வந்து இவ்வளவு தூரம் அனுப்பி என்ன வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இதோட நிப்பாட்டாம கண்டிப்பா நான் வந்து இதை விட பெரிய காம்படிஷன்ஸ்லயும் ஒலிம்பிக்ஸ்லயும் பங்கு பெற்று நம்ம நாட்டுக்காக மெடல் பண்ணி பெருமை சேர்ப்பேன் நானு.
1: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வு காணும் வகையில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் திரு இம்ரான்கான் கட்சியுடன் இன்று அந்நாட்டு அரசு பேச்சுவார்த்தை நடத்துகிறது. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பு காரணமாக 4,018 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 747.5 பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது. இந்தியா நெதர்லாந்து இடையே வேளாண் மற்றும் தோட்டக்கலைத்துறையில் 25 சீர்மிகு மையங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களிடையே தேசிய ஒருமைப்பாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற திட்டத்தின் கீழ் இளையோர் சங்கத்தின் விழிப்புணர்வு சுற்றுப்பயணம் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் சென்றடைந்தது. சட்டவிரோத விற்பனைக்காக கடத்தப்பட்டிருந்த யானை தந்தம் உட்பட 4 வனவிலங்கு பொருட்கள் வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தருமபுரி மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி சிறப்பு கதர் விற்பனையை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி திருக்கோயிலில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு சிறு குறு விவசாய சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் அருகே 1.5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் அசிக்யா அலிஃபியா ருஹாண்டாவை வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி 1-நாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நியூ சண்டிகரில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:55.

0: இரண்டு நொடி
1: நேர்கள் கேட்கிருப்பது சூழல் அறிவோம். பசுமை வளாகங்களும் பசுமை நகரங்களும் வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள்.
2: வணக்கம். ஒரு கல்வி வளாகத்தை உண்மையாகவே பசுமை வளாகமாக மாற்றுவது எது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அது வெறும் மரங்களின் எண்ணிக்கைகளை சார்ந்ததல்ல. பசுமை

0: வணக்கம். ஒரு கல்வி வளாகத்தை உண்மையாகவே பசுமை வளாகமாக மாற்றுவது எது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அது வெறும் மரங்களின் எண்ணிக்கைகளை சார்ந்ததல்ல. பசுமை வளாகம் என்பது மரங்கள் நிறைந்த ஒரு இடத்தை விட மேலானது. இது மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் இயற்கையோடு இணைந்து பொறுப்புணர்வுடன் வாழும் இயற்கை வளாகங்களை பாதுகாக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் கற்றுக்கொள்ளும் ஒரு இடமாகும். நாம் ஏன் நமது வளாகங்களை பசுமை வளாகங்களாக மாற்ற வேண்டும்? ஒரு பசுமை வளாகம் பசுமை நகரத்தை உருவாக்குவதற்கான தொடக்க புள்ளியாக அமைய முடியும். பசுமை வளாகங்களும் பசுமை நகரங்களும் என்ற பிரச்சாரத்தின் அடிப்படை நோக்கம் இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை கடமைகள் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இக்கடமைகள் இயற்கை சூழலை பாதுகாப்பது மற்றும் மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தை ஒவ்வொரு குடிமகனும் நினைவூட்டுகின்றன. அப்படியானால் பசுமை வளாகம் என்பது உண்மையில் எதை குறிக்கிறது? இது பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாத்தல், நீர் மற்றும் ஆற்றலை சேமித்தல், கழிவுகளை குறைத்தல், பசுமை பரப்பை அதிகரித்தல் மற்றும் கற்றலுக்கும் வாழ்வதற்கும் ஏற்ற ஆரோக்கியமான சூழலை உருவாக்குதல் ஆகியவற்றை குறிக்கிறது. இந்திய அரசும் பல்கலைக்கழக மானிய குழுவும் உயர்கல்வி நிறுவனங்கள் தங்கள் வளாகத்தை திட்டமிடல், கல்வி மற்றும் நிர்வாகம் ஆகியவற்றில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை ஒருங்கிணைத்து செயல்படுமாறு ஊக்குவித்துள்ளன. ஆனால் ஒரு பசுமை வளாகம் இயற்கைக்கு ஆதரவானதாக மாற முடியுமா? ஆம், முடியும். இயற்கைக்கு ஆதரவான ஒரு வளாகம் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்க மட்டும் முயற்சிப்பதில்லை, அது இயற்கையை தீவிரமாக பாதுகாத்து மீட்டெடுக்கிறது. உதாரணமாக, வளாகங்கள் உள்ளூர் மரங்களை பாதுகாக்கலாம், பல்லுயிர் தோட்டங்களை உருவாக்கலாம், பறவைகளையும் பட்டாம்பூச்சிகளையும் பாதுகாக்கலாம், மகரந்த சேர்க்கையாளர்களுக்கு வாழ்விடங்களை உருவாக்கலாம் மற்றும் சீரழிந்த பகுதிகளை மீட்டெடுக்கலாம். இதை யாரால் சாத்தியமாக்க முடியும்? நமது மாணவர்களால் இது முடியும். மாணவர்கள் வகுப்பறையில் கற்பவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, அவர்கள் பசுமை வளாக தூதுவர்களாக மாற முடியும். இவை எளிய செயல்கள்தான். ஆனால் ஆயிரக்கணக்கான மாணவர்களும் நிறுவனங்களும் இவற்றை கடைபிடிக்கும் பொழுது அவற்றின் கூட்டு தாக்கம் குறிப்பிடத்தக்கதாக இருக்கும். இன்னொரு முக்கியமான கேள்வியும் உள்ளது. ஒரு பசுமை வளாகம் ஒரு நிறுவனத்தின் தேசிய மற்றும் சர்வதேச அங்கீகாரத்திற்கு பங்களிக்க முடியுமா? ஆம், முடியும். நிலைத்தன்மை நடைமுறைகள், சுற்றுச்சூழல் கல்வி, ஆராய்ச்சி பரப்புரை, வள மேலாண்மை மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பு முயற்சிகள் ஆகியவை நிறுவன மதிப்பீடு, அறிக்கையிடல் மற்றும் நிலைத்தன்மை அளவீடுகளில் பெருகிய முறையில் பிரதிபலிக்கின்றன. எனவே தேசிய மற்றும் சர்வதேச அங்கீகாரத்தை வலுப்படுத்தவும் உதவும். ஆனால் தரைவரிசைகள் தான் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டுமா? இல்லை. தரைவரிசைகள் அங்கீகாரத்தை வழங்கலாம், ஆனால் உண்மையான நோக்கம் அதைவிட மிகப்பெரியது. உண்மையான ஒரு பசுமை வளாகம் சுற்றுச்சூழலுக்கு பொறுப்பான குடிமகன்களை உருவாக்குகிறது. அது ஒரு உயிருள்ள ஆய்வகமாக மாறுகிறது. அங்கு மாணவர்கள் செய்து கற்றுக்கொள்கிறார்கள், மேலும் நடைமுறை தீர்வுகளை செய்து காட்டி சுற்றியுள்ள சமூகத்துடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு வளாகமும் ஒரு பசுமை வளாகமாக மாற முடியும். ஒவ்வொரு மாணவரும் இயற்கையின் நண்பராக மாற முடியும். ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு நிலைத்தன்மையை வழிகாட்டியாக மாற முடியும். ஒவ்வொரு நிறுவனமும் சுற்றுச்சூழல் நடவடிக்கைகளுக்கான ஒரு உயிருள்ள ஆய்வகமாக மாற முடியும். மேலும் பசுமையான வளாகங்கள் தங்களை சுற்றியுள்ள சமூகங்கள் மற்றும் நகராட்சிகளுடன் இணையும் பொழுது அவை பசுமையான, ஆரோக்கியமான மற்றும் நீடித்த நகரங்களை உருவாக்க உதவும். ஆகவே நமது வளாகங்களை பசுமையாக்குவதோடு மட்டுமல்லாமல் இயற்கைக்கு உகந்ததாகவும் மாற்றுவோம். நாம் நடுவோம், பாதுகாப்போம், பேணுவோம், மீட்டெடுப்போம், கற்றுக்கொள்வோம், செயல்படுவோம். ஏனெனில் பசுமையான வளாகங்களே பசுமையான நகரங்களுக்கான அடித்தளம். மேலும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை பசுமையான நகரங்கள் இன்றியமையாதவை. நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். பசுமை வளாகங்களும் பசுமை நகரங்களும் வழங்கியவர் முனைவர் எம். நந்திவர்மன்.

0: இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30

0: ആകാശവാണി പുതുച്ചേരി. നേരം 7:02.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: வணக்கம் நேர்களே, முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ்ல நினைவு அலைகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நினைவு அலைகள் நிகழ்ச்சியில என்னோட கூட இணைந்திருக்கிறார் மிஸ்டர் ஞான முருகன், கே திருவண்ணாமலையிலிருந்து. சார் வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். உங்களுடைய மெயில் கிடைச்சது.
3: அதாவது நான் வந்து ஒரு 30-32 வருஷமா வானொலி கேட்டிருக்கேன் மேடம். நான் வந்து பட்டுத்தறி நெசவு வேலை செஞ்சீங்கன்னே நம்ம வானொலி கேட்டேன். நம்ம வானொலி கேட்டாதான் எங்களுடைய தொழிலுக்கே ஒரு உத்வேகமே, வெறுவிறுப்பா கொஞ்சம் வேலையே ஆகும். அதனால ரொம்ப நாளா இந்த 32 வருஷமா வானொலி கேட்கறதுனால நிறைய நண்பர்களும் இதனால சம்பாதிச்சிருக்கேன். வானொலி மூலம் நல்ல நண்பர்கள்லாம் உருவாக்கியிருக்காங்க. அதாவது தொலைக்காட்சி பார்த்தனா வந்து எங்க தொழிலுக்கு பாதிப்பு. நம்ம வானொலி கேட்டுக்கினே எங்க வேலை வந்து இந்த நெசவு செய்யறது, பட்டுத்தறி நெசவு செய்யறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கேட்கறதுக்கு ஒரு இனிமையா இருக்கும், இதமா இருக்கும். அதாவது வானொலி தான் முற்ற நண்பனே.
2: சரி, ஒரு பாடல் நேரத்துல அது ஒரு 3 நிமிஷமோ 4 நிமிஷமோ எத்தனை வரிகள் நெய்தல் முடிஞ்சிடும்?
3: அதாவது ஒரு 4 வருடம் சொல்லுவாங்க, ஒரு 3-4 இன்ச்சு நெய்வோம். அந்த 3 இன்ச்சு அளவுக்கு நிச்சிருவோம். ஆமா மேடம், ஒரு பாடல் முடியற அளவுக்கு ஒரு 3 இன்ச்சு நெய்வோம் மேடம்.
2: ரொம்ப ஜாலியா போகும் இல்லையா?
3: ஆமா ஆமா ஆமா மேடம்.
2: சரிங்க, இப்ப இந்த நிகழ்ச்சி வந்து நினைவலைகள், இதுல பேசணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு ஏதாவது ஷேர் பண்ணனா இப்ப நீங்க ஷேர் பண்ணலாம்.
3: மறக்க முடியாத நினைவு, நம்ம புதுச்சேரி வானொலியில வந்து அரட்டை கச்சேரின்னு ஒரு ப்ரோக்ராம் போச்சு. அப்பெல்லாம் வந்து நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, இத மாதிரி கைபேசில இல்லை மேடம், ஒரு எஸ்டிடி பூத்தா போய் உக்காந்து அந்த போன் ட்ரை பண்ணி பேசுவோம் ரொம்ப ஆர்வமா.
2: அப்போனா எப்போ, எந்த ஆண்டு?
3: அதான் ஒரு ஞாபகம், ஒரு 20 வருஷம் ஆயிருக்கும் மேடம். அரட்டை கச்சேரி நைட்ல இந்த தாலாட்டு தேவானம், ஒரு சில நிகழ்ச்சிகளை வந்து தொலைபேசி மூலம் வந்து எஸ்டிடி பூத்து கிட்ட உக்காந்துங்க அந்த ட்ரை பண்ணுவோம். உட்காந்து டைம் ஒரு மணிக்கு அரட்டை கச்சேரி உட்காந்து ட்ரை பண்ணுவோம். 2 மணி வரலாம் எஸ்டிடி பூத்து காரங்க கொஞ்சம் எங்களுக்கோசம் ஃப்ரீயா விட்டுருவோம். 2-3 பேர் சொல்லி வச்சிருப்போம், இந்த டைம் நாங்க ப்ரோக்ராம் ட்ரை பண்ண வருவோம், யார் இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். அந்த மாதிரி ரொம்ப ஆர்வமா மத்திய அலையில கேட்டு ஒவ்வொரு தலைப்புக்கு தகுந்த மாதிரி பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த நிகழ்ச்சிகள்லாம் புதுச்சேரி வானொலியில வந்து நிறைய கடிதம்லாம் எழுதியிருக்கேன். நான் வந்து கடித வீடு தாலாடு தேவானம் எழுதியிருக்கேன், துலாக்கோல் அந்த விமர்சன கடிதம் எழுதியிருக்கேன், மணிமொழி நிகழ்ச்சி நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நான் வந்து இப்ப போது அலையோடு விளையாடு நிறைய நிகழ்ச்சிகள்லாம் இப்போ கேட்டால இனிக்கும் ஒரு ப்ரோக்ராம் போது இந்த நிறைய கடிதங்கள்லாம் வந்து நான் நிறைய எழுதிக்கேன் மேடம். அதே மாதிரி நம்ம வானொலி நிலையத்துக்கும் ஒரு 5-6 முறை வந்திருக்கேன். அதாவது வானொலி மேல நம்மளுக்கு ஒரு பற்று.
2: சரி, மகிழ்ச்சி. வானொலியை தாண்டி உங்க வாழ்க்கையில வேற மறக்க முடியாத நினைவுகள், மறக்க முடியாத நபர் அப்படின்னா யார சொல்லுவீங்க, எந்த சம்பவத்தை சொல்லுவீங்க?
3: வானொலி மூலம் வந்து ஒரு எக்கச்சக்கமான நண்பர்கள் வந்து உருவாகியிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடித்த நண்பர் பார்த்தா நம்ம காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன்ட்டு, அவரு இன்னும் எனக்கு குடும்ப நண்பராக நிறைய பேர் இருக்காங்க. அவரு குடும்ப நண்பர்ன்றது ரொம்ப டீப்பா இருக்காரு. அவங்க குடும்பத்துல நம்ம இது வந்தாலும் நம்மளும் போற மாதிரி, அவங்க நம்ம ஃபங்க்ஷன் அவர் வரா மாதிரி இன்னைக்கு

0: தொலைபேசி வரைக்கும் ஒரு 30 வருஷமா இருக்கு மேடம். நட்பு நிறைய
1: சரி
0: நண்பர்கள் இருக்காங்க, இருந்தாலும் இவரை சொல்லணும்னு எனக்குடைய ஒரு ஆசை, வேற எது இல்லை மேடம்.
1: சரி, இது ஒரு வானொலி குடும்பம்.
0: ஆமா மேடம், நண்பர்கள் நம்ம வானொலி அறிவிப்பாளர்கள் எல்லாம் கூட நிறைய நம்மளுக்கு பழக்கம். நம்ம சென்னை வானொலியும் கூட போய் நிறைய முறை நிலையத்துக்கு போய் போய் வந்திருக்கேன். எக்கச்சக்கமான வானொலி, நம்ம தமிழ்நாட்டு வானொலி மேல அவ்வளோ விருப்பம். திருச்சி எல்லாத்துலேயும் கடிதம் எழுதியிருக்கேன், போயிருக்கேன். காரைக்கால் பண்பலையிலேருந்து, திருச்சியிலேருந்து, சென்னை அலைவரிசை 1லேருந்து, இப்போ விருத்பாதி தமிழ் பண்பலையிலேருந்து, கோல்டுலேருந்து, எல்லா வானொலியுமே, கொடைக்கானல், திருச்சி, காரைக்கால், எல்லா வானொலியுமே கடித வழி இன்னைக்கு கூட டச் இருக்கு மேடம்.
1: சரி, மகிழ்ச்சி. உங்க வாழ்க்கை என்ன, தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு இல்லையா எல்லாருக்குமே.
0: ஆமா,
1: அதுல மறக்க முடியாத நினைவுகள் ஏதாவது இருந்தா அதை ஷேர் பண்ணுங்க.
0: அதாவது எனக்கு 2011 திருமணம் ஆச்சு மேடம். திருமணம் ஆனது ரொம்ப சந்தோஷம்தான். அதே மாதிரி 2 பிள்ளைகள், ஆண் குழந்தைகள், அவங்க இப்போ வந்து 9th, ஒருத்தர் படிக்கிறாரு, ஒருத்தர் 8th படிக்கிறாரு. அவங்க என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் பங்கெடுத்துக்கிறாங்க, ஓரளவுக்கு நல்லா படிக்கிறாங்க. அதுவே எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு மேடம். இதுதான் எனக்கு மறக்க முடியாத ஒரு நினைவலைகள்னா இதுதான் மேடம்.
1: சரி, உங்க பெற்றோர், நீங்க வாழ்ந்த ஊரு, அதை பத்தி எல்லாம் எதுவும் ஷேர் பண்ண விரும்பலையா?
0: என்னுடைய சொந்த ஊர் வந்து செய்யாறு, திருப்பதிபுரம் மேடம். நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து பாட்டி வீடு வந்து வாழைப்பந்தல், வாழைப்பந்தல் அருகே தான் கொர்க்காத்தூர், இடையில 1 கிலோமீட்டர். சொந்த ஊர்ல இருந்தோம், அது வந்து கொஞ்சம் கஷ்டத்துல என்ன, கொஞ்ச நாள் ஒரு 30-40 வருஷம் இருந்தோம். கொஞ்சம் வீடு எல்லாம் விட்டுட்டோம் அந்த நிலைமையில. அப்புறமா வந்து இங்க வந்து கொஞ்சம் இடம் வாங்கி இங்க வீடு கட்டின்னு இருக்கோம். கட்டி குடும்பம் இருக்கும், நல்லபடியா இருக்கு மேடம்.
1: சரி, வேற எதுவும் ஷேர் பண்ண விரும்பல, வானொலிய சுத்தி வேற எதுவும் இல்ல?
0: வேற எதுவும் இல்ல மேடம்.
1: இதான் நினைவலைகள்ல ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களா?
0: ஆமா மேடம், ஆமா மேடம்.
1: உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நபர் யாராவது சொல்ல முடியுமா?
0: வீட்டுல என்னுடைய பிள்ளைகள் தான் மேடம், பசங்க தான் மேடம் என்னுடைய லைஃப். அப்புறம் மனைவி மேடம், இவங்க என்னுடைய வாழ்க்கையில வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
1: சரிங்க, இப்போ ஒரு பாடல்.
0: இதுக்காக இந்த எனக்கு வந்து பிடிச்ச பாடல், நீங்கள் கேட்ட பாடல், இந்த பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, இந்த பாடல வழங்கினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேடம்.
1: சரி, அந்த பாடல் வந்து உங்களுடைய மகன்களுக்காக.
0: ஆமா மேடம், ஆமா மேடம்.
1: சரி, மனைவிக்காக ஒரு பாடல் கொடுக்கணும்னா என்ன பாடல் சொல்வீங்க?
0: மனைவிக்காக, மனைவி அமைதியெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், இந்த பாடலை கொடுங்க மேடம்.
1: சரி, உங்களுக்கு வரம் கிடைத்ததா?
0: கிடைச்சது மேடம், 2011 வருஷம்.
1: சரி, மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. வேற ஏதாவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா?
0: இன்னொரு கருத்து சொல்லலாம்னா, வானொலி வந்து நீங்க அந்த சொல்ற கருத்துக்கள்லாம் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. நான் தான் சொன்னேன், தொலைக்காட்சி பார்த்தனா வந்து எங்க வேலைக்கு ரொம்ப பாதிப்பு. எங்க செவி வழியா அந்த கருத்துக்கள்ல எங்களுக்கு காது வழியா கொடுக்குறீங்க மேடம். அதுதான் உண்மையிலேயே வானொலி ஒரு வாய் பேசும் நூலகம் மேடம்.
1: பேசும் நூலகமே போதுமே, வாய்
0: பேசுறதுக்கு. நீங்கள் தான் மேடம் குரல் வழியாக தரீங்க, தகவல் நீங்கள் தான் தரீங்க, அதனால உங்களை வந்து வானொலி குரல் பேசும் ஊடகம் கூட சொல்லலாம். ஆமா ஆமா ஆமா, தகவலை சேகரிச்சு மக்களுக்கு கொடுக்குறீங்க, அதுவும் தரமான தகவல் மேடம், உண்மையான தகவல் தரத்தை நம்ம வானொலி தான் மேடம்.
1: சரி, மகிழ்ச்சி,
0: நன்றி.
1: சரி, ரொம்ப நன்றி. நீங்க கேட்ட பிள்ளை நிலா இரண்டும்
0: வெள்ளை நிலா,
1: அப்படியா? சரி, அந்த அந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பு செய்யப்படும். நன்றிங்க, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி மேடம், நன்றி மேடம்.

நேர்களை மீண்டும் அடுத்த வாரம் நினைவலைகள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான

நினைவூட்டுகிறோம் நேர்களே, 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு யாதும் ஊரே யாவரும் கேளிர். நெறிப்படுத்துகிறார் முருகானந்தம் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கப்பல் கட்டுமானத்தில் இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக உருவெடுக்கும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எரிபொருள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என G7 உறுப்பு நாடுகள்

0: பதிவு செய்துள்ளன. அருணாச்சல பிரதேசத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சுகாதாரத்துறையில் ரோபோட்டிக்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்த சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். மருத்துவ சிகிச்சையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு அதிகரித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். ரோபோட்டிக்ஸ், செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்கள் புவிசார் எல்லைகளை கடந்து சுகாதாரத்துறையின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவிடும் என்று அவர் கூறினார். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது குறித்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் இதுபோன்ற தொழில்முறை சார்ந்த மாநாடுகளில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் வேளாண் உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பம் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் மதனப்பள்ளியில் சர்வதேச தோட்டக்கலை மையம் மற்றும் வேளாண் பயிற்சி நிறுவனத்தை அமைப்பதற்கான திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார். வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்கள், அறிவியல் பூர்வமான வேளாண் நடைமுறைகள், ஆராய்ச்சிகள் போன்றவற்றின் மூலம் விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் இந்த நிறுவனம் செயல்படும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். கப்பல் கட்டுமானத்துறையில் தன்னிறைவு பெற்ற நாடாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மும்பையில் இந்திய கப்பல் கழகத்தின் 65 ஆண்டுகால செயல்பாடுகளை குறிக்கும் வகையில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். கப்பல் கட்டுமானத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவை கடல்சார் பாதுகாப்பு, உற்பத்தி மற்றும் தொழில்துறையில் உலகின் முன்னணி நாடாகவும் சர்வதேச சந்தையில் போட்டியிடக்கூடிய வலிமை கொண்ட நாடாகவும் மாற்றுவதற்கு ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் அவசியம் என்று அவர் தெரிவித்தார். ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் நிலவிய பதற்றத்தின் போது இந்தியாவின் எரிசக்தி மற்றும் வர்த்தக பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்திய கப்பல் கழகத்தின் பங்களிப்பை அமைச்சர் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக உரையாற்றிய மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சக செயலாளர் திரு விஜயகுமார், நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு இக்கட்டான தருணங்களில் இந்திய கப்பல் கழகம் பாதுகாப்பு அரணாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். 1961 கப்பல்களுடன் ஏற்படுத்தப்பட்ட இந்த நிறுவனம் தற்போது 5.26 மில்லியன் டன் மொத்த திறனுடன் 58 கப்பல்களை இயக்கி வருகிறது. இந்தியா ஸ்பெயின் இடையேயான கூட்டு கடற்பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய கடற்படைக்கு சொந்தமான திரிசூல் போர்க்கப்பல் வேலன்சியா துறைமுகம் சென்றடைந்துள்ளது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விரு நாடுகளின் கடற்படைகளும் இணைந்து போர் ஒத்திகை, விளையாட்டு, கலாச்சாரம் என பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் காதி பொருட்களுக்கு சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படும் என்று காதி கிராம தொழில்துறை ஆணையத்தின் தலைவர் திரு மனோஜ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காதி பொருட்களுக்கு 20% தள்ளுபடியும் கிராம தொழில்துறை சார்ந்த தயாரிப்புகளுக்கு 10% தள்ளுபடியும் வழங்கப்படும் என தெரிவித்தார். இந்த சிறப்பு தள்ளுபடி அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று அவர் கூறினார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் காதி தயாரிப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். நடப்பாண்டில் காதி பொருட்களுக்கான விற்பனை இலக்கு 251,000 கோடி ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக திரு மனோஜ் கோயல் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தார்

0: தமிழக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: எரிபொருள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் கையிருப்பிலிருந்து 100 மில்லியன் பேரல் டீசலை விடுவிக்க G7 உறுப்பு நாடுகள் முடிவு செய்துள்ளன. G7 நாடுகளிடையே காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் சர்வதேச எரிசக்தி முகமையுடன் இணைந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே எரிபொருட்களின் உயர்வு, சர்வதேச அளவிலான டீசல் விநியோகம், வர்த்தக முரண்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பெட்ரோலியப் பொருட்கள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் உறுப்பு நாடுகளுடன் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள பிரான்ஸ் முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தின் எல்லையை ஒட்டிய பகுதியில் இந்தியாவுக்குள் அத்துமீறி ஊடுருவ முயன்ற 2 தீவிரவாதிகளை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் எல்லைப் பகுதியில் அத்துமீறி நுழைய முயற்சி மேற்கொண்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கிடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்களின் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். G20 உறுப்பு நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் வெளிப்படையாகவும் சர்வதேச விதிகளின் அடிப்படையிலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். புவிசார் அடிப்படையிலான உற்பத்தி, மறைமுக மானியம் வழங்குவது போன்ற சில நாடுகளின் செயல்பாடுகள் சர்வதேச வர்த்தகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதுடன் உலக அளவிலான வர்த்தக நடைமுறைகளிலும் இந்தியா கவனம் செலுத்தி வருவதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ள நினைவு பரிசு பொருட்களுக்கான மின்னணு ஏல நடைமுறைகள் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஏலத்தில் 30 விதமான பரிசு பொருட்கள் இடம்பெறும் என்று அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு சட்டவிரோத தங்க கடத்தல் முயற்சியை மத்திய வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் முறியடித்துள்ளது. மும்பை சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையத்தில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின் போது 12.64 கோடி ரூபாய் மதிப்பிலான 8 கிலோ வெளிநாட்டு தங்கம் மற்றும் 1.09 கோடி ரூபாய் மதிப்பிலான 1168 கேரட் வைரம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்தியாவைச் சேர்ந்த பயணி ஒருவர், விமான நிலைய ஊழியர் ஒருவர் என மொத்தம் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அருணாச்சல பிரதேசத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், ஆந்திரப்பிரதேசம், கேரளம், மாஹே உள்ளிட்ட இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சிக்கிம், லட்சத்தீவுகள், இமயமலையை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டி காலை 10:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கப்பல் கட்டுமானத்தில் இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக உருவெடுக்கும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எரிபொருள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என G7 உறுப்பு நாடுகள் முடிவு செய்துள்ளன. அருணாச்சல பிரதேசத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25:24.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
4: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோயினால் அதிக ஆபத்து உள்ளவர்களுக்கான ஹை ரிஸ்க் ஸ்கிரீனிங் குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர்.

0: மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹை ரிஸ்க் ஸ்கிரீனிங் பத்தி பார்க்க போறோம். சோ ஹை ரிஸ்க் பாப்புலேஷன் நம்ம யாரை சொல்லுவோம்னா, ஏற்கனவே வந்துட்டு மார்பக புற்றுநோய், கருமுட்டு புற்றுநோய் பரம்பரை பரம்பரையா வந்துகிட்டு இருக்கும். மெயினா வந்துட்டு ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு சொல்லணும்னா பிஆர்சிஏ 1 and 2, பிரக்கா 1 and 2 சொல்லக்கூடிய ஜெர்ம் லைன் மியூட்டேஷன், அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பரம்பரை நோயாவே வந்திருக்கும். யூஸ்வலா மார்பக புற்றுநோய் 5-10% வந்து ஹெரிடிட்டின்னு சொல்லக்கூடிய பரம்பரை ஒரு நோய் மாதிரியும் வந்து மார்பக புற்றுநோயோ கருமுட்டை புற்றுநோயோ வந்துகிட்டு இருக்கும். ஸோ இவங்களெல்லாம் தான் வந்து ஹைரிஸ்க் பாப்புலேஷன் சொல்லுவோம். மற்றவங்களை யாருன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிம்போமான்னு சொல்லி டயக்னோசிஸ் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கதிர்வீச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா செஸ்ட் வால் இராடியேஷன் சொல்லுவாங்க. ஐ மீன் அந்த ஏரியாவில் வந்து லிம்போமா வைத்தியத்துக்கு ரேடியோதெரப்பி கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அவங்களையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 வயதுக்கு முன்னாடி இது மாதிரி ரேடியோதெரப்பி கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணவங்களையும் அந்த மாதிரி குரூப்பையும் வந்து ஹைரிஸ்க் பாப்புலேஷன் சொல்லுவோம். பரம்பரை நோய் அது மாதிரி கதிர்வீச்சு சின்ன வயசுலேயே கொடுத்து லிம்போமாவுக்கு வைத்தியம் பண்ணவங்க இவங்க ரெண்டு பேரையும் ரெண்டு குரூப்பையும் வந்து நம்ம வந்து ஹை ரிஸ்க் பாப்புலேஷன் கொடுப்போம். இது மாதிரி ஹை ரிஸ்க் பாப்புலேஷனுக்கு 30 வயதுலேருந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் ஆரம்பிக்கணும். 30 வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணுறதால மார்பகம் வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும், பிரஸ்ட் டிஷ்யூனா கொஞ்சம் டென்சிட்டி அதிகமாக இருக்குன்றதுனால அவங்களுக்குலாம் வந்துட்டு ஆண்டுக்கு ஒரு முறை வந்துட்டு கான்ட்ராஸ்ட் எம்ஆர்ஐ பிரஸ்ட் ஸ்கேனும் பார்ப்போம் 2 மார்க்கிறதுக்கும். அதே சமயம் வந்துட்டு 2 மார்பகத்துக்கும் அல்ட்ராசவுண்டும் ஸ்கேன் சொல்லக்கூடிய அதுவும் ஆண்டுக்கு ஒரு முறை பார்ப்போம். அதே மாதிரி இன் அடிஷன் டு தட் இவங்களுக்கும் வந்துட்டு சுய பரிசோதனையும் பண்ணிக்க சொல்லுவோம். செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் மாதத்துக்கு ஒரு முறை அது மாதிரி பண்ணிக்கணும். ஸோ இவங்கெல்லாம் டாக்டர்ஸ் கிட்ட பயிற்சி பண்ணிட்டு சுய பரிசோதனை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பயிற்சி பட்டுட்டு இவங்க ஆரம்பிக்கலாம். 35 வயது அதுக்கப்புறம் கூட வரவங்களுக்கு மேமோகிராஃபியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். யூஸ்வலாக 30-40 வயதுக்கு இருக்கிறவங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் பண்ணுவோம், டென்ஸ் பிரஸ்ட் இருக்கிறவங்களுக்கு கூட அல்ட்ராசவுண்ட் பண்ணிடுவோம், இல்லை மேமோகிராஃபி ரெண்டுமே பண்ணுறோம். ஸோ மேமோகிராஃபியில் உங்களுக்கு ரொம்ப டென்ஸ் பிரஸ்ட்டுன்னு நமக்கு தெரியுதுன்ற பட்சத்தில் அவங்களுக்கு அல்ட்ராசவுண்டும் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ சப்போஸ் இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து நம்ம ஜனவரி மாதம் வந்து பண்ணோம் அப்படி மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் மேமோகிராஃபி இல்லை அல்ட்ராசவுண்ட் பிரஸ்ட் ஸ்கேனும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மந்தில் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு வந்து நடுவில் வந்துட்டு வேறு எதுவும் நமக்கு தெரியாமல் இருக்கிறது ஆரம்ப கட்டத்துலேயே நம்ம வந்துட்டு ஸ்கேனில் தெரியலன்னா நடுவில் சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கேனில் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸோ தட் நடுவில் வந்துட்டு வேறு ஏதாவது மார்பகத்தில் சேஞ்சஸ் இருக்குது அது மாதிரி ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்குன்னா நம்ம வந்து நடுவில் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக நம்ம வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக வந்து என்ன பண்ணுவோம்னா இவங்களுக்கு ஹை ரிஸ்க் பாப்புலேஷனில் சேஞ்சஸ் இருக்குன்னா அந்த சேஞ்சஸ் இருக்குது நமக்கு டவுட்டாக இருக்குது ஏதோ கட்டி ஏதோ வந்திருக்கு இல்லை மைக்ரோ கால்சிஃபிகேஷன் சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஏதாச்சும் சேஞ்சஸ் ஏதாவது புதுசாக வந்திருக்குன்னா டிஷ்யூ பரிசோதனை வந்து நம்ம வந்து பண்ணிவோம். அது பண்ண பிறகு தான் நம்ம வந்து கேன்சர் இருக்கான்னு உறுதிப்படுத்துவோம். ஸோ இதுதான் ஹை ரிஸ்க் பாப்புலேஷனுக்கான ஸ்க்ரீனிங். ஸ்க்ரீனிங்கோடைய மெயின் பர்பஸே அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோய் அறிகுறி இல்லாத டைம்லேயே கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணி இறப்பு 100% குறைக்கிறதுக்கான குறிக்கோளே அதுதான்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
0: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோயினால் அதிக ஆபத்து உள்ளவர்களுக்கான ஹை ரிஸ்க் ஸ்கிரீனிங் குறித்த விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு யாதும் ஊரே யாவரும் கேளீர். நெறிப்படுத்துகிறார் முருகானந்தம் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:30.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு பழைய கால சம்பவம் இப்ப நினைச்சு பாத்துக்கிட்டா நல்லதுன்னு தோணுச்சு. அது 1908 9ஆம் தேதி தேசம் பூராவும் ஸ்வராஜ்ய தினம் கொண்டாடணும்னு சொல்லி அதுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த நாள்லதான் வங்காள புரட்சி வீரர் விபின் சந்திர பால் சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியில வர்றார். மக்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. அந்த சமயத்துலதான் வத்தலகுண்டுல இருந்து தேசபக்தர் சுப்பிரமணிய சிவா தூத்துக்குடிக்கு வர்றார். அவரும் வாவூசியும் சேர்ந்துகிட்டு ஊர் ஊரா பிரச்சாரம் பண்றாங்க நாட்டுக்கு விடுதலை வேணும்னு சொல்லி. அப்போ தூத்துக்குடியில சப் கலெக்டரா இருந்தவர் ஆஷ் துரை, அவருக்கு இது

0: கொடுக்கல. உடனே ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணி திருநெல்வேலி கலெக்டருக்கு அனுப்பினார். அப்போ திருநெல்வேலி கலெக்டரா இருந்தவர் விஞ்சு துறை. அப்போ அவர் உடனே நோட்டீஸ் அனுப்பினார் வாவிசிக்கும் சிவாவுக்கும், உங்க பேர்ல புகார் இருக்கு, அதனால ஏன் உங்க ரெண்டு பேர் மேலையும் தகுந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கறதுக்கு விளக்கம் கொடுங்க. சுயராஜ்ய தினம் கொண்டாடுற மார்ச் 9 திருநெல்வேலியில என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டார். கலெக்டர் உத்தரவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு நினைச்சு இவங்க ரெண்டு பேரும் போனாங்க. ஆனா அவர் இவங்களுக்கு தகுந்த மரியாதையை கொடுக்கல, நிக்க வச்சே பேசினார், உட்கார கூட சொல்லல, நாளைக்கு மறுபடியும் என்ன வந்து பாருங்க அப்படின்னு கோபமா சொல்லி அனுப்பினார். மறுநாளும் நிக்க வச்சேதான் பேசினார், தூத்துக்குடியில நீங்க பண்ணினது ராஜத்வேஷமான பிரசங்கம், அதுக்காக நீங்க ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்கணும், இந்த மாவட்டத்தை விட்டு வெளியேறணும், எந்த பிரசங்கமும் பண்ணக்கூடாது, இதுக்கான பதிலை இன்னும் 2 எனக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டார். மார்ச் 12 ரெண்டு பேரும் வந்தாங்க. உங்க உத்தரவுக்கு பணிய மாட்டோம், பரிபூர்ண சுவராஜ்யம் எங்களுடைய பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவோம், வந்தே மாதரம் அப்படின்னு முழங்கினாங்க. கலெக்டருக்கு அதிர்ச்சி, இவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணி ரிமாண்ட்ல வைங்க அப்படின்னு விட்டார். அதை கேட்டதும் இவங்க மறுபடியும் வந்தே மாதரம்னு முழங்கினாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ரெண்டு தலைவர்களையும் ஒரு ஜட்கா வண்டியில ஏத்தி பாளையங்கோட்டை சிறைச்சாலைக்கு அழைச்சிட்டு போறாங்க. இதை பார்த்த உடனே மக்களால பொறுத்துக்க முடியல, எங்க பார்த்தாலும் ஆங்கிலேய ஆட்சி ஒழிக, வாவுசி வாழ்க, சிவம் வாழ்க அப்படிங்கிற முழக்கம். மறுநாள் திருநெல்வேலி பூராவும் கலவரம், கடையடைப்பு, கல்லூரி பள்ளிகளுக்கு லீவ் விட்டுட்டாங்க. அங்க போனவங்க எல்லாம் வேற திரும்பி வந்துட்டாங்க. கல்லெறி, தீ வைப்பு, இப்படி ஆயிட்டது நிலைமை மோசமாயிட்டது. கலெக்டர், சப் கலெக்டர், போலீஸ் அதிகாரிகள் எல்லாரும் கலவர பகுதிகளுக்கு விரைஞ்சாங்க. கட்டுப்படுத்த முடியல எதையுமே. எச்சரிக்கை ஏதும் இல்லாமலே துப்பாக்கி சூடு, 4 இந்தியர்கள் அந்த இடத்திலேயே செத்து போனாங்க. அதுக்கப்புறம் வாவுசி சிவா பேர்ல ராஜ நிந்தனை வழக்கு. வாவுசிய எண்ணெய் புழியிற செக்குல மாடு மாதிரி கட்டி இழுக்க வச்சாங்க. சிவாவை சுண்ணாம்பு காரத்துல ஊற போட்டு ஆட்டு ரோமங்களை கையால சுத்தம் செய்ய சொன்னாங்க. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரம் இது. என்னங்க இது, இன்று ஒரு தகவல்ல சுவாரஸ்யமா புராண கதை ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா சுயராஜ்யம் சுதந்திரம்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்ப நான் சொல்லிட்டு வந்த உண்மை நிகழ்ச்சிகள் கூட இந்த தலைமுறையில உள்ளவங்களுக்கு புராண கதை மாதிரி ஆயிட்டுது. அதனாலதான் சொன்னேன். இந்த காலத்து ஆசாமி ஒருத்தன் சொன்னான், வாவூசி ஜெயிலுக்கு வந்து செக்கு இழுத்தார், நான் செக்கு இழுத்து ஜெயிலுக்கு வந்தேன் அப்படின்னா. என்னடா சொல்றேன், என்ன பேங்குக்கு கொண்டு போறதுக்காக என்னுடைய முதலாளி மேஜை மேல வச்சிருந்த செக்க அவருக்கு தெரியாம இழுத்தேன், அதனால மாட்டிக்கிட்டேன், ஜெயிலுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறான். இப்படி செக்கு இழுக்கிறவன் எந்த காலத்துல சுதந்திரம் வாங்க போறான்?
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நேயர்களின் அன்பான கவனத்திற்கு, நமது FM ரெயின்போ 102.8 MHz காலை 8:02 ஒலிபரப்பாகும் நம்ம புதுவை நேரலை நிகழ்ச்சி இனி இனிய நேரம் நேயர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 5 ஒலிபரப்பாகும் அலையோடு விளையாடு நேரலை நிகழ்ச்சி இனி நம்மை சுற்றி நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 6:20 to 7 வரை ஒலிபரப்பாகும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி இனி மாலை 6:20 to 6:50 வரை மனோரஞ்சிதம் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியாகவும், 6:50 to 7 வரை நிகழ்ச்சி நிரல் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிகள் நாளை முதல் கேட்டு மகிழலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:35. நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிமையான காலை வணக்கம். நீங்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நகர்வுலா. நகர் உலா நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர் இடங்கள் பற்றியும் அதன் சிறப்புகள் பற்றியும் தெரிஞ்சிட்டு இருக்கும். அந்த வரிசையில் இன்று கொச்சி பற்றிய தகவல் தெரிஞ்சுக்க போறோம். கொச்சி தென்னிந்தியாவின் கேரளா மாநிலத்தின் மலபார் கடற்கரையில் அமைந்த பெரிய துறைமுக நகரமாகும். எர்ணாகுளம் மாவட்டத்தில் அமைந்த கொச்சி நகரம் கேரளத்தின் மக்கள் தொகை அடர்த்தி மிக்க பெருநகரமாகும். இதனை கொச்சின் என்றும் அழைப்பர். இது கேரளாவின்

நிதி, தொழில் மற்றும் வணிக தலைநகரமாக விளங்குகிறது. இயற்கை துறைமுகத்தை கொண்டுள்ளதால் கொச்சி அரபிக்கடலின் ராணி என்று அழைக்கப்படுகிறது. இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியில். உன்னுடன் திரைப்படத்திலிருந்து பி. உன்னிகிருஷ்ணன், ஸ்வர்ணலதா பாடிய பாடல் கேட்கலாம்.

இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் கொச்சி பற்றிய தகவல் அடுத்ததா. கேரளத்தின் மிகப்பெரிய பன்னாட்டு மற்றும் உள்நாட்டு வானூர்தி முனையமாக கொச்சி பன்னாட்டு வானூர்தி நிலையம் விளங்குகிறது. இந்தியாவின் 6 முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக கொச்சி புகழ்பெற்று திகழ்கிறது. இந்தியாவின் பன்னாட்டு துறைமுகங்களில் கொச்சி துறைமுகமும் ஒன்றாகும். கேரளத்தின் பெரும் நிதி மற்றும் வணிக மையமாக கொச்சி நகரம் விளங்குகிறது. கேரளா மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கொச்சி நகரம் பெரும் பங்கு வகிக்கிறது. இந்திய கடற்படையின் தென்மண்டல கட்டளை மையம் மற்றும் தலைமையிடம் கொச்சியில் உள்ளது. கொச்சியில் இந்திய பங்குச்சந்தை நிறுவனத்தின் கிளையும் இருக்கு. பன்னாட்டு மிளகு வணிக மையம், தென்னை வளர்ச்சிக் கழகம், கடல்சார் பொருட்கள் ஏற்றுமதி மையம், திருவாங்கூர் உரம் மற்றும் வேதியியல் தொழிற்சாலை போன்றவை இங்கு சிறப்பாக இயங்குகின்றன. மேலும் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள், கொச்சி கப்பல் கட்டும் தளம் போன்ற பல தொழிற்சாலைகள் இருக்கு. இங்கு கொச்சி உயர் நீதிமன்றம் உள்ளதுடன் சிறப்பு பொருளாதார மண்டலமும் இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாரிசு திரைப்படத்திலிருந்து விஜய் எம் எம் மனசி பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: வேலைவாய்ப்பு செய்தி. தமிழகத்தின் மகேந்திரகிரியில் செயல்படும் இஸ்ரோவின் உந்து விசை வளாகத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டெக்னீஷியன் 13, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 3, தீயணைப்பு வீரர் 3, குக் 1 என மொத்தம் 20 இடங்கள் உள்ளன. கல்வித்தகுதி 10ஆம் வகுப்பு, ஐடிஐ டிப்ளமோ. வயது 5-10 2026 படி 18-25 வரை மற்றும் 18-35 வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை: எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 750. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ரூபாய் 500. விண்ணப்பிக்க கடைசி நாள் நாளை ஆகும். மேலும் விவரங்களுக்கு iprei.gov.in என்ற முகவரியை பார்க்கவும். வேலைவாய்ப்பு செய்தி கேட்டீர்கள். நிலையத்தின் நேரம் சரியாக 7:49:20. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் நகர் உலா நிகழ்ச்சியில் கொச்சி பற்றிய தகவலில் அடுத்ததாக, சீர்மிகு நகரம் என்ற தகுதியும் கொச்சி நகரம் பெற்றுள்ளது. தற்போதைய கொச்சி மாநகராட்சியின் விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதியில் எர்ணாகுளம், கொச்சிக்கோட்டை, எடப்பள்ளி, கலாம்சேரி, திருப்புனைத்துறை மற்றும் கக்கநாட்டு பகுதிகள் உள்ளது. கொச்சியின் நீர் ஆதாரங்களாக பெரியாறு மற்றும் மூவட்டாறு புழா ஆறுகள் உள்ளது. கோடை காலத்திலும் குறைந்த வெப்ப அளவு கொண்டு குளிர்ச்சியான காலநிலை நிலவுகிறது. ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவமழை பொழிகிறது. கொச்சி பழங்காலத்திலிருந்தே இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் ஒரு முக்கியமான மசாலா வர்த்தக மையமாக இருந்தது. கொச்சியின் பலமான கலாச்சார பாரம்பரியம், உள்நாட்டு மற்றும் சர்வதேச பயணிகள் மத்தியில் இதை ஒரு பிரபலமான சுற்றுலாத்தலமாக மாற்றியுள்ளது. சீனர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட சீன மீன்பிடி வலைகள் நகரத்தின் சின்னமாகவும் உள்ளது. மட்டஞ்சேரி அரண்மனை சுவரோவியங்கள் நிறைந்த வரலாற்று சிறப்புமிக்க அரண்மனை ஆகும். செயின்ட் பிரான்சிஸ் தேவாலயம் இந்தியாவில் உள்ள பழமையான ஐரோப்பிய தேவாலயமாகும். இன்னும் தகவல் தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக இட்லி கடை திரைப்படத்திலிருந்து புஷ்பவனம் குப்புசாமி ராஜமுருகன் பாடிய பாடல் ஒலிக்கேற்கிறது.

நகர் உலா நிகழ்ச்சியில் கொச்சி பற்றிய தகவல் அடுத்ததாக. கொச்சியில் உள்ள சுற்றுலா பகுதி மற்றும் பல வரலாற்று நினைவு சின்னங்கள் போன்றவை இருப்பதுடன் வேம்பநாடு ஏரி மற்றும் காயல் போன்ற இயற்கை ஈர்ப்புகளும் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளை கவர்ந்து ஈர்க்கின்றன. கப்பல் கட்டுதல், பெட்ரோலிய சுத்திகரிப்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகியவை பொருளாதார ஒரு முக்கிய தொழில்துறை வணிக மையமாக விளங்குகிறது. ஆழ்கடல் மீன்பிடி தொழில் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கட்டுமான தொழில், கடல்சார் உணவுகள் ஏற்றுமதி

செய்தல் மேலும் ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சையில் பெரும் பணம் ஈற்றுகிறது. எனவே கொச்சி சிறந்த துறைமுக நகரமாகவும் இயற்கை எழில் நிறைந்த வரலாற்று சிறப்புமிக்க நகரமாகவும் திகழ்கிறது. நிகழ்ச்சியில் நிறைவாக இது கதிர்வேலின் காதல் திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா ஹரிணி பாடிய பாடல் கேட்கலாம்.

0: ஒழித்த பாடலோடு நகர்வுலா நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். ஃப்ளை துபாய் விமானத்தை வெடிக்க செய்ய துணை விமானி மேற்கொண்ட முயற்சியை முறியடித்த இந்தியாவை சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமது சமூக வலைதள பதிவில் காணொலி வெளியிட்டு பேசிய பிரதமர், கேப்டன் ஸ்மித் மச்சார் மிகுந்த மனதைரியத்துடன் இந்த மாபெரும் சவாலை எதிர்கொண்டு பயணிகளை காப்பாற்றியுள்ளார் என்றும், தனது உயிரை துச்சமென மதித்து தீரமிக்க இந்த செயலை செய்து மிகப்பெரிய துயர சம்பவத்தை தடுத்து நிறுத்தியுள்ளதற்கு 140 கோடி இந்திய மக்களும் தலை வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இன்று நடைபெறும் கோபாலக் மாநாட்டில் மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். பால் உற்பத்தி மற்றும் பால் பண்ணை துறையை ஊக்குவிக்கும் வகையில் இந்நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்கும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை காரைக்காலில் நடைபெற உள்ளது. காரைக்கால் மக்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணலாம். புதுச்சேரி அரசு மின்துறை காரைக்கால் வட்டம் சார்பில் விழிப்புணர்வு வார விழா 2026 முன்னிட்டு நுகர்வோர் குறை கேட்கும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது என்று செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஐஜி நகோயாவில் நாளை நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டி நிறைவு விழாவில் இந்திய வீராங்கனை நீருதந்தா இந்திய சார்பில் கொடியேந்த உள்ளார்.

0: 27 வயதான இவர் இப்போட்டியில் 2 தங்கம் மற்றும் 1 வெள்ளிப்பதக்கம் வென்று ஆசிய விளையாட்டுத் தொடரில் இந்தியாவின் சிறந்த செயல்பாடுகளை வெளிப்படுத்தியவர்களில் ஒருவராக உருவெடுத்துள்ளார். மகளிர் தனிநபர் சுடுதல் பிரிவு மற்றும் கலப்பு சுடுதல் பிரிவு ஆகியவற்றில் தலா 1 தங்கப்பதக்கத்தையும் மகளிர் அணி பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்று சாதனை படைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:02. தகவல் தளம் நிகழ்ச்சியில் தினமும் பல பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சிட்டு இருக்கும். இன்று பேரிச்சம்பழம் பற்றிய தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம். பேரிச்சை பனை வகையை சேர்ந்த ஒரு மரம். இம்மரம் இதனுடைய இனிப்பான பழங்களுக்காக வளர்க்கப்படுகிறது. இம்மரம் பெர்சிய குடாவில் தொடங்கியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இது ஒரு நடுத்தர அளவுள்ள தாவரம். 15 முதல் 25 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. இதன் ஓலைகள் 4 முதல் 6 மீட்டர் நீளம் வரை இருக்கும். ஓர் ஓலையில் 150 ஈர்க்குகள் வரை இருக்கும். ஒவ்வொரு ஈர்க்கும் 30 சென்டிமீட்டர் நீளம் வரை வளரும். மரத்தின் உச்சி 6 முதல் 10 மீட்டர் வரை இருக்கும். ஒவ்வொரு பழமும் அதன் அளவையும் வகையையும் பொறுத்து 20 முதல் 70 வரை கலோரி சத்தினை கொண்டிருக்கும். இம்மரம் தோற்றத்தில் தமிழகத்தில் இயல்பாக காணப்படும் ஈச்சை மரத்தை ஒத்ததாகும். இன்னும் நிறைய தகவல் இருக்கு நிகழ்ச்சியில். அடுத்ததாக வில்லு திரைப்படத்திலிருந்து தேவிஸ்ரீ பிரசாத் பாடிய பாடல் கேட்கலாம்.

வில்லு திரைப்படத்திலிருந்து தேவ் ஸ்ரீ பிரசாத் திவ்யா பாடிய பாடல் கேட்டீர்கள். தகவல் தளம் நிகழ்ச்சியில் பேரிச்சம்பழம் பற்றிய தகவலில் அடுத்ததாக என்ன தகவல் அப்படின்னா, பேரிச்சை விவசாயம் செய்பவர்கள் அதற்கான மகரந்த சேர்க்கையை செயற்கை முறையில் செய்கின்றனர். தனியாக ஆண்மரத்தை வைத்து அதில் பூ வரும்பொழுது மகரந்தத்தை சேகரித்து அதை பெண் மரங்களின் பூக்களில் தெளித்து மகரந்த சேர்க்கையை செய்கின்றனர். பேரிச்சை ஆசியா, இந்தியா, அரேபிய நாடுகள், பங்களாதேஷ், பாகிஸ்தான், மத்திய கிழக்கு பகுதியில் அதிகம் விளைகிறது. இதில் முக்கியமாக ஃப்ரக்டோஸ், குல்கோஸ், சுக்ரோஸ் ஆகியவை இருக்கின்றன. அரபு நாடுகளில் ஏராளமான பேரிச்சை வகைகள் காணப்படுகின்றன. அஜ்வா, அன்பரா, பைல், ஃபர்னி, கர், ஹல்வா, ஹில்யா, கலாஸ், லூனா, லுபானா, மஜ்தூல், ஷாரியா போன்றவை சில வகைகளாகும். பேரிச்சம்பழம் பிளவு ஏற்படாமல் இருப்பது நல்லது. சுருக்கங்களோடு இருக்கும் பேரிச்சை தரமானதாக இருக்கும். இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக லப்பர் பந்து திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார், கே சிவாங்கி பாடிய பாடல் ஒலிக்கிறது.

தகவல் தளம் நிகழ்ச்சியில் பேரிச்சை பற்றிய தகவல் அடுத்ததாக. பேரிச்சை சாப்பிடுவதற்கு முன் அதனை கழுவ வேண்டும். இதனால் இனிப்புகளின் மேல் உருவாகும் பாக்டீரியாக்கள் நம் உடலுக்குள் செல்லாமல் தடுக்கலாம். அதனை குளிர்சாதன பெட்டியில் வைத்து பாதுகாத்துக் கொள்வது நல்லது. தினம் 4 முதல் 6 பேரிச்சை சாப்பிடுவது உடலுக்கு மிகவும் சிறந்தது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ப்ளூ ஸ்டார் படத்திலிருந்து பிரதீப் குமார் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: Sonowal highlighted SCI's role in safeguarding India's energy and trade security, particularly during the recent Strait of Hormuz crisis. On to sports. In the Asian Games 2026, India began day 14 with a historic gold in archery as teenager Kumkum Mohor defeated South Korea's Oh Ye-jin in a dramatic shoot-off in Aichi, Nagoya, Japan this morning. After the final was tied 5-5, Kumkum shot a perfect 10, while Oh managed an 8, securing the gold for India. With the victory, Kumkum became the first Indian woman to win an Asian Games medal in the individual recurve event. Earlier, Kumkum defeated China's Jing Yi-Zhu 6-2 in the semi-final, securing a quota place for India at the 2028 Los Angeles Olympics. With this victory, India's medal tally rose to 77, including 17 gold, 25 silver and 35 bronze medals. In hockey, defending champions India will take on against Malaysia, with the two teams meeting at the Gifu Prefectural Green Stadium with eyes on the gold medal and an LA 2028 Olympics quota. And now for a look at today's newspapers, it's over to Renu Kataria.
1: Thank you, Anuja. The front page news of all the dailies today is on the historic hockey and archery wins in the Asian Games in Japan, with Indian hockey team celebrating the win to qualify for the Los Angeles Olympics. The Times of India headline says, "Poor gold, India equals its best day at any Asian with haul of 6. Recounting the mid-air incident, PM Modi shares unforgettable conversation filled with pride and emotion with hero pilot who saved lives on social media platform X, cites the statesman. Hindustan Times refers to the Russian President Putin hailing Prime Minister Modi having very good ideas aimed at mutually acceptable solution for ending Ukraine war. In a move to standardize official cartography and enhance public awareness of the sensitive border region, India adds 28 sites in Ladakh to official map, states the Asian Age. And finally, the Pioneer writes, Vande Bharat Express sets 100 km per hour record over the highest and first cable stayed Chenab Railway Bridge. And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Renu. And now before we end the bulletin, the headlines once again. India calls for WTO-compliant measures to address trade distortions, dumping and predatory pricing. G7 countries agree to release 100 million barrels of diesel and crude oil as prices climb record high in United States. United Nations welcomes India's Green Energy Corridor Phase 3, says it will strengthen India's position as global leader in solar energy. Union Cooperation Minister Amit Shah to lay foundation stone for 255 crore rupees dairy plant in Ujjain today, with processing capacity of 3 lakh litres of milk per day. And in Asian Games, Indian archer Kumkum Mohor clinches gold in recurve event, Indian men's hockey team to clash for gold against Malaysia. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:30. தகவல் தளம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் பேரிச்சம்பழம் பற்றி நிறைய தகவல் தெரிஞ்சுட்டு இருந்தோம். அடுத்ததாக நம்மளுடைய உடலுக்கு எவ்வளவு நல்லது, என்னென்ன பயன்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே பொதுவாக தெரியும் இரும்பு சத்து உள்ளது ரொம்ப நல்லது அப்படின்னு. அதையும் தாண்டி பல சத்துக்கள் பேரிச்சம்பழத்தில் இருக்குது. தினமும் பேரிச்சம்பழம் சாப்பிடுவதால் உடலுக்கு உடனடி ஆற்றல் கிடைப்பதுடன் இரத்த சோகை நீங்கி எலும்புகள் வலுவடைகின்றன. இதில் நிறைந்துள்ள நார்ச்சத்து செரிமானத்தை சரிசெய்து குடல் இயக்கத்தை ஆரோக்கியமாக பராமரிக்க உதவுகிறது. இதில் பொட்டாசியம், மெக்னீசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும் இதய நோய்கள் வரும் அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது. கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் எலும்புகளை வலுவாக்க உதவுகின்றன. மேலும் பல தகவல்கள் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வலிமை திரைப்படத்திலிருந்து யுவன் அனுரு குல்கர்னி பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

தகவல் தளம் நிகழ்ச்சியில் இன்று பேரிச்சம்பழம் பற்றிய தகவலில் பயன்கள் நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். அடுத்ததான் பேரிச்சம்பழத்தில் கார்போஹைட்ரேட் 44%, நார்ச்சத்து 11.5% உள்ளது. புரதம், காப்பர், சோடியம், விட்டமின் ஏ, B1, B12, விட்டமின் சி, நியாசின் மற்றும் எண்ணெய் சத்துக்கள் இருக்கின்றன. வெளிநாடுகளில் பேரிச்சையை டயட் என்றே பெயரிட்டு அதனை பின்பற்றி உடல் எடையை குறைக்கிறார்கள். காலை மாலை உடற்பயிற்சிக்கு பின் பேரிச்சை சாப்பிடுவது உடனடி ஆற்றல் கிடைக்கும். பேரிச்சம்பழம் சாப்பிடுவதால் கெட்ட கொழுப்பை குறைத்து மாரடைப்பு மற்றும் அதிக இரத்த அழுத்தம் ஏற்படாமல் தடுக்கும், மந்தத்தன்மையும் நீங்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாராள பிரபு படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 ஆண்டு நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்போது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒருமுறை நிதி உதவியாக தலா ₹10 லட்சம் வழங்கப்பட உள்ளது. பயிர் வகைகள், சிறு தானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது ₹10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல் ஆகியவற்றிற்கு ஒருமுறை நிதி உதவியாக ₹5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான இணைப்புகளுடன் இம்மாதம் 23ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் தெரிவித்துள்ளாா்.

நிலையத்தின் நேரம் சரியாக 8:40:58. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் தகவல் தளம் நிகழ்ச்சியில் இன்று பேரீச்சம்பழம் பற்றிய தகவல் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்று பல பெண்கள் இரத்த சோகை நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இரும்பு சத்து குறைவினால் சோர்வாக இருப்பது, முடிக்கொட்டும் பிரச்சினை, குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி போன்ற பாதிப்புகள் ஏற்படுகிறது. எனவே இரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்க பேரீச்சம்பழம் பெரிதும் உதவுகிறது. எனவே இதை சாப்பிட்டு வருவதால் இரத்தத்தின் அளவு அதிகரிக்கும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்களின் கரு வளர்ச்சிக்கும் இது உதவும். எனவே கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் சாப்பிட வேண்டிய உணவு வகையில்

நேயர்களின் அன்பான கவனத்திற்கு, நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz-இல் காலை 8:02 ஒலிபரப்பாகும் நம்ம புதுவை நேரலை நிகழ்ச்சி இனி இனிய நேரம் நேயர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 5 மணிக்கு ஒலிபரப்பாகும் அலையோடு விளையாடு நேரலை நிகழ்ச்சி இனி நம்மை சுற்றி நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 6:20 முதல் 7 மணி வரை ஒலிபரப்பாகும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி இனி மாலை 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியாகவும், 6:50 முதல் 7 மணி வரை நிகழ்ச்சி நிரல் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிகள் நாளை முதல் கேட்டு மகிழலாம். தகவல் தளம் நிகழ்ச்சியில் பேரிச்சம்பழம் பற்றிய பயன்களில் அடுத்ததாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பேரிச்சம்பழத்தில் மெக்னீசியம் மற்றும் தசை வீக்கத்தை குறிக்கும் தன்மை உள்ளதால் மூட்டுவலி, வீக்கம் போன்றவற்றிலிருந்து நிவாரணம் தரும். எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கும். இதில் கால்சியம் சத்தும் அதிகம் உள்ளதால் பற்கள் வலுவாக இருக்க உதவும். குறிப்பாக குளிர்காலங்களில் நோய் தொற்றுகள், கிருமிகள் நம்மை அண்டாமல் இருக்க அதிக சத்துக்கள் நிறைந்த பேரிச்சியை உண்பதால்

தகவல் தளம் நிகழ்ச்சியில் பேரிச்சம்பழம் பற்றிய தகவல் அடுத்ததான். அமினோ அமிலங்கள் நார்ச்சத்து இருப்பதால் சர்க்கரைக்கு பதிலாக இனிப்பு சுவைக்காக பழச்சாறு மற்றும் இனிப்பு வகைகளிலும் பேரிச்சம்பழத்தை சேர்த்து

வைத்துக் கொள்வது சிறந்தது. பேரிச்சம்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை உள்ளதால் பளபளப்பான தோலினையும் உடலை இளமையாக வைத்திருக்கவும் உதவும் மற்றும் செல்களின் பாதிப்பையும் குணமாக்கும். இயற்கையான சர்க்கரை மற்றும் கலோரிகள் இருப்பதால் ஆற்றல் அதிகரித்து உடல் சோர்வு நீங்கி உடலுக்கு தேவையான பலம் கிடைக்கிறது. பொட்டாசியம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக டான் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர், ரோகேஷ் பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

தகவல் தளம் நிகழ்ச்சியில் பேரிச்சம் பழம் பற்றி நிறைய தகவல் நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். அடுத்ததாக என்ன தகவல் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான பெற்றோருக்கு பெரும் சவாலான ஒன்று தங்கள் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் மிகுந்த உணவுப் பொருட்களை உண்ண வைப்பது. எனவே இயற்கையில் கிடைக்கும் உணவுப் பொருட்களில் உள்ள சத்துக்கள் பற்றி எடுத்துரைத்து தினமும் குழந்தைகளுக்கு நம்ம ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கும்பொழுது ஆரோக்கிய உணவு பட்டியல் கூடவே பேரிச்சம்பழத்தையும் கொடுத்து பழக்கப்படுத்துவது மிகவும் சிறந்தது. மேலும் பயணத்தின் போது உண்பதற்கும் பேரிச்சம்பழம் சிறப்பான ஆற்றலை தரும். எனவே வைட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற நம் உடலுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படும் அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிறைந்த அற்புதமான பேரிச்சம்பழத்தை அனைத்து வயதினரும் உண்டு ஆரோக்கியமாக வாழலாம்.

ஒலித்த அழகிய திரைப்படத்திலிருந்து கார்த்திக் பவதாரிணி பாடிய பாடலோடு தகவல் தளம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இன்னும் சில நொடிகளில் அடுத்த நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் இப்பொழுது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கேசை நிகழ்ச்சியில் அம்ருதா முரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். அணையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். நீலாயதாட்சி என்ற ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். பரஸ் ராகம் திஷ்ட திரிபுட தாளம்.

அரபி ராகத்தில் மிஸ்ர ஜம்ப தாளத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்து துணை புரிந்தருள் என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல் வரமு ராகம் ஆதி தாளம்.

நேரம் 9:30. அரங்கிசை நிகழ்ச்சியில் அமிர்தா முரளி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அணையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து கொலுவையுண்ணாடே, பைரவி ராகம் ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசையில் இதுவரை அமிர்தா முரளி அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆனையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். சுகாதாரத்துறையில் ரோபோட்டிக்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்த சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் வேளாண் உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பம் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் மதனப்பள்ளியில் சர்வதேச தோட்டக்கலை மையம் மற்றும் வேளாண் பயிற்சி நிறுவனத்தை அமைப்பதற்கான திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். கப்பல் கட்டுமானத்துறையில் தன்னிறைவு பெற்ற நாடாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மும்பையில் இந்திய கப்பல் கழகத்தின் 65 ஆண்டு கால செயல்பாடுகளை குறிக்கும் வகையில் நடைபெற்ற இவ்விழாவில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். 1961 19 கப்பல்களுடன் ஏற்படுத்தப்பட்ட இந்நிறுவனம் தற்போது 5.26 மில்லியன் டன் மொத்த திறனுடன் 58 கப்பல்களை இயக்கி வருகிறது. புதுச்சேரி மின்துறைக்கு சொந்தமான மின் கம்பங்கள் மற்றும் தெருவிளக்கு கம்பங்களில் அரசு வகுத்துள்ள விதிமுறைகளை முற்றிலுமாக மீறி எவ்வித முன் அனுமதியும் இன்றி சட்டவிரோதமாக தொலைக்காட்சி மற்றும் இணையதள மின்கம்பி வடங்கள் கட்டப்படுவதும் விளம்பர பதாகைகள் மற்றும் சோரொட்டிகள் ஓட்டுவதும் இந்திய மின்சார சட்ட விதிகளின்படி கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாகும். எனவே அறிவிப்பு வெளியான 1 வார காலத்திற்குள் தாங்களாகவே முன்வந்து மின்கம்பி வடங்கள் பதாகைகள் மற்றும் சுவரொட்டிகளை முழுமையாக உடனடியாக அகற்றப்பட வேண்டும் எனவும் மின்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியா பிரேசில் அணிகளுக்கு இடையிலான சர்வதேச நட்புறவு கால்பந்து போட்டி கொல்கத்தாவில் உள்ள சால்ட் லேக் மைதானத்தில் இன்றிரவு 7:30 நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10:02:22. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்க ஃபேஸ்புக்கில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலின் திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர், இது எல்லாமே தெளிவாக டைப் செய்து அனுப்புங்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக புவனகிரியிலிருந்து சுமதி பாபு இவர்கள் விரும்பிய பாடலின் படம் பூமணி.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயிலிருந்து ஸ்ரீராமலு, இவர் விரும்பிய பாடலின் படம் அற்புதம், பாடல் இதோ.

நிலையத்தின் நேரம் சரியாக 10:16:50. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் அமித்ராஜா இவர் விரும்பிய பாடலின் படம் காதலர் தினம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், சுகன்யா பரத், சென்னை. இவர்கள் விரும்பிய பாடலின் படம் சிட்டிசன்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

நேர்களே, 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு யாதும் ஊரே யாவரும் கேளீர். நெறிப்படுத்துகிறார் முருகானந்தம் அவர்கள். கேட்டாரி இனுக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதி பிரகாஷ் ஷியாம்லா இவர்கள் விரும்பிய பாடலின் படம் வயசு பொண்ணு

நிலையத்தின் நேரம் சரியாக 10:37. நேயர்களின் அன்பான கவனத்திற்கு, நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz காலை 8:02 ஒலிபரப்பாகும் நம்ம புதுவை நேரலை நிகழ்ச்சி இனி இனிய நேரம். நேயர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சியாகவும் மாலை 5 மணிக்கு ஒலிபரப்பாகும் அலையோடு விளையாடு நேரலை நிகழ்ச்சி இனி நம்மை சுற்றி நேரலை நிகழ்ச்சியாகவும் மாலை 6:20 முதல் 7 மணி வரை ஒலிபரப்பாகும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி இனி மாலை 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியாகவும் 6:50 முதல் 7 மணி வரை நிகழ்ச்சி நிரல் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிகள் நாளை முதல் கேட்டு மகிழலாம்.

கேட்டாலே இனிக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தெருமுட்டம் நாச்சார்பேட்டை அன்பழகன் இவர் விரும்பிய பாடலின் படம் பெரியடத்து பெண். பாடல் இதோ

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஒரு சிலருக்கு மட்டும் பாடல் வழங்க முடிந்தது. மற்ற நேயர்களான தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், மாதவரம் சரஸ்வதி, பத்மநாபன், ஓடி சுரேஷ், ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், கொடிக்கால் பாளையம் ஜான், ஹாஜா நஜ்முதீன், ராஜன் சுப்பிரமணியன், குர்காத்தூர் கே கே ஞானமுறை.

மகன் ராஜபாளையம் முத்துகிருஷ்ணன், நாகை பாபு, சத்யா, சித்திரப்பிரியா, சஷ்டிகா, காட்டூர் சிவகுமார் இவர்களுக்காக சிங்காரவேலன் படத்திலிருந்து ஒரு பொதுவான பாடல் ஒலிபரப்பாகிறது.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்களின் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு சட்டவிரோத தங்க கடத்தல் முயற்சியை மத்திய வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் முறியடித்துள்ளது. இது தொடர்பாக இந்தியாவைச் சேர்ந்த பயணி ஒருவர், விமான நிலைய ஊழியர் ஒருவர் என மொத்தம் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியா ஸ்பெயின் இடையேயான கூட்டு கடற்பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய கடற்படைக்கு சொந்தமான திரிசூல் போர்க்கப்பல் வெலன்சியா துறைமுகம் சென்றடைந்துள்ளது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இவ்விரு நாடுகளின் கடற்படைகளும் இணைந்து போர், ஒத்திகை, விளையாட்டு, கலாச்சாரம் என பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு 5 மற்றும் 6 அக்டோபர் ஆகிய தேதிகளில் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தேர்தல் பணிகளுக்கான ஏற்பாடுகள் மற்றும் வாக்குப்பதிவு நடைபெறுவதை முன்னிட்டு இந்த விடுமுறை அளிக்கப்படுகிறது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலிலும் வரும் 8ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் இன்று நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 20 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் விளையாடி வருகின்றன. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நியூ சண்டிகரில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:02. நேயர் நேரம். நிகழ்ச்சியில் நான் முருகானந்தம் பக்கிரிசாமி. உலகில் தோன்றிய நிலப்பரப்பில் பயிரினங்களும் உயிரினங்களும் தோன்றிட, உயிரினங்களின் தலைவன் என்ற நிலையில் இருந்த மனிதன் கற்றுக்கொண்ட மொழி தமிழ். பிற்காலத்தில் பல நிலப்பரப்புகள் வந்தபோது அங்கெல்லாம் குடியேறியவர்கள் தமிழர்கள். அனைத்து உலகப்பகுதிகளும் வாழக்கூடிய ஊர்களே என ஏற்றுக்கொண்டவர்கள் தமிழர்கள். அந்தந்த இடத்தின் தட்பவெட்ப சூழலுக்கு ஏற்ப மொழி மாற்றங்களை செய்து கொண்டாலும் உலகெங்கும் வாழும் அனைத்து இனத்தவர்களும் தமிழ் மொழி பேசும் மனிதர்களின் உறவினர்களே என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக வந்ததுதான் 1900s கணியன் பொங்குன்றனார் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புகழ்பெற்ற வரி. யாவரும் எந்த ஊரையும் சேர்ந்தவராக இருக்கலாம், ஆனாலும் எல்லோரும் நம் உறவினர்களே என்பதை குறிக்கின்றது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகள். இன்று பரவலாக பேசப்படும் உலகமயமாக்கல் எனப்படும் குளோபலைசேஷன் என்பது நாடுகளுக்கு இடையேயான எல்லைகளை கடந்து பொருளாதாரங்கள், கலாச்சாரங்கள், தொழில்நுட்பங்கள் மற்றும் அரசியல் அமைப்புகளை ஒன்றாக இணைத்து ஒரு ஒருங்கிணைந்த உலகளாவிய அமைப்பை உருவாக்கும் செயல்முறையாகும்.

0: இதில் உணவு, உடை, இசை, மொழி, வாழ்க்கை முறை போன்ற கலாச்சார அம்சங்கள் உலகம் முழுவதும் பரவுவது உள்ளிட்டவை அடங்கும். இதனையே பல ஆண்டுகளுக்கு முன்பே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றவர்களில் வெளிக்கொண்டு வந்தவர் கணியன் பூங்குன்றனார் அவர்கள். இன்று நாம் வேலைக்காகவோ படிப்பிற்காகவோ மருத்துவத்திற்காகவோ பல நாடுகளுக்கு சென்று அங்குள்ளவர்களை உறவினர்களாய் கொண்டு பயனடைவதும் அவர்கள் நம் நாட்டிற்கு வந்து பயனடைவதும் இதன் மூலம்தான். எனவேதான் நேயர்களே, இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில் நாம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தலைப்பில் கருத்துக்களை பரிமாறப்போகிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களின் சிறப்பான கருத்துக்களை பகிர அழியுங்கள். 04132272540 அல்லது 04132272550 என்ற எண்களுக்கு. இந்த நிகழ்ச்சி நேயர் நேரம். இன்றைய தலைப்பு யாதும் ஊரே யாவரும் கேளீர். நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் வணக்கம். வணக்கம்.
1: முற்பகல் வணக்கத்துடன் மா கலையரசு நல்லா பாடுங்கள்.
0: சொல்லுங்க.
1: யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதுவே எங்கள் உலக தத்துவம். பாலச்சந்தர் இயக்கத்துல நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற படத்துல வரக்கூடிய பாடல்கள் தொடக்கம் இது. நம்ம பிறந்து வாழ்ந்து மறைவது என்பது நாம் பிறந்து வாழ்ந்து மறைவது என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த காலத்தில் சாத்தியம். பிறக்கிற இடம் ஒரு இடமா இருக்கும், வாழ்வாதார தேடி ஓடுகிற இடம் ஒரு இடமா இருக்கும், எதிர்பாராத காரணங்களால நம்ம மறைவது ஒரு இடமா மாறும். அது வேறு இடம் கூட சொல்லலாம். இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையோ ஒரு நிரந்தரமாக அமைப்பது கிடையாது. சென்னை

சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் மக்களிடம் பரப்ப வேண்டும் என்பதற்காக கணியன் பொங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரியினை எழுதியுள்ளார். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் சாதி மதம் இனம் என எந்த பிரிவினையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.

0: நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர், வணக்கம். வணக்கம்.
1: மீண்டும் கலையரசு எதிர்காலம் தொடர்ந்து பேச முடியாம போச்சு.

0: நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர்.
1: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். ஐயா அருமையான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறீங்க, யாதும் ஊரே யாவரும் கேளு. அது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். கனியன் பூங்குன்றனாருடைய அற்புதமான தலைப்பு இது. இது என்னன்னா, எல்லா மக்களும் நம்மளுடைய நாட்டு மக்களே அப்படிங்கறதும், அது மட்டும் இல்லாம நம்ம மக்கள் எல்லோருமே ஒன்று இனத்தவர், ஒரு

0: இளைய குலத்தவர் அப்படிங்கறதுதான் பறைசாற்றுகிறது. இப்ப இந்த யாதும் ஊரே யாவும் கேளு அப்படின்னு நினைக்கும் பொழுது நிறைய பேரு நினைச்சுக்கிறது என்னன்னா, மத்தவங்க வந்து நம்மள இருந்தோன்னே எப்படி சகோதரத்துவத்தோட பாக்குறது, அந்த தயக்கம் இன்னும் சிலருக்கு இருக்கு. அப்போ அந்த தயக்கத்தை போக்குவதற்கு அந்த ஒரு முழு ஈடுபாட்டோட நம்ம இருக்கணும். குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா எல்லா ஊரும் நம்ம ஊரு அப்படின்னு நினைக்கும் பொழுது சகோதரத்துவம் இன்க்ரீஸ் ஆகுது. எல்லா மக்களும் நம்ம மக்கள் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த அன்பு அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய மக்கள் வந்து அந்த ஒரு புரிதலோட நடந்துக்கிறாங்க. அதுவும் மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அந்த சகோதரத்துவத்தோட லைஃப லீட் பண்ணாதான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. இதுல ஒரு சீரிய ஒரு நல்ல கோட்பாடு என்னன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு நம்ம மனசுக்குள்ள நினைச்சு எல்லா மக்களையும் நம்ம மக்களோட நம்ம மக்கள் மாதிரின்னு நினைக்கிறதுனால மூன்று நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒண்ணு, வன்முறை அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. அன்பு அப்படிங்கிறது பிரதானமாக இருக்கும். நகர்வுகள் சிறப்பாக இருக்கும். ஒண்ணு, ஆமா. இன்னொரு நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல அந்த என்ன சொல்றது, அந்த அன்பு அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கிறதுனால தவறான செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருக்காது. எனவே நம்ம எல்லாருமே சகோதரத்துவத்தோட வாழ்க்கைய நம்ம யாதும் ஊரே யாவரும் கேளு அந்த ஒரு கோட்பாட்டோட வச்சோன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார். அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றி சார்.
1: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர்.
2: முற்பகல் வணக்கத்துடன் மா தலையரசும் நல்லா பாடலாம் பேசலாமா?
1: பேசுங்க.
2: இந்த கே பாலச்சந்திரனுடைய இயக்கத்தில் வந்து யாரும் ஊரே யாவரும் கேளு அப்படின்னு நினைத்தால் இருக்கின்ற படம் நமக்கு வந்து ஒரு மனித நேயத்தை மத நல்லிணக்கத்தை உருவாக்குற மாதிரி ஒரு கோவில் சமயம். நம்ம பிறந்த இடத்திலே வாழ்கிறோமா, பிறந்த இடத்திலே வாழ்ந்து வரைகிறோமா அப்படிங்கிறது வந்து சில நேரத்தில் சில இடங்களை கேள்விப்படியா இருக்கும். வாழ்வாதாரத்தை நோக்கி நம்ம இன்னொரு இடத்துக்கு நம்ம போற நேரங்களில் நம்ம பிறந்த மண் நமக்கு சொந்தம் இல்லாமல் போயிடும். அது மாதிரி கிராம பகுதியில் வாழ்ந்த பெரும்பாலான பேர் சென்னை பெங்களூர் மும்பை அப்படி சொல்லி பல்வேறு மாநிலங்களில் போய் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி கொண்டு போற நேரங்களில் அது அவங்களுக்கு சொந்த தாய்மொழி அமைந்து போயிடுது. அந்த தாய் மந்தங்கள் அந்த அமைச்சு போற நிலங்கள்ல இவங்க தான் நம்ம உரிமை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவங்க சொல்லுது. அது வர நேரங்கள்ல குடும்பம் பிறந்த ஊழியோ அந்த தாய் மந்தையோ மறந்து நம்ம புதுசா வந்த இடத்துல அவங்க கிட்ட நம்ம அந்த இலக்கமாக இவரை கொண்டு வந்துடுறாங்க. அப்படி கொண்டு வர நேரங்கள்ல அவங்களுக்கு அந்த மொழி சாதி மதம் அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடு அந்த தெரிய வாய்ப்பு இல்லாம போயிடும். அப்படி தெரியாம போயிருந்தால்தான் அவங்களால பாசங்கிற ஒரு கூட்டை கட்ட முடியுது, குடும்பத்தில் பகைமைங்கிற ஒரு விஷயத்த குறைக்க முடியுது. அப்படி பகைமைங்கிற விஷயத்த குறைச்சிட்டு பொறுமைங்கிற விஷயத்த கொண்டு கொண்டு போறதுனாலையும் கோபத்தை முடிவில் தவிர்க்கிற நேரங்கள்லயும் நிரந்தரமா அவங்களால அவங்க எங்க போய் அவங்க நிரந்தரமா தன்னால வாழ்ந்து கொண்டு போயிட முடியுது. அதே நேரங்களில் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர் பாடல் வருமா அப்படி சொல்ல ஒரு பாடல் கூட இருக்கு. அந்த என்னதான் நம்ம எங்க இருந்தாலும் வாழ்ந்தாலும் நம்ம பிறந்த ஊருங்கிற நினைப்பு ஒரு சிலருக்கு மனசுக்குள்ளே இருக்கும். எங்க அப்பா பிறந்தது பேட்டவளத்துக்கு அருகாமல் இருக்கிற ஒரு ஊர். அதை நாடி அதை தாண்டி நாங்கள் வந்து இப்போ கண்ணாட்சியில் குடும்பம் இருக்கிறோம். அங்கிருந்து இங்க வந்த பிறகு இங்க இருந்த உறவுகளை நாங்க அரவணைச்சிட்டு இங்க வந்து வாழ்வாதாரத்தை கொண்டு போறோம். இப்ப எங்க மகன் சென்னையில் இருக்கிறேன்,

0: எப்படி மாற்றங்கள் வந்து பாரு. அதனால நம்ம வந்து கூடுமான வந்து மிக சரியான கோணத்தில் நம்ம வாழ்க்கையை கொண்டுட்டு போகணும், வாழ்வியல் சிந்தனைகளை கொண்டுட்டு போகணும். எவரையும் பகமை கண்ணோட்டத்தில் பார்க்காம எல்லாரும் நம்ம சமத்துவமாக நினைக்கிற ஒரு மனநிலை நம்ம கிட்ட அதிகமாக வந்துடணும். அப்படி வந்துடுச்சு சொன்னீங்கன்னா நம்ம ஒரு நிறைவான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையில கொண்டு போகணும். அப்படி கொண்டுட்டு போகிறதுனா பெற்றோர்கள் முன்னதாக வாழ்த்து காட்டணும். வாழ்வியல் விஷயங்களை இப்ப இருக்கிற குழந்தைகளை சொல்லி கொடுத்துட்டோம் சொன்னா அவங்களும் நம்மளை போல வாழ கற்றுப்பாங்க. அங்க வந்து ஏ சதவீதம், ஓம் சாதி, ஓம் மதம், ஏ முதல் அப்படிங்கிற ஒரு கோடு இல்லாம அந்த கோட்டை எடுக்கும்போது ஒற்றுமையா வாழ கத்துக்கணும். அந்த ஒற்றுமைய வாழ கத்துக்கிட்டனாலே மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இதுதான் வாழ்க்கை. பிறகு சொல்லி வாழ்வியல் சிந்தனைகளை கொண்டு போனவ இங்க சாதி மத மோதல்களுக்கு இடம் கிடையாது, வன்முறைக்கு இடம் கிடையாது. எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்துக்கலாம், குறைச்சிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான ஒரு தேசத்தை நம்ம எதிர்நோக்கி காத்து. நன்றி.
1: நன்றி. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம், பேசுங்க.
2: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம், ஜான் ஹாஜா நஜிமுதீன்.
1: சொல்லுங்க சார்.
2: நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கு சார்.
2: அதாவது யாரும் முறை யாரும் தெரியுறா? ஹலோ
1: சார், நீங்க பேசுங்க.
2: இல்ல யாதும் முறை யாரும் கேளுடா தலைப்பு.
1: யாதும் ஊரே யாவரும் கேளீர்.
2: ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். செல்டி ஃபார்ம் தான் கொஞ்சம் இதாக இருக்குது பாருக்கு. அதாவது எல்லாமே நம்ம சொந்தக்காரங்கள் தான் சார். அதாவது எல்லாமே நம்ம உறவினர்கள் தான். நம்ம அண்டை அயலார்களும் நம்ம ஊரில் உள்ளவங்களும் எல்லாருமே நம்ம உறவினர்கள் தான். எல்லா ஊரும் இருக்கக்கூடிய மக்களும் நம்ம உறவினர்கள் தான். அதை தான் தனியன் பொங்குன்றனார் சொல்லியிருக்காரு. அந்த சகோதர சகோதரி உணர்வோடு எல்லாரிடம் பழகுவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செயல்னு வச்சுங்களா. ஹலோ சார்.
1: சார் நீங்க சொல்லுங்க.
2: ஓகே ஓகே. அதனால வந்து நம்ம எல்லாரையுமே நம் உடன் பிறந்த சகோதரிகளாகவும் சகோதரர்களாகவும் நினைச்சு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையானது நம்மளை வந்து ஒரு உயரமான நிலைக்கு கொண்டு போகும்
1: சார். ஓகே சார்.
2: வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி.
1: நன்றி சார், நன்றி. வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து?
3: தம்பி முருகானந்தம், மகளுக்கான வாழ்த்துக்கள் தம்பி.
1: வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கும் நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன் தம்பி.
1: சொல்லுங்க சார்.
3: எல்லாரும் நலமா இருக்கு. நம்ம வந்து இந்த நாள்ல எல்லாருக்கும் நல்வாழ்த்து சொல்லுவோம். அதாவது தேசம் விட்டு தேசம் வந்து அந்த காலத்துல எல்லாருமே வந்திருக்காங்க. பண்ட மாற்று சோழ முறையில வியாபாரம் பண்றதுக்காக. அதனால்தான் அதுக்கு பேர் வந்து யாதும் ஊரே யாவரும் கேள்வி. நம்முடைய இந்திய அது கலாச்சாரத்துல வந்து பொதுவாக வந்து எடுத்துக்கொண்டோம் தென்னாட்டு பகுதியில பல பேர் வந்து தேசம் விட்டு தேசம் பண்ட மாற்று முறையில வியாபாரம் பண்றது போயிருக்காங்க. நிரந்தரமா அங்கே இருந்திருக்காங்க. மலேசியா பகுதி, சிங்கப்பூர், இப்படி மாலத்தீவுகள், இப்படிப்பட்ட பகுதிகளில் வந்து இப்ப இருக்காங்க. பிரான்ஸ்ல இருந்து கூட வந்திருக்காங்க நம்ம நாட்டுக்கு வியாபாரம் பண்ணிருக்காங்க. சவுதி அரேபியால கூட வந்திருக்காங்க நம்முடைய நாட்டுக்கு. இப்படி பல தேசத்துக்கு ஊரை விட்டு ஊர் போய் தான் அந்த காலத்துல வந்து வியாபார நோக்கமாக போயிருக்கோம். சில பேர் அப்படியே வந்து தங்கி விடுவர்களும் உண்டு. இதெல்லாம் வந்து யாரு அப்ப போறவங்க நிரந்தரமா அந்த ஊர்ல தங்கிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து பிடிச்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரிதான் அந்த காலத்துல வந்து மொண்ட மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல சொல்லுவாங்க. சிந்து நதி கரையோரத்துல இருந்து வந்தாங்க, சிந்து சமவெளி நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளும் அது மாதிரி கடந்துதான் போயிருக்கோம். இந்த மாதிரி சூழ்நிலை தான் யாதும் ஊரே யாவரும் கேக்கு அப்படின்ட்டு. குரான்ல கூட ஒரு பகுதி சொல்றாங்க தம்பி, தேசம் மீது இடம் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. பரந்த உலகத்துல உங்களுக்காகவே நான் படைச்சிருக்கேன், இல்லை என்று சொல்லாதீர்கள். உழைப்பு

0: இருக்கு, எந்த இடமாக இருந்தால் என்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல தான் அந்த யாதும் ஊரே யாவரும் கேக்கு. தெரிந்த இடம் என்பது யாருக்கும் சொந்தமே இல்லை தம்பி. நாங்களும் வந்து நம்முடைய முன்னோர்கள் எங்க இருந்தாங்க நமக்கு தெரியுமா, நாங்களும் தளம் இருக்கிறான் தெரியாது. தெரியக்கூடிய சொன்னால்தான் வாய்மொழியாக சொன்னால்தான் உண்ட ஒழிய சொல்றதுலாம் நமக்கு புரியாது. இப்ப செட்டிநாட்டெல்லாம் அதிகப்படியா வந்து பர்மா சிங்கப்பூர் இப்படிப்பட்ட பகுதிகளில் போய் வியாபாரம் பண்ணிருக்காங்க, பெரிய பெரிய கோயில்லாம் கட்டிருக்காங்க, தான தர்மங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. அதனால யாதும் ஊரே யாவரும் பரந்த பூமியில இந்த இடம் தான் அந்த சொந்தம் இல்லை. இருந்தாலும் ஒரு சில வாக்கியங்கள் இருக்கு, என்ன இருந்தாலும் சொந்த ஊர் அதாவது நம்ம சொந்தமே என்றாலும் நம்ம ஊர் போலாகுமா அப்படின்ற ஒரு பாட்டு
1: அது
0: அது உண்மைதான் என்றாலும் அதுவே நிரந்தரமானது இல்லை. அதான் என்னுடைய
1: நன்றி சார், நன்றி.

0: யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தலைப்பில் தனது கருத்தை பகிரவரும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம் முழக்காடு பாபு.
0: சொல்லுங்க.
1: யாதும் ஊரே யாவரும் கேள்வி வந்தாலே வாழ வைக்கிற ஊர் நம்ம தமிழ்நாடு தான் சார்.
0: சரி,
1: இப்ப பாட்ட பாட்டிகளா சார், சொத்தம் என்றால் அது நம்ம ஊரை போல இருக்காது. அதான் நம்ம ஊர் வந்து இன்னைக்கு வந்து எல்லா நம்ம நாட்டுக்காரங்களும் இருக்காங்க, எல்லா ஊருக்காரங்களும் இருக்காங்க, அதான் அதர் வெளி மாநிலத்துக்காரங்க இருக்காங்க. வந்தாலும் நம்ம வந்து வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்கோம்.
0: அவங்களை நம்ம சொந்தக்காரங்களோ பாக்குறோம் இல்லையா?
1: சொந்தக்காரங்களா பார்த்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா ஹோலி பண்டிகையும் நம்ம தான் கொண்டாடுறோம், வடநாட்டு பண்டிகை எல்லா பண்டிகையும் நாம தான் கொண்டாடிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம தமிழர்களும் இன்னைக்கு போக இருக்காத நாடுகளே இல்ல உலகத்துல. அந்த அளவுக்கு யாதும் ஊரு யாவரும் தெரியுன்ற மாதிரி நம்ம எல்லா ஊர்லயும் நம்மளுடைய வேலை விஷயமாவும் மத்தபடிய சுற்றுலா விஷயமாவும் நம்ம வந்து சிறப்பிக்கிட்டு இருக்கோம். அதுதான் அதுதான் அந்த யாதும் ஊரு யாவரும் சொல்லி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, நன்றி. இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தலைப்பில் தங்களது கருத்துக்களை பரிமாற நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 04-1-3-2-2-7-5-2-4-0 அல்லது 04-1-3-2-2-7-5-2-5-0. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து?
2: வணக்கம். எம் ராஜு, நோலம்பூர்.
0: சொல்லுங்க.
2: 24 மணி நேரம் ஆண்டவன் படிச்சுக்கிறான். 8 மணி நேரம் உழைச்சா நாடு முன்னேறும். 8 மணி நேரம் தூங்க
0: வச்சுக்கிறான்.
2: 8 மணி நேரம் நல்ல ஓய்வு எடுத்துன்னு இருன்றான். 3 பிரிவா பிரிச்சுட்டான் அந்த நாள்லயே. நாடு இந்த நாட்டை பூரா சுத்தி பார்த்தா நம்ம நாட்டை போல வராதுதான். அதுலயும் தமிழ்நாடு நல்லா இருக்குது, தமிழ் சாப்பாடு போடுறாங்க. கேரளா சுத்தத்துல சுகாதாரத்துல A1 இருக்குது இந்தியாவிலேயே. எல்லாத்தை விட முன்னோட்டமா இருக்குது, வருமானம் வர ஊராவும் இருக்குது கேரளா. இந்தியாவை சுத்தி பார்த்தங்க நானு, அதால தான் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: யாருமே வந்து யாரும் ஊரே யாவரும் கேளீரு இந்த உலகத்தை சுத்திக்கின்னு வரவங்களுக்கு தான் இந்த தலைப்பு பொருந்தும். அதால வந்து நல்ல தலைப்பு தான், ஐடியா தான் வரலையே தவிர பேசுறதுக்கு. நான் படிச்சது 3வது. 4வது போனதுமே மாடு மேய்க்க அனுப்பிட்டாங்க எனக்கு, 5-6 மாடு வாங்கி. இல்லைன்னா படிப்பு நல்லா படிச்சிருப்பேன், நல்லாவும் பேசுவேன்னா ஆல் இண்டியா ரேடியோவில். நானும் வந்து ஒரு பழைய நேயர் தான், சென்னை வானொலியில பேசியிருக்கிறான், வரத்துக்கோழி பரப்புல பேசியிருக்கிறான், நம்ம பாண்டிச்சேரி வானொலி. நாங்க ரேடியோ வாங்கின பிறகு வானொலி திறந்தாங்க பாண்டிச்சேரியில. திருச்சிராப்பள்ளி நிலையத்துல இருந்து வருவேன், கொஞ்சம் கம்மியா வரும் டிம்மா. அப்பெல்லாம் வந்து 1.5 மணி நேரம் தான் பாட்டு போடுவாங்க. ஒரு நிலையத்துல பாட்டு போடும்போது ஒரு நிலையத்துல வீணை வாசிப்பாங்க. இந்த நிலையத்துல பாட்டு போடும்போது அந்த நிலையத்துல வயலின் வாசிப்பாங்க. அத மாதிரிலாம் ரேடியோவை மாடு மேய்கிற இடத்துலாம் தோல்ல மாட்டிக்கின்னு கேட்டதுதான் என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும்னு பாத்துக்கிறோம். எவ்வளோ இந்த வாழ்க்கையில அனுபவிச்சா இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு செல்வாக்கு மிக்க உழைப்பு மிக்க நாடு. படக்கெல்லாம் ஓய்வு 10 மணி நேரம், 16 மணி நேரம் கூட ஓய்வாக இருக்கிறான். வடக்கெல்லாம் போய் பாத்துக்கிறான் கொஞ்சம்.

0: இந்த உழைப்பு வந்து அதிகமா எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டுல நல்ல முன்னேற்றம் வருது. போய் பித்தலாட்டம் தில்லு முள்ளு எதுவுமே பித்தலாட்டம் இல்லாத இருக்குது நம்ம தமிழ்நாடு. பார்த்தாதான் தெரியுது. வடக்கெல்லாம் கொஞ்சம் தில்லு முள்ளல் தான் இருக்குது. ஜனம் வியாபார நோக்கத்துல கூட இருக்குது. அது வேற எல்லாம் குறை சொல்லக்கூடாது. நானும் ஆல் இண்டியா டெல்லியிலையும் பார்த்துருக்கிறேன். நல்ல இயங்குது நாடு, எந்த குறையும் இல்லை. யாரும் என்ன யாரும் ஒரே யாவரும் கேள்னு மாநாடு கேட்டது இல்லை. அது இது வந்து ஒரு புது தலைப்பா தான் இருக்குது இன்னைக்கு பேசுறது. இருந்தாலும் ஏதோ வந்த வரைக்கும் கவுர்த்திச்சு பேசுறேன். இருந்தாலும் பல நேயரை எதிர்பார்க்கறேன், பேசுவாங்கன்னு. இன்னைக்கு இன்னும் கம்மியா வராங்க நேருங்க. நல்லது மகிழ்ச்சி. இத்தோட முடிக்கிற நாளைக்கு பேசலாம்.
1: சரி, நன்றி.
0: நல்லதுங்க.

0: நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: திருச்சி மாவட்டம் லால்குடி வெங்கடேசன் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: யாது ஊரே யாவரும் கேளி. இது 192 பார்த்தா புறநானூற்றுல கனியன் பூங்குன்றனார் எழுதிய ஒரு மாபெரும் அற்புத படை வரிகள் அனைத்துமே. இதை வந்து மேலே நாட்டில் ஒரு இடத்துல முகப்பு தலை இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த வரிகளை யாதும் ஊரே யாவரும் கேள்வி அந்த அளவுக்கு மேன்மைப்பட்டது. யாதும் ஊரே யாவரும் கேள்வினா ஏதோ நம்ம இந்த ஒரு பிரபஞ்சத்துல இருக்கிற நிகழ்வு மட்டுமல்ல, தொண்டு தொட்டு தொண்டு தொட்டு தொண்டு தொட்டு மனிதன் பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இருந்து வந்த வரலாற்றின் சொல்லுதான் அந்த சொல் யாதும் ஊரே யாவரும் கேள்வி. அப்போ நம்ம அமெரிக்கால இந்த நம்ம பிறக்கலன்னு இல்லை, ஏதோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு வருஷத்துல அமெரிக்கால நம்ம பிறந்திருப்போங்கிறதா உண்மை. இதுக்கு ஆன்மீகத்துல இன்னும் நிறைய விளக்கங்கள் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வரிக்கு அதை வந்து இன்னைக்கு தலைப்பா நீங்க எதுக்கு கொடுத்துருக்கீங்கன்னா, உலகம் சமமா இருக்கா, எல்லாரும் ஒருமித்த கருத்தோட இருக்கோமா அப்படிங்கிறத சிந்திச்சு பாக்கலாங்கிற மாதிரி இந்த தலைப்பு. அத யாதும் ஊரே யாவரையும் கேளுங்கிற இந்த வரைக்கும் எல்லாரும் எல்லாமே நம்ம ஊர் தான். இப்ப நம்ம அந்த நாட்டில இருந்து இங்க ஒருத்தர் வந்தா கூட நம்ம சகோதரன் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். சீதும் நின்றும் பிறதர வாரார்னு அடுத்த வரி போறாருன்னா, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நாம தான் காரணம், பிறரை குறை சொல்லக்கூடாதுங்கிற ஒரு பொன்மொழியை நம்ம மனசுல வச்சுக்கணும். நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணங்கிறார். எந்த துன்பம் வந்தாலும் இந்த துன்பத்தை நீக்கக்கூடிய இயல்பான நிலையில எப்பவுமே இருந்து பழகணும் அப்படிங்கிறார். சாதலும் புதுவதன்றே, இறந்து போறோம் இறந்து போறோம் நினைக்காத, அது இயற்கையோட அமைப்பு, அது யதார்த்தமான ஒன்று. பிறப்புன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா இறக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். வாழ்தலும் இனிதன் என்ற, மகிழ்ந்ததும் இனிதன், முனிவன் இன்னாது என்றும் இளமேங்கிறார். எதுவுமே இந்த வாழ்க்கையில வந்து நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு இருவருக்கும் நாளைக்கு இருக்கும் நாளானிக்கு இருக்கும் மறுபடியும் மாறி மாறி சுழற்சியோட வரக்கூடிய செயல் தான் அப்படிங்கிறார். நீர் வழிபடும் படுவும் புனல் புனை போல் துரும்புங்கிற ஒரு ஒரு காற்றாட்டு வெள்ளத்துல ஒரு துரும்பு போச்சுன்னு வச்சிருங்க, கட்ட போச்சுன்னா அந்த கட்ட காற்றாட்டு வெள்ளத்தோடு வழியில தான் அது போகும். அதை எதிர்த்து போகணும்னு நம்ம நினைக்க கூடாது. அதனால்தான் வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் கெட்டங்கள் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு நாம விதியின் வழியில நடந்து அதை வெற்றி பெறணுங்கிறதா இந்த செயல் திட்டம். கடைசியில இருக்கிற வரிதாங்க இன்னைக்கு காலகட்டத்துக்கு எல்லாத்துக்கும் வேணும். ஏன்னா அது இல்லாத ஒன்றா இருக்கு. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்ந்தல் அதில் இன்னும் இளமேங்கிறார். ரொம்ப சிந்திக்க வேண்டியது. அதாவது வயதுல முதியவர்களை வந்து யாரையுமே வந்து இகழ்ந்து பேசக்கூடாது அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. சிறியோரை இகழ்தலும் இளமேனாக்க நம்ம விட எல்லாத்துலயும் வசதிலையும் போக்குவரத்துலயும் ரொம்ப கம்மியான இருக்கிறவங்களை போய் இகழ்ந்து பேசுறது அதை விட தப்புங்கிறார். இந்த உயர் பண்புல எல்லாம் சராசரி மனிதர்கள் புரிஞ்சு வாழும் போதுதான் மனிதன்கிற நிலவுல உலகம் வந்து சமநிலைக்கு வரும். அது மட்டும் இல்லாத ஒரு சூழ்நிலையில பெரியாரை பேணாது ஒழுகர் பெரியாரார் பேரா இடுமை தரும் வள்ளுவன் சொல்றாரு. துன்பங்கிறது நமக்கு இப்படிதான் வருங்கிறது இல்ல, எந்தெந்த வகையில துன்பம் வருமோ அந்த வகையில எல்லாம்

0: நம்மளுக்கு துன்பம் வரும். எப்ப வரும்? வயது முதிர்ந்தவங்க எல்லாம் மரியாதை குறைவா நடத்தும் போது. அவங்க துன்பப்படும் போது படுற மாதிரி செயல்களை ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னாக்க அவனுக்கு துன்பம் வந்து எந்த வழியில வருதுன்னே தெரியாது. பேரா இடும்பைங்கிற துன்பமான இடும்பு எப்படி எப்படி எல்லாம் உனக்கு துன்பப்படணும், அப்படி எப்படிலாம் நீ துன்பப்படுவடா. எப்போ வயதுல முதிர்ந்தவங்களை மட்டும் நீ வந்து மதிக்காம இருந்தா அவங்க நான் அவங்களுக்கு மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஐயா. வாழ்க்கையில வந்து சராசரி மனிதர்கள் இருந்து சினிமா உலகத்துக்குள்ள பூந்து இந்த குறிப்பிட்ட காலத்துல சினிமா உலகங்களாவே வாழ்வியல் அதுதான் வாழ்க்கையோட நிலை அப்படிங்கறத உணர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது தவறு. வாழ்வியல் நிலையை புரிஞ்சுக்கணும்னா நீங்களும் சரி நானும் சரி தனி மனிதன் சொல்லி இந்த இலக்கியம் சார்ந்த நிகழ்வுக்குள்ள நம்ம செவி தவிக்கணும். அதுல வரும்போது உயர்ந்தோர் சொல்ல நூல்கள் அறம் சார்ந்த நூல்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகளை நம்ம கேட்டு உணரணும். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரணும் வள்ளுவம் கூறு. மாதிரி வாழ்க்கையில வந்து தீதும் நன்றும் பிறதரா வாராங்கிற அந்த ஒரு எளிமையான வரியிலேயே இந்த இந்த சொல் புரியுதுங்களே. நல்லது கெட்டதுக்கு நாம தான் காரணங்கும் போது நம்ம நல்லது நாடியே போலாமே, கெட்டது நாடு ஏன் போகணும்? ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையும் அறம் இல்லாத வாழ்க்கையும் நம்ம நீ ஏன் எடுத்துக்கணும்னு நினைக்கிற? ஒழுக்கமும் அறமும் வாழ்க்கையில இருந்த ரெண்டு கண்கள் நம்ம இருந்து வாழ்ந்துட்டோம்னா சிறப்பா இருக்குமே. அதுக்குதான் அந்த ஒழுக்கத்தோடுக்கு ஒழுக்கத்துக்கு விரிவிளக்கம் சொல்லும் போது உயிரோட ஒப்பிட்டு சொல்லுவாரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினின் ஓம்பப்படுங்கிறார். அப்படிங்கிற நிலையெல்லாம் நம்ம அறம் சார்ந்த செய்திகள் இந்த அகிலேந்திய வானொலி நிலையம் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மற்ற ஏனைய நிகழ்ச்சிகள் ஏனைய அந்த பட்டிமன்ற சூழல்கள்லாம் நம்ம பார்க்கும்போது பொழுதுபோக்கு சித்தனங்களா கொண்டு போய் வரவேச்சு காமிக்கிறாங்க. ஆனா அகிலேந்திய வானொலி நிலையம் இது போன்ற செயல் திட்டங்களை சிறப்பு நேர்த்திகள் அழகா இதை இலக்கியம் பேசுவாங்கிற நிகழ்வுல சிறப்பான செய்திகளை வந்து சென்னையில இருந்து ஒளிபரப்பி அதை ஒளிபரப்பு பண்ணீங்க. பண்ணும்போது அதோட அறம் சார்ந்த நூலெல்லாம் நம்ம என்னங்கிற தெரிஞ்சுக்கிறோம். மணிமேகலைக்கும் சிலப்பதிகாரத்துக்கும் என்ன செய்திங்கிறது இதுக்கு அழகா சொன்னார். மணிமேகலை நூல்ங்கிறது வந்து பசி இல்லாத வாழ்க்கையை வந்து உணர்த்துதுங்கிற மாதிரியும் சிலப்பதிகாரம் வந்து கலை சம்பந்தப்பட்ட வாழ்வியல் நிகழ்வுகளை உணர்த்துற மாதிரிங்களை செய்தெல்லாம் அந்த வானொலி மூலியமா நம்ம கேட்டு பெறறோம். அப்படி கேட்கும்போது மனிதன் வந்து மனநிலையை வந்து மேன்மைப்படுத்துறதுக்கும் ஒழுங்குபடுத்துறதுக்கும் வழிவகைகள் இருக்கு. இதை சார்ந்து நம்ம போகணும். அதை விட்டுட்டு கேளிக்கை நிகழ்ச்சியிலையும் திரைப்பட சார்ந்த செய்திகளிலும் அதே புதிய திரைப்பட பாத்தீங்களா, முந்தையெல்லாம் எங்கேயாவது வில்லன் வந்து எங்கேயாவது கோரமான செய்தியை ஒரு செஞ்சிருவா செய்திகள் செய்வாங்க, அது வந்து கதாநாயகன் வந்து அது இல்லாம மாற்றி அமைப்பாரு. ஆனா இன்னைய காலகட்டங்களில் கதாநாயகனே கோரமான நிகழ்ச்சியோட தான் செஞ்சு உள்ள வராங்க. அந்த அளவுக்கு காட்சிகள் அமைக்கப்படுது. அதனால மக்கள் மனசு வந்து சமநிலை இல்லாம போகும். அதனால தீதும் நன்றும் பிறதரார் வாராங்கிற மாதிரி நாமளே நம்ம வந்து ஒழுங்கு பண்ணிக்கணும். அந்த ஒழுங்கு பண்ணி சூழ்நிலையில யாதும் முறை யாவரையும் கேளுங்கிற யாரும் வேறவங்க இல்லை எல்லாருமே நாம தான் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை நிகழ்வோட வாழலாங்கிற நல்ல செய்தி சொல்லி விடைபெற்றுக்கிற வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி.

0: நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்ப்பா, நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: யாரும் ஊரே யாவரும் கேளு, சீதம் நன்று பிறர் வர வாரா. சரி, ரெண்டையுமே

கொடுமைப்படுத்தி சொல்லியிருக்கிறது என்னன்னா, நீ எல்லாத்தையுமே ஒரே மாதிரி சமிசமா பார்க்கும்போது உனக்கு எந்த தீமையுமே ஏற்படாது, அது உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா, ரெண்டுமே கோர்த்து வர்றது போது. அப்ப இத வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு குடும்பத்திலயுமே உள்ளவங்க எல்லாம் பின்பற்ற ஆரம்பிச்சா சமுதாயம் வந்து ஒரு சீர்பட்ட சமுதாயமா மாறும் இல்லையா. அத ஒரு அப்பா ஒரு அம்மாவும் மயன் இருந்தாங்களாம், தாப்பினார் குழந்தையா இருந்தானா அந்த பையன். அப்ப அவங்க அப்பா சொன்னாரா, ஆதி காலத்துல எல்லாம் செல்போன் கிடையாதுல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்ள முடியாதுல்ல. அப்ப தாப்பினார் சொல்லியிருக்காரு, நான் வெளியூருக்கு போறேன், ரொம்ப தொலைல நான் போய் சம்பாதிச்சுட்டு வரேன் கப்பல்ல போய் அப்படின்னு, அரபு நாட்டு கதை இது. அப்ப போய் அங்க போய் சம்பாதிக்க போற இடத்துல இன்னும் வரல, ரொம்ப நாளா வரல, ஒரு 10-15 வருஷம் ஆன பிறகு அவங்க தாத்தா அந்த பையனை கூட்டிட்டு போறாரு, வா அவங்க அப்பாவும் வரல இவ்வளவு நாள், நீயும் வந்து இந்த வணிகத்தை எல்லாம் தெரிஞ்சுக்க வியாபாரத்தை எல்லாம், அப்பதான் அவங்க அம்மாவை காப்பாற்ற முடியும்னு அவர் கப்பல்ல ஏற்றி கூட்டிட்டு போறாரு அந்த பையனை. கூட்டிட்டு போய் ரொம்ப தொலைச்சு போய் அழைஞ்சு தெரிஞ்சு ஒரு இடத்துல வந்து வியாபாரம் பண்றாங்க, அவங்க அங்கிட்டு உள்ள வியாபாரத்தை படி பண்றாங்க. அப்ப நிறைய பேர் வந்து பொருள் வாங்கும் போது ஒருத்தருக்கு பொருள் வாங்கும் போது வாக்குவாதம் ஏற்பட்டு அவரை போய் அடிக்க போயிடுறான் அந்த பையன். அப்ப அடிக்க போகும்போது அவ தாத்தா பக்கத்துல வணி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தவர் வேகமா ஓடி வந்து அவர் முகத்தை பாக்குறாரு, அடிக்க போனவர் அவரு தான் அவங்க மருமைய அந்த பையனோட அப்பா. ரொம்ப தொலைல போனதுனால ரொம்ப நாள் ஆனதுனால அந்த பையன் அடையாளம் தெரியாது இல்லையா, ஆனா அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு மருமையன்னு. அப்ப சொல்றாரு, ஐயப்பா இதுதான் உங்க அப்பாப்பா, நீ போய் அவங்க தப்பனார் அடிக்க போறியே, உங்க அப்பா ரொம்ப நாளா வரல ஆனா ஏதோ சூழ்நிலையால வீட்டுக்கு வராம இருந்தாரு அப்படின்னு சொல்ல உடனே ரெண்டு பேரும் அவங்க வச்சிருக்கிற கம்போ ஆயுதங்களையும் திட்டில போட்டுட்டு ஒரு கட்டி அணைச்சு அவங்க உச்சி முகர்ந்தாலாம். அப்ப இது மாதிரி தான் உலகத்துல உள்ள அத்தனை பேருமே நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில உறவாத்தான் இருக்காங்க இல்லையா. தனியாலாம் வந்து யாருமே பிறக்க முடியாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பிறந்தவங்க பூராமே நம்மளோட ஜீன்களா தான் இருப்பாங்க, உறவுகளா தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டுட்டாலே நம்ம யாரையுமே பகமை பாராட்ட மாட்டோம். அதனால நம்ம எங்க போனாலும் யார பார்த்தாலும் எங்க இருந்தாலும் மன்னிக்கிற குணத்தை வளர்த்துக்கிறோன்னு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அரவணைப்பு அன்போடு இருக்கணும், பிள்ளைங்களுக்கும் அதை வந்து வழி வழியா சொல்லி கொடுக்கணும். பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போறச்சேயே அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டைகள் போட்டா கூட நீ சண்டை போடக்கூடாதுமா, அது உன் தம்பி, அது உங்க அக்கா, அது உங்க அண்ணே, அது உங்க அம்மா அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது அவங்களுக்கு இயற்கையிலேயே அவங்களுக்கு எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்தணுங்கிற எண்ணம் வந்துடும் இல்லையா. நிறைய ஒரு சில குழந்தைங்க கோபத்துல அடிப்பாங்க, இப்ப இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தையே வன்முறைகள் அதிகமா போய்கிட்டு இருக்கு. காரணம் கைபேசிய கையில கொடுத்துடுறாங்க, அதை வச்சுக்கிட்டு கத்தி குத்து ரத்தம் அப்படின்னு ஓடு ஓடு சுடு வெட்டு அப்படின்னு தானே வருது கேம்ஸ் விளையாடும் போது. அப்ப என்ன ஆகும்னா அந்த அந்த குழந்தைங்க வந்து ஒரு தனித்து விடப்படுறாங்க, உங்களுக்கு உறவுகள்லாம் சொல்லி கொடுக்க ஆள் இல்லாம கைபேசியிலேயே பெற்றோர்களும் இருக்கிறதுனால பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு எதுவுமே தெரியாம வாழ்றாங்கப்பா. அதனால அந்த கைபேசிய வந்து உரம் கட்டிட்டு பிள்ளைங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுத்து சின்ன சின்ன கதைகள் மூலமா நம்மளோட பாரம்பரியம் என்ன கலாச்சாரம் என்ன நம்ம எப்படி ஒற்றுமைப்படுத்தி வாழணும் தாத்தா பாட்டி என்ன செஞ்சாங்க அப்படின்னு அந்த தர்மத்தின் படி போதித்து வளர்த்தோம்னா இனி வர்ற சமுதாயம் ஒரு ஒற்றுமையான சமுதாயம். எந்த வெளிநாட்டுக்கு போனாலுமே அவங்க அவங்களையுமே ஒரு கண்ணியத்துடனும் ஒரு மதிப்புடனும் அன்புடனும் பார்ப்பாங்கப்பா. இதை வந்து இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன்.

நம்முடைய சிந்தனை தெளிவாக இருந்தால் நமது செயல்கள் சிறப்பாக இருக்கும். தெளிவான சிந்தனை இருக்கும்போதுதான் நிறம், இனம், மொழி என்ற வேறுபாடு நீங்கி உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ முடியும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதவர் என்ற குரல் மூலம் திருவள்ளுவர் உலகத்தோடு ஒன்றி வாழத் தெரியாத மக்கள் பல நூல்களை கற்றாலும் அவர்கள் அறிவில்லாதவர்களாகவே கருதப்படுவர் என்கிறார். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற நிலைப்பாடு இல்லையெனில் நமது வாழ்வு இனிமையாகாது

அறிவில்லாதவர் என்ற குரல் மூலம் திருவள்ளுவர் உலகத்தோடு ஒன்றி வாழ தெரியாத மக்கள் பல நூல்களை கற்றாலும் அவர்கள் அறிவில்லாதவர்களாகவே கருதப்படுவர் என்கிறார். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற நிலைப்பாடு இல்லையெனில் நமது வாழ்வு இனிமையாகாது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு.
2: வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரையும் இன்றைய துலாக்கோல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. பூங்குழலி, நம்ம புதுச்சேரி வானொலி நிலையம் 59 ஆண்டுகள் நிறைவு செய்து 60வது வைர விழா ஆண்டில் அடியெடுத்து வைத்ததை பாராட்டி பல நேயர்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் முகநூல் வழியாகவும் கடிதம் மூலமாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. யார் யாரு தெரிவிச்சிருக்காங்கன்ட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா?
1: புதுச்சேரியிலிருந்து அன்பழகன், பரிமளா, இப்படிப்பட்ட நேயர்கள்லாம் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடிதங்கள் வழியாகவும் முகநூல் வழியாக நிறைய நேயர்கள் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதை நீங்க படிச்சிருங்களேன் ஜெயஸ்ரீ.
2: சென்னையிலிருந்து ஹரி, ரமா, சீதா. சென்னை ஆவடியிலிருந்து ராமசாமி. புதுவையிலிருந்து பல நேயர்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. புவனா, கிரிஜா. திருவண்ணாமலையிலிருந்து ரமேஷ் மற்றும் பல நேயர்கள் 60வது ஆண்டில் அடியெடுத்து வைத்த நம்ம புதுச்சேரி வானொலிக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. முதல் கடிதமாக நமது புதுச்சேரி வானொலி நிலையம் தொடங்கி 60வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் வைர விழா பற்றிய ஒரு கடிதம் தெள்ளாரிலிருந்து நான் பானு என்கிற நேயர் எழுதியிருக்காங்க. 60வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் வைர விழாவை முன்னிட்டு பல்வேறு கலைஞர்கள் மற்றும் நமது நிலையத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அருமை அறிவிப்பாளர்கள் கங்காமணி, சிதம்பரம், திருமகள், நெல்லையல் சங்கர ஸ்ரீனிவாசன் அவர்களின் வாழ்த்துரை, மகிழ்வுரை, நன்றி உரைகளையும் நிகழ்ச்சியின் நடுவே அவ்வப்போது ஒலிபரப்பியது மகிழ்வை அளித்தது. அதேபோல் நேயர் நேரம் நிகழ்ச்சியில் பல்வேறு நேயர்கள் வானொலியின் அருமை பெருமைகளை மகிழ்வோடு நினைவு கூர்ந்து பாராட்டியதையும் கேட்டேன். அனைவரும் வாழ்த்தி மகிழ்ந்தனர். புதுவை வானொலி நேயர்கள் பலரின் நெஞ்சம் கவர்ந்த புதுமை நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து அளித்து வருகின்றது. குறிப்பாக தினம் 6:35 ஒலிபரப்பாகும் காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் உழைக்கும் உழவர்களை உயர்த்தும் உன்னத நிகழ்ச்சி. அவர்கள் நலத்தில்தான் நாட்டு நலங்கள் அமைந்துள்ளன அல்லவா? அதேபோல் இலக்கியம் பேசுவோம் உரையாடலும் அருமை. நிலையத்தாருக்கு என் மனமார்ந்த பாராட்டுகள் என்று இந்த நேயர் எழுதியுள்ளார்.
1: இதே நேயர் தான் அடுத்த கடிதமும் எழுதியிருக்காங்க.
2: சரி, எந்த நிகழ்ச்சியை பற்றி கடிதம் எழுதியிருக்காங்க?
1: புதின பக்கங்கள் நிகழ்ச்சியை பத்தி தான் எழுதியிருக்காங்க. நமது நிலையம் தினமும் 12:50 ஒலிபரப்பி வரும் புதின பக்கங்கள் பகுதியில் தாய் என்ற புதினத்தை ஏபி எலிசபெத் அவர்கள் உணர்வு பூர்வமாக தெளிவாக வாசித்து வருவதை கேட்டு மகிழ்கின்றேன். ஆயினும் இப்புதினம் ரஷ்ய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு போராட்டமான சோகமான சம்பவங்களால் தொகுக்கப்பட்ட புதினம். நம் தமிழ் மொழியிலேயே ஆயிரக்கணக்கான அற்புதமான புதினங்கள் உள்ளன. அவற்றையும் இவ்வாறு ஒலிபரப்பினால் மிகவும் நன்றாக இருக்கும். இளைய சமுதாயத்திற்கு உற்சாகம் ஏற்படுமாறு நிறைய புதினங்கள் இருக்கின்றன. அவற்றை ஒலிபரப்பினால் மிக்க நலமாக இருக்கும் என்று எழுதியிருக்கார் இந்த நேயர். அடுத்த கடிதம் யார், எங்கிருந்து எழுதியிருக்காங்க?
2: தெள்ளாறு பானு என்கிற அதே நேயர் தான் இந்த கடிதமும் எழுதியிருக்காங்க. சென்ற மாதம் 25ஆம் தேதி காலை 7:02 ஒலிபரப்பான வாழ்விக்க வந்த காந்தி நிகழ்ச்சியை பற்றிய கடிதம் இது. அண்ணலின் சத்திய சோதனை நூலில் இருந்து ஒரு பகுதியினை ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள் சிறப்பாக வாசித்தார். அண்ணல் கோகலே அவர்களுடன் பழகிய நாட்களை இன்றைய வாசிப்பில் கேட்டேன். கோகலே நாட்டு விடுதலை, மக்களின் வறுமை ஒழிப்பு இவற்றில் எவ்வளவு அக்கறையோடு இருந்தார், தன் வருமானத்தில் பெரும் பங்கை பொது நலனுக்கு செலவு செய்தார் என்பதனை அண்ணல் உணர்வு பூர்வமாக பதிவு செய்திருந்தார். அன்றைய அரசியல் தலைவர்கள் எளிமை

0: நேர்மை, உண்மை, உழைப்பு போன்றவற்றாலேயே மக்களால் மிகவும் போற்றப்பட்டு வாழ்ந்துள்ளனர். அத்தகு பொற்காலம் மீண்டும் திரும்புமா என்ற ஏக்கம் என்னுள் எழுந்தது. தொடர்ந்து அண்ணல் காந்தியை வணங்கிடுவோம், அவர் அன்பு வழியில் சென்றிடுவோம் என்ற பாடலும் நன்கு இருந்தது. நன்றியும் பாராட்டுதலும் என்று இந்த கடிதத்தினை முடித்திருக்கிறார். அடுத்த கடிதமாக முகநூல் வழியே வந்த கடிதம் ஒன்று. சென்ற மாதம் 26 அன்று காலை 7:02 ஒலிபரப்பான நினைவலைகள் பற்றிய கடிதம். ஊரப்பாக்கம் பார்த்திபன் அவர்களின் நினைவலைகளை கேட்டேன், மிகவும் சிறப்பு. அணு ஆயுதங்களை முழுமையாக ஒழிப்பதற்காக சர்வதேச தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. மனித ஆரோக்கியத்திற்கும் நாம் வாழும் சுற்றுச்சூழலுக்கும் சுத்தமான காற்று, பாதுகாப்பான நீர், சுகாதாரம் இடையே உள்ள நெருங்கிய தொடர்பை வலியுறுத்துவது மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளால் வரும் நோய்களை தடுப்பதே இதன் நோக்கம். 2026 இந்த நாளின் கருப்பொருள் சுற்றுச்சூழல் சுகாதாரம், சமூகங்களை பாதுகாக்க அறிவியலுடன் கைகோர்ப்போம். என்விரான்மெண்டல் ஹெல்த், ஸ்டாண்டிங் வித் சயின்ஸ் டு ப்ரொடெக்ட் கம்யூனிட்டிஸ். சுற்றுச்சூழல் இடர்பாடுகளில் இருந்து மனித சமுதாயத்தை பாதுகாக்க அறிவியல் பூர்வமான சான்றுகளையும் சுற்றுச்சூழல் நிபுணர்களின் வழிகாட்டுதலையும் பின்பற்றுவதன் அவசியத்தை இந்த ஆண்டு கருப்பொருள் உணர்த்துகிறது என்று இந்த நிகழ்ச்சியை பற்றி பாராட்டி சென்னை அம்பத்தூர் சுரேஷ் பாபு, பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் ஆகியோர் எழுதியிருக்காங்க.
1: சென்ற மாதம் 23 நம்மளுடைய புதுச்சேரி வானொலி வைர விழா கொண்டாடுச்சு இல்லையா?
0: ஆமா.
1: அத பத்தி முகநூல் வழியாகவும் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க.
0: என்ன கருத்துக்கள், யாரு எழுதியிருக்காங்க, படி பார்க்கலாம்.
1: அதாவது 102.8 FM ரெயின்போ புதுவையில் பிற்பகல் 2:15 வாழ்த்தலாம் வாங்க அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பினாங்க.
0: காத்தமுத்து கருத்தமுத்து ரெண்டு பேரும் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சி இல்லையா?
1: ஆமா ஆமா. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நேயர்களோட பங்கு பெற்ற நிகழ்ச்சி மிகவும் விறுவிறுப்பாகவும் சுவையாகவும் இருந்தது. வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க சென்னை அந்தோனிராஜ்.
0: நம்ம புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் காலை 7:35 ஒலிபரப்பாகும் நகர் உலா பற்றி வாட்ஸ்அப் மூலமாக கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. தினம் தினம் ஒரு ஊர்களை பற்றி சொல்லும்போது கேட்பதற்கு சுவாரஸ்யமாகவும் உள்ளது. இது போன்ற நிகழ்ச்சிகளை வரவேற்கிறோம் அப்படின்னு எழுதியிருக்காங்க சென்னையில் இருந்து ராஜராஜேஸ்வரி, விமலா ராஜன் ஆகியோர்.
1: இதே போல முதன்மை அலைவரிசையில தகவல் தளம் அப்படின்ற நிகழ்ச்சி ஒலிபரப்பாயிட்டு வருது. இதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல்களை நாங்க தெரிஞ்சுக்கிறோம். வித்தியாசமான தகவல்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒலிபரப்பிட்டு வராங்க. தகவல்கள் வந்து ரொம்பவுமே அருமையா இருந்தது. ஒன்னொன்னு கேக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இந்த தகவல் தளம் நிகழ்ச்சியில படிக்கிற பிள்ளைங்களுக்கு தேவையான தகவல்களும் இதுல வந்துகிட்டே இருக்கு. அதையும் கேட்கும் பொழுது அந்த மாணவர்கள்லாம் பயன்பெறும்படி இருக்குது இந்த நிகழ்ச்சி
0: அப்படின்னு யாரு செய்திருக்காங்க?
1: புதுச்சேரியில காமராஜ் நகர்ல இருந்து ஜெயா, ஜெயந்தி, கௌசல்யா இந்த நேயர்கள் தான் எழுதியிருக்காங்க.
0: எது மொழி, கடிதம் மூலமாகவா?
1: முகநூல் வழியாக இந்த விமர்சனத்தை எழுதியிருக்காங்க.
0: பரவாயில்லையே, நேயர்கள் வந்து நம்ம முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சியெல்லாம் காலை 6:15 தொடங்கி இரவு 11 வரைக்கும் விடாம கேட்கறாங்க அப்படின்னு நல்லா புரியுது.
1: ஆமா.
0: சென்ற மாதம் 23 அன்று நண்பகல் 12 ஒலிபரப்பான உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியை பற்றி ஒரு கடிதம். மரச்சிற்ப விளையாட்டு பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்யும் பயிற்சி ஆசிரியர், கைவினை கலைஞர், புதுச்சேரி சாரம் ஏ மணிமாறன் அவர்களுடன் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள் கண்ட நேர்முகம் மிகவும் அருமை, பயனுள்ள நிகழ்ச்சி, வாழ்த்துக்கள். இது போன்ற நிகழ்ச்சி தொடர வேண்டும் என்று தனது கருத்துக்களை எழுதியுள்ளார் சென்னையில் இருந்து ராஜமாணிக்கம் என்கிற நேயர்.
1: அடுத்த விமர்சனமாக முகநூல் வழியாக தெரிவிச்சிருக்காங்க. முதன்மை அலைவரிசையில சென்ற மாதம் 22 நண்பகல் 12 கலைகளின் சங்கமம், புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடம் சித்திரம் ஒலிபரப்ப கேட்டேன், மிகவும் அருமை. அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் கொடுத்த மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோருக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள் என்று தெரிவிச்சிருக்காங்க ராஜபாளையம் ரமேஷ்.
0: அடுத்து அடுத்ததாக இந்த மாதம் 1 தேதி அன்று ஒலிபரப்பான நிகழ்ச்சியை பற்றி முகநூல்

0: வழியே ஒரு விமர்சனம். இம்மாதம் 1ஆம் தேதி காலை 7:02 புதுவை புதுமையில் ஒலிபரப்பான நிகழ்ச்சி பற்றி ஒரு விமர்சனம். தொழிலாளர் சட்டங்கள் குறித்து கடலூர் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் என் ஜவஹர் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்டேன். நேர்முகம் கண்ட மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களுக்கு பாராட்டுக்கள். நல்ல தகவல்களை கேட்க முடிந்தது. ஒலிபரப்பிய வானொலிக்கு நன்றி என்று கருத்துக்களை தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன். இன்பா இலக்கியா. வேற ஏதும் கடிதங்கள் இருக்கா?
1: கடிதங்கள் அவ்வளவுதான். முகநூல் வழியாக சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம நிகழ்ச்சியை வந்து செயலி வழியே செவி மடுக்கிறது ரொம்பவுமே சிறப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம 1998 முதல் வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு வர்றோம்.
0: மிகவும் நீண்ட நாள் நேயர் போல இருக்கு. யாரு
1: வானொலியை நான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்றே வர்ணிப்பேன்.
0: ஓஹோ.
1: தகவல்கள், பாடல்கள், செய்திகள் வானொலி மூலம் நித்தம் நித்தம் இலவசமாக தருகிறது. வானொலிக்கு நிகர் வானொலியே. வானொலியுடன் பயணிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. வானொலி நீடூழி வாழ்க. நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு.
0: ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்காத, யார் அவரு? இவ்வளவு அழகா விமர்சனம் எழுதியிருக்காங்க. யார் இவங்க?
1: மதுரை சண்முக சுந்தரம்.
0: இப்ப கடிதம் மூலம் விமர்சனம் எழுதணும்னா அந்த முகவரியை சொல்லிடுங்களேன்.
1: நிலைய இயக்குனர், துலாக்கோல் பிரிவு, ஆகாஷ்வாணி, இந்திரா நகர், புதுச்சேரி 6050006.
0: அப்படி இல்லனா நீங்க மின்னஞ்சல் மூலமாகவும் உங்களுடைய விமர்சனங்களையும் பாராட்டுதல்களையும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி
1: aarpandi@gmail.com. கடிதங்கள் மூலம் கருத்துக்களை தெரிவித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது பி பூங்குழலி,
0: எஸ் ஜெயஸ்ரீ. வணக்கம் நேயர்களே.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு.
3: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
3: ஆமா அண்ணே.
4: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
3: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
5: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
6: நேயர்களின் அன்பான கவனத்திற்கு, நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz காலை 8:02 ஒளிபரப்பாகும் நம்ம புதுவை நேரலை நிகழ்ச்சி இனி இனிய நேரம் நேயர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் அலையோடு விளையாடும் நிகழ்ச்சி இனி நம்மை சுற்றி நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 6:20 முதல் 7 மணி வரை ஒளிபரப்பாகும் மனம் விரும்புதி தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி இனி மாலை 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியாகவும், 6:50 முதல் 7 மணி வரை நிகழ்ச்சி நிரல் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிகளை நாளை முதல் கேட்டு மகிழலாம்.
0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
7: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
7: பிற்பகல் 3:30
0: சங்கீத சாரல்.
8: நினைவலைகள்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:15, 40 நொடி.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது இசை பயிற்சி. நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல் பரம பாவன ராமா, இயற்றியவர் ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் அவர்கள். ராகம் பூர்வி கல்யாணி, தாளம் ஆதி. கற்றுத்தருபவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொள்பவர் BS பாலஸ்ரீ.
6: வணக்கம். வணக்கம். வாங்கம்மா, இன்றைய வகுப்புல பரம பாவன ராமா அப்படின்னு தொடங்குற ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் அவருடைய கீர்த்தனை ஒன்று சொல்லித்தர இருக்கேன். இது பூர்வி கல்யாணி ராகம், ஆதி தாளத்துல அமைஞ்சிருக்கு. இந்த கீர்த்தனையோட சாகித்யம் எழுதிக்கோங்க. பல்லவி. பரம பாவன ராமா.
7: பரம பாவன ராமா.
6: பாப விமோச்சனா.
7: பாப விமோச்சனா.
6: பார.
7: பார.
6: ஜூச்சி.
7: ஜூச்சி.
6: நன்னு.
7: நன்னு.
6: பாலிம்பு மையா.
7: பாலிம்பு மையா.
6: அடுத்து அனுபல்லவி. வரமருத்.
7: வரமருத்.
6: பலனுத.
7: பலனுத.
6: வாரிஜ லோச்சனா.
7: வாரிஜ லோச்சனா.
6: வாரணாத்ரி ஹரண.
7: வாரணாத்ரி ஹரண.
6: வாஞ்சித ஃபலப்ரதா.
7: வாஞ்சித ஃபலப்ரதா.
6: சரணம். கனகாம்பரதர.
7: கனகாம்பரதர.
6: கருணான்வித.
7: கருணான்வித.
6: வர.
7: வர.
6: காமஜனக.
7: காமஜனக.
6: நர.
7: நர.
6: காந்தக முரஹர.
7: காந்தக முரஹர.
6: வனஜாசனுத.
7: வனஜாசனானுத.
6: வாரிதி.
7: வாரிதி.
6: கன்யாப்ரியா.
7: கன்யாப்ரியா.
6: வாமன.
7: வாமன.
6: ரூப.
7: ரூப.
6: ஸ்ரீனிவாச.
7: ஸ்ரீனிவாச.
6: வரதாயக.
7: வரதாயக.
6: இப்போ இதில் அனுபல்லவிக்கு அப்புறமா ஒரு சீட்டஸ்வரம் வருது, அது வரும்போது சொல்கிறேன், எழுதிக்கலாம். அந்த சீட்டஸ்வரம் வந்து அனுபல்லவிக்கு அப்புறம் பாடுறம்போது ஒன்னாங்காலம் பாடிட்டோம், சரணத்துக்கு அப்புறம் வரும்போது அதையே ரெண்டாங்காலமாக அதை பாடணும், சரியா? கச்சேரிகளில் பிரதானமாக நம்ம ராக ஆலாபனம் பண்ணி இந்த கீர்த்தனையை பாடி நரவல் ஸ்வரம் பாடி அந்த மாதிரியான வெயிட்டான ஒரு காம்போசிஷன் இது. இந்த பூர்வி கல்யாணி ராகம் வந்து பார்த்தேன்னா 53வது மேலக்கர்த்தா வகிய கமனஸ்ரமல ஜன்யம். இதில் அமைஞ்சிருக்கிற ஸ்வரஸ்தானங்கள் பார்த்தேன்னா ஷட்ஜம்.
7: ஷட்ஜம்.
6: சுத்தரிஷபம்.
7: சுத்தரிஷபம்.
6: அந்தரகாந்தாரம்.
7: அந்தரகாந்தாரம்.
6: பிரதிமத்யமம்.
7: பிரதிமத்யமம்.
6: பஞ்சமம்.
7: பஞ்சமம்.
6: சதுஸ்ருதி தெய்வதம்.
7: சதுஸ்ருதி தெய்வதம்.
6: காக்கலி நிஷாதம்.
7: காக்கலி நிஷாதம்.
6: இந்த பூர்வி கல்யாணியோட ஆரோகணம் அவரோகணம் இப்போ பாடலாம். பாடிட்டு அதுக்கப்புறம் கீர்த்தனை பாட ஆரம்பி.

0: இதோட இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம். அடுத்த வகுப்புல மீண்டும் பல்லவியை விரிவா பார்க்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: இசை பயிற்சியில் நேர்கள் இதுவரை கேட்டது ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் அவர்கள் இயற்றிய பரம பாவன ராமா என தொடங்கும் கீர்த்தனை. ராகம் பூர்வி கல்யாணி, தாளம் ஆதி. கற்றுத்தந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொண்டவர் பி எஸ் பாலஸ்ரீ.
3: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

0: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
2: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
1: தினந்தோறும் காலை 6:15
3: என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
1: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30. பன்னிசை மாலை. ஆர் வேதவள்ளி அவர்கள் பாடியிருக்கும் ஆழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். முதலில் சுற்றும் ஒளிவட்டம் என தொடங்கும் பெரியாழ்வார் பாசுரம்.

இன்று இரவு 7:30 இந்த அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி பனிசி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக நெஞ்சினால் என தொடங்கும் திருமங்கை ஆழ்வார் பாசுரம்.

0: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

ಆಕಾಶವಾಣಿ. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பொருளாதார உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான வகையில் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். மக்களின் தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றும் வகையில் கொள்கைகள் வகுக்கப்படுவதோடு மட்டுமின்றி அவை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். அனைத்து தரப்பினருக்கான வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். போதைப் பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2029 டிசம்பர் மாதத்திற்குள் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். துருக்கி சென்று பதுங்கியிருந்த போதைப் பொருள் கடத்தலில் முக்கிய புள்ளியான நவ்பிரீத் சிங் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அந்நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு போதைப் பொருள் கடத்தி வந்த நவ்பிரீத் சிங் துருக்கி நாட்டு குடியுரிமையுடன் போலியான அடையாள அட்டை கொண்ட பெயருடன் செயல்பட்டு வந்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது அந்த நபர் இந்தியா அழைத்து வரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்காக பணியாற்றிய சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அமித் ஷா கூறியுள்ளார். வன உயிரினங்கள் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஊடக நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், கழுகுகள் பாதுகாப்பிற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். சூழல் மண்டலத்தை பாதுகாப்பதில் கழுகுகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு புபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அனந்த்நாக் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள 2 சுரங்கங்கள் வெற்றிகரமாக ஏலத்தில் விடப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏல நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை முழுமையாக கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சுரங்கங்கள் முழுமையாக ஏலம் விடப்பட்டது ஜம்மு காஷ்மீரின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட காலங்களில் தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றதில் விடுதலை போராட்ட வீரரும் தமிழ் அறிஞருமான மாப்போ சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாப்போ சிவஞானத்தின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் அறியப்பட்ட அவர், மகாகவி பாரதியாரின் எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டு எழுத்துப் பணிகளை செழுமைப்படுத்தி

0: உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சிலப்பதிகாரத்தின் புகழை பரப்பியதால் சிலம்பு செல்வர் என்று மாப்போ சிவஞானம் போற்றப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக ஊரக பகுதிகளைச் சேர்ந்த மகளிரின் மேம்பாட்டில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருகிறது. வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கான பயிற்சியையும் மத்திய அரசு ஊரக பகுதி மகளிருக்கு வழங்கி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டம். வேளாண் துறையில் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் கடந்த 2023 ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மத்திய அமைச்சரவை இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது. 1261 கோடி ரூபாய் செலவில் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த மகளிரின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டம் அவர்களின் வாழ்வில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் உரம், பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிப்பதற்கு உதவிடும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. இதன் காரணமாக விவசாயிகளுக்கான செலவினங்கள் குறைவதோடு ட்ரோன்களை வாடகைக்கு விடுவதன் மூலம் அப்பகுதியைச் சேர்ந்த மகளிரும் பொருளாதார வளர்ச்சி கண்டு வருகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் ட்ரோன் வாங்குவதற்கான 80% நிதி உதவியை மத்திய அரசு வழங்குகிறது. இதற்கான உச்சவரம்பாக 8 லட்சம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான கடன் உதவியும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ட்ரோன்களை பயன்படுத்துவதற்கான பயிற்சியும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் தனது வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியதாக ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பூஜா கூறுகிறார். இது தங்களது குடும்பத்தின் நிதிச்சுமையை களைவதற்கு உதவியதாகவும் அவர் தெரிவிக்கிறார். இந்த திட்டம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு ஊக்குவிப்பதோடு மட்டுமின்றி ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த மகளிரின் வாழ்வாதாரத்தையும் வருவாயையும் வெகுவாக உயர்த்தி உள்ளது என்றால் அது மிகையல்ல.
1: தில்லியில் காற்று மாசுபடுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு வரும் காலங்களில் உரிய பலன்கள் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். மக்கள் நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து தில்லி அரசு கொள்கைகளை வகுத்து வருவதாகவும் திருமதி ரேகா குப்தா கூறினார். செம்மொழி மராத்தி மையத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று புனேயில் உள்ள டெக்கான் கல்லூரியில் இந்த மையத்தை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிர மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசு இந்த ஒப்புதலை அளித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். ஆந்திராவில் தனியார் நிறுவனத்தில் கொதிக்கலன் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் 4 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். திருப்பதி மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த தனியார் தொழிற்சாலையில் இன்று காலை இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் வில்வித்தை பிரிவில் குங்கும் மொஹத் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் கோல்ஃப் போட்டியில் பிரணவி தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. வில்வித்தை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சௌஹான் வெண்கலப்பதக்கம் வென்றார். கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் 212 ரன் எடுத்தால் வெற்றி என்ற

0: தயக்குடன் பேட் செய்து வரும் பாகிஸ்தான் சற்று முன் வரை 10.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 80 ரன் எடுத்துள்ளது. இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன் எடுத்தது. மல்யுத்த போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அண்டிம் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் அமன் ஷெராவத்தும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 18 தங்கம், 26 வெள்ளி, 36 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப்பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. 20
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: இந்த எண்ணம் மட்டும் அவளை திருப்திப்படுத்தவில்லை. அவனை பார்க்க வந்த தொழிலாளியும் அவனிடம் மனம் விட்டு பேசாமல் எல்லாவற்றையும் உள்ளடக்கிக் கொண்டே பேசுவதாக அவளுக்கு தோன்றியது. சாதாரண தொழிலாளி குடும்ப பெண்ணான அவளோடு எவ்வளவு லகுவாகவும் தாராளமாகவும் அந்த தொழிலாளி பேசினானோ, அதே மாதிரி நிக்கலாயிடம் அவன் மனம் விட்டு பேச காணோம். ஒரு தடவை நிக்கலாய் அந்த அறையை விட்டு சென்ற சமயத்தில் அவள் வந்திருந்த இளைஞனை பார்த்து பேசினாள். நீ எதற்காக பயப்படுகிறாய்? நீ என்ன உபாத்தியாயரிடம் பாடம் ஒப்புக்கின்ற சிறுவனா? இல்லையே. அந்த இளைஞன் பல்லை காட்டி சிரித்தான். பழக்கப்படாத இடத்தில் நண்டும் கூட முகம் சிவக்கும். என்ன இருந்தாலும் இவர் நம்மை போன்றவர் இல்லையே. சமயங்களில் சாஷா வருவாள். அவள் வந்தால் வெகு நேரம் தங்க மாட்டாள். சிரிப்பே இல்லாமல் வந்த விஷயத்தை பற்றி மட்டுமே அவள் எப்பொழுதும் பேசுவாள். போகும்போது தாயிடம் மாத்திரம் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு போவாள். பாவல் எப்படி இருக்கிறான்? சௌக்கியமாக தான் இருக்கிறான், சந்தோஷமாக தான் இருக்கிறான். எல்லாம் கடவுள் அருள். நான் விசாரித்ததாக சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு உடனே மறைந்து விடுவாள் சாஷா. ஒருமுறை பாவலை விசாரணை செய்யாமலே அவனை அதிக காலமாக காவலில் வைத்திருப்பதை பற்றி அவளிடம் தாய் புகார் கூறினாள். சாஷா முகத்தை சுழித்தாள், எதுவும் பேசவில்லை. எனினும் அவளது கை விரல்கள் மட்டும் முறுக்கி பிசைந்து கொண்டன. தாய்க்கு அவளிடம் அந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்ற ஆசை எழுந்தது. அடி கண்ணே, நீ அவனை காதலிப்பது எனக்கு தெரியும். ஆனால் அதை சொல்வதற்கு அவளுக்கு துணிவில்லை. அந்த பெண்ணின் அழுத்தம் நிறைந்த முகமும் இறுகிய உதடுகளும் வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக விஷயத்தை பற்றி மட்டும் பேசும் அவளது பேச்சும் தாயின் மனத்தில் எழும் அன்புணர்ச்சியை எதிர்த்து தள்ளின. எனவே அவள் பெருமூச்செறிந்தவாறே தன் கையினால் சாஷாவின் கையை அழுத்தி பிடிப்பாள். தனக்குள்ளாகவே நினைத்துக் கொள்வாள், அடி என் கண்ணே, நீ ஒரு துர்பாக்கியசாலி. ஒரு நாள் நஜாஷா வந்தாள். வந்த இடத்தில் தாய் இங்கு வந்திருப்பதைக் கண்டு அவளுக்கு ஒரே பேரானந்தம். அவள் தாயை அணைத்து முத்தமிட்டாள். பிறகு திடீரென்று அமைதி நிறைந்த குரலில் பேசினாள், என் அம்மா செத்துப்போனாள், பாவம் செத்துப்போனாள். அவள் தன் தலையை நிமிர்த்தி சிலுப்பிவிட்டு கண்களை விருட்டென்று துடைத்துவிட்டு கொண்டு பேசினாள். பாவம், அவளுக்கு இன்னும் 50 வயது கூட நிறையவில்லை. அவள் இன்னும் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவள் வாழ்ந்து வந்த வாழ்க்கையை விட அவள் செத்துப்போனதே நல்லது என்றுதான் எனக்கு படுகிறது. அவள் தன்னந்தனியாளாக, பக்கத்திலே யார் துணையுமின்றி, யாருக்கும் தேவையற்றவளாக, எப்போது பார்த்தாலும் தன் தந்தையின் அதற்றலுக்கும் அடக்குமுறைக்கும் ஆளானவாறே வாழ்ந்தாள். இந்த மாதிரி பிழைப்பை வாழ்வென்று சொல்ல முடியுமா? மற்றவர்கள் ஏதோ நல்ல காலம் வரத்தான் போகிறது என்ற நம்பிக்கையிலாவது வாழ்கிறார்கள். ஆனால் என் தாயோ நாளுக்கு நாள் அதிகப்படியான

0: கசவுகளை கேட்டுக்கொண்டிருப்பதை தவிர வேறு எதையுமே எதிர்பார்க்க முடியவில்லை. அந்த நம்பிக்கை அவளுக்கு இல்லை. நீங்கள் சொல்வது உண்மை நதாஷா என்று சிந்தித்தவாறே சொன்னாள் தாய். நல்ல காலத்தை எதிர்பார்த்துதான் ஜனங்கள் வாழ்கிறார்கள். எந்தவித நம்பிக்கையுமே இல்லாவிட்டால் அது எந்த வாழ்வோடு சேர்த்தி? அவள் அந்த பெண்ணின் கையை தட்டி கொடுத்தாள். அப்படியென்றால் நீங்கள் இப்போது தனியாகத்தான் இருக்கிறீர்கள் இல்லையா? ஆமாம், தன்னந்தனியாகத்தான் என்று லேசாக சொன்னாள் நதாஷா. அது சரி என்று ஒரு கணம் கழித்து புன்னகை புரிந்தவாறே சொன்னாள் தாய். நல்லவர்கள் என்றுமே அதிக நாட்கள் தனியாக வாழ்வதில்லை. நல்லவர்களோடு மற்றவர்கள் வந்து எப்போதும் ஒட்டிக்கொள்வார்கள். ஒரு நெசவு தொழிற்சாலையை சேர்ந்த பள்ளிக்கூடத்தில் நதாஷா ஆசிரியை வேலை பெற்றாள். தாய் அவளுக்கு அவ்வப்போது சட்டவிரோதமான பிரசுரங்களையும் பத்திரிகைகளையும் அறிக்கைகளையும் கொண்டு போய் கொடுத்துவிட்டு வருவாள். இதுவே அவளது வேலையாகிவிட்டது. மாதத்தில் எத்தனையோ தடவைகளில் அவள் ஒரு கன்னியாஸ்திரி மாதிரியோ அல்லது துணிமணி, ரிப்பன், லேஸ் முதலியனவற்றை விற்கும் அங்காடிக்காரி போலவோ அல்லது செயலுள்ள பட்டணக்கரை குடும்ப பெண் மாதிரியோ பக்திமயமான புண்ணியஸ்தல யாத்திரிகை போலவோ மாறுவேஷம் தரித்துக் கொள்வாள். தோளிலே ஒரு பையையாவது கையிலே ஒரு ட்ரங்க் பெட்டியையாவது தூக்கிக் கொண்டே அவள் அந்த மாகாணம் முழுவதும் சுற்றித் திரிந்தாள். ரயிலாகட்டும் படகாகட்டும் ஹோட்டலாகட்டும் சத்திரம் சாவடிகளாகட்டும் எங்கு போனாலும் அவள்தான் அங்குள்ள அந்நியர்களிடம் மிகுந்த அமைதியோடு முதன் முதல் பேச்சை தொடங்குவாள். கொஞ்சம் கூட பயனில்லாமல் தன்னுடைய அனுபவ அறிவினாலும் சுமூகமாக பழகும் தன்மையாலும் அவர்களது கவனத்தையெல்லாம் தன்பால் கவர்ந்து விடுவாள். ஜனங்களோடு பேசுவதிலும் அவர்களது கதைகளையும் குறைபாடுகளையும் அவர்களை புரியாது மயங்க வைக்கும் விஷயங்களையும் கேட்டு தெரிந்து கொள்வதிலும் அவள் விருப்பம் கொண்டாள். வாழ்க்கையில் மிகவும் சலித்து போய் காலத்தின் கோலத்தால் தமது வாழ்க்கையில் அடிமேல் அடி வாங்கியதை எதிர்த்து அவற்றை தவிர்ப்பதற்கு தன் மனத்தில் எழும் தெள்ள தெளிவான கேள்விகளுக்கு விடையும் மார்க்கமும் தெரியாமல் அதை தெரிந்து கொள்வதற்கு இடைவிடாது துடியாய் துடித்துக் கொண்டிருக்கும் மக்களில் யாரையேனும் கண்டால் தாய்க்கு ஒரே ஆனந்தம் உண்டாகும். கும்பி கொதிப்பை தவிர்ப்பதற்காக மனிதர்களால் நடத்தப்படும் அமைதியின்மை நிறைந்த போராட்ட வாழ்க்கை சித்திரங்கள் அவளது கண் முன்னால் திரைவிரித்து படர்ந்து தெரியும். எங்கு பார்த்தாலும் மனிதர்களை ஏமாற்றி ஏதாவது ஆதாயம் பார்ப்பதற்காகவென்று செய்யும் கொச்சையான அப்பட்டமான முயற்சிகளையும் சொந்த சுயநலத்துக்காக மக்களை கசக்கி பிழைந்து அவர்களது கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் உறிஞ்சி குடிப்பதையும் அவள் தெள்ள தெளிவாக காண முடிந்தது. உலகத்திலே அமோகமான வளமும் செல்வமும் நிறைந்திருப்பதையும் அதே சமயத்தில் பெரும்பான்மையான மக்கள் இந்த செல்வ வளத்துக்கு மத்தியிலேயும் கூட அரைப்பட்டினி குறைப்பட்டினியாக உயிர் வாழ்வதையும் எப்பொழுதும் தேவையின் நிர்பந்தத்திற்கு ஆளாகி வாழ்வதையும் அவள் கண்டாள். தேவாலயங்களிலோ பொன்னும் வெள்ளியும் நிறைந்து கிடந்தன. அவற்றால் ஆண்டவனுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்கவில்லை. அதே சமயத்தில் அந்த கோவில்களின் வாசல்களில் பிச்சைக்காரர்கள் நடுநடுங்கிக் கொண்டே தங்களுடைய கைகளிலே வந்து விழும் பிச்சை காசுக்காக பயனின்றி காத்து கிடந்தார்கள். இதற்கு முன்பு கூட அவள் இது மாதிரி காட்சிகளை கண்டிருக்கிறாள். பணம் படைத்த தேவாலயங்களையும் பொன் ஆபரணம் கொண்ட உடைகளை அணிந்த பாதிரிகளையும் அவள் கண்டிருக்கிறாள். இந்த நிலைமை பிச்சைக்காரர்களின் குடிசைகளுக்கும் கிழிந்து பழங்கந்தையாய் போய் மானத்தை மறைக்கக்கூட இயலாத அவர்களது துணிகளுக்கும் எதிர்மறைவான காட்சியாய் இருப்பதையும் அவள் கண்டிருக்கிறாள். ஆனால் முன்பெல்லாம் அவள் இந்த மாதிரி எதிரும் புதிருமான வித்தியாசத்தை இயற்கை நியதி என்று கருதி சமாதானம் அடைந்தாள். இப்பொழுதோ இந்த நிலைமை அவளால் தாங்க முடியாததாயிருந்தது. பணக்காரர்களை விட ஏழைகட்கு தேவாலயம் அருகிலேயும் தேவை மிக்கதாயும் இருப்பதாக அவளுக்கு தோன்றியது. எனவே பிச்சைக்காரர்களுக்கு இழைக்கும் எந்த கொடுமையையும் அவளால் பொறுக்க முடியவில்லை. அவள் பார்த்த கிறிஸ்துநாதரின் சித்திரங்களில் இருந்தும் கிறிஸ்துவை பற்றி அவள் கேள்விப்பட்டிருந்த கதைகளிலிருந்தும் கிறிஸ்துநாதர் எளிய உடைகள் தரித்து ஏழைகளின் நண்பராகவே இருந்தார் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

நேயர்களின் அன்பான கவனத்திற்கு, நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz-இல் காலை 8:02 ஒளிபரப்பாகும் நம்ம புதுவை நேர நிகழ்ச்சி இனிய நேரம் நேயர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் அலையோடு விளையாடு நேரலை நிகழ்ச்சி இனி நம்மை சுற்றி நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 6:20 முதல் 7 மணி வரை ஒளிபரப்பாகும் மனம் விரும்புதேன் தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி, இனி மாலை 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியாகவும், 6:50 முதல் 7 மணி வரை நிகழ்ச்சி நிரல் என மாற்றம் செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சிகளை நாளை முதல் கேட்டு மகிழலாம்.

6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியாகவும், 6:50 முதல் 7 மணி வரை நிகழ்ச்சி நிரல் என மாற்றம் செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சிகளை நாளை முதல் கேட்டு மகிழலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1:25. நேயர்களின் கேட்கலாம் பாவையரின் விருப்ப பாடலை வானொலி வழியை கேட்டு ரசிக்க வரும் மகளிர் நேரம். இந்நிகழ்ச்சியில் பூவையர்கள் தங்களின் மனதில் நின்ற பாடல்களை கேட்டு ரசிக்கலாம், பயனுள்ள குறிப்புகளை பகிர்ந்து அளிக்கலாம். அதற்கு அழைக்கலாம் 0413-2275-2450 அல்லது 0413-2275-250 என்ற எண்களை. இந்த நிகழ்ச்சி நங்கையருக்காக மங்கையரை பங்கு பெறும் மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் சீர்காழியிலிருந்து சுஜிதா பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: எனக்கு பணக்காரன் படத்துல இருந்து 2-3 சேர்ந்தது பாட்டு போடுங்க சார்.
0: சரிங்கம்மா, நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்டு ரசியுங்கள். நன்றி.
1: நன்றி சார்.

புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, கூடுதல் வேளாண் இயக்குநர், நில உபயோக திட்டம் மற்றும் தரக்கட்டுப்பாடு, தட்டாஞ்சாவடி புதுச்சேரி விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்போது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒருமுறை நிதியுதவியாக தலா 10 லட்சம் வழங்கப்பட உள்ளது. பயிர் வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூடுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது 10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல், பிராண்டிங் ஆகியவற்றிற்கு ஒருமுறை நிதியுதவியாக ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், கூடுதல் வேளாண் இயக்குநர், நில உபயோக திட்டம் மற்றும் தரக்கட்டுப்பாடு அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான இணைப்புகளுடன் இம்மாதம் 23 தேதி மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார்.

0: நேரம் 1:12. மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து?
1: என் பேர் கௌசல்யா, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: வேட்டையாடி விளையாடி படத்துல இருந்து மஞ்சள் வெயில் மாலையில.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்டு ரசிங்கள். நன்றி.
1: நன்றி.

0: நாகப்பட்டினத்துல இருந்து தீபிகா பேசுறேன்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
0: கில்லி படத்துல இருந்து அப்படி போடு சாங் வேணும் சார்.
1: ஓகேம்மா, நீங்க கேட்ட பாடல் இருந்து கேட்டு ரசிங்கள். நன்றி.
0: நன்றி சார்.

நேயர்களின் அன்பான கவனத்திற்கு, நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகஹெர்ட்ஸில் காலை 8:02 ஒளிபரப்பாகும் நம்ம புதுவை நேரலை நிகழ்ச்சி இனிய நேரம் நேயர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் அலையோடு விளையாடு நேரலை நிகழ்ச்சி இனி நம்மை சுற்றி நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 6:20 முதல் 7 மணி வரை ஒளிபரப்பாகும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம் இனி மாலை 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியாகவும், 6:50 முதல் 7 மணி வரை நிகழ்ச்சி நிரல் என மாற்றம் செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சிகளை நாளை முதல் கேட்டு மகிழலாம்.

0: நேரம் 1:30. மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்கிருந்து?
1: திருவாரூர் வில்லானப்படியில இருந்து கிரேசதர்ஷன்.
0: என்ன பாடல்?
1: துப்பாக்கி படத்துல இருந்து அண்டார்டிகா பாட்டு.
0: சரி, நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்டு ரசியுங்கள். நன்றி.
1: நன்றி.

நங்கையர்கள் தங்களின் விருப்பப்பாடலை கேட்டு ரசிக்க அழைக்கலாம். 04132272450 அல்லது 04132272550 என்ற எண்களை. இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம்.

0: நேரம் 1:41 20 நொடி. மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: மதிய வணக்கம் சார்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: சார், திருவாரூர் மாவட்டம் கூடூர், மாலாதேவி ரவீந்தர் சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: எனக்கு சில்லானா மோகனாம்பாள் படத்துல சிவாஜி கணேசனோட நலந்தானா அந்த பாடலை அனைத்து மாவட்ட நேயர்களுக்காக ஒளிபரப்புங்க. அவர் வந்து, ஒரு நிமிஷம் சார்.
0: சொல்லுங்க சொல்லுங்க
1: சார். செவாலியர் சிவாஜி கணேசன் நடிப்பு திலகம் சார். அவரு நடிகை, அவ்வளவு சூப்பரா நடிப்பாரு. அவர் ஆக்டிங், அவர் நடை, அவருடைய உடை பாவனை ஆகட்டும், குரலும் கணீர்னு ஒரு குரல் ஆகட்டும், அவர் மிஞ்ச முடியாது. செவாலியர் சிவாஜி கணேசன் பத்மபூஷன் நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்காரு. அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மனை நம்ம யாரும் பார்த்ததே இல்லை. அவர் நடித்த அந்த படத்தை பார்த்துதான் வீரபாண்டிய கட்டபொம்மனை இப்படி இருப்பாரு,
0: கண்ணீர்
1: வந்துடும் சார். அப்படி நடிச்சாரு, அந்த கதாபாத்திரத்தோட நம்மளே ஒன்றிடுவோம். அப்படி ஒரு நடிகர், அவரை நினைவுபடுத்தி அவருக்கான பாடலை அனைத்து

0: மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: நான் சோரியங்குப்பத்துல இருந்து சிவகாமி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல்?
1: எனக்கு கடலோர கவிதையில இருந்து கொடியிலே மல்லையப்பூ மனக்கு
0: நீமா. சரிம்மா, நீங்க கேட்ட பாடல் எடுத்து கேட்டு வச்சீங்களா? நன்றிமா.

0: சங்கீத சரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சரல்.
1: நேரம் 1:52:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மகளிர் நேரம்.

இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து சித்தி படத்திற்காக பி. சுசீலா பாடியிருக்கும் பாடல். பாடலுக்கு இசை M.S. விஸ்வநாதன்.

நேயர்களின் அன்பான கவனத்திற்கு நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz காலை 8:02 ஒளிபரப்பாகும் நம்ம புதுவை நேரலை நிகழ்ச்சி இனிய நேரம் நேயர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் அலையோடு விளையாடு நேரலை நிகழ்ச்சி இனி நம்மை சுற்றி நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 6:20 முதல் 7 மணி வரை ஒளிபரப்பாகும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி இனி மாலை 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியாகவும், 6:50 முதல் 7 மணி வரை நிகழ்ச்சி நிரல் என மாற்றம் செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சிகளை நாளை முதல் கேட்டு மகிழலாம். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து கே வி மகாதேவன் இசையில் பி சுசீலா பாடியிருக்கும் இதய கமலம் படப்பாடல்.

நேரம் 2:31, 15 நொடி. என்றும் இணையவே நிகழ்ச்சியில் அடுத்து தரிசனம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடல். பாடலுக்கு இசையை சூலமங்கலம் ராஜலட்சுமி.

என்றும் இனியவே நிகழ்ச்சியில் அடுத்து ஆலைமணி படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல், பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 2:40.
1: வணக்கம் நேயர்களே, மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் கேட்கவிருக்கிறோம்.

0: ஆசிரியர் ஜி சுரேஷ் அவர்கள், மாணவி எம் பல்லவி.
1: Bonjour Pallavi.
2: Bonjour monsieur.
1: Comment allez-vous?
2: Oui, je vais bien. Et vous monsieur?
1: Merci, ça va bien. Oui, parting. Parting talipu.
3: À la gare.
1: À la gare endral. Puriyuda?
2: Oui monsieur.
1: Gare endral enna?
2: Gare station.
1: Station. Railway station.
2: Oui.
1: À la gare endral railway station il nadakkum urayadalai nam ippozhu paarkka pogirom. Le kliyavaga nanum அம்ப்ளாயாக நீங்களும்
2: பேசுங்க.
1: Bonjour madame. Je voudrais réserver des billets de train, s'il vous plaît.
2: Oui monsieur. Pour quelle destination?
1: Bonjour madame. Je voudrais réserver என்றால் புரிகிறதா உங்களுக்கு?
2: Oui monsieur.
1: என்ன சொல்லுங்க தமிழில்?
2: Je voudrais réserver des billets de train. அங்க வந்து ஒரு ட்ரெயின் டிக்கெட் வந்து ரிசர்வ் பண்றதுக்காக
1: சொல்றாங்க. ஐ வுட் லைக் டு ரிசர்வ் த ட்ரெயின் டிக்கெட். ஓகேவா? ஆங்கிலத்தில். அது எங்க புக் பண்ணுவாங்க தெரியுங்களா? அங்க அந்த இடத்தின் பெயர் தெரியுங்களா? நோம்சு.
2: நோம்சு.
1: ஆ, தெரியலன்னா நோம்சு சொல்லுங்க, தப்பு கிடையாது. அந்த இடத்தின் பெயர் கிஷே. கிஷே என்றால் கவுண்டர்.
2: ஓகே.
1: டிக்கெட் கவுண்டர்.
2: டாக்கர்
1: Bien, il me faudrait un aller-retour Paris et Lille avec un départ le mercredi 15 au matin et un retour le vendredi 17 au soir. Je ne connais pas les horaires. Et bien,
2: Il me faudrait un aller-retour Paris-Lille avec un départ le mercredi 15 au matin et un retour le vendredi 17 au soir. Je ne connais pas les horaires.
1: Comprenez cette phrase?
2: Oui, monsieur, un peu.
1: Ah, dites-moi. Attends, mais சொல்லுங்க.
2: அவங்க வந்து ரிட்டர்ன் ஆகுற டைம் அது மட்டும் சொல்றாங்களா
1: மிஸ்? Oui, ரிட்டர்ன் ஆகுறது பத்தி தான் பேசுறாங்க. என்னன்னா, eh bien, eh bien, ஒரு மாடுலேஷன். Eh bien, okay. Il me faudrait un aller-retour. Faudrait என்றால் falloir.
2: Falloir.
1: அந்த falloir அப்படின்னா இட் மஸ்ட் என்று சொல்லும். மஸ்ட் அவங்க அலேரத்தூர் இருக்கிறாங்க. அலேரத்தூர் என்றால்
2: ரிட்டர்ன்
1: டிக்கெட். ரிட்டர்ன் டிக்கெட். ரிட்டர்ன் டிக்கெட்டோட எடுத்து எந்த ஊருக்கு இருக்கிறாங்க?
2: பாரி லீல்.
1: பாரி லீல். பாரில இருந்து லீலுக்கும், லீல் டு பாரிஸ்க்கும் இருக்கிறாங்க. அவை காந்தே பார் லே மெக்ரதி கேஸ் 15 தேதி மர்க்ரேதி காலையில புறப்படுறாங்க. ஆ டெப்பார் என்றால் ஒரு புறப்பாடு. ஏ வெத்தூர் லே வாந்திரதி திசத் ஓ சுவார். வாந்திரதி என்றால்
2: ஃப்ரைடே.
1: ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை 17 தேதி ஓ சுவார். ஓ மத்தா என்றால் காலையில். ஓ சுவார் என்றால் ஈவினிங் மாலையில். Je ne connais pas les horaires. புரியுதா?
2: Oui, monsieur.
1: சொல்லுங்க தமிழ்.
2: எனக்கு வந்து டைம் ஞாபகம் இல்லைன்னு.
1: Je connais pas, ஞாபகம் இல்லை. Je connais pas, தெரியல. எனக்கு டைம் தெரியல. ஹொரர்னா டைம். அப்போ எனக்கு தெரியல. அம்ப்ளாயி பண்ணுங்க.
2: Vous avez un TGV toutes les demi-heures entre 6h et 9h, au départ de Paris.
1: Voilà, très bien. Vous avez un TGV. Vous avez, non? You have. One TGV, c'est une abréviation, c'est-à-dire TGV.
2: Train voilà. À la grande vitesse.
1: À la grande.
2: De la grande vitesse.
1: Non, de la grande. Train, grande vitesse.
2: D'accord, monsieur.
1: ஆலா என்றால் ஒரு இடத்தை குறிக்கிறது, சொற்களாயிடும். அதனால அந்த ஆலா என்ற வார்த்தை ஆலா மேசும் அப்படி ஆலா கஃபேட்டேரி அப்படிதான் சொல்லணும். ஆனால் ஆலா ட்ரான்
2: வராது.
1: டூ டெல்லே டெமியர் இந்த அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து வரும் அப்படின்றாங்க. ஆன்ட்ரு சீசர் ஏ நெவர். சீசர் 6 மணிக்கு. ஆன்ட்ரு என்றால் பிட்வீன். A never. Never, 9 மணிக்கு காலையில்.

0: அங்க அந்த நாட்டில் வந்து எப்பயுமே ஒரு 6 மணி என்றால் காலையிலே குறிக்கும். அதுவே ஈவினிங் 6 மணி என்றால் விசிட்டர் என்று தான் அழைப்பாங்க. ஏன்னா வந்து அங்கே வெங்கத்ரர் லேர் அனன் செல்லர் தூஸ் லேர் ஓ டெப்பார் டே பாரி பாரிஸ்லேருந்து புறப்படுவார். லே கிளியான் ஆன் டெப்பார் ஆன்ட்ரு செட்டே த்ரோன்ட் ஏ உயிட்டர் சே பார்ஃபே கிளியம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆன் டெப்பார் ஆன்ட்ரு செட்டே த்ரோன்ட் ஏ உயிட்டர் சே பார்ஃபே புரிகிறதா? சொல்லுங்க.
1: ட்ரெயின் போகிற நேரம் சொல்கிறாங்க பிட்வீன் 7:30 and 8 o'clock சொல்றாங்க. இது
0: பெர்ஃபெக்ட் டைம்
1: கேக்குறாங்க.
0: அம்ப்ளோ ஏ கேக்குறாங்க சொல்றாங்க மறுபடியும் செட்டர் கரான்டியன் அலோர் அரிவே ஆலில் அ உயிட்டர் கரான் சேங்க். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க டைம் செட்டர் கரான்டியன் அலோர் அப்புறம் அரிவே ஆலில் அ உயிட்டர் கரான் சேங்க் அரைவிடு. எப்போ? காலையில் 8:45 அரைவிடாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டான்ஷியம் ஊ அறிவே ஆலில் ஈரோப் பா ஆலில் ஃப்ளாண்ட்ரு அங்கேயே ரெண்டு இடம் இருக்குது. அலா கார் கார் வந்து ரெண்டு இடம் லீல் ஈரோப்பும் இருக்குது. ஈரோப் இருந்தால் அதில் பெரிய கார் அதே லீல் ஃப்ளாண்ட் இருந்தால் டொமஸ்டிக் மாரி சின்ன கார் அதில் ரெண்டு இடம் இருக்குது. அந்த எந்த இடம் ஒன்று கேட்குறாங்க. டாக்கோர்
1: டாக்கோர் லீல் ஏரோப் சமவா த்ரேபியன்
0: சமே வா த்ரேபியன் அப்படின்றால் புரிகிறதா? சமே வா த்ரேபியன் எனக்கு போகிறதுக்கு சாய்க்கிறதா இருக்கும். ஓகே. எம்ப்ளாயி பூர் லேரத்தூர் ஆ பார்ட்டீர் தி கேன்சர் கண்டுபிடிச்சிங்களா? இப்போ கேன்சர் என்றால் வரல ஈவினிங் கேன்சர் என்றால் சொல்லுங்கள்.
1: 3 o'clock
0: ஆஃப்டர்நூன் ஓகேவா? ஊசபே ஆ தேசபே தூத்லேர் அப்போ என்ன சொல்கிறாங்க? பூர் லேரத்தூர் எப்போ திசத்து கேட்டார்ல அப்போ அ பத்தீர் அப்போ புறப்படுறது தி கேன்சர் 3 மணிக்கு ஈவினிங் இருக்கு. உதவே ஆ தேஜேவே டூத்ல ஏர் டூத்ல ஏர்னா டூத்ல தெமியர் என்றால் 1.5 மணி நேரத்துக்கு டூத்ல ஏர்னா 1 மணி நேரத்துக்கு ஓகேவா? பண்ணுங்க.
1: வேர் விசிட்டு டான்ஸ் கா
0: டான்ஸ் கா அப்படின்றா புரியுதா? வேர் விசிட்டர் வேர் விசிட்டர் என்றால் 6 மணி ஈவினிங் அப்போ டான்ஸ் கா உங்கள் டைம் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அப்போ எம்ப்ளாயி என்ன சொல்கிறாங்க? விசிட்டர் ஓஸ் அறிவே அ பரி நோர் அ திஸ் நெவர் கரான் செட் திரும்பிங்க ஊ செகோண்ட். அப்போ என்ன சொல்கிறாங்க எம்ப்ளாயி நீ அவன்ட்ட?
1: விசிட்டர் ஓஸ்
0: 6 மணி சுவாரு ஈவினிங்கில் 11 நிமிடத்தில் இருக்கு. அறிவே ஆனால் அரைவிட் வந்து ரெத்தூருக்கு ரெத்தூருக்கு ஆ பரி நோர் ஆ திஸ் நெவர் கரான் 7 மினிட்ஸுக்கு தான் போவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் கேட்குறாங்க ப்ரீமியர் கிளாஸா
1: செகண்ட்
0: கிளாஸான்னு
1: கேட்குறாங்க. லக்லியோ செகண்ட்
0: ஆ லக்லியோ என்ன சொல்கிறாங்க? செகண்ட் பண்ணுவாங்க. எம்ப்ளாயி ஊஸ் அவே மீன் ரெடக்ஷன் புரியுறதா? Employé. Pardon.
1: Alors, ça fait 92 euros.
0: Voilà.
1: Vos billets sont échangeables et remboursables.
0: Remboursables.
1: Remboursables jusqu'au départ.
0: Jusqu'au départ. இது எம்ப்ளாய் என்ன சொல்லுகிறாரு?
2: ஹலோ.

0: சாசே கத்ரவா டூ ஜீரோ கத்ரவா டூ ஜீரோ மணி ஓகே டிஸ்கா டெப்பா டெப்பாருக்கு முன்னாடி ஓகே சரி இதில் வரும் நம்பர்ஸ் சொல்ல முடியுமா
1: உங்களால்
0: சரியா
1: 19.
0: Très bien.
1: C'est tout, monsieur.
0: Vous avez le numéro de chiffre en chiffre 100. 100 à l'intérieur de la montée.
1: Oui, monsieur.
0: Selon le papa. 100.
1: 100.
0: 200.
1: 200. 300.
0: C'est comme ça, vous parlez.
1: 300.
0: Voilà,
1: très bien. 400.
0: 400.
1: 500.
0: Voilà.
1: 600.
0: Voilà,
1: très bien. 700.
0: Voilà.
1: 800.
0: 800.
1: 800.
0: என்ன டைமிங் கூட உங்களுக்கு சொல்ல முடியுமா உங்களுக்கு தளம் என்ன சொல்லி
1: கொடுத்தாங்க
0: டைமிங் சொல்லுங்க பார்ப்போம் கரெக்டா டைம் சொல்றீங்க பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன இருக்கு ட்ரெயின் எப்போ ஸ்டார்ட் பண்ணுது ஒரு டேபார் 9 o'clock minus 15 is 8:45.
1: Oui, monsieur.
0: Vous avez calculé comme ça.
1: D'accord, monsieur.
0: Très bien. After?
1: 15h.
0: Voilà, très bien.
1: Enfin, après,
0: 18h, 11 minutes.
1: Oui. Et puis, 19h, 47 minutes.
0: Voilà, très bien.
1: Oui, monsieur.
0: Ok. Maintenant, on est வாரத்தில் பாடம் முடிவடைந்தது அலா ப்ரொஷன் கார் அலே அவ்வா
1: மெர்சி பூக்கும் மிஸ்யூ அலா ப்ரொஷன்
0: அலா ப்ரொஷன்
2: நேயர்களே இதுவரை மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் எனும் பெயரை கேட்டீர்கள் ஆசிரியர் ஜி சுரேஷ் அவர்கள் மாணவி எம் பல்லவி இத்துடன் இன்றைய பிரெஞ்சு பாடம் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: தொடர்வது சென்னை அஞ்சல்.

பரவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி AWS, பாளையங்கோட்டை, கோழிப்போர் விளை, கொடுமுடியாறு அணை, களக்காடு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், திருநெல்வேலி, தென்காசி, அடவி நயினார் அணை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டரும், மேலும் பல இடங்களில் 2 முதல் 1 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாகவும், ஏனைய பகுதிகள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயல்பான அளவிலேயும் காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மிக அதிக அளவு வெப்பநிலை ஈரோட்டில் 39.8 டிகிரி செல்சியஸாக பதிவானது. சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலையானது தருமபுரியில் 22.5 டிகிரி செல்சியஸாக பதிவானது. மலைப்பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலை கொடைக்கானலில் 10.7 டிகிரி செல்சியஸாக பதிவானது. இனி வானிலை முன்னறிவிப்பு. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளின் மேல் சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. தெற்கு கடலோர ஆந்திர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் சுமார் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இன்று திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் ஏனைய இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். நாளை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் சில பகுதிகளிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. இனி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸையும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேயர்களின் அன்பான கவனத்திற்கு, நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் காலை 8:02 ஒளிபரப்பாகும் நம்ம புதுவை நேரலை நிகழ்ச்சி இனிய நேரம் நேயர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் அலையோடு விளையாடு நேரலை நிகழ்ச்சி இனி நம்மை சுற்றி நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 6:20 முதல் 7 மணி வரை ஒளிபரப்பாகும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி இனி மாலை 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியாகவும், 6:50 முதல் 7 மணி வரை நிகழ்ச்சி நிரல் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிகளை நாளை முதல் கேட்டு மகிழலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்து மோரா என்ற இந்தி படப்பாடல்.

0: பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக பல்டி என்ற மலையாள படப்பாடல்.
1: ட்ரோஃபியா ட்ரோஃபியா

0: உண்மையா பயனுள்ளதா
1: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா
0: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
1: தினமும் காலை 8:02 to 8:30
0: நமது முதன்மை அலைவரிசையில்
1: தகவல் தளம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:30.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: சங்கீத சாரல் இன்றைய நிகழ்ச்சியில் டாக்டர் என் ரமணி அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை இடம்பெறுகிறது. தொடக்கமாக வரவல்லப என தொடங்கும் ஹம்சத்வனி ராகம் ஆதித்தாளத்தில் அமைந்த ஜி என் பாலசுப்ரமணியம் கிருதி.

0: நேயர்கள், இதுவரை சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டாக்டர் என் ரமணி அவர்கள் வாசித்திருந்த புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள்.
1: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
4: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தென் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்.

0: மட்டும் இல்லங்க,
1: கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லுன்னு குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 4 மணி.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது பிஏ ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன் வழங்கும் 6-60 வரை திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் ரஜினிகாந்த், ஜெயலட்சுமி, சோ ராமசாமி, சுருளிராஜன், சங்கீதா, தேங்காய் சீனிவாசன், டி கே பகவதி மற்றும் பல. இசை இளையராஜா, கதை வசனம் பஞ்சு அருணாச்சலம், இயக்கம் எஸ்பி முத்துராமன்.
3: உங்களுக்கு எல்லாம் அப்பா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பாருங்கடா.
4: உங்களுக்கு என்ன வேணும்?

0: பாவாடை சட்டி, ஐயோ சட்டியை மறந்துட்டேன், பரவாயில்ல வெறும் பாவாடை கட்டிக்கா. உனக்குடா
1: அப்பா எனக்கு வெடி.
0: யாருக்கு வைக்க போற?
1: தெருவில் வைக்க போறேன்.
0: சரி வை, எவனோ மாட்ட போறான் உட்ட. உனக்கு என்னடா அவசரப்படாதீங்களா, எல்லாருக்கும் மூணு செட்டு டிரஸ் லாலா கடை மூணு கடையினுடைய மிட்டாயி, அதுக்கப்புறம் 200 ரூபாய் பட்டாசு வாங்கி வந்துருக்கேன். விடிஞ்சதோ இல்லையோ 2:30 மணிக்கு எண்ணெயை தேய்ச்சி தலையை முழு விட்டு வெட்டி வெட்டி வெட்டின்னு வெடிக்கும், தெருவே அதரணும். உங்களுக்கு சுறுசுறு வச்சி
1: கடையா
0: இருந்தா வாங்கலாம், தெருவ கார்பரேஷன் விற்பாங்களா? 3 மாசம் போனஸ் கிடைச்சது 2100 ரூபாய். 600 ரூபாயில உனக்கு ஒரு பட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன், பசங்களுக்கு 2 வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சந்தானம் இது உனக்கு, ரகு இது உனக்கு.
1: எதிர்காலத்தை
0: பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், அதுக்காக வயித்த கட்டி வாயை கட்டி பணத்தை சேர்க்க மாட்டேன். நான் என்ன 700 ரூபாய் சம்பளத்திலேயே இருந்துருவேன் நினைக்கிறியா? அடுத்த வருஷமே நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து அச்சாபீஸ் திறக்க போறோம், லட்சக்கணக்கான பணமா குவியும், சொந்தமா ஒரு பங்களா கட்ட போறேன். கிரக

0: கொஞ்சமாவது
1: சேர்த்து வச்சாதான் சமயத்துக்கு பயன்படும். இப்படி வேட்டு விடக்கூடாது.
2: எதிர்காலத்தை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அதுக்காக வயிற்ற கட்டி வாய கட்டி பணத்தை சேர்க்க மாட்டேன். சம்பளத்திலேயே இருந்துருவேன் நினைக்கிறியா? அடுத்த வருஷமே நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து அச்சாபீஸ் திறக்க போறோம். லட்சக்கணக்கான பணமா குவியும். சொந்தமா ஒரு பங்களா கட்ட போறேன். கிரகப்பிரவேசம் எப்படி? மூணு கச்சேரி, ஒரு டான்ஸ், பசங்களா ஆளுக்கு ஒரு ரூம், அட்டாச்சு பாத்ரூம், ஷவரை ஓபன் பண்ணுங்க, ஜில்லு ஜில்லு ஜில்லு ஜில்லுனு குளிங்க. பிளாஸ்டிக்லயா கல்லு கட்டணுமா? அடி சக்க பூந்து விளையாடு. உனக்கு செய்யா சந்தானம், நீ ஏண்டா எதுவுமே கேட்காம நிக்கிற? எல்ஐசி பில்டிங் வேணும்னு கேள, வாங்கி தர. பசங்களுடைய சந்தோஷம் தான் முக்கியம். அதுக்காக எத்தனை லட்சம் வேணுமானாலும் வாங்கி செலவு பண்ணலாம். டேய், நீ தான்டா என்னுடைய மூத்த மகன். நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ப்ரொமோஷனுக்கு மேல ப்ரொமோஷன் எல்லாம் வந்தது. உன்னை நான் ஊட்டி கான்வென்ட்ல சேர்க்க போறேன். அங்க பணக்கார விட்டு பசங்க எல்லாம் படிப்பாங்க. நீ என் கூட சேர்ந்து படி. திரும்பி வந்ததும் அமெரிக்கா லண்டன் உன்னை அனுப்புறேன். எல்லாரும் தான்டா, ஹோல் ஃபேமிலி லண்டனுக்கு ஃப்ளை பண்ண போறோம்.
3: எங்க ஊர்வாள் செல்வக்குமரா, எங்க அப்பா முருகா, என்ன மட்டும் காப்பாத்துறா?
4: என்ன அங்க திருட்டு கும்பிடு?
3: தொழிலுக்கு வந்திருக்கிறோம். தெய்வ பக்தி வேண்டாமா?
4: செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேக்குறியா?
3: என்ன தப்பு பண்ணிட்டேன்?
4: பிரிண்டிங் மை டாக்ஸில போய் வாங்கிட்டு வந்ததா வவுச்சர் கொடுத்துருக்க. அவன் டோர் டெலிவரி கொடுத்ததா என் கண்ணால பார்த்தேன். அஞ்சு அழுத்தி பையில போட்டுட்டியா?
3: அதை விடு, இந்த சிகரெட் குடி.
4: லஞ்சம் கொடுக்குறியா? அடைச்சி எழுந்திரியா? ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற முறையில வெளியே போறோம், பார்ட்டி கொடுக்குறோம், தண்ணி சாப்பிடறோம், மறுபடியும் வெளியே போறோம். இது ஆபீஸ், நான் மேனேஜர், நீ அக்கௌண்டன்ட். அதை கீப் பண்ணிக்கோ.
3: மாணிக்கம், என் பொண்டாட்டி இருக்காள, அவ விளக்கு மாதிரியா வாங்கிட்டு வரல, வெங்காய பத்தியா வாங்கிட்டு வரல, ரிப்பனியா வாங்கிட்டு வரல, அருகாமணியா வாங்கிட்டு வரல, நான் அரிக்கிறா. அதனாலதான் ஒரு அஞ்சு ஒதுக்குனேன்.
4: உன் பொண்டாட்டி வழக்கமான வங்கா பேஜன் கேட்டா உன் சொந்த பணத்துல சம்பள பணத்துல வாங்கி கொடு. ஆபீஸ் பணத்துல வாங்கி கொடுக்கணுமா?
3: சம்பளம் பத்தலப்பா.
4: பத்தலன்னா இதுல இருந்து எடுத்துக்கிறதா?
3: என்னத்தை அப்படி பெருசா எடுத்துட்டேன்?
5: என்ன சத்தம்?
4: இல்ல, பெயிண்ட் கம்பெனில இருந்து பில் வந்ததுங்க.
3: அது உன்னோட ஒன்னு
4: ஒட்டிக்கிச்சு.
5: பிரிச்சுட்டோம். சத்தம் போட்டு பேசணும்.
4: இனிமேல் சத்தம்
5: மெதுவா பேசலாமே. இது ஆபீஸ்.
6: மாணிக்கம், எங்க காட்டி கொடுத்துருவோன்னு பயந்துட்டேன்.
7: காட்டி கொடுத்துடலான்ற ஒரு எண்ணம் வந்தது. உள்ள குட்டிக்காரனாச்சேன்னு இன்னொரு எண்ணம் வந்து அதை அழிச்சிடுச்சு.
6: அப்ப அடிக்கடி அதை வந்து அழிக்க சொல்லு.
7: இனிமே ஒதுக்குற பிசினஸ விட்டுடு. அப்படி இல்ல உங்களுடைய சீட்டு
6: கிழிஞ்சு
7: அவ்வளவு அழுத்தம் இருக்கணும் அதுல.
2: வாங்க பசங்களா, பள்ளி கொடுத்து பியூனு கரெக்டா பெல் அடிச்சிருப்பானே, அவனுக்கு என்ன அவசரமோ? இதுனா ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டா? கிளாஸ்லயே ஃபர்ஸ்டா? வெரி குட். இந்த பேனா உனக்கு பிரசன்ட் பண்றேன்.
8: மணிகண்ணா, மணிகண்ணா, மணிகண்ணா.

0: ஆபீஸ் பாயா சேர்த்துக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வேலை கத்து கொடுத்து இவனை ஆளாக்க வேண்டியது ஒவ்வொருப்பு.
1: நீங்க கவலைப்படாதீங்க, இவன் ஆளாக்கிறேன். டேய், இந்த கடையில போய் சார்மினார் சிகரெட் வாங்கிட்டு வா, போ. இதுல இருந்து ஆரம்பிப்போம்.
2: ஆமா ஆமா,
1: உட்காரு.
2: காபி
1: 5 கொன்னு 75, மிஷின் மேனுக்கு 35, வெத்தலை வாக்கு 40, ஆக மொத்தம் 2 ரூபா. முதலாளி உன்னை என்கிட்ட ஒப்படைக்கும் போது என்ன சொன்னார் தெரியுமா? யோ குப்புசாமி, சந்தானத்தை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், அவனை வளர்த்து ஆளாக்கு, புத்தி சொல்லி பெரியாளாக்குன்னு சொன்னாரு. டேய், அவசரமா முன்னேறணும்டா, நான் சொல்றத கேள்றா, என்ன நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க, இல்ல திங்கிற சோத்துல மண்ணு விழுந்துடாமா.
3: சார், முதல்ல இந்த வேலை விட்டு போக சொன்னாலும் சரி, நான் திருட்டு கணக்கு எழுத மாட்டேன்.
1: நீ எல்லாம் உருப்பிட மாட்டடா.
0: நாயுடு, இதுதான் ஆளாக்கு லட்சணமா?
1: இல்லங்க, எப்படி கணக்கு
0: எழுதுன்னு உன் கணக்கு நீயும் ஏதோ புள்ள குட்டிக்காரன்னு விட்டு வச்சா அவனையும் கூட்டாளியாக்க பாக்குறியா?
1: இன்றைக்கு
0: மோசமான ஆளியா சந்தானம்? பாப்பா,
1: இப்படி எல்லாம் கணக்கு எழுதி ஒரு சின்ன வீடு கட்டிடலான்னு பார்த்தா அந்த பய விட மாட்டான் போல இருக்குது. உண்மையா வேலை செஞ்சா ஓலப்பாய் கூட வாங்க முடியாது.
0: இப்படி உட்காரப்பா, பரவாயில்ல உட்காரு. குருவி தலையில பரங்காய வைக்கிற மாதிரி இந்த சின்ன வயசுல குடும்ப பாரம் உன் தலையில விடுத்துருச்சு. ஏப்பா சந்தானம், நீ சம்பாதிக்கிற பணம் உன் குடும்பத்துக்கு போதுமா?
3: எங்க அம்மா ராத்திரி எல்லாம் கண்ண முடிச்சு அப்பளம் போடுவாங்க. நான் அந்த வீடு விட கொண்டு போய் வித்துட்டு வருவேன். பங்களால இருக்க அவங்க ஷூக்கெல்லாம் பாலிஷ் போடுவேன். வீடுங்களுக்கு பேப்பர் போடுவேன். என் தம்பி தங்கச்சி படிக்கிறாங்களே, அவங்களுக்கு மாசம் மாசம் ஃபீஸ் கட்டணுமே.
0: நான் மிஷுமே கிட்ட சொல்றேன், நாளை காலையில இருந்து ஆபீஸ் சேரும் போக மத்த நேரத்துல பிரஸ் பிரிண்டிங் வேலை கத்துக்கோ. எதிர்காலத்துல படிச்சவனோட கைத்தொழில் தெரிஞ்சவனுக்கு தான் அதிக மதிப்பு. என்ன வேலை கத்துக்கறியா?
3: சரிங்க முதலாளி.

0: இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன்?
1: வணக்கம் முதலாளி.
2: ஏப்பா, நீதான் மாணிக்கத்துக்கு மூத்த பையனா? உன் பேர் என்னப்பா?
1: சந்தானம், எம் சந்தானம்.
2: ஆமா, என்ன பாக்கணும்னு சொன்னியாமே, என்ன விசேஷம்?
1: அம்மா தான் நம்பிச்சாங்க. நான், அம்மா, தம்பி, தங்கச்சி, நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்ல.
2: உங்க அப்பா ஒரு மாதிரியா பேசுவானே தவிர ரொம்ப நல்லவன். நானே எத்தே உங்களை எல்லாம் இப்படி நெருக்கதியா விட்டுட்டு போயிடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுல 500 ரூபாய் இருக்கு. இத கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடுக்கு. ஏப்பா,
1: உங்களுக்கு பணம் வேண்டாங்க, எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க.
2: ஒழுங்கா வேலை செய்வியா?
1: செய்யுங்க.
2: குட், வா போலாம். நாயுடு, நம்ம மாணிக்க பையனை வேலைக்கு வச்சிருக்கேன்.

0: வெறும் காலேஜ் ஃபீஸுக்கும் புக்ஸுக்கும் எவ்வளவு பணம் செலவா தெரியுமா? நானும் உங்ககிட்ட அடிக்கடி பணம் வாங்கிட்டே இருக்கேன். எவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன் கணக்கு வச்சிருக்கேன்.
1: நீ எங்கிட்ட எவ்வளவு வாங்கியிருக்கேன்னு கணக்கு வச்சிருக்கேன். அப்புறம் என்ன பிரச்சனை? பல வருஷமா பழகிறோம், எவ்வளவோ கொடுக்குறோம் வாங்கிக்கிறோம். இப்ப மட்டும் என்ன திடீர்னு கணக்கு விளக்கு?
0: இல்ல என்ன சொல்ல வரேன்னா,
1: நீ எதுவும் சொல்ல வேண்டாம், வேற ஏதாவது பேசுறது என்ன பேசு.
0: அம்மா என்ன இருக்க,
1: கிசு கிசு ரகசியமா சொல்ல விடாத.
0: எனக்கு ரொம்ப நாள் அந்த கிசு கிசு பத்தி கேட்கணும்னு ஆசை. இந்த அந்தரங்கமான ரகசியமான விஷயங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும்?
1: சம்பந்தப்பட்டவங்களே சொல்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாம. இவரை பத்தி அவர் சொல்றாரு, அவரை பத்தி இவர் சொல்றாரு. எங்களுக்கு என்ன நிஜமா பொய்யாரு கூட பாக்குறது இல்ல, எல்லாத்தையும் போட்டுறோம். ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் சொல்லுவாங்க, இங்க கூத்தாடி ரெண்டு பட்டா பத்திரிகைக்காரரு கொண்டாட்டம்.
0: எடுத்துக்கட்டு, நேரம் தான்.
1: உனக்கு யாரையாவது பிடிக்கலன்னா சொல்லு, கச்சாமுச்சாரு எழுதிடுறேன்.
0: வேண்டாப்பா, முடிஞ்ச அளவுக்கு உண்மையை எழுது.
1: ஆமா, உண்மையை எழுதுறேன். அதோட பத்திரிகை மூடிட்டு போக வேண்டியதுதான்.
2: முதலாளி, இந்த காலத்துல ஒவ்வொருத்தர் கிட்ட கெஞ்சி கேட்டாலும் பணம் கொடுக்கறது இல்ல. நீங்க கேக்குறதுக்கு முன்னாலே எடுத்து கொடுக்கறீங்க. உங்க பெருந்தன்மையும் மனிதாபிமானத்தையும் நினைச்சா என் உடம்புல புல்லரிச்சு போது.
3: நந்தானோ, நீ எங்கிட்ட வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து நீ உனக்காக எதையுமே கேட்கறது இல்ல, செஞ்சுக்கிறது இல்ல. இந்த காலத்துல மத்தவங்களுக்காக வாழ்றது ரொம்ப கம்மி. அந்த நல்ல கொள்கை உங்ககிட்ட இருக்கு, வறுமையில சிக்கி அந்த கொள்கை தவறுங்கிற முடிவுக்கு நீ வந்துடக்கூடாதுன்னா என்னால முடிஞ்சதை உனக்கு நான் செய்யறேன். கடவுள்

0: தொடர்ந்து ஒருத்தர் கட்டத்தை கொடுக்கிறாருன்னா முடிவில் அவனை ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக தயார் பண்ணலான்னு அர்த்தம். காட் இஸ் கிரேட்.
1: தேங்க் யூ சார், தேங்க் யூ சார். இந்தாங்க 500 ரூபாய் பணம் கொடுங்க.
2: ஏன்பா கண்டானா, ஏற்கனவே உன் கணக்கில் ஏகப்பட்ட பாக்கி இருக்கு, அது போதாதுன்னு இது வேறையா?
1: முதலாளி சைன் போட்டுக்காரு, கொடுக்க முடியுமா முடியாதா?
2: வாப்பா தர்றேன்பா, ஆவுன்னா உள்ள போயிடுற, வா வாங்கிக்க.
1: எல்லாம் அவங்க உங்க மன போலதாங்க வாழ்க்கை அமையும்.

0: என்ன யோசனை பண்றீங்க?
1: ஒண்ணும் இல்ல, நேத்து நீ சாப்பிட்டு போகும்போது சொல்லிட்டு போனிய, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி, அதை பத்தி தான் யோசிச்சு.
0: ஏதாவது புரிஞ்சுதா?
1: புரிஞ்சது, ஆனா அது சரிதானான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
0: என்ன புரிஞ்சது?
1: அது எப்படி சொல்றது? அது வந்து ஒண்ணு ஒண்ணு எத்தனை?
0: ரெண்டு.
1: ஒண்ணுங்கிற நம்பரோட இன்னொரு நம்பர் சேர்த்துட்டு ரெண்டு நீ சொல்லிட்ட. நான் சொல்றது ஒண்ணுங்கிறது ஒரு உயிருள்ள ஆண், ரெண்டுங்கிறது ஒரு உயிருள்ள பெண். இந்த ரெண்டையும் எப்படி கூட்டுறது?
0: ரெண்டுக்கும் மனசு பொருந்திருந்தா கூட்டல் சுலபம்.
1: சரிமா, மனசு பொருந்திருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது?
0: உண்மையான காதல் ரெண்டு பேருக்கும் இருந்தா கண்ணில் ஆரம்பிக்கும், புன்னகையில வளரும். அதுலயே புரிஞ்சுக்கலாமே.
1: அப்படி ஒரு நிலைமை உனக்கு ஏற்பட்டா நீ என்ன செய்ய?
0: ஏற்பட்ட என்னவா? ஏற்பட்டிருக்கு. நான் அவரை சந்திக்கிறேன், பேசுறேன், சில சமயம் அவர் கூடவே சேர்ந்து சாப்பிடுறேன். அவருடைய பார்வையில அவருடைய எண்ணத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன்.
2: என்னங்க?
3: ஒரு சந்தேகம்.
2: என்ன
3: வந்து? ஆமா, நீதான் உப்பு மண்ணாச்ச. வீடு கட்டவங்களாயிருக்குல்ல, விளைச்சலுக்கும் பிரயோஜனம் இல்ல. சந்தானா, சந்தானா வந்து நீ வேண்டாப்பா, ஆயிரம் பிரச்சனையில குழம்பி போயிருக்கிற, உங்ககிட்ட பேசுறதே தப்பு.
2: அமுதா.
0: என்ன சார்?
2: நீ சொல்லு. ஒன்னும் ஒண்ணு என்ன சொல்லுமா? நம்பரா இருந்தா ஒன்னு ஒன்னு ரெண்டுன்னு சொல்லிடுவேன். இங்க பாரு, அதுவே ஒரு ஆணாவும் ஒரு பொண்ணாவும் இருந்தா எப்படி?
0: நாயுடு சார், உங்க கேள் எனக்கு புரியுது. என் விடைய பளிச்சுன்னு சொல்லிடுறேன், ஒன்னும் ஒண்ணு ரெண்டு.
2: அப்ப அடுத்த வருஷம் மூணு.
4: அமுதா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேச.
0: சொல்லுங்கப்பா.
4: கல்யாண புரோக்கர் ரங்கசாமி இல்ல, அவர் வந்துட்டு போனாரு. உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள பாத்திருக்கேமா.
0: என் கல்யாணத்தை பத்தி நானே உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேப்பா. ஆபீஸ்ல எங்க கூட சந்தான ஒருத்தர் வேலை செய்யறாரு, அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன்.
4: அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உன் நன்மைக்காக சில விஷயங்கள் சொல்றேன், கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்காத. ரெண்டு மூணு நாள் நல்ல யோஜனை பண்ணி அப்புறம் தீர்மானமா ஒரு முடிவுக்கு வா. சந்தானத்தை எனக்கு தெரியும், ரொம்ப நல்ல பையம்மா. சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கட்டப்பட்டு அந்த குடும்பத்தை அவன் நடத்துறாங்கிறது எனக்கு தெரியும். அவனுக்கு பல பொறுப்புகள் இருக்கு, ரெண்டு தம்பிங்க ஒரு தங்கச்சி, இவங்களுடைய படிப்பு கல்யாணம் இதெல்லாம் வேற இருக்கு. ஏற்கனவே நிறைய கடன் பட்டிருக்கான். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியானா வாழ்க்கை பூரா வறுமையோட தான் போராட வேண்டியிருக்கும். நான் பார்த்திருக்கிற பையன் பேங்க்ல வேலை பார்க்கறான், மாசம் 1500 ரூபாய் சம்பளம். அவங்க அப்பா இன்சூரன்ஸ் ஏஜென்ட், அவரும் 1000-2000 சம்பாதிக்கிறார். ஒரு பிக்கல் பிடுங்கல் இல்லாம நிம்மதியா வாழலாம். என்ன யோசனை பண்ணி பாருமா.
1: காதல் இல்லாத வாழ்க்கையில என்ன இன்பம் சொல்ல, என்ன வெக்கம். நல்லா அனுபவிச்சுட்டு இருக்காங்கல்ல. அமுது, நீ என் வாழ்க்கையில வந்த பிறகுதான் இன்பம்னு என்னங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எனக்கு கிடைச்சது என் பாக்கியம்.
0: வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா?
1: என் கதையை கேட்டா நீ ரொம்ப ஆச்சரியப்படுவேன். 4 வயசா இருக்கும்போது எங்க அப்பா இருந்துட்டார். அன்னிலிருந்து குடும்பத்தை காப்பாற்ற பொறுப்பு என் தலையில விழுந்துச்சு.
0: ரொம்ப பெரிய காரியம் தான். தம்பி படிக்குது இல்ல?
1: இன்னொரு வருஷம்தான். அடுத்த தம்பி தான் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான். தங்கச்சி பிஎஸ்சி படிக்குது.
0: அதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே.
1: அதுக்கு மாசம் எப்படியும் ஒரு 400-500 ரூபாய் பணம் வேணும். இந்த காதை துறக்க சமயம் வந்துட்டா அதுக்கு எப்படியும் 1000-2000 ரூபாய் மேலே ஆயிடும்.
0: தங்கச்சிக்கு வேற கல்யாண செலவு இருக்குல்ல?
1: அதை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கு ஒரு 10000 ரூபாய் பணாவது வேணும். என்ன பண்றது, பல பிரச்சனைகள்.
0: வாழ்க்கையில எப்பவாவது சில பிரச்சனைகள் வரலாம், சமாளிக்கலாம். பிரச்சனையே

0: தினம் போராட்டம் தான்.
1: சரி, அதை விடு. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரம் தான் அதெல்லாம் மறந்து சந்தோஷமா இருப்பேன். அமுது, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன்.
0: அடே, மணி அஞ்சராச்சு. அப்பா கோயிலுக்கு போறோம்னு சொன்னாரு, நான் வரட்டுமா?
1: சரி, போ, நாளைக்கு பேசுவோம்.
0: என் ரேடியோ.
1: குட் மார்னிங் ராஜு சார்.
2: குட் மார்னிங்
1: ராஜு சார். அமுதா என்ன வரல?
2: நான் கிண்டல் பண்றியா? அவன் நேத்தே வேலையை ரிசைன்மெண்ட் போயிட்டாளே.
1: என்ன?
2: நகமும் கதையும் போல, பானமும் பூமியும் போல, பூவும் வாதமும் போல, புளியோதரையும் தயிர் சாதமும் போல. அப்படி எல்லாம் இருந்தீங்களே, உனக்கு தெரியாமல அவ போயிட்டா? இதை இருக்குது பாரு, அவன் கொடுத்த ரெசிக்னேஷன் லெட்டர்.
3: அண்ணே, உனக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. யாருன்னு? அந்த அமுதா.
1: அது எங்க ஆபீஸ்ல வேலை செய்ய போனீங்க முதல்ல?
3: இல்ல, இன்விடேஷன் தான் வந்திருக்கு. அதுல அமுதாவுக்கும் பாலு கல்யாணம் போட்டிருக்கு.
4: புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியாதவங்களுக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை.
5: என் விடைய பழிச்சன்னு சொல்லிடுறேன். ஒன்னும் ஒன்னும் ரெண்டு.
2: அப்ப அடுத்த வருஷம் மூணு.
1: சந்தனா, நீ இந்த மாதிரி கோவப்படுறதுல அர்த்தமே இல்லை. Come on, try to take it easy.
6: எப்படி எடுத்துக்க முடியும்? அவன் என்கிட்ட ஏன் எவ்வளவு தூரம் பழகணும், ஏன் காதலிக்கணும்?
7: முதல்ல நிஜமாவே உன்னை விரும்பி இருக்கலாம், அப்புறம் உன் கூட நெருங்கி பழகினதுக்கு அப்புறம் உன் கஷ்டம் எல்லாம் அவளுக்கு புரிஞ்சு இவன் கூட வசதியா வாழ முடியாதுன்னு நினைச்சு மனசு மாத்திக்கிட்டு இருக்கலாம்.
6: வசதியா வாழறதுக்கு பேர் தான் காதல. ஒரு தடவை மனசு கொடுத்தா சாகர வரைக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் மனசை மாத்தவே கூடாது. அதான்டா காதல்.
7: சரிடா, நீ சொல்ற விளக்கத்துல இருந்து உன் குணம் தெரியுது, அவன் நடத்தையில இருந்து அவ குணமும் புரியுது. இவ்வளவு மாறுபட்டு இருக்கிற நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா சந்தோஷமா வாழ்ந்திருக்க முடியுமா? சபல புத்தி இருக்கிற பொம்பளையை கல்யாணம் பண்ணிக்கிறத விட சங்கடமான விஷயம் உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது. இந்த கல்யாணம் நின்னு போச்சேன்னு சந்தோஷப்படுறேன். சந்தனம், கோ அண்ட் செலிபிரேட் தி இவென்ட்.
3: இன்விடேஷனை பார்த்த உடனே அண்ணன் அப்படியே அப்செட் ஆகி போச்சு தெரியுமா? நான் நினைக்கிறேன் ஆபீஸ்ல வேலை செய்யற அந்த பொண்ண அண்ணன் காதலிச்சிருக்கு.
8: அண்ணனுக்கு காதல் கதல் கூட தெரியுமா? ஆச்சரியமா இருக்க. அண்ணனும் மனுஷன் தானே, அதான் காதல் வந்திருக்கு.
9: ஆமா, அப்படி ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சிருந்தா அந்த பொண்ணு ஏன் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க போகுது?
3: யாரு கண்டா? அண்ணன் எதுக்கு எடுத்தாலும் நம்ம மேல எரிஞ்சு விடுற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது சத்தம் போட்டிருக்கோ, அது பயந்து போய் தன் மனசையே மாத்திட்டு இருக்கோம்.
2: கண்டா சேஜாத்ரி, இங்க வேலை பார்த்து இருந்தாலே அமுதா ரொம்ப புத்திசாலி பொண்ணுடா. ஒரு நல்லவனா, கடன் கிடன் இல்லாதவனா, கை நிறைய சம்பாதிக்கிறவனை பார்த்து கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டா. ஆண்டவன் அவளுக்கு நல்லா எழுதி நமக்கு இங்கு தீரும் போது எழுதிருப்பான் போல இருக்குது. பாரி பாரி அழிஞ்சு போச்சு.
1: கமலா,
3: என்ன
1: ஏன் இவ்வளவு லேட்டு?
3: ஸ்பெஷல் கிளாஸ்.
6: தாடியான மயிலா, தாய் தகப்ப இல்லாத பொண்ணுன்னு செலவு கொடுத்து வளர்த்த பாரு, அது ஏன் தப்பு? பொண்ணு அடிச்சு வள, உருங்கைய அடிச்சு வளையன்னு சும்மா சொன்னாங்க.
3: விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசு.
6: சீ நாயே, எதிர்த்து பேசுறியா? நீ அந்த பையனோட சிரித்து சிரித்து பேசிட்டு போறதை என் கண்ணாலே பார்த்தேன்.
3: அதுல என்ன தப்பு? நானும் அவர் தவறான முறையில பழகல. ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறோம்.
6: ஆமா, பெரிய காதல், எனக்கு தெரியாத காதல். ஏய், நாளில இருந்து நீ காலேஜ் போக கூடாது. அவ்வளவுதான் காதலா? காதல் கூட
3: உன்னுடைய காதல் தோல்வி அடைஞ்சதுனால எல்லாருடைய காதலும் அப்படித்தான் இருக்கும்னு
6: நினைக்காத.
3: அண்ணே, கொலை செஞ்சவரை கூட விசாரிக்காம தூக்கில போட மாட்டாங்க. என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நான் செஞ்சது தப்பா இருந்தா நீ எனக்கு என்ன தண்டனை வேணா கொடு.
6: என்ன என்ன கேட்கணும்?
3: அடுத்த வாரம் என்ன பொண்ணு கேட்க அவர் உங்க அம்மாவை கூட்டிட்டு வருவாரு. இந்த விஷயத்த சொல்றதுக்குள்ள நீ என்ன பலார் பலார் நடிச்சிட்ட. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்வாங்க, அது சரியாதான் இருக்கு.
1: தப்புதாமா, பட் என்ன இருந்தாலும் நீ பெரியவங்களை எதிர்த்து பேசக்கூடாது. நான் உண்மையில வச்சிருக்கிற அளவு கடந்த பாசத்தால நீ எங்க தப்பா வழியில போயிடுறியோன்னு பயந்து அப்படி நடந்துகிட்ட. நீ சொல்ற மாதிரி எனக்கு புத்தி கொஞ்சம் பாசம் அதிகம். அவன் பையன் யாரு, எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான்?
3: அவரு அவரு
1: என்ன பார்பரா?
9: சொல்ல,
3: அவரு பேங்க்ல வேலை செய்யறாரு.
9: சந்தானம் சார், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. கமலா எல்லா பொருளும் என்கிட்ட சொல்லிச்சு.
10: உங்க இஷ்டம்.

0: நாங்க இங்க வரத்துக்கு முன்னாடிய என் பையன் என்கிட்ட அது வேணும் இது வேணும்னு வாய துறக்க கூடாதுன்னு சொல்லிருக்கான்.
1: உங்க மாதிரி சம்பந்தம் கிடைச்சது என் பாக்கி.
2: அப்போ நாங்க புறப்படுறோம்.
1: சரி, சின்ன வேண்டுகோள், இது 4-5 மாசம் கல்யாணம் தள்ளி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
2: உங்க இஷ்டம், ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்களே பிக்ஸ் பண்ணுங்க. சரி வரா. அம்மா
0: அப்ப வர வரமா.
1: இப்போ நகைங்களுக்குன்னா ஒரு பவுன் 400 ரூபாய்னா ஒரு 6-7 பவுனாவது வேணும். கூலியோட சேர்ந்து
3: 3500 போடலாமா?
1: 3500 ரூபாய்.
3: அப்புறம் புடவை ஒரு 500 போடுவோம்.
1: அந்த கல்யாண மண்டபம்,
3: கல்யாண மண்டபம்
1: 500 ரூபாய்.
3: 500 ரூபாய்
1: சாப்பாடு செலவு ஒரு 1000 ரூபாய்.
3: 1000 ரூபாயா? தண்ணியை தாராளமா கலந்து விட்டு 500 ரூபாயில முடிக்கலாம்.
1: 1000 ரூபாய்.
3: சரி, அப்புறம் வந்து இந்த இன்விடேஷன் அது இதெல்லாம் இருக்குது, அதுக்கு ஒரு 500 ரூபாய் ஆச்சு. அப்புறம் நிச்சயமா எவனாவது நமக்கு தெரியாம நிறைய திருடுவான், அதுக்கு கௌரவமா இப்ப ஒரு 500 ரூபாய் ஒதுக்குவோம்.
1: 6000 ரூபாய் இப்ப நம்ம ஆபீஸ்ல இருந்து ஒரு 1000 ரூபாய் வாங்கலாம்.
3: 5000 ரூபாய் ஆச்சு, நான் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன்.
1: சரி, தீர்ந்து போச்சு
3: பட்ஜெட், தீர்ந்து போச்சு பேப்பர்ல பந்தல்ல பாக்கலாம்.
4: ஏம்பா நாயுடு, உங்ககிட்ட எத்தனை தரம் சொன்னேன், என் பொண்ணு லட்சுமிக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து சொல்லுன்னு.
5: பொண்ணுக்கு என்னென்ன தருவே?
4: பொண்ணுக்காக நகைன்னு செஞ்சு வச்சிருக்கிறது ஒரு 5000 ரூபாய் தேரும்.
5: சரி, ரொக்கமா பணமா கையில எவ்வளவு தருவேன்?
4: ரொக்கமா கொடுக்க எங்கிட்ட எதுப்பா பணம்? ஒண்ணும் இல்லையா?
5: அட போய, இந்த 5000 ரூபாய்க்காக கூணு குருடு நொண்டி கூட வரமாட்டாயா? இப்ப எல்லாம் மாப்பிளைக்கு கிராக்கி அதிகம் இல்ல. 16 வயசுல எம்ஏ முடிச்சுட்டு சீடி சிங்காரிச்சு வரதட்சணைக்காக தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. சரி விடு, என் திறமையை பயன்படுத்தி ஒரு நல்ல மாப்பிளைய பாத்துறேன். எனக்கு என்ன தருவே?
4: என்னால முடிஞ்சது.
5: அட, எவ்வளவுன்னு சொல்லு.
4: ஒரு 200 300.
5: 300? சரி விடு, 500 கொடுத்துரு. ஒரே மாசத்துல உன் மகளுக்கு கல்யாணம் நடக்கிறா இல்லையான்னு பாரு.
4: 500 ரூபாயா?
5: ஏயா சலிச்சுக்கிற, இது ஒண்ணும் பெரிய தொகை இல்ல. வா காத்து போலாம்.
4: சரி சரி.
1: நேத்து வந்து ஒரு பவுன் 400 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 800 ரூபாய்.
3: ஒரே நாள்ல பவுன் விலை டபுள் ஆகும் எவன்டா கண்டா? எப்படிதான் தங்க சங்கிலி பண்றதோ, கத்திரிக்காய் விலை குறைஞ்சிருக்குதான், கத்திரிக்காய் சங்கிலி பண்ணிடலாமா?
1: விளையாடாது, எல்லா செலவும் சேர்ந்து ஒரு 10-15 ரூபாய் இடம் போதிருக்க.
3: அதுக்குள்ள அவசரப்படாத, கல்யாணம் முடிஞ்சு கணக்கு பார்த்தா 18-19 போய் நின்னாலும் நிற்கும். ஆமா, இப்ப கையில மொத்தம் எவ்வளவு வச்சிருக்கு?
1: ஆபீஸ்ல வாங்கினது ஒரு 1000 ரூபாய், முதலாளி தரதா சொல்லிருக்கிறது 1000 ரூபாய், நீ ஒரு 1000 தர சொல்லிருக்கேன், எல்லாம் மொத்தம் ஒரு 7000 ரூபாய் ஆகும். குறைஞ்சது 500-5000 ரூபாய் எப்படிடா சமாளிக்கிறது?
3: கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு, அவரை பிடிச்ச ஒரு 2000 ரூபாய் கடன் வாங்கலாம். நீ மத்த வேலையெல்லாம் கவனி, நான் போய் அந்த ஆளை கவனிக்கிறேன்.
1: தங்கச்சி கல்யாணத்தை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்க, இந்த நிலைமையில எனக்கு கல்யாணம் ரொம்ப முக்கியம்.
5: நான் சொல்றேன் கேளுப்பா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது, நல்ல மாப்பிளையா பாக்க சொன்னாரு, படக்குன்னு ஓ ஞாபகம் வந்தது. அந்த பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை நீ கட்டிக்கிட்டா ரொக்கமா 5000 ரூபாய் கொடுப்பாரு.
1: 5000 ரூபாவா?
5: ஆமா.
1: உண்மையாவா?
5: நான் என்ன விளையாட்டு சொல்றேன், கொடையை போட்டு தாங்கவா?
1: அப்படி சார், உடனே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க.
5: அப்ப நீ பொண்ணை பார்க்க வேண்டாமா?
1: யோ, ஒண்ணும் தேவையில்லை, இந்த சமயத்துல நீங்க சரி உதவி நான் மறக்கவே மாட்டேன்.
5: சரி, ஏற்பாடு பண்ணிடுறேன். இந்த சந்தோஷத்துல ஒரு சுவீட்டு ஒரு காரம் காபி சாப்பிட்டுருவோம். கையில காசு வச்சிருக்கல, நீ வச்சிருப்ப வாய.
1: நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்.
6: என்னண்ண இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை ஏதோ மாதிரி சொல்ற?
1: என்னென்ன திடீர்னு பொண்ணு பார்த்தாச்சா? இல்ல, 5000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாங்க, இந்த சமயத்துக்கு உதவுமே சம்மதிச்சேன். அடுத்த வாரம் கல்யாணம்.
7: பொண்ணையும் பார்க்காம விவரமும் கேட்காம திடீர்னு முடிவு பண்ணிட்டிய. தங்கச்சி கல்யாணத்துக்காக 5000 ரூபாய்க்கு ஓ வாழ்க்கை அடகு வச்சுட்டா அதை திரும்ப பெற முடியாது என்ன?
1: மாடு மனை வீடு சுற்றம் இதெல்லாம் நம்ம தலையில எழுதிருக்க அப்படிதான் அமையும்.
5: கண்ணாடி கட்டு, கண்ணாடி கட்டுப்பா, மாலை வார மாலை.
8: தருவாங்கப்பா, ஏன் அவசரப்படுற? அதை என்ன
5: போ, போய் உட்காரு, போ போப்பா. உட்காரு உட்காரு.
6: என்ன
1: சொல்றீங்க?

0: குப்புசாமி சார், இன்னைக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னால கூட கேட்டேன், பொண்ணை வீட்டுக்கு அனுப்பும் போது கொடுத்து போவாங்கன்னு சொன்னாரு. சரி, பணம் கொடுத்தாதான் தாலி கட்டுவேன்னு சொன்னா நல்லா இருக்காரு சொல்லி தாலியை கட்டினேன். உங்க அப்பா இப்படி ஏமாத்துவானதுன்னு நான்
1: நினைக்கல. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இதுல ஏதோ தவறு நடந்திருக்கு. எங்க அப்பா பொய்யே சொல்ல மாட்டாருங்க.
0: ஆமா, பொய் சொல்லாதவங்க கூட என்ன பார்த்தா பொய் சொல்லுவாங்க. என்ன, என் நெத்தியில இழிச்ச வாய் என்ன பெருசா எழுதி விட்டுட்டானே அந்த ஆண்டவன். கல்யாணம்
2: நடக்க போற கல்யாணத்தை நிறுத்த வேணாமே உண்மையை நான் சொல்லல.
3: என் தங்கச்சி கல்யாணத்துக்காக சம்பந்திச்சேன். நீங்க ஒரு மனுஷனுங்க.
2: உன் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதானே? நான் ஐடியா கொடுக்கறேன். தகரத்துல நகையை செஞ்சு தங்க கிளீத்தை கொடுத்து கல்யாணத்தை நடத்து. தாலி கட்டினதுக்கு பிறகு தாரா இல்லைன்னா போயிரும்.
3: முடியா வாய், என் உயிரே போனாலும் கொடுத்த வாக்க மாற மாட்டேன்.
2: அட போட, ஒரு பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்ன அரிச்சந்திரன் கட்டிக்க வேஸ்ட் இல்லாம கோமணத்தை கட்டிட்டு அலைஞ்சிருக்கிறான். பொய் சொல்ல மாட்டானா பொய், இவெல்லாம் பொழைச்சு மண்ணவாரி திரும்ப வந்தாலும் வந்துட போறான்.
0: 5000 ரூபாய் கொடுக்கலன்னா நாளைக்கே அவளை அப்பா வீட்டு போய் விட்டுடுவேன்.
4: நல்ல காரியம், அதே நாளைக்கு ஒத்தி போடுறேன். இன்னைக்கே செஞ்சேன் சந்தானம். உன்னை நினைச்சு நான் சில சமயம் பொறாம கூடப்பட்டிருக்கேன். இவ்வளவு சின்ன வயசுல குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டு கஷ்ட நஷ்டப்பட்டு குடும்பத்துல எல்லாரையும் ஆளாக்கி விட்டுருக்கேன். அன்புக்கும் பாசத்துக்கும் உதாரணமா இருக்கிற நீ அப்படி பேசுறது. டேய், ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை கிட்ட பணம் கொடுத்தாதான் நான் உங்ககிட்ட வருவேன்னு சொன்னா அதுக்கு பேர் விபச்சாரம்னு சொல்றோம். ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கிட்ட பணம் கொடுத்தாதான் நீ என் பொண்டாட்டின்னு சொன்னா அதுக்கு என்னடா பேர் சொல்றது?
0: நான் பணம் கேட்டேன், அவங்க என்ன கொடுக்கறேன்னு சொன்னாங்க.
4: யாரோ 3வது மனுஷன் ஏதோ ஒரு பொய்ய சொல்லி கல்யாணமும் நடந்து முடிஞ்சு போச்சு. இப்ப அதுக்காக அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? இல்ல, அப்படி தண்டனை கொடுத்தாதான் நடந்த கல்யாணம் மாறிடுமா? என்னடா இது, 6-7 வயசுல இருந்து வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருக்க நீ. இப்ப சாதாரண இந்த ஒரு 5000 ரூபாய் விஷயத்துக்கு அப்படி அலட்டிக்கிறது. உன் வைஃப் அங்க என்னவோ ஏதோன்னு பயந்துகிட்டு இருப்பேன், போய் அவளுக்கு ஆறுதல் சொல்லிப்போ.
0: டேய், அவகிட்ட பணம் கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னாங்க
4: அவங்க. ஆல் ரைட், நான் சொல்றது கேளுப்போ.
5: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் 6-60 வரை திரைப்பட ஒளிச்சித்திரம். தொடர்வது 6-60 வரை திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: எங்க அப்பா குப்புசாமி சார் கிட்ட எனக்காக ஒரு மாப்பிள்ளை பார்க்க சொன்னது உண்மை. ஆனா பணம் தரேன்னு சொல்லவே இல்லை. எங்க அப்பா செஞ்சு போட்ட நகை 5000 ரூபாய் பெறும்னு நினைக்கிறேன். இந்தாங்க.
0: வேண்டாம், அந்த அளவுக்கு நான் கையாலாகாத வாங்க.
1: நான் எதிர்பார்க்கறதெல்லாம் உங்க அன்பு ஒண்ணுதாங்க. இப்படி ஒரு பொய்ய சொல்லி என்ன உங்களுக்கு கட்டி வச்சது சத்தியமா எனக்கு தெரியாது. அந்த எண்ணம் உங்க மனசுல இருக்கிற வரைக்கும் நீங்க எங்கிட்ட அன்பு காட்டவே முடியாது. அத நினைக்கும் போதுதான் எனக்கு பகை இருக்குது.
0: சீச்சி, பயப்படாத, நான் கொஞ்சம் முங்கோப்பி. சரி, யாரோ செஞ்ச தப்புக்கு நீ என்ன செய்வே? ஏமாந்துட்டேன் எங்க ஆத்திரத்துல நான் அப்படி பேசிட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உன்னை வெறுத்துட்டு நினைக்காது.
1: கமலா என்ன தூங்குது?
0: ஆமா அண்ணி, அது எப்போதும் இப்படித்தான். நான் சொன்னாலும் கேட்காது அண்ணன் செல்லம்.
1: ரொம்ப நல்லா இருக்கு. கமலா, கமலா எழுந்துருமா? மணி 8 ஆச்சு.
6: 8 மணிதான் ஆகுது, அதுக்குள்ள எழுப்புறீங்களே.
1: இங்க பாருமா, பொம்பளை பிள்ளை இவ்வளவு நேரம் தூங்கலாமா? இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் வேற ஆக போகுது. புகுந்த வீட்டுக்கு போய் இப்படி தூங்குனா பெண்ணை எப்படி வளர்த்துருக்காங்களேன்னு பேசுவாங்க. எழுந்துருமா, எழுந்து.
7: வந்து 2 நாள் கூட ஆகல, அதிகார தூள் பறக்குது. நல்ல தூக்கத்துக்கு எடுத்துருச்சு. தரித்திரம்
8: என்னம்மா? வாய் ரொம்ப நீளுது. விடிஞ்சு 8-9 மணி வரைக்கும் தூங்குனா அது தரித்திரம் தான், அதை தெரிஞ்சுக்கோ.
7: நான் அடுத்த வாரம் லட்சாதிபதியை கல்யாணம் பண்ணிக்க போறவன். 5000 ரூபாய் பணம் தரேன்னு சொல்லி அண்ணனுக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்தியே, நீதான் தரித்திரம்.
0: கமலா, அண்ணி நல்லதுக்கு தானே சொல்றாங்க,
3: என்ன தகராறு?
7: பாருன்னு அண்ணி என்ன தரித்திரம் முடிச்சு மூதேவி சனியன் எல்லாம். கமலா சொன்னா உண்மையை சொல்லு, என்ன நடந்ததுன்னு உங்க தம்பியை கேளுங்க.
3: சரி சரி, அந்த சீப்பை கொடுங்க.
7: கேட்டுட்டு போங்க.
1: சீப்பிங்க தானே இருக்கு.
9: நான் இங்க இருந்த சண்டை வளரும் கூப்பிட்டேன். லட்சுமி அங்க என்ன நடந்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ தூங்கிட்டு இருப்பா, நீங்க எழுப்பிருப்ப, அதான் தகராறு. உன் சரி தப்பில்லம்மா, ஆனா உனதான் சரியா சொல்லி அங்க சொன்னா பொண்டாட்டி பேச்சு கேட்டு புருஷன் ஆடுறான்னு பேசிப்பாங்க. இன்னும் ஒரே ஒரு வாரம் தானே, கல்யாணம் பண்ணிட்டு புருஷ விட்டு போயிடுவா. இதெல்லாம் அவனு சொல்லணுமா? நீ நல்லா படிச்ச பொண்ணு, இந்த புத்திசாலியான பொண்ணு, அழகான பொண்ணு, அட்ஜஸ்ட் பண்ணி.
10: இந்தாங்க இந்த மாசத்தை வட்டி அச்சா.

0: இந்த புரோனோட்டை படிச்சுப்பார்
1: சார்.
0: இதுல 2500 இருக்குது, வட்டி மாசம் 250 ரூபா. என்ன
1: சார்?
0: இதுல ஒரு கையெழுத்து போ.
2: இந்தாங்க பார்சல்.
1: தேங்க் யூ.
3: 1200 ரூபாய் பில்.
1: ஓ, அவ்வளோ பணம் இப்போ என்கிட்ட இல்லை, இவ்வளோதான் இருக்கு. மிச்ச பணம் நான் மாசம் மாசம் தரேன்.
2: சரி வர.
4: பாத்தியா, உன் முகத்தத்தை கட்டிக்க பட்டு பிடி வாங்கிட்டு வந்து நகை பாரு. இது தாலி, இது தாலி செயின்.
5: என்னென்ன நூல் மாதிரி இருக்கு?
4: 4.5 பவுன்மா. அது
5: கொஞ்சம் கனமா பண்ணிருக்கலாம். பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் கனமா பண்ணிக்கலாம். இது என்னது பழையலா? இவ்வளவு மெலிசா எப்படிதான் பண்ணானோ.
4: இதுக்கே 7000 ரூபாய் பணம் ஆச்சுமா? இதை விட நல்ல செய்யணும் ஆசை இருக்கு, வசதி இல்லையே.
5: இதெல்லாம் யார் செய்ய சொன்னா? அவர் தான் ஒண்ணுமே வேண்டான்னு சொல்லிட்டாரு. நீயே சொல்லிட்டு இப்படி பண்ணா நாளைக்கு பாக்குறவங்க கேலி பண்ண மாட்டாங்க. இதை விட நீ ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிருக்கலாம்.
4: ஏதோ என்னால முடிஞ்சது செஞ்சமா, அவ்வளவுதான். இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுங்க நினைச்சேன். சரி, நான் நினைச்சது எது செய்யா இருக்கு. சதுஷ்மி, நான் கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு மத்த படம்லாம் பார்த்துட்டு வரேன். டேய் எரகோ, மேடத்து சொல்லிட்டியா?
6: சொல்லிட்டேன்.
4: ஐயா பண்ணி வரேன்.
6: கமலா, அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்றான் தெரியுமா? அவர் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டியே.
5: வேணும் தான் பேசினேன். அண்ணன் இப்படி பண்ணவே பண்ணாது. எல்லாம் புதுசா வந்திருக்காள் அவ செய்யற வேலை. எதுக்காக இப்படி கண்ணா பின்னான்னு செலவு செய்யறீங்கன்னு கல்யாண மந்திர போட்டு அண்ணன் மனசை கழிச்சிருக்கா.
7: இத பாருமா, சாமி சத்தியமா சொல்றேன், நான் அப்படி ஒண்ணும் சொல்லல. வீணா என்ன வம்பு கிழக்காதே. இப்படி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு நீ பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சிருக்கணும். அவரோட அருமை உனக்கு தெரியல.
5: ஆமா எனக்கு தெரியல, இதெல்லாம் எனக்கு தேவையும் இல்லை. எல்லாத்தையும் நீங்களே எடுத்து வச்சுக்கோங்க. எங்க அம்மா அப்பா இருந்தா எனக்கு இந்த கதி வருமா?
4: கமலா, இதெல்லாம் ஒழுங்கா எடுத்து வச்சுக்கோ. லட்சுமி, லட்சுமி, என்னடா இதெல்லாம்?
7: உங்க தங்கச்சியை கேளுங்க.
4: வாயிலும் கொல்கட்டை வச்சிருக்க சொல்லி துணைய.
7: நானும் உங்க தங்கச்சிக்கு மெலிசா வடையிலையும் நூல் மாதிரி தாலையும் செய்ய சொன்னேன். எல்லாத்தையும் என்ன வச்சு சொல்லி உங்க தங்கச்சி திட்டிட்டு இருக்கு.
5: அப்படியே என்ன திட்டிட்ட? எங்க அண்ணன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத உனக்கு பிடிக்கல, சண்டைக்கே நான் அலையிற. நான் அலையிற
4: காலையில 7:30 முகூர்த்த வச்சுக்கிட்டு இப்ப போய் தராரு. போய் அதெல்லாம் திருத்து உள்ள போங்க. போங்கம்மா.
6: அம்மா புறப்படலாமா?
8: அப்போ நாங்க போயிட்டு வரங்க.
4: ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ஒரு பெரிய சுமை குறைஞ்சது.
9: பெரிய சுமை கூடி இருக்குன்னு சொல்லுங்க.
4: எனக்கு
9: இப்படி ஒரு அண்ணன் இருந்த இவ்வளவு செஞ்சா அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவேன்.
1: என்ன யாரும் கொண்டாடவும் வேண்டாம், கீழே போட்டு உடைக்கவும் வேண்டாம்.
9: அது சரி, எனக்கு தெரியாம கேக்குறேன்.
1: கழிச்சு போயிருக்கேன். ஒரு டம்ளர் மோர் கொண்டு வா. நான் ஆழத்துல அடக்கி வச்சிருக்க உணர்ச்சிகளை நீ வேற கிளறி விடாத.
10: தரம், உன் சாதனைக்கு ஈடே இல்லை. 6-7 வயசுல குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்ட. உன் தம்பிய பிஏ வரைக்கும் படிக்க வச்சிட்டேன். வெரி குட்.
1: எல்லாம் உங்க ஆசீர்வாதம் முதலாளி. முதலாளி, என் தம்பி வேலை விஷயமா?
10: அது விஷயமா நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். உன் தம்பியை வேலைக்கு வர சொல்லு. முதல்ல மாசம் 300 ரூபாய் தர சொல்றேன். போக போக பாத்துக்குவோம்.
6: இந்த வேலை எனக்கு வேண்டாம்.
4: ஏன்னா முதலாளி கிட்ட எவ்வளவு கெஞ்சி இந்த வேலை கேப்ப பண்ணி வந்திருக்க. நீ வேணா சொன்ன எப்படி?
6: அதுக்கு இல்லண்ணே, 6வது கூட படிக்காத நீ 900 ரூபாய் சம்பளம் வாங்குற ஆபீஸ்ல பிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணா 300 ரூபாய் சம்பளத்துல வேலைக்கு சேர்ந்தா அது அவ்வளவு கௌரவமா இருக்காது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்ன பெரிய வேலையில சேர்த்து விடுறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கான். எப்படியும் 2-3 மாசத்துல வேலை கிடைச்சிரும்.
4: ஏய், முத முதல்ல நான் இந்த கம்பெனிக்கு சேரும்போது மாசம் 50 ரூபாய் தான் சம்பளம் எனக்கு. அதுக்கப்புறம் படிப்படியா. சரி, அதை விடு. பாரு, அந்த பெரிய வேலை உனக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலைக்கு சேர். இல்லைன்னா முதலாளி என்ன தப்பா நினைப்பான்?
6: இல்ல என்ன, இப்ப நான் இந்த கம்பெனியான வேலைக்கு சேர்ந்தேன், எனக்கு தான் வேலை கிடைச்சிருச்சேன்னு என் ஃப்ரெண்ட் எனக்கா ட்ரை பண்றத விட்டுடுவான்.
1: ரகு இந்த வேலை ஒத்துக்கிட்டு இருந்தான்னா மாசம் மாசம் 300 ரூபாய் கிடைச்சிருக்கோம். என் கஷ்டமும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்.
7: இந்த கஷ்டம் எல்லாம் நீங்களா வரவழைச்சிட்டு தானே. சக்திக்கு மீறி

0: எல்லாத்துக்கும்
1: சேர்த்து கூலி போட்டதா இருந்தா என்ன 100 ரூபாய்க்குள்ளதா ஆகும், இல்ல 100 ரூபாய்க்கு மேலே ஆகும்.
0: புரிஞ்சுக்கிட்டா சரி.
2: என்ன 2500 ரூபாய்க்கு 100 ரூபாய்
3: அண்ணே, இந்த வாட்ச் வாங்கியிருக்கேன், 800 ரூபாய் விலை, எப்படி இருக்கு? அண்ணே, ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை, வாட்ச் புது துணி இதெல்லாம் வாங்கணும். இன்னைக்கு தானே என் ஆசை நிறைவேறுக்கு. அண்ணே, எனக்கு வேலை வாங்கி கொடுத்தானே என் ஃப்ரெண்டு, அவன் ஒரு பிளான் சொல்லியிருக்கான். அதாவது மாசம் மாசம் நான் வாங்குற சம்பளத்துல 750 ரூபாய் அவன் கையில கொடுத்துடணும். வருஷ கடைசியில 9000 ரூபாய் ஆகும். அவனு ஒரு 10000 ரூபாய் போடுறேன் இருக்கான். ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டா பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். நல்ல பிளான் தானே அண்ணே? இத மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் அமையறதுக்கு போன ஜென்மத்துல புண்ணியம் செய்திருக்கணும்.
1: என்ன இதெல்லாம்?
0: முதல்ல அவன் கடனை தீத்துருங்க. என்ன இது நிம்மதி இல்லாத வாழ்க்கை? உங்களுக்கு வசதி வரும்போது வாங்கி கொடுங்க.
1: விளையாட்டியா? முதல்ல போட்டுக்காது. காதுல கையில ஒண்ணுமே இல்லைன்னா நல்லா இருக்கு.
0: எனக்கு கையில காதுல இல்லைனாலும் சில மதிப்பு இல்லாத ஒரு நகை என் வயத்துல உருவாகிட்டு இருக்கு.
3: அதிசக்தி.
1: அப்போ புள்ளைக்கு என்ன பேர் வைப்போம்? உன் பேர் லட்சுமி, என் பேர் சந்தானம். பிறக்க போற புள்ளைக்கு கண்டிப்பா ஆண் பிள்ளை தான் பிறக்கும். குபேரம் பேர் வச்சிருவோம். லட்சுமி சந்தானம் குபேரம்.
4: அம்மாவை பாக்குறான், பாட்டி பேர் அம்மாவை பாக்குறேன். என்ன பாருடா, வாங்க வாங்க. கமலா, உங்க அண்ணன் வராங்க
1: பாரு. நல்லா இருக்கேம்மா.
3: என்ன அவசரம்? இருந்து சாப்பிட்டுட்டு போலாமே.
1: பரவாயில்ல.
3: என்ன கமலா, வந்த உடனே போறாங்க, இருந்து சாப்பிட்டு போக சொல்ல கூடாதா?
5: ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்ச. தங்கச்சி குழந்தை பார்க்க எவ்வளவு பெரிய சீதனம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க.
6: மிஸ்டர் சந்தானம் ரொம்ப வீக்கா இருக்காங்க.
1: சாப்பிட்டாதானே டாக்டர்? சாப்பிடுன்னா பசிக்கல கொமட்டுது அப்படி இப்படின்னு சொல்ற.
6: கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு அப்படித்தான் இருக்கும். நான் மருந்து எழுத்தரேன், நல்ல பசிக்கும், ஒழுங்க சாப்பிடணும். என்ன
3: சந்தானம், சந்தானம் வாங்க. அண்ணனும் அண்ணியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க.
1: ஓ சரி, நான் அப்புறம் வரேன்.
3: அதுப்பா கொஞ்சம் நில்லுப்பா. என்ன பாச்சே?
7: ஒண்ணு இல்ல, உடம்பு சரியா இல்லை.
3: உடம்பு சரியில்லையா? என்ன பார்த்து அண்ணன் கொதிக்குது? என் வீட்டுக்கு கூடாத?
7: வீட்டுல நீ இருப்பி இல்லையான்னு சந்தேகம். அதான்
3: சின்ன
7: பையன் பாவம், அறியாத பேசிருப்பான். அதெல்லாம் எதுக்கு?
3: என்ன சொன்னா?

0: ரகு,
1: என்ன
0: அழகப்ப சார் கிட்ட தான் சொன்னேன். என்னடா சொன்னேன்னு கேட்டேன்.
1: தப்பா ஒண்ணு சொல்லலையே.
0: என்ன தப்பு இல்ல? அவர் அடிக்கடி வந்து பணம் கேட்டு தொந்தரவு செய்யறான்னு சொன்னியாமே. அவர் நமக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கா தெரியுமா உனக்கு?
1: அதெல்லாம் எனக்கு என்ன தெரியும்?
0: தெரியல என்ன, வாயை பத்திட்டு சும்மா இருக்கணும். பிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டோம். 1500 ரூபாய் சம்பளம் வாங்குற திமிர்ல யாரையும் எடுத்துரிஞ்சு பேசக்கூடாது.
1: யாருக்கு ஒண்ணு திமிர் கிடையாது. அனாவசியமா பேச வேண்டாம்.
0: நான் அனாவசியமா பேசுறேன். 6 வயசுல இருந்து இந்த குடும்ப சுமையை என் தோளை சுமந்த வேண்டானா? உங்களை கான்வென்ட்ல இருந்து காலில் வரைக்கும் படிக்க வச்சேன். உங்களுக்கு பணம் கட்ட முடியாத நேரத்துல எல்லாம் அந்த அழகப்பா சார் எவ்வளவு உதவி செஞ்சுக்கா தெரியுமா உனக்கு? கொஞ்சமாவது நன்றி வேணும்டா மனுஷனுக்கு.
1: அப்படியே நான் நன்றி கிட்ட போயிட்டேன்.
0: நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. தங்கச்சி கல்யாணத்தை கடன் உடனே வாங்கி முடிச்சிட்டு இவ்வளவு அவஸ்தப்பட்டு ஒரு மாசமாவது இந்தானே 500 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கியாடா நீ.
1: நீ ஓ சக்திக்கு மீறி கடன் வாங்கி தங்கச்சி கல்யாணம் பண்ணது உன்னுடைய தப்பு. நான் இன்னைக்கே சொன்னேன். சரி அதை விடு. எனக்கு கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் பணம் கொடு. அப்படி நீ உறுதமாவது கேட்டிருக்கிய. நீ கேட்டாதனால நான் வேற பிளான் போட்டேன்.
0: நான் கேட்கணுமா? டேய், நீ கேட்காம நான் உன்னை படிக்க வைக்கல. உனக்கு அப்பப்ப ஏது ஏது தேவையோ அதெல்லாம் நீ கேட்காம நான் செய்யல. உண்மையான அன்பிருந்தா நிலைமை புரிஞ்சுக்கிட்டு நீயா உதவணும்.
1: அண்ணே, படிக்க வச்சேன், காப்பாத்தின, சோறு போட்டேன்னு எத்தனை தடவை சொல்லுவீங்க? நானா உங்களை படிக்க வைக்க சொன்னேன்? விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்க எனக்காக செலவு செய்ததெல்லாம் டைரியில குறிச்சு வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் வட்டியும் முதலமா திருப்பி கொடுத்துறேன்.
0: நான் சொல்றது கிடப்பா, ஏதோ என் மனசுல இருந்தது வெளியே கூட்டிட்டேன். நான் அதை செஞ்சே இதை செஞ்சே சொன்னது உன்னை குத்தி காட்டுறதுக்காக இல்லப்பா. மத்தவங்க மனசை நீ புண்படுத்த கூடாதுங்கிறதுக்காக. இதுக்கெல்லாம் கோச்சிக்கு நீ வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னா என்னால தாக்க முடியாதப்பா.
1: இனிமேல் உனக்கு சுமையா இருக்க நான் விரும்பல.
0: நிஜமாவே போக போறியா?
1: ஆமா, நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன்.
2: ரகு, என்ன இது சின்ன குழந்தை மாதிரி? சொந்த அண்ணே உனக்கு அசத்துல ஏதோ சொல்லிட்டாரு, அதுக்காக வீட்டை விட்டு போடுமா? போங்க உள்ள.
1: சும்மா நடிக்காதீங்க அண்ணே. நீங்க வந்த பிறகுதான் அண்ணன் இப்படி மாறிட்டாரு. நீங்க தான் அவர்கிட்ட உங்க தம்பியை படிக்க வச்சுக்க கை நிறைய சம்பளம் வாங்குறாரு, உங்ககிட்ட தராம அவரே வச்சுக்கிறாரு, அப்படி இப்படி ஏதோ சொல்லி அவர் மனசை கழிச்சுட்டீங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? இனிமே இங்க இருந்தா என் கௌரவம் போயிடும். நான் வரேன்.
2: என்னைக்காவது ஒரு வார்த்தை தப்பா அவரை பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கேடா? சொல்லுங்க.
0: சிறகு முளைச்ச பறவைங்க கூட்டுக்குள்ள இருக்காதுமா? லட்சுமி அவன் சொன்னது கேட்டியா? நான் அவனுக்கு இது வரைக்கும் செலவு பண்ணது எல்லாம் டைரியில் எழுதி வச்சிருக்கானா? அந்த கணக்கு பார்த்து வட்டியோட திருப்பி கொடுத்துருவானா? 6 வயசு இல்ல, நான் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. அது சொன்னதுனால தானே என் தம்பி என்ன விட்டு போயிட்டான். லட்சுமி என்னை பெருமைப்பட்டுக்கு அதை சொன்னேன். என் பாசத்தை புரிஞ்சுக்கல.

0: புது கம்பெனியில 100 ரூபா சம்பளம் போட்டு வேலை தர்றேன். அண்ணன்கிட்ட கேட்டுட்டு உடனே படப்படுவான் எழுதிருக்கு. போகட்டுமா?
1: போயிட்டு வா. கேட்டேன் சார்.
2: என்னம்மா நாளைக்கு வரேன்ட்டு போனாரு, 4 நாள் ஆகுது இன்னும் மறக்கணுமே. டாக்டர் அம்மா திட்டுறாங்க.
3: வந்துட்டு வருமா?
2: வணங்கிட்ட முடியாதவங்களா? தர்மாசுத்திரி போகணும்.
1: ஆண் குழந்தை பிறந்திருக்கு.
4: அப்படியா? இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. இது ஏப்ப சங்கடப்பட்டு சொல்றேன்.
1: அவங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வரணும்.
4: இப்ப உனக்கு எவ்வளவு பணம் தேவை?
1: 640 ரூபாய்.
4: அது போதுமில்ல? 700 ரூபாய் இருக்கு. முதல்ல கூட இந்த காரியத்தை கவனி. யார் பாரு, நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குறவ, ரொம்ப நல்ல பையன். நவரலட்சுமி.
5: என்னங்க வரும்போது குழந்தைக்கு மறக்காம ஒரு பாட்டு?
4: பாட்டுண்ணா போன வாரம் தான் ஒரு பாட்டு.

0: வாங்கிட்டு வந்து கொடுத்த, அதுக்குள்ள முடிஞ்சு போச்சா? நான் எல்லாத்தையும் நீயே சாப்பிட போது இருக்க. பச்சை குழந்தை அவ்வளவு பல சாப்பிடும். சரி சரி,
1: வெகு கல்யாணமா, அது நாளை மறுநாள். பேருக்காவது ஒன்று நேரில் சொல்லியிருக்கலாம்ல, இவங்க எல்லாம் முன்னு கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், முன்னு கொண்டுட்டாங்க. அழகா பா சொல்ற மாதிரி அதெல்லாம் நினைச்சுதான் சந்தோஷப்படணும்.
2: நான் பா சந்தானா, இவ்வளவு லேட்டு முதலாளி வீட்டுக்கு போயிட்டு வரையா?
1: ஏ,
2: உனக்கு கடை வாங்கத்தானே தெரியும், நாங்களாம் இப்பதானே அங்கிருந்து வர்றோம்.
1: என்னாச்சு?
2: முதலாளிக்கு கை கால் விழுந்து போச்சு, வாய் இழுத்துருச்சு, பேச்சே வரல. எந்த வித கடனும் வாங்காத நாங்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஏகப்பட்ட கடனை வாங்கின நீ பாரு, ஆர்வத்தில் போய் அவர் மேல விழுந்தானா பொசுக்குன்னு போயிருமாப்பா.
3: உங்களுக்கு இந்த நிலைமை என்ன? என்னால் நம்பவே முடியல. கொலைப்படுறதுங்க முதலாளி, சீக்கிரமே குடும்பம் ஆகிடும். அப்படி குடும்பம் ஆகலைன்னா அந்த தெய்வமே இல்லை முதலாளி. என் குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? நல்லா இருக்கும் முதலாளி, உங்க பிடித்த நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்.
4: என்னையாது சந்தானத்துக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கு, அவன் நம்ம கம்பெனியில வேலை செய்யறானா இல்ல பார்ட்னரா?
2: கணக்கே இருக்கிறதாங்க இவ்வளவு. இது இல்லாம உங்க அப்பா கிட்ட ஏகப்பட்டது வாங்கியிருக்காங்க, அடிக்கடி முதல கண்ணீர் விடுவாங்க. உங்க அப்பா இந்த பிரஸ் ஆரம்பிக்கும் போது கூட ஆரம்பிச்ச பிரஸ் எல்லாம் ஆப்செட்டு லித்தோ ரோட்டரின்னு போய்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் நம்ம பிட் நோட்டீஸ்லேயே தான் இருக்கிறோம். ஆனா உங்க காலத்துல பெருசு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
4: சரி சரி, போய் சந்தானம் தவிர சொல்லுங்க.
2: சரிங்க, நான் இங்க வந்துட்டு போனேன்னு அவங்ககிட்ட சொல்லிடாதீங்க. அவன் ஒரு மாதிரி துண்ட கழுத்துல போட்டு முறுக்கி சங்க நொறுக்கிடுவான். நான் வரேங்க.
1: சார் கூப்பிட்டீங்களாமே.
4: என்னப்பா இது, கணக்கு வழக்கு இல்லாமல் பணம் வாங்கியிருக்கேன், உன் பேர்ல 10,000 ரூபாய் பத்திருக்கேன்.
1: உங்க அப்பா கிட்ட கெட்ட வாங்கியிருக்கேன் சார்.
4: அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அப்பா மாதிரி இந்த கம்பெனியை நான் தர்ம ஸ்தாபனமா நடத்த விரும்பல. இன்னையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம். 10,000 ரூபாய் பணத்தை கட்டிட்டு நீ வேலைக்கு வா. அப்படி இல்ல, உன் சர்வீஸ் பணத்தை இந்த கடனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உன்னை நிரந்தரமா வேலையை விட்டு நிறுத்திடுவேன்.
3: பணத்தை கட்டாதான் வேலையை சொல்லிட்டாங்க, இப்ப நான் எங்க போறேன்? காலப்படாத தைரியமா இரு.
0: அப்பா
3: எப்படி பாத்தீங்க? மருந்து சாப்பிட்டீங்களா?
5: ஏப்பா வேலை நீட்டியாமே, அவங்க அப்பா செத்துலேருந்து நம்மக்கிட்ட உண்மையாக உழைச்சிக்கிட்டு இருக்கேன். அவர் சேர்த்துக்கப்பா.
4: என்னப்பா இது, கொஞ்சம் கூட பிரின்சிபல் இல்லாமல் கம்பெனி நடத்த என்னால் முடியாது. சந்தான பணத்தை கட்டிட்டு வேலைக்கு சேரட்டும், இல்லைன்னா நான் சேர்த்துக்க முடியாது.
1: எனக்காக அவன் நீங்களும் உங்க ஒரே புள்ளி சண்டை போடுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இத்தனை நாள் உங்க இடல இருந்தேன், இனிமே அதுக்கு நான் கொடுத்து வைக்கல.
6: அப்படிப்பட்ட ஒரு நல்ல முதலாளிக்கு இவ இறக்கமே இல்லாத எப்படி ஒரு மகனா?
0: அப்பாவை போல புள்ள, அண்ணனை போல தம்பி இருக்கணும் சட்டமா என்ன?
6: எங்க நம்ம ரகு ஆரம்பிச்சிருக்கிற கம்பெனி ரொம்ப பிரமாதமா நடக்குதாமே.
0: ஆமா கேள்விப்பட்ட. அவன் காலு போய் விட சொல்றிய?
6: அண்ணன் தம்பிங்கக்குள்ள கொடுக்கறதுக்கும் வாங்கிக்கிறதுக்கும் பேரு காலில் விடறதா? தானாடாட்டாலும் தான் சதையாடுன்னு சொல்லுவாங்க. சும்மா நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு எழுதி பாருங்க, அவர் என்னதான் செய்யறாருன்னு பாப்போம்.
1: என்ன பல?
7: ஒண்ணும் இல்ல, போஸ்ட்மேன் கிருஷ்ணன் யாராவது இருக்காங்களான்னு கேட்டாங்க, இல்லன்னு சொல்லிட்டேன்.
1: நான் ஆபீஸ் போயிட்டு
8: வரேன். சந்தானம் இல்ல, என்னம்மா அவருக்கு வேலை போயிடுச்சாமே? தங்கச்சி கல்யாணத்துக்குன்னு புடவை வாங்கி 1 வருஷத்துக்கு மேல ஆக போகுது, பாதிக்கு மேல பாக்கி நிக்குது, வந்த உடனே கடைக்கு வர சொல்லுங்க.
6: தெருமுனையில இருக்கிற மார்வாடி கிட்ட சொல்லிருக்கேன், இந்த சாமான் எல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் கொடுக்கற பணத்தை வாங்கிட்டு வா. நான் கேட்டதா தரேன்.
1: என்ன கமலா வண்ண வந்தாராமே?
7: ஆமா வேலை போயிடுச்சான், கஷ்டப்படுத்து போல இருக்கு.
1: அட பாவமே, ஏதாவது உதவி கேட்டாரா?
7: ஆமா ஏதோ உதவி கேட்கிற மாதிரி தான் பேச ஆரம்பிச்சது. நான் பாதியே கஷ்டப்பட்டேன்.
1: ஏன் கமலா, எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ செய்யறோம், ஏதாவது கேட்டா கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாமே.
7: உங்களுக்கு தெரியாது, சும்மா இருங்க, ஒரு தடவை கொடுத்து பழக்கப்படுத்திட்டா அப்புறம் அடிக்கடி வர ஆரம்பிச்சிருவாங்க.

0: கூட்டிட்டு
1: ஏன்னா போய் சொல்றீங்க? நான் பிரைஸ் வாங்கின கத்து தட்டு முட்டு சாமான்லாம் வித்து சாப்பிடுற அளவுக்கு நிலைமை வந்திருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. பாலா பாலன் செக்புக் எடுத்துக்கா, எனக்கு ஒரு லெட்டர் எழுதா என்ன தப்பு? இப்ப 10,000 ரூபாய்க்கு செக் தரேன், ஏதாவது தேவைன்னா அப்பப்ப எனக்கு எழுதுங்க.
2: ரொம்ப சந்தோஷம், நீ என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கும் பிரியத்துக்கும் ரொம்ப சந்தோஷம்.

0: நீ பெரிய பணக்கார, 10,000 குச்சை கெழுதலாம், 100,000 எழுதலாம், எனக்கு யாரு பிச்சை போட வேண்டாம். பணம் சொன்ன உடனே பல்ல இழுச்சிக்கிட்டு கை நீட்டாள். நான் இல்ல, நீ போயிட்டு வரலாம்.
1: என்ன
0: ரகு, நீ போயிட்டு வரலாம் சொல்ற?
2: நீங்க அந்த பணத்தை வேண்டாம் சொல்லிருக்க கூடாது. உங்க தம்பிக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க, அவரு உங்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்காரு.
3: வீடு சுத்தமா தொடச்சி வச்ச மாதிரி இருக்குல்ல. வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது வண்டி வாடகை மிச்சம்.
4: நம்ம அழுகு உதவி ஆசிரியரா வேறு சில பத்திரிகையில எனக்கு ப்ரூஃப் ரீடர் வேலை வாங்கி கொடுத்துருக்கான். மாசம் 150 ரூபாய் சம்பளம்.
2: ப்ரூஃப் ரீடர்னா?
4: ப்ரூஃப் ரீடர்னா இந்த அச்சுப்பிழை திருத்தத்து. ஒவ்வொருத்தர் எழுதிருக்கிற கதையை படிச்சா நானும் ஏன் கதை எழுதக்கூடாதுன்னு தோணுது.
2: எழுதுங்களேன்
3: ரத்னம். யுவரத்னம், எத்தனை ரூபாய் ப்ரூஃப் திருப்பி திருப்பி தொட சரிய. தலைவர் கொள்கை பிடிப்புள்ளவர் இருக்கு, நீ தலைவர் கொங்கை பிடிப்புள்ளவர் கோத்திருக்க. தப்பு ஒரு எழுத்து தான்ப்பா, ஆனா அர்த்தம் எவ்வளவு மாறி இருக்கு.
5: அதுலயும் ஒரு அழகு இருக்கு சார்.
3: உனக்கு எப்பவும் அதே நினைப்பு தான். சரி சரி, வேலை கவனி.
4: நம்ம நாட்டுல ஜனத்தொகை ஏன் இவ்வளவு அதிகமா இருக்கு தெரியுமா? இந்த ஏழைங்களுக்கு இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு இதுதான்.
2: நம்ம குடும்பத்துல இன்னொரு புது ஜீவன் வரப்போகுது.
4: குடும்பத்துல எண்ணிக்கை அதிகமாவதே தவிர வருமானம் அதிகமா மாட்டேங்க.
2: தெருவுல ரெடிமேட் சட்டை தைக்கிற ஒரு தொழிற்சாலை இருக்கு. அவங்க வெட்டி கொடுக்கற துணியை தச்சு கொடுத்தா தினம் 5 ரூபாய் கொடுப்பாங்க. போட்டுமா? எனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும். அப்படியே கஷ்டத்தோட கஷ்டமா ஒரு 5,000-10,000 இன்சூரன்ஸ் பண்ணிடுங்க. மாசம் மாசம் 5-10 கட்டினா சமயத்துக்கு உதவும்.
4: நான் செத்து போனா என்ன பண்ணுதுன்னு சொல்லி இன்சூரன்ஸ் பண்ணிக்க சொல்றியா? நான் செத்து போய் ஒரு 5,000-10,000 கிடைக்கிறதுல உனக்கு சந்தோஷம் நான் சொல்ல, நாளைக்கு இன்சூரன்ஸ் பண்ணிக்க.
2: சச்சே, நானும் கிளம்பியுமா என்ன பேசுறீங்க? நீங்க ஒண்ணு இன்சூரன்ஸ் பண்ண வேண்டாம், தெரியாம சொல்லிட்டேன்.
6: என்ன விஷயம்
3: வந்து
6: இதா அட்வான்ஸ் வேணுமா? முதலாளி இன்னைக்கு மூட் சரியா இல்ல, நாளைக்கு கேட்டு வாங்கி தர்றேன்.
3: அது இல்ல, நீ கிண்டல் பண்ணக்கூடாது. நான் ஒரு கதை எழுதியிருக்கேன்.
6: என்னது கதையா? ஹண்டே சக்கா கொண்டா

0: வெரி குட் பிரபாத்.
1: உண்மையாக நல்லா இருக்கா?
0: நிஜமா தான் சொல்றேன், நடை ரொம்ப சரளமா இருக்குது. அதுவும் இல்லாம வாழ்க்கையில நடந்தது அப்படியே தத்ரூபமா எழுதிருக்கியா, ரொம்ப இயற்கையா இருக்கு. நான் இந்த வாரமே பப்ளிஷ் பண்றேன், தொடர்ந்து நிறைய எழுது சந்தானம்.
1: ரொம்ப சந்தோஷம்,
0: பெஸ்ட் ஆஃப் லக்.
1: தேங்க் யூ.
2: தங்கச்சி பத்திரமா பாத்துக்கோ, நான் மார்க்கெட் போயிட்டு
3: வரேன்.
1: இங்க இந்த புத்தகத்தை கூட
0: நாளைக்குதான் சார் கொடுக்கணும, இன்னைக்கு கொடுத்தா முதலாளி திட்டுவாரு.
1: நான் எழுதுன முதல் கடை அச்சா இருக்குப்பா, நான் என்ன விக்கவா போறேன், பரவாயில்ல கூட.
3: என்ன இது, ஒரே புகையா இருக்கு. ராணி பாபா பாக்கலாம்.
4: ஐயோ, என் குழந்தைங்க.
0: அவங்க தீபத்துல இறந்து போயிட்டதா பேப்பர்ல படிச்சேன். என்ன செய்யறது, இந்தாங்க இந்த ஃபார்ம்ல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. அப்படியே ஒரு டெத் சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா 10,000 ரூபாய் பணம் கிடைக்கும். அப்ப நான் வரேன்.
1: லட்சுமி, நீ என்ன இன்சூரன்ஸ் பண்ணிக்கோன்னு சொன்னப்போ நான் செத்து உனக்கு பணம் வேணுமான்னு கேட்டேன். இப்போ நீ செத்து எனக்கு பணம் கொடுத்துட்டு போயிட்டியா?
0: இந்தாங்க சார், லட்சுமிமா பண்ண இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்கு செக்.
5: இதை வச்சுக்கிட்டு நாம ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கலாம் சந்தானம். இவங்களை

0: ಕೂಡಲೇ ಹುಟ್ಟಿನ ಆಫೀಸ್ ಬರ.
1: ಅಪ್ಪ ಟಾಟಪ್ಪ
0: ಸಂತಾನ, ನಮ್ಮ ಪತ್ರಿ ಎಲ್ಲ ಸರ್ಕ್ಯುಲೇಟ್ ಇರ್ತೀವಿ. ಓ ಹೇಳಿದ್ದಕ್ಕೆ ತುಂಬ ಮರ್ಯಾದೆ, ಎಲ್ಲರೂ ತುಂಬ ವೆಲ್ಕಮ್ ಪಡಿಕಿರಾ.
2: ಸಂತಾನ ಸರ್ ಅದನ್ನ ನಾವು ಕೊಡುಂಗ ಸರ್.
3: உலகம் உருண்டது, அவன் எழுத்துப்பணி தொடர்ந்தது, காலங்கள் ஓடின, பெருமை புகழ் செல்வம் மரியாதை எல்லாம் வளர்ந்தன.
4: நீர்கள் இதுவரை கேட்டது பிஏ ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கிய 6-60 வரை திரைப்பட ஒளிச்சித்திரம். நடித்துள்ளவர்கள் ரஜினிகாந்த், ஜெயலட்சுமி, சோ ராமசாமி, சுருளிராஜன், சங்கீதா, தேங்காய் சீனிவாசன், டி கே பகவதி மற்றும் பல. இசை இளையராஜா. கதை வசனம் பஞ்சு அருணாச்சலம். இயக்கம் எஸ்பி முத்துராமன்.
5: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினே தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
5: ஆமா அண்ணே.
6: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது, எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
5: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
7: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
4: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
8: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
9: தினந்தோறும் பகல் 12:30
8: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
9: பிற்பகல் 3:30 க்கு

0: நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 5 மணி, தொடர்வது இளைய பாரதம்.
1: ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோல ஒரு டிஸ்கஷன் தான் கேட்க போறீங்க. நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம், அதாவது NSS, இத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். NSS பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக நம்ம கூட மிஸ்டர் காந்தி பிரகாஷ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அண்ட் ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அண்ட் NSS ப்ரோக்ராம் ஆபிசர், இந்திரா காந்தி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. அவர் கூடவே கல்லூரி மாணவர்கள் ஆன சோபனா, ஹனிஷ், அப்புறம் மோகனேஸ்வர், இவங்க 3 பேரும் வந்திருக்காங்க. சோ இந்த 4 ஸ்பெஷல் கெஸ்டோட தான் இன்னைக்கு நம்மளோட டிஸ்கஷன் இருக்க போகுது. அதுல முதலாவது சார், NSS அப்படின்னா என்ன? NSS பத்தி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிரீஃப் கொடுத்துருங்க.
2: வணக்கம் நேயர்களே, நான் காந்தி பிரகாஷ், நாட்டு நலப்பணி திட்டத்தோட ஒருங்கிணைப்பாளர். இந்த நாட்டு நலப்பணி திட்டம், அது NSS, நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் சொல்லப்படுற இந்த குழுவானது நம்ம கல்லூரி மாணவர்களிடையே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ப்ரோக்ராம். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ் சார்பாக செயல்படுத்தப்படுற ஒரு கிளப். இது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நேஷனல் வைட்ல எல்லா மாணவர்களும் சமூக பொறுப்போடு செயல்படுவதற்காகவே உருவாக்கப்பட்டது. இது வந்து மாணவர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள்லாம் உருவாக்கும், முக்கியமான நம்ம ஒரு சோஷியல்

0: மெடிக்கல் சர்வீஸை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படிங்கறதுக்காகவே பண்றது.
1: சார், இப்போ NSS அதோட ஸ்லோகன் பாத்தீங்கன்னா, நாட் மீ பட் யூ. இந்த ஒரு ஸ்லோகன் வந்து நம்ம என்ன மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தெல்லாம் பார்க்கலாம், அதை பத்தி சொல்லுங்க.
0: சரியான ஒரு கேள்வி கேட்டீங்க. இந்த நாட் மீ பட் யூ அப்படிங்கிறது வந்து நான் மட்டுமல்ல அனைவரும் சேர்ந்து, நான் மட்டுமல்ல அனைவருக்குமானது அப்படிங்கிற மாதிரியான பல தோரணைகள்ல நம்ம இதை எடுத்துக்க முடியும். இப்படி NSSல இருக்கிற மாணவர்கள் பாத்தீங்கன்னா, அவங்களை வாலண்டியர்ஸ் சொல்லுவோம், தன்னார்வலர்கள் அப்படின்வோம். வாலண்டியரா அவங்க வந்தாலும் அவங்களுக்கு மட்டுமே அந்த பொறுப்பு இல்லை, சமூக பொறுப்பு, அனைவருக்குமான ஒரு பொறுப்பு, உங்களுக்காகவும் சேர்ந்து செய்யப்படுகின்ற ஒரு ஒரு பொறுப்பு அப்படிங்கறத இந்த ஸ்லோகன் வலியுறுத்துது.
1: சூப்பரா சொன்னீங்க சார். NSSல என்ன மாதிரி விஷயம்லாம் இருக்கு, அதை பார்த்து இந்த காலத்தோட யூத் வந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இல்லையா, அதுக்கான ரீசனா நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: இப்போ பொதுவாகவே சோசியல் சர்வீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் இருவருக்குமான நிகழ்ச்சி தான் இது. ஸ்கூல்ல இருக்கும்பொழுது நம்ம வந்து ஸ்கூலுக்கான NSS இருக்கு,

0: பிசினஸ்ல என்ன மாதிரி விஷயம்லாம் இருக்கு, அதை பார்த்து இந்த காலத்தோட யூத் வந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இல்லையா, அதுக்கான ரீசனா நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: இப்போ பொதுவாகவே சோசியல் சர்வீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் இருவருக்குமான நிகழ்ச்சி தான் இது. ஸ்கூல்ல இருக்கும்பொழுது நம்ம வந்து ஸ்கூலுக்கான என்எஸ்எஸ்ஸும் இருக்கு, கல்லூரிகளில் கல்லூரிக்கான என்எஸ்எஸ் யூனிட்டும் இருக்கு. ஒரு யூனிட்ல கிட்டத்தட்ட 50 மாணவர்களை சேர்த்துப்பாங்க, ஒரு சில கல்லூரிகளில் 100 மாணவர்கள் சேர்ந்து செயல்படுற நிகழ்ச்சியும் இருக்கு. இப்போ 100 மாணவர்கள், சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி எனக்கு 100 மாணவர்களை கொடுங்க நான் வந்து இந்த தேசத்தை மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஒவ்வொரு பள்ளியிலையும் இந்த மாதிரியான யூத் எம்பவர்மெண்ட், மாணவர்களை மிகப்பெரிய அளவுக்கான தன்னெழுச்சியா அவங்க சமூக பொறுப்போடு செயல்படணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த யூனிட்டானது செயல்படுது.
0: இப்போ இங்க வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஜென்ரலான க்வெஸ்சன், என்எஸ்எஸ் உள்ள வந்து நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களோட மைண்ட் செட்லாம் எப்படி இருந்துச்சு? நீங்க வந்து நிறைய கிளப்ஸ் இருக்கும் இல்லையா காலேஜஸ்ல, நம்மளுக்கு என்எஸ்எஸ் மட்டும் ஒரே ஒரு கிளப் கிடையாது, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கலாம், ஆனா நீங்க வந்து ஏன் ஸ்பெசிபிக்கா என்எஸ்எஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்றத பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க.
2: பேசிக்கலி இப்ப என்னோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தாக்கா, ப்ராட்வே ஆஃப் லேர்னிங்கை கத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கினேன். நம்ம புக்ஸ்லேயோ இல்லை சிலபஸ்லேயோ படிக்கிறத தாண்டி மக்கள் கூட ஒருங்கிணைந்து எம்பத்திக்காக செல்ஃப்லெஸ்ஸாக நம்ம வந்து நிறையா கற்றுக்கிறதையும் தாண்டி முன்னோக்கி செயல்படுறதுக்கும் மேலும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறத தாண்டி நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்க என்எஸ்எஸ் எனக்கு பெரும்பாலும் ஹெல்ப் பண்ணியிருக்கு.
0: நீங்கள் சொல்லுங்கள் ஷோபனா, நீங்கள் வந்து என்எஸ்எஸ்ல ஜாயின் பண்ணுறப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு?
3: என்எஸ்எஸ்ன்றதை விட நம்ம காலேஜில் நிறையா எப்படின்னு பார்த்தோன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் கிளப்ஸ்லாம் இருக்கும், அதுலன்னு பார்த்தோம்னா டிஃபென்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ்னு ரெண்டாக இருக்குது. ஸோ டிஃபென்ஸ்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து உள்ளே வரும்போது டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும், அண்ட் தென் சர்வீஸ்ன்றப்ப நம்ம வந்து நம்மளே வாலண்டியராக எடுத்து செய்கிறது. ஸோ சர்வீஸ் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நம்மளுக்கு நாலேஜ் கொடுக்கும், நம்ம விருப்பப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கும். டிஃபென்ஸில் நம்மளை வற்புறுத்திட்டு செய்கிறத விட ஒரு நேஷனுக்காக நம்ம வந்து சர்வீஸாக பண்ணலாம். என்னுடைய சைட்லேருந்து பார்க்கும்போது நான் என்எஸ்எஸ் வந்து ஒரு சர்வீஸாக பார்க்குறேன் நேஷனுக்கு.
0: ஓகே, இப்போ இந்த என்எஸ்எஸ் வந்து நீங்க ஒரு சர்வீஸா வந்து நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு உள்ள வந்தீங்க இல்லையா, உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஏதாச்சும் மாறுச்சா? நீங்க இந்த டெசிஷன் வந்து நம்ம கரெக்டான டெசிஷன் தான் எடுத்திருக்கோம் அப்படின்றது வந்து நீங்க எப்போ ரியலைஸ் பண்ணீங்க?
3: ரியலைஸ் வந்து நான் வந்து ரொம்ப லேட்டா பண்றேன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், சீக்கிரமே பண்ணிட்டேன். பிகாஸ் நாங்க வந்து கிளாஸ்க்கே வந்து லேட்டா தான் வருவோம், இங்க ஸ்டாஃப்ஸ் கூட எங்களை அடிக்கடி திட்டுவாரு. அது மட்டும் இல்லாம என்எஸ்எஸ்க்கு வந்து நாங்க ஸ்டார்டிங்ல போகக்குள்ள லேட்டா தான் போயிட்டு இருந்தோம், போக வந்து எங்களுடைய மைண்ட் திங்கிங் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. சார் வரதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும், நம்ம வந்து போய் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம், அவர் வராரோ இல்லையோ நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம், அவ்வளோதான். எங்களுடைய திங்கிங் அப்படி தான் மாறிச்சு. டைம் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கிட்டோம், நெக்ஸ்ட்டு டிசிப்ளின், அதுக்கு மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து எப்படி சேவை செய்யறது அது கற்றுக்கிட்டோம். ப்ராக்டிக்கலாக வந்து நாங்கள் டிஃபென்ஸ் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் போயிருந்தோம், நிறைய என்எஸ்எஸ்ல ப்ரோக்ராம்ஸ் போயிருக்கோம், அதுலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிருக்கோம்.
0: சோபனா வந்து இப்போ நிறைய அவேர்னஸ்க்கு எல்லாம் போயிருக்கேன், நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு நான் போயிருக்கேன்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, எந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து நீங்க உங்க காலேஜ் மூலமா கண்டக்ட் பண்ணீங்க, அதுல வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு?
1: நம்ம கல்லூரியில நிறைய நிகழ்ச்சி நடத்திருக்கோம், ஸ்டார்டிங் ஃப்ரம் பிளட் டொனேஷன், கேம்பஸ் கிளீனிங், சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்க்கும் போது 1 or 2 hours அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துவோம், அப்புறம் 1 day ப்ரோக்ராம் நடத்திருக்கோம். அது இல்லாம நம்ம மெகா கேம்ப், வாக்கத்தான், ராலி, டிராயிங் காம்படிஷன், இந்த மாதிரி தொடர்ச்சியாக சின்ன சின்னதாக நிகழ்ச்சி எப்படி ஒரு சோஷியல் எம்பவர்மெண்ட்டை அந்த மாணவர்களுக்கு நம்ம செலுத்தலாங்கிறத எல்லா விதத்துலையும் நம்ம செய்து காட்டியிருக்கோம். நம்ம இதில் ஸ்டூடெண்ட்ஸோட பங்களிப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஜென்சி காலகட்டத்தில் மொபைல் ஃபோன்லேயே மூழ்கி இருக்கிற இந்த காலகட்டத்தில் சமூக பொறுப்போடு இருக்க வேண்டிய மாணவர்களின் எண்ணிக்கை ரொம்ப அவசியமானதா இருக்கு. இன்னைக்கு ஒரு ரோட்ல ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா மாணவர்கள் ஓடி போயிட்டு ஹெல்ப் பண்ண காலங்கள் வந்து கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு. அது எக்காரந்து கொண்டும் குறையக்கூடாது. சக மனுஷனுக்கு எல்லாரும் நம்ம ஹெல்ப் பண்ணணும், நம்ம உதவி செய்யணும், எந்த ஒரு அவசர சூழலாக இருந்தாலும் சரி நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கோம்.
0: இப்போ சார் வந்து சொன்னார் இல்லையா, இப்போ இந்த வாக்கத்தானா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து இந்த 1 day கேம்ப், மெகா கேம்ப் இதெல்லாம் வந்து சொன்னாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி கேம்ப் எல்லாம் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸாக வந்து நீங்கள் அதில் போறப்போ நீங்கள் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, அங்கே நடந்த ஒரு சில விஷயங்கள் வந்து உங்கள் லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக கூட இருந்திருக்கலாம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து

0: பண்ணிக்கலாம்.
1: எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு கிளீனிங் ப்ராசஸ்னே சொல்கிற இடத்துல இப்போ ஒரு நாங்கள் க்ளீன் பண்ண போகிறோம், அதில் எத்தனை பேர் அவங்க வீட்டில் அவங்க போட்ட குப்பையை அவங்க எடுத்துருப்பாங்கன்னா தெரியாது. வீட்டில் இருக்கவங்க சுத்தம் பண்ணுவாங்க, அப்படி இப்படின்னு இருக்கும்போது அங்கேருந்து வர ஒருத்தர் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க போட்டாங்க, ஆனால் அந்த குப்பையை சுத்தம் பண்ணணும்னு எடுக்கும்போது அடுத்த வாட்டி அவங்க அந்த தப்பை பண்ணவே மாட்டாங்க. அதை யோசிப்பாங்க, நாம் எடுக்கும்போது நமக்கு இப்படி இருக்கும்போது என்னதான் அது ஒரு வேலையாக செஞ்சாலும் அவங்களுக்கும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. இப்படி அதேமாரி அப்போ கிளீன் பண்ணுறதுல ஒரு ப்ராசஸ் போயிடும். அதேமாரி டிராஃபிக்கில் ஒரு நாள் அவங்க இருந்தாங்கன்னா என்ன போலீஸ்காரங்க நம்மளை திட்டினே இருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது அங்கே நின்று பார்க்கும்போது தான் அவங்க எத்தனை பேரை பார்க்குறாங்க, அந்த கஷ்டம் என்ன. அதுதான் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் இருந்து பார்க்கும்போது தான் ஒவ்வொன்றா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின்னு வரும். எங்களுக்கு இப்போ டிசாஸ்டர்னா என்னன்னே தெரியாத இதில் நாங்கள் போனப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் சொல்லணும், அதாவது த நாலேஜ் ஷேர்ட் இஸ் த நாலேஜ் குவாய்ட், அவங்க எங்களுக்கு கொடுத்த நாலேஜை நாங்கள் நாலு பேர்கிட்ட சொல்லணும், அதுவே எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நாங்கள் என்எஸ்எஸ்ல வரவங்க எல்லோரும் ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து வரல, ஒரு ஊர்னா இது ஒரு ஸ்டேட்னா அதில் இருக்கிற எல்லா இடத்துலேருந்து வராங்க, அங்கே இருக்கிற எல்லா ஊர்லேருந்து வராங்க. அப்போ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை இன்னொருக்கிட்ட சொல்லும் போதே அந்த எக்ஸ்பீரியன்ஸே ஒரு நாலேஜாகவும், இதை நாம் பண்ணணும், இப்படி நடந்தால் நாம் இப்படி நடந்துக்கணுன்றதை அங்கே தான் நாங்கள் கற்றுக்கணும். அது ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
0: சூப்பராகவே வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம கிளீனிங்க்கு போகும்போது நம்மளே அந்த இடத்துல நிறைய வாட்டி குப்பை போட்டுருந்துருக்கலாம், ஆனால் அதை நம்ம கிளீன் பண்ணுறப்ப தான் நமக்கு அந்த ஒரு ரியலைசேஷனே வரும், நம்ம கஷ்டப்படுற மாதிரி தானே மற்றவங்களும் படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிளீனிங் ப்ராசஸை பற்றி பேசுகிறப்போ என்எஸ்எஸ் அப்படின்னாலே வந்து ஒரு மித் ஒன்று இருக்கு. என்எஸ்எஸ்னாலே வந்து வெறும் கிளீனிங் தான், கிளீனிங் பண்ணுறது, அப்புறம் பிளட் டொனேஷன் கேம்ப் பண்ணுவாங்க, இதை தாண்டி வந்து நிறைய விஷயம் வந்து வெளியில் வர்றதே இல்லை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்எஸ்எஸ்ல வந்து என்எஸ்எஸ்ன்றது கிளீனிங் மட்டும்தானா, இல்லை அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கா, அப்படி நிறைய விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் என்னென்ன?
2: கரெக்டான ஒரு கேள்வி கேட்டீங்க. என்எஸ்எஸ்னாலே கிளீனிங், கேம்பஸ் கிளீனிங், ரோட் கிளீனிங், கோஸ்டல் கிளீனிங், கிளீனிங் கிளீனிங்னு அது சும்மா மெயின்போக்காக சொல்லிடக்கூடாது. ஏன்னா அதில் ஒரு என்னென்னா இவ்வளோ பெரிய ஒரு மாசான பாப்புலேஷன், இப்போ ஸ்டேட் வைடாக இருக்கிற எல்லா என்எஸ்எஸ் மாணவர்களும் கோஸ்டல் கிளீனிங் ப்ரோக்ராமுக்கு ஆனுவலாக நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 200-300 1000+ மாணவர்கள் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு நம்ம ஸ்டேட் வைடாக நிறைய நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. அதில் நம்ம கல்லூரி போகும்பொழுது நீங்கள் அதோட இம்பேக்டை பார்க்கலாம். அந்த மாணவர்கள் வந்து அந்த கேம்பஸ் கிளீனிங், கோஸ்டல் கிளீனிங் மாதிரி கிளீனிங் முடிச்சிட்ட பிறகு அவங்களோட ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகிறது ஒன்று. இப்போ இந்த இது மட்டுமே ஒரு மேஜர் ஷேர் கிடையாது. இப்போ அவங்களோட சைக்காலஜிக்கல்லாம் அவங்கள டெவலப் பண்ண வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு, அதுவும் இந்த குறிப்பிட்ட இந்த டீனேஜில் அவங்கள எம்பவர் பண்ண வேண்டிய, அவங்களை ப்ரோக்ராம் பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து டீச்சர்ஸ்க்கு அவசியம் இருக்குது. அந்த டீச்சரில் யார் யாரெல்லாம் இந்த கிளப்ஸில் என்எஸ்எஸ் மாதிரியான நிறைய கிளப்ஸில் இன்வால்வ் ஆகுறாங்களோ அவங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. அதில் குறிப்பாக நம்ம என்ன மாதிரியான இவெண்ட்லாம் நம்ம நடத்தியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக மற்ற துறைகள் செய்கிறது தான், என்எஸ்எஸ்ல செஞ்சது என்ன, நான் வித்தியாசமாக ஒரு பண்ண நிகழ்ச்சி என்னென்னா, மாணவர்களுக்கு வாசிப்பு பழக்கத்தை உருவாக்குறது. எப்படி ஒரு புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம், ஒரு கதையை வாசிக்கிறோம், அந்த கதை எப்படி ஒரு தனி மனித ஒழுக்கத்தை உருவாக்குது, ஒரு தனி மனிதனோட சிந்தனை எப்படி மாத்துது அப்படின்னு நம்ம கல்லூரியில் நிகழ்ச்சி நடத்தினோம். இது ஒரு நிகழ்ச்சி தான். இந்த மாதிரி ஏனைய நிகழ்ச்சிகள் நிறைய நம்ம நடத்திருக்கோம்.
0: ஸோ வந்து என்எஸ்எஸ்ன்றது வெறும்னே கிளீனிங் மட்டும் இல்லை அப்படின்றது வந்து நீங்கள் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஸோ அதையும் தாண்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஈவெண்ட்ஸையும் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க. மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. என்னன்னா என்எஸ்எஸ் போடுறதுனால பசங்களோட படிப்பு வீணாக போயிடுமோ அப்படின்றதுனால கொஞ்சம் ஒரு சின்ன பயம் வந்து இருக்குது பேரண்ட்ஸ்க்குமே. எல்லாம் நிறைய பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணி என்எஸ்எஸ் காமிச்சாலும் ஒரு சில பேர் வந்து என்எஸ்எஸ் போகிறதுனால என்னோட பையனோ இல்லை பொண்ணோ அவங்களோட ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் போயிடுவாங்களோ, அந்த டைம் வேஸ்ட் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு சில பெர்ஸ்பெக்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றி ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் வந்து உங்களோட பர்சனலாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, ஏன்னா நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, அதே சமயத்தில் இந்த மாதிரி என்எஸ்எஸ்க்கான சர்வீஸையும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி இருக்கப்போ அவங்களுக்குலாம் நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன?
1: என்எஸ்எஸ்ல சர்வீஸ்ன்னு சொல்கிறீங்க, என்எஸ்எஸ்ல நாங்கள் என்ன செய்கிறோம், மற்ற டிபார்ட்மெண்ட்டோ ஸ்டடிஸோ நாம் ஒவ்வொரு தனி மனிதனும் செய்ய வேண்டிய விஷயத்தை தான் செய்கிறோம். ஒரு சுத்தம் நாங்கள் சுத்தம் செய்கிறோம், ஒருத்தங்களை பிளட் டொனேட் நாங்கள் பண்ணுறோம், எல்லாரும் பண்ண வேண்டியது. என்எஸ்எஸ் மோஸ்ட்டாக என்னென்னா எல்லோரும் இப்படி பார்க்கறது கிடையாது. என்எஸ்எஸ் எல்லா ப்ரோக்ராம்லேயும் ஒரு வார்த்தை இருக்கும், அவேர்னஸ் ப்ரோக்ராம், விழிப்புணர்வு. எல்லாருக்கும் விழிப்புணர்வு இருக்கணும், அது மட்டுமே இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அந்த ப்ரோக்ராம் இருக்குது. பேரண்ட்ஸும் அதை புரிஞ்சுக்கணும், அதேமாரி அவங்க சுத்தம் செய்ய போகிறாங்க, சுத்தம் செய்ய போகிறாங்க.

0: அப்படிலாம் இல்லை, அவங்க என்ன அசுத்தமாக செய்கிறாங்க சுத்தம் தானே செய்கிறாங்க, அதில் என்ன தப்பு இருக்குன்னு அவங்களும் புரிஞ்சுக்கணும்.
1: ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. அண்ட் பேரண்ட்ஸ்க்கும் இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வரணும் இல்லையா, ஏன்னா நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம்ன்றது வந்து வெறும்னே கிளீனிங் மட்டும் கிடையாது, அதை தாண்டி பசங்களை அங்கே அனுப்புறதுனால அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும், அவங்களால நிறைய லேர்ன் பண்ண முடியும் அப்படின்றதுமே வந்து அவங்க புரிஞ்சுக்கணும்.
2: இப்போ பொதுவாகவே வந்து மாணவர்களை கல்லூரிக்கோ இல்லை பள்ளிக்கோ வந்து அனுப்புறது எதுக்கு, அவங்க படிக்கணும், ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை உருவாக்கணும். அப்போது நம்ம வந்து வெறுமணி ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படிங்கிற மாதிரி வெறுமணி படித்து அதுக்கு நல்ல மார்க் எடுக்கிறவங்களை நம்ம என்னவா பார்க்குறோம், அல்லது ஒரு ஹோலிஸ்டிக்காக அவங்களோட பர்சனாலிட்டியே டெவலப் ஆன மாதிரியான மாணவர்களை நம்ம எப்படி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் வெறுமணி படித்த மாணவர்கள் மட்டும், புத்தகங்களை மட்டுமே வாசித்த மாணவர்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, என்எஸ்எஸ் மாதிரியான நிகழ்ச்சிகளை பங்கேற்ற மாணவர்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தனித்துவமாக தெரிவாங்க. ஒரு ஒரு நிகழ்ச்சியை ஒரு தலைமை பண்பை உருவாக்கக்கூடிய விஷயங்களாக தான் நம்ம இதில் பார்க்கணும். வெறுமனே வந்து கிளீனிங் மாதிரியோ இல்லை வேற எந்த நிகழ்ச்சிகள், அதில் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உருவாக தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இந்த மாணவர்களே வந்து அவர்களாகவே சுயமாக சிந்தித்து செயல்படுற செல்ஃப் டெவலப்மெண்ட் நம்ம இதில் பார்க்கலாம்.
1: ஸோ லீடர்ஷிப் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் இது ரெண்டுமே வந்து என்எஸ்எஸ் ஒரு பர்சனுக்கு கொடுக்குது, அது வந்து வெறும்னே படிச்சுட்டு மட்டும் இருந்தால் கிடைக்காதுன்றது வந்து நீங்கள் ரொம்பவே நல்லா சொல்லியிருக்கீங்க.
3: ஜென்ரலாக வந்து நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கான ஒரு இன்னொரு டெலிகேட்டான ஒரு அர்த்தத்தை சொல்லணும்னா, பெரும்பாலும் எல்லா பெற்றோர்களுக்கும் அந்த பயம் வர்றதுக்கான காரணம் என்னென்னா, அவங்களோட பிரதானமான நோக்கமே தன்னோட பையனோ பொண்ணோ லைஃப்பில் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும்,
1: கண்டிப்பாக
3: நல்லா செட்டில் ஆகிடணும் அந்த ஒரு தாட் அவங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு சேஃபான ரூட்டை பிடிச்சி போகாமல் இப்படி ஒரு ஹார்ட்ஷிப்பை நோக்கி போகிறோன்னா, எங்கே நம்ம பையனோ இல்லை நம்ம பொண்ணோட லைஃப் வந்து எங்கேயாவது முடங்கி போயிடுமோன்ற அந்த பயம்தான் தடுத்து வைக்கிது. ஆனால் ஒரு மாணவனாவோ இல்லை நம்ம சுயமாக யோசிச்சு போகும்போது உலகம் ரொம்ப பெருசு. நம்ம கல்ச்சுரலாவாக இருந்தாலும் சரி, இன்டெலெக்சுவலாகவாக இருந்தாலும் சரி, நிறைய விஷயத்த நம்ம வந்து கற்றுப்போம், நிறைய மனிதர்கள் கூட பேசுவோம். அப்படி இருக்கும்போது நமக்கு சுயமாக சிந்திக்கிறதும் அந்த ஒரு பர்சியன்ஸ் திங்கிங் வந்து நமக்கு அதிகமாகும். ஈஸியாக விட்டு கொடுத்துட மாட்டோம், நம்ம இன்னும் உழைச்சின்னே இருப்போம், நிறைய தெரிஞ்சுக்கிறோம். அது மூலயமா நம்ம வந்து எப்படியும் ஜெயிச்சிடலான்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு என்எஸ்எஸ் ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குதுன்ற அவேர்னஸை பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தன்னோட பிள்ளைகளை வந்து என்எஸ்எஸ்க்கு வழி அனுப்ப அதிக வாய்ப்புகள் இருக்குது.
2: இந்த இன்ஃபர்மேஷன்லேயே நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பொதுவாகவே வந்து ஒரு கூட்டமாக மாணவர்கள் கூட்டமாக இருந்தால் நம்ம என்ன நினைப்போம், ஐயோ ஏதோ சண்டை வந்துருமோ அடிச்சுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைப்போம் இல்லையா. ஆனால் என்னைக்காச்சும் இந்த என்எஸ்எஸ்ல இவ்வளோ பெரிய மாணவர்கள் கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்தில் பசங்க ஏதாவது அடிச்சுருக்குறாங்க, ஏதாவது தப்பாக பிஹேவ் பண்ணியிருக்காங்கன்னு ஏதாவது ஒரு விஷயம் வந்திருக்கா?
1: இல்லை.
2: இதுதான் வந்து அவங்களோட சமூக பொறுப்பும் அவங்களோட கிளென்லினஸ் இன் தாட் அது உருவாக்கியிருக்கும். இதுதான் வந்து சமூகத்துக்கு தேவை, ஒழுக்கமான மனிதர்களை என்எஸ்எஸ் பெரும்பங்கு வகிக்குது அவங்களை உருவாக்குறது.
1: கரெக்டா சொன்னீங்க சார். இப்போ இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, சோ நீங்க என்னெல்லாம் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க, அதை பத்தின ஒரு பிரீஃப வந்து நீங்க கொடுக்கலாம் சொல்லுங்க சோப்ரா.
4: அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம நிறைய ரேலி போயிருக்கோம், சோ அதனால பீப்புள்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்றத விட நம்ம ரேலி போகும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு இப்போ அதுக்கு வேற போயிட்டு என்எஸ்எஸ்லாம் ஒரு இதுவா அப்படின்னு வந்து நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸே பேசுறத நம்ம வந்து காதுபட கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரேலி போகிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, நிறைய பீப்புள்ஸ் வந்து ஒரு பிளேஸில் இருக்காங்க, இல்லை ரோடு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியாவில் ஒரு இடம் அப்படின்னா அந்த மாதிரி இடத்த தான் செலக்ட் பண்ணி நம்ம வந்து ரேலி போகிறோம். ஸோ அதுக்கான யூஸ் என்னென்னா, நிறைய பேர் இருப்பாங்க, சோஷியலாக அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு அவேர்னஸ் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால டொனேஷன் கேம்ப், பிளட் டொனேஷன் கேம்ப்பு, அதுக்கப்புறம் வந்து ஐ டொனேஷன் கேம்ப். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இருக்கவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐ டொனேஷன் அதெல்லாம் வந்து தேவையில்லாதது. ஆனால் இன்னுமே நிறைய பேர் வந்து கண் பார்வை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இறந்து போகிறவங்களுக்கு அந்த கண் எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அதனால ஒரு யூஸ் கிடைக்குது. இன்னொருத்தவங்க பார்வையிட்டு இருக்காங்க, நம்ம இன்னைக்கு அந்த வந்து வேஸ்ட் பண்றதுக்கு இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். பிளட் டொனேஷன் பார்த்தாலே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது வந்து ரொம்ப கஷ்டம், நம்மளாலாம் இது பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நல்லா இருந்தா தான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம்.
1: இப்போ நீங்க சொன்ன மாதிரி பிளட் டொனேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மித்ஸ் இருக்கு. பிளட் டொனேட் வந்து பண்ணக்கூடாது, பண்ணாம அது வந்து உடம்புக்கு கெடுதல் அப்படின்லாம் கூட வந்து நிறைய பேர் சொல்றாங்க. சோ அதை பத்தி வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க வந்து நிறைய பிளட் டொனேஷன் கேம்ப்ல எல்லாம் இருந்திருப்பீங்க இல்லையா?
2: சோ பிளட் டொனேஷன் கேம்ப் வந்து நம்ம

0: கல்லூரியில் தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்கோம். இந்த பிளட் டொனேஷன் கேம்ப் எக்ஸ்க்ளூசிவா நம்ம சொல்லணும் அப்படின்னா 2011 வாக்கில் நம்ம வந்து பிளட் டொனேஷன் கேம்ப் நான் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோக்ராம் ஆஃபீஸராக இருக்கும்போது அப்போ நடத்திருந்தது. அதுக்கு முன்னாடி இதே கல்லூரியில் நான் மாணவனாக இருக்கும்பொழுது பிளட் டொனேஷன் ஃபர்ஸ்ட் டைம் பிளட் டொனேஷன் நான் பண்ணும்பொழுது எனக்கு ஏதோ இந்த நாட்டுக்கே வந்து நான் சுதந்திர போராட்டத்திலாம் பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு நான் ஸ்டூடெண்டாக இருக்கும் போது. அப்போ பிளட் டொனேஷன் வந்து இந்த நாட்டுக்காக சுதந்திர போராட்டத்தில் தான் ரத்தம் சிந்தினாங்களா, இந்த நாட்டுக்காக நானும் ரத்தம் சிந்தினேன் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து எனக்கு அந்த வயசில் உருவானது. இப்போ அதே கல்லூரியில் நம்ம பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்திருக்கோம். தொடர்ச்சியாக கிளாம்ப் நடத்துகிறவங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுத்து அங்கீகரிக்கிறது உண்டு. நம்ம கல்லூரியில் பிளட் டொனேஷன் கேம்ப் மாதிரியான ஈவெண்ட்டை நடத்தி நம்ம மிகப்பெரிய அளவுக்கான சமூக அங்கீகாரத்தையும் நம்ம கல்லூரிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க.
1: இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளட் டொனேஷன் அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து NSS வாலண்டியரா இருக்கும் போது எங்க ஸ்கூல்ல பிளட் டொனேஷன் கேம்ப் நடக்கிறப்போ நாங்க போய் வாலண்டியர் பண்ணோம். இப்ப தெரிஞ்சவங்களுக்கா இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும் நம்ம வந்து கால் பண்ணி இந்த மாதிரி பிளட் டொனேஷன் கேம்ப் வச்சிருக்கோம் வந்து பிளட் டொனேட் பண்ணுங்கன்னு சொன்னா நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா நான் ஒரு டிராப் பிளட் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேமா, என்னோடது வந்து ரேர் பிளட் குரூப் அதனால நான் வந்து ஒரு டிராப் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன் இந்த மாதிரி நீங்க பிளட் டொனேட் பண்றதுனால உங்க பிளட் வேஸ்ட் ஆகாது, அது வந்து உங்களுக்கும் புது பிளட் ஃபார்ம் ஆகுது
0: என்னோட நான் அத்தனை முறை பிளட் டொனேட் பண்ணி இருந்துக்கும் போது எனக்கு பிளட் டொனேட் பண்றதுக்கு என்னோட மாணவர்கள் தான் வந்திருந்தாங்க. இப்படி இந்த மாதிரியான டெய்லி ரெக்குயர்மெண்ட் வந்து எண்ணிக்கையில் அடங்காது. பாண்டிச்சேரியில மட்டுமே வந்து பிளட்ஸோட தேவைகள் அதுவும் இப்ப இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா டெங்குவோட ஸ்ப்ரெட் அதிகமா இருக்கும். அப்போ பிளட் டொனேட் பண்ண பிளட்ஸ செப்பரேட் பண்ணி பிளேட்லெட்ஸ் தனியாகவும் சீரம் தனியாகவும் பிரிச்சு தேவைப்படும் போது அவங்களுக்கு கொடுக்கறது உண்டு. அப்படி பார்க்கும்பொழுது நீங்க இதை வந்து நேரடியாக வந்து பிளட் ஆசச்ச பிளட் பயன்படுத்தாம உடனே அவங்களுக்கு அதை ப்ராசஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி அவங்க பயன்படுத்துறாங்க. அப்போ துளி பிளட் கூட வந்து வீண் ஆகுதுங்கிற மாதிரியான ஒரு பொய்யான விஷயங்களை நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா குறிப்பா பாண்டிச்சேரியில நிறைய பிளட் பேங்க்ஸ் பிரைவேட் யூனிட் இருந்தாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட பெரிய அளவுக்கு பிளட் டொனேஷனுக்காகவே அவங்களோட ஒர்க் அவுட் நம்ம 24/7 பார்க்கலாம். நம்ம
1: கரெக்டா சொன்னீங்க சார். சோ இந்த பிளட் டொனேஷனை பத்தின ஒரு மித் வந்து இதுக்கப்புறம் இருக்காதுன்றதுதான் வந்து நானும் ஹோப் பண்றேன். அது சீக்கிரமாவே இந்த நிலைமை வந்து மாறணும், எல்லாருமே வந்து பிளட் டொனேட் பண்றதுக்காக முன் வரணும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவேர்னஸ் பத்தி பேசிட்டு இருக்கும் போது இப்போ நீங்க இவங்க வந்து ரேலியை பத்தி பேசினாங்க இல்லையா சோபனா, சோ நீங்க என்னலாம் பண்ணிருக்கீங்க?
2: அதாவது ஆன்டி நார்கோட்டிக் அவேர்னஸ் அண்ட் சூசைட் டிப்ளீஷன் அதுக்கான அவேர்னஸ்க்கெல்லாம் நிறைய கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாம இந்த நிகழ்ச்சியில வந்து நான் முக்கியமான ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும்னா NSS வந்து விழிப்புணர்வு அவேர்னஸ் ப்ரோக்ராம் இதெல்லாம் வந்து நடத்துறது தான் ஒரு மெயின் மோட்டிவா வச்சிருக்கிறது. காரணம்னா இப்பத்திய காலகட்டத்தில் வந்து விழிப்புணர்ச்சி இல்லாமலோ இல்ல விஷயம் தெரியாமலோ அப்படிலாம் வந்து நிறைய பேர் இல்ல, அதுக்கான அளவு குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் தவறுகள் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா இத சொன்னா அவங்க ஏத்துப்பாங்களா இல்ல என்ன நினைச்சுப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ண தயங்குறோம். அப்படி தயங்கும் போது சிலர் இன்னும் விக்டிமைஸ் ஆகுறாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு ட்ரக் எடுத்துக்கிற ஒரு நார்கோட்டிக் இஷ்யூஸ் நடக்குதுன்னா அதுக்கான ரீசன் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோசியலா ஐசோலேட் ஆகிற ஒரு பர்சன் தான் வல்னரபிளா ஃபீல் பண்ணும் போது யூஸ் பண்றாங்க. சோ உன்ன மாதிரி யோசிக்கிறதுக்கு 100 பேர் இருக்கும்போது ஒன்னு அதுல இருந்து மீட்டு வர்றதுக்கு எங்களை மாதிரி 1000 பேர் இருக்கிறாங்க. அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் நாங்க வந்து இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய கண்டக்ட் பண்றோம். சோ அது மூலமா ஒரு உத்வேகம் எல்லாரும் கிடைக்கும்.
1: உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைச்சது? நீங்க இந்த ஆன்டி ட்ரக் அபியூஸ் ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன்னு சொன்னீங்க இல்லையா, அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எல்லாம் என்ன?
2: மோஸ்ட்லி இந்த பார்த்த எதுக்கு வந்து விக்டிம் ஃபாலோ பண்றாங்க அதையும் நாங்க தெரிஞ்சுக்கணும். சோ அதுல இருந்து அவங்களை எப்படி காப்பாத்தி கொண்டு வருது, அவங்களை நார்மலைஸ் பண்றது, ரீஹாபிலிட்டேஷன் பண்றதுன்றதையும் நாங்க கத்துக்கணும். சோ அதுக்கு மெயினா வந்து எம்பத்திக் தாட்ஸ் வேணும். அவனோட இடத்துல இருந்து நம்ம யோசிக்க கத்துக்கணும். அவன் ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டதுனாலதான் அவன் அந்த முடிவை எடுத்தான், அப்ப உனக்கு நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு சகோதரத்துவத்தை காட்டி அவனை மீட்டு கொண்டு வர்றதுக்கு ஒரு வாலண்டியரா எனக்கு நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய விஷயத்த கத்து கொடுத்துச்சு. ஏன் ஈவன் சூசைட் டிப்ளீஷனுக்கும் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் எடுத்துருக்காங்க. அதுக்கும் இதே மாதிரி ரீசன் தான், விக்டிம் தன்னோட ஃபைனல் டிசிஷனா சூசைட் எடுக்கிறான்னா அங்கிருந்து அவங்களை காப்பாத்துறதுக்கு நாங்க

0: சில மெஷர்ஸ் எல்லாம் எடுப்போம். அப்ப சோசியல் என்கேஜ்மெண்ட் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா ஹெல்ப் பண்ணுது.
1: இப்போ ஆன்டி சூசைட் அவேர்னஸ் கொடுக்கும்பொழுது பொதுவாக வந்து பாண்டிச்சேரியில் நம்ம வந்து எவ்வளோ டிப்ரெஷன் ரேட் இருக்குன்னா 1:4 ரேஷியோ டிப்ரெஷன் ரேட் இருக்கு. இப்படி டிப்ரெஷன்னால மக்கள் இவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, ஆன்டி சோசியலாக இருக்காங்க, சோசியலைஸ் ஆகிறது கிடையாது, ஒரு கலந்துரையாடல் இல்லை, மனவிட்டு ஒருத்தர் பேசுறதுக்கு கூட ஒரு நம்பிக்கையான நபர்கள் இல்லைன்ற மாதிரியான ஒரு ஐசோலேஷன் தான் இந்த காரணம். இப்போ இதெல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்றது இந்த வயசுல குறிப்பா டீனேஜ்ல பாத்தீங்கன்னா சின்னதா, அதுவும் ஜென்சி காலகட்டத்தில் ரொம்ப ஹர்ட் ஆகிறாங்க, உடனே உடனே ஹர்ட் ஆகிறாங்க. அப்போ இது ஒரு சாதாரண விஷயம், இதுல இருந்து நம்ம கடந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கடந்து வர்றதுக்கான மனோதைரியத்தை நம்ம மாணவர்களுக்கு உருவாக்குறதுக்காகவே இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம்.
2: நீங்க இப்போ டிப்ரெஷனை பத்தி பேசுனீங்க இல்லையா சார், 1:4 ரேஷியோல வந்து டிப்ரெஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நீங்க பேசிருந்தீங்களா சார். சோ இதுல வச்சு பாக்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்போ ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டிப்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியாது, நீங்க அந்த ஐசோலேஷன் அப்படின்றது சொன்னீங்க இல்லையா. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, ஒரு பர்சன் ஐசோலேட் ஆகிறதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கவங்க தான். இப்போ ஒருத்தவங்க டிப்ரெஸ்டா இருக்காங்க, அவங்க போயிட்டு இன்னொருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறப்போ என்ன, உனக்கு இப்ப பார்த்தாலும் டிப்ரெஷன் டிப்ரெஷன், உனக்கு என்ன அப்படி டிப்ரெஷன் இருந்திருப்போது அப்படின்ற மாதிரி அவங்கள ஏளனம் படுத்தி பேசுறதுனாலயோ அதுவுமே வந்து அவங்களை இன்னும் ஐசோலேட் பண்றதுக்கு ஒரு காரணமா இருக்கு இல்லையா. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கிற பீப்புளுக்கு எந்த வகையில ஹெல்ப் பண்ணா அவங்க வந்து அதுல இருந்து வெளில வருவாங்க, அது மூலயமா சூசைடல் தாட்ஸா இருக்கட்டும், இந்த ட்ரக் அபியூஸ் தாட்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி தடுக்கலாம்?
1: இப்போ முதல்ல டிப்ரெஷன்னா என்னன்னே தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவங்க ஏன் டிப்ரெஷன் ஆகுறாங்க, அடுத்தது இதோட எத்தனை காரணங்கள், என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து அவங்களை அந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கு தள்ளப்படுது, அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு அட்வொகேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ அத்தனை மாணவர்களுக்கும் ஏதோ ஒரு ஐசோலேஷன், இப்போ மொபைல் டீடாக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஈவெண்ட்டை கொண்டு போக வேண்டியதாக இருக்கு. இன்னைக்கு காலையில் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரௌசியில் வருவாங்க, ஏன்னா 2 மணி வரைக்கும் தூங்காமல் இருக்காங்க, 2 மணி வரைக்கும், 3 மணி வரைக்கும். சில மாணவர்கள் வந்து சார் என்னால தூங்க முடியல சார் அப்படின்னு சொன்ன நபர்களா இருக்கு,
2: இன்சோம்னியா வரைக்குமே வந்து
1: இன்சோம்னியா வர அளவுக்கு மாணவர்கள் இருக்காங்கன்றதுதான் இங்க இப்ப இப்ப காலகட்டத்துல உண்மை. இதுக்கு தொடர்ச்சியா அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அவங்களுக்கு கவுன்சிலிங் சென்டர்ஸ் இருக்கு. இந்த கவுன்சிலிங் சென்டர்ஸோட நாங்க டைப் பண்ணி தான் நாங்க வந்து நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பெண்களுக்கான ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும், தூரத்திலிருந்து வர்ற மாணவர்கள், காலையில எத்தனை மாணவிகள் வந்து சாப்பிடாம வராங்க, மாணவர்களை விட்டுருங்க, மாணவர்களுக்கு இதே பிரச்சனை இருக்கு, ஆனா ரேஷியோ பொறுத்த வரைக்கும் மாணவிகளுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. தூரத்திலிருந்து 5 மணிக்கு எழுந்திருச்சு அவர்களே சமைச்சு அவங்களே எடுத்துட்டு வரணும், 7 மணிக்கு அவங்க கிளம்பி, 7 மணிக்கு எப்படி சார் சாப்பிட முடியும், அது வரைக்கும் நாங்கள் 8:30 சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம், 8 மணிக்கு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம், இப்போ நாங்கள் 7 மணிக்கு நாங்கள் சாப்பிட்டு வரோம், அது வந்து ஒரு மார்னிங் சிண்ட்ரோமா மாறி போச்சு. அவங்களால சரியான காலை உணவு எடுத்துக்க முடியாத கல்லூரி மாணவிகள் நிறைய பேர், ஒரு கிளாஸ்ல சராசரியா 10 மாணவிகள் சாப்பிடாம வராங்க. அப்போ அவங்களுக்கு ஹெல்த் அண்ட் ஹைஜீன் ரிலேட்டடாகவும் டயட் ரிலேட்டடாகவும் அட்வொகேட் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கு எங்களுக்கு. இதற்காகவே வந்து அவங்களுக்கான போஷாக்கு சார்ந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தியிருக்கோம். அதுக்கு விளையாட்டா சொல்லணும்னா நாங்கள் வந்து ஃபயர்லெஸ் குக்கிங் காம்படிஷன்லாம் கூட நடத்தியிருக்கோம் நாங்கள்.
2: ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த ஒரு விஷயத்தை கேட்கணும்னு தோணுச்சு. இந்த ஸ்வச் பாரத் அபியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை பற்றி வந்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, அதில் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ நீங்கள் என்னெல்லாம் உணர்ந்தீங்க, அதை பற்றி பேசுங்க.
3: எங்கள் காலேஜில் இருக்கிற நிறைய பேர் NSS வாலண்டியர்ஸ், யாருமே ஸ்கூலில் இருந்துட்டு வந்தவங்க கிடையாது, எல்லாருமே காலேஜில் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று நம்ம கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா வெளியே போய் தான் ஆகணும், அதுக்கு தான் நாங்கள் NSS வந்தோம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அங்கே போய் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னன்னா, இப்போ இந்த இடம் அசுத்தமாக இருக்கிறதுக்கும் காரணம் நாங்கள் தான், நாம் தான், நம்மள மாதிரி ஒருத்தர் தான், அவங்களுக்கு விழிப்புணர்வு தர வேண்டியது நாம் தான், அது நம்ம மட்டும்தான் பண்ண முடியுன்றது தான் புரிஞ்சுக்கணும். அதேமாரி கவர்மெண்டாலேயும் யாராலேயும் கடைசியில் இருக்கிற மனுஷன் வரைக்குமே எந்த ஒரு தகவலையும் எடுத்துன்னு போக முடியாது, அது யாராக இருந்தாலும் ஒருத்தரை தாண்டி தான் ஒருத்தர் போகணும், அந்த இடத்துல தான் நாங்கள் இருக்கிறதா நாங்கள் எங்களை நினச்சிருக்கோம். நாங்கள் ஒரு 10 பேர் ஒரு இடத்துக்கு நாங்கள் வாலண்டியர்ஸ் போகிறோம்னா அவங்க பின்னாடி இருக்கிற ஒரு 100 பேருக்கான இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட கொடுக்குறாங்க, அந்த இடத்துல இருக்கிறதா நாங்கள் நினச்சிக்கணும், அதில் தான் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்க.
2: இப்போ இந்த ஸ்வச் பாரத் மிஷனில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க?
3: நாங்கள் சுத்தம் செஞ்சோம், நாங்கள் அசுத்தத்தை சுத்தம் செஞ்சோம்.

0: அவ்வளோதான், வேற எதுவுமே பண்ணல. அடுத்தது அந்த இடம் அப்படி மாறக்கூடாது, அந்த இடத்த யாரும் அப்படி மாத்திடக்கூடாதுன்றதுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்த மற்றவங்க மாற்றக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு விழிப்புணர்வு எப்படி பண்ணணுன்றதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்.
1: இப்போ இதே மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு வந்து நாங்கள் போயிருந்தோம்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ண முடியுமா, என்னென்ன ஸ்கீம்ஸ் அங்கே என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு?
0: நாங்கள் போனதில் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சிவில் டிஃபென்ஸ். அந்த ஸ்கீமில் நாங்கள் போனோம், அங்கே என்ன சொன்னாங்கன்னா, டிசாஸ்டரில் ஒரு இடத்துல டிசாஸ்டர் நடக்குதுன்னா அந்த ஒரு நிமிஷம் 15 நிமிஷம் அது வந்து ஒரு கோல்டன் ஹார்னு சொன்னாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு நம்ம உடனடியாக உதவி பண்ணலான்னாங்க. அதேமாரி அங்கே 1/2 மணி நேரம் மேலே ஆகும், யாராக இருந்தாலும் அந்த டிசாஸ்டர் டைமில் அங்கேருந்து அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அங்கே நாங்கள் ஒரு வாலண்டியராக அங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு ஹெல்ப் பண்ணால் வரவங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் அவங்களால அந்த எஃபெக்டிவாக பண்ண முடியும், மற்றவங்கள காப்பாற்ற முடியும். நாங்கள் மருத்துவர் இல்லை, ஒரு மனிதனாலையும் இன்னொரு மனிதரை காப்பாற்ற முடியும், அதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கணும், அவங்கள பத்திரமா எப்படி எடுத்துன்னு போகணும் ஹாஸ்பிட்டலுக்குன்னு அதையும் கற்றுக்கணும். அப்புறம் அங்கே நாங்கள் என்ன பண்ண வேணும், இப்போ அந்த கிராமத்தில் வெள்ளம் வந்துருச்சுன்னா அவங்கள எப்படி நாங்கள் காப்பாற்றணும், வெளியேற்றணும், அது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு.
1: சூப்பர். இந்த மாதிரியா இப்போ நீங்கள் வந்து நிறைய ஸ்கீம்ஸ்க்கும் போயிருக்கீங்க இல்லையா?
2: வழக்கமாக இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ் சார்பாக நடத்துகிற நிகழ்ச்சிங்கிறதுனால தேசிய அளவில் ஒவ்வொரு முறையும் மாணவர்களை தேர்ந்தெடுத்து மற்ற மாநிலத்தோட மாணவர்களோடு ஒருங்கிணைந்து அதுவும் கல்ச்சரல் ஆக்டிவிட்டியும் ஏற்படுத்துவாங்க. அதில் அவங்களோட கலை, கலாச்சாரம், உடை, உணவு மற்றும் அவங்களோட தற்காப்பு திறன் வரைக்கும் அவங்களோட பகிர்ந்து கொள்ற சூழல்லாம் வந்து இந்த மாதிரியான NSS கேம்ப்ஸ் உருவாகியிருக்கு. எனக்கு அதுல ஆச்சரியமா, நம்ம வந்து லாஸ்ட் இயர் கூட நம்ம மெகா கேம்ப் நடத்தியிருந்தோம். அதுல எனக்கு வந்து அது வரைக்கும் பேசாத அப்படி மூடியா இருந்த மாணவர்கள் வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல நான் பார்த்தேன். அது வந்து எனக்கு பரவாயில்ல, இந்த ஸ்டூடெண்ட் கூட இவ்வளவு பெரிய திறமையா, இவன் டான்ஸ் ஆடுறானே, இவன் பாட்டு பாடுறானே, இவன் ஆக்ட் பண்றானே. அது வரைக்கும் அப்படியே சைலண்டாக இருந்தப்போ ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம உருவாக்கி கொடுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. அப்படி உருவாக்கும் பொழுது ஓகே, ஸோ தே கேன் பி த ரோல் மாடல். அது வரைக்கும் அவங்க ஒரு ரோல் மாடல் தேடிட்டு இருந்தவங்க அவங்க ஒரு ரோல் மாடலாக மாறுற தருணத்தையும் நாங்கள் பார்க்க முடிஞ்சது.
1: ஆஸ் அ NSS குரூப்பாக வந்து நம்ம இந்திரா காந்தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேருந்து வந்த குவாடினேட்டர் மிஸ்டர் காந்தி பிரகாஷ் சார் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஷோபனா, ஹனீஷ் அண்ட் மோகனேஸ்வர், உங்கள் எல்லாருக்குமே வந்து என்னோட தேங்க்ஸை வந்து நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் டிஸ்கசிங் வித் அஸ்.
2: நன்றி,
0: ரொம்ப நன்றி.
3: இளைய பாரதம் கேட்டீர்கள். நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்கள் அமைச்சகம் வழங்கும் கிசான் மணி ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 5:30 22:00.

0: குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய நமது சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நான் உங்கள் பூர்வி.
2: அப்பாடா, ஓடி வந்து மைக்கு முன்னாடி உட்காந்துட்டேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் கேசவர்தன்.
3: ஏன் கேஷோ, ஹோம்ஒர்க் செய்யாம மிஸ்கிட்ட அடிவாங்க, பயந்து ஓடி வரியா?
2: அதெல்லாம் இல்ல பூர்வி, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு அதிரடியான பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்க போகுது, அதை சீக்கிரம் சொல்லணும் தான் ஓடி வந்தேன்.
3: ஓ, அப்படியா கதை? இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல சுட்டை எல்லாரும் சேர்ந்து பாட்டு, கவிதை, காமெடி, நாடகம்னு ரேடியோவே எதிரி வைக்க போறாங்க.
2: ஆமா, இவங்களோட அசத்த திறமைகளை கேட்க நாங்க எல்லாரும் ரெடி. இதோ நம்ம முருங்கப்பாக்கம் சுட்டிங்களிங்களாட்டம் ஆரம்பம், கெட்டு மங்கிருங்கள்.
3: சரி, நம்ம சின்னஞ்சிறு கிரிகள் அதிரடியான ஒரு இலக்கிய பகுதிக்குள்ள நுழைய போகுது.
2: இலக்கிய பகுதியா? அப்போ நம்ம புச்சேரியோட பெருமை மிக்க கஞ்சலை பத்தி ஏதோ ஸ்பெஷலா இருக்கு, அப்படிதானே?
3: மிக சரியா சொன்ன கேஷோ. நம்ம புதுவையின் இரு பெரும் கவி ஆளுமைகளான பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களும் அவருடைய முதன்மை மாணவர் கவிநேரு வாணிதாசன் அவர்களும் நேர்ல சந்திச்சு பேசினா எப்படி இருக்கும்? நம்ம நான்காம் வகுப்பு நண்பர்கள் தான் பாரதிதாசன் மற்றும் வாணிதாசன் வேடமிட்டு அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு கற்பனை உரையாடலை இப்போ நமக்காக பேசி காட்ட போறாங்க.
2: வா, புதுவை கவிஞர்களே.

0: இந்த தமிழ் சங்கமத்தை கேட்க நாங்கள் ரொம்ப ஆவலா இருக்கோம்.
1: இதோ பாவேந்தர் பாரதிதாசன் மற்றும் கவிஞர் வாணிதாசன் இருவருக்கும் இடையேயான வரலாற்று சிறப்பு மிக்க கலகலப்பான உரையாடல், கேட்டு மகிழுங்கள்.
2: புதுச்சேரியின் கடற்கரை காற்று தமிழ் உணவை சுமந்து வீசும் அந்த மாலை வேளை புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் இல்லத்து திணையில் பாவேந்தரும் அவரது முதன்மை மாணவர் வாணிதாசனும் அமர்ந்திருக்கிறார்கள்.
3: என்ன வாணிதாசா, உமது பேனாவுக்கு இன்று வாய்வு கொடுத்து விட்டீரோ. புதுச்சேரியின் இந்த மாலை அழகை பார்த்த பின்னும் உமது கைகள் கவிதையை எழுதாமல் எப்படி சும்மாயிருக்கிறது?
0: வணக்கம் குருவே, தங்களுடைய அழகின் சிரிப்பு கவிதைகளை வாசித்து கொண்டிருந்தேன். இயற்கையின் அழகை நீங்கள் வடித்த அந்த வரிகளுக்கு முன்னால் என் கற்பனையான வளவே என்று தோன்றிவிட்டது ஐயா.
3: அடடே, கவிஞர் என்ற பட்டம் பெற்ற வாணிதாசனா இப்படி பேசுவது? பிரெஞ்சுக்காரர்கள் உமது கவிதை திறமையை பாராட்டி செவாலியர் விருது தர காத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த நீரே தயங்கலாமா? தமிழ் என்பது தேங்கி நிற்கும் குட்டை அல்ல, அது ஓடிக்கொண்டே இருக்கும் பேரார் எழுதும் அப்பா.
0: தங்களின் சொற்கள் எனக்குள் புது வேகத்தை தருகின்றன குருவே. இதோ இன்று மதியம் இந்த மண்ணின் எளிய மக்களை பார்த்தபோது நான் எழுதிய சில வரிகள் உங்களிடம் ஆசீர் காட்டலாமா?
3: தாராளமாக, தமிழ் காதுகளுக்கு இதைவிட சிறந்த விருந்து வேற என்ன இருக்க போகிறது? வாசியும் கேட்போம்.
0: ஒரு சில மாடி வீட்டில் உண்டாடி கழித்திருக்க ஒரு சில அவர்கள் வீட்டு கோடியில் உடையின்றி தெருவில் கிடைத்த மிச்சல் தின்றுடர் வளர்க்க வேண்டும். பெரும்புலவர்க்கு ஏனோ பேச்சில்லை, மனமே இல்லை.
3: பலே அற்புதம் மணிதாசா, எளிய மக்களின் வாழ்வையும் குறிப்பையும் எவ்வளவு அழகாக எளிய தமிழில் கொண்டு வந்திருக்கிறாய். எளிய மக்களுக்கு புரியும் தமிழே உண்மையான மக்கள் கவிதை. பாரதியின் வழியில் நான் உனக்கு கற்றுக் கொடுத்ததை அப்படியே நெஞ்சில் ஏந்திருக்கிறாய். என் மாணவன் என்று சொல்வதில் எனக்கு பெருமைதான்.
0: தங்களின் சொற்கள் எனக்குள் புது வேகத்தை தருகின்றன குருவே. எல்லாம் தங்களின் ஆசியும் தமிழ் வளர்த்த புதுவை மண்ணின் பெருமைதான் குருவே. தங்களின் தமிழுக்கு அமுதென்று பெயர் என்ற வரிகள் தான் என் மூச்சு குழ முழுக்க தமிழ் காற்றை நிரப்பியது.
3: இந்த மண்ணும் தமிழும் என்றழியாது வாணிதாசா. நாம் மறைந்தாலும் நம் கவிதைகள் இந்த உலகை மாற்றும். வா, உள்ளே போவோம். தமிழுக்கு இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கின்றன.
2: குருவும் சிடனமாய் இணைந்து புதுச்சேரி மணலில் ஏற்றிய தமிழ்ச்சுடர் இன்று வரை உலகெங்கும் வாழும் தமிழர்களின் நெஞ்சங்களில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது.
1: உரையாடல் மிக சிறப்பாக இருந்தது. அடுத்து யூகேஜி மாணவர்கள் மிருதலா ஜாபேஷ் காமலி வழங்கும் குழுப்பாடல்.

0: செல்வம், ஓ ஓ என்று சொல்லுவோம், ஓ திவலி செல்வம் என்று கொள்ளும் என்று பாடுவோம். தேங்க்யூ.
1: நெக்ஸ்ட் என்ன நிகழ்ச்சி வரப்போகுது?

0: அடுத்ததா நான்காம் வகுப்பு கஜலட்சுமி ஸ்மெல் ஆஃப் திங்ஸ் பற்றி ஆங்கிலத்தில் கூற வருகிறார்.
1: ஹாய் ஆல், டு யூ லைக் த ஸ்மெல் ஆஃப் லவ்? யா, இட் ஸ்மெல் குட். லெட் மீ ஷேர் யூ சம் ஸ்மெல் அண்ட் யூனிக் நேம்ஸ். ஸ்மெல் ஃப்ரம் குட் ஃபுட் இஸ் கால்டு அரோமா. ஸ்மெல் ஃப்ரம் ஃப்ரெஷ் கிராஸ் இஸ் கால்ட் கிரீன் சென்ட். ஸ்மெல் ஃப்ரம் த பாடி இஸ் கால்ட் ஓடர். ஸ்மெல் ஃப்ரம் ஃப்ளார் இஸ் கால்ட் ஃபிராக்ரன்ஸ். ஸ்மெல் ஃப்ரம் த ரெயின் இஸ் கால்ட் பெட்ரிகோ. ஸ்மெல் ஃப்ரம் த கேபேஜ் இஸ் கால்ட் ஸ்டென்ச். ஸ்மெல் ஃப்ரம் த உட் இஸ் கால்ட் உட் ஸ்மெல். ஸ்மெல் ஆஃப் த ஓல்டு புக்ஸ் இஸ் கால்ட் மஸ்டி ஸ்மெல். ஸ்மெல் ஃப்ரம் த ரெயின் இஸ் கால்ட் புற்று. தேங்க்யூ.
0: பல்வேறு பொருட்களின் வாசனை பெயர்களை பற்றி தெரிந்து கொண்டோம்.
2: நெக்ஸ்ட் என்ன நிகழ்ச்சி வரப்போகுது பூர்வி?
0: நம்ம நான்காம் வகுப்பு வேதவஷினி மற்றும் சதாலட்சுமி நம்ம மூளைக்கு வேலை வைக்க போறாங்க. மூளைக்கு வேலை, பிரெயின் டீசர்ஸ்.
3: ஹாய் சதா, இட்ஸ் வெரி போரிங். ஷால் வி ப்ளே சம்திங்?
4: ஷூர். ஷால் ஆஸ்க் யூ சம் பிரெயின் டீசர்ஸ். ட்ரை டு ஃபைண்ட் ஆன்சர்ஸ். இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங்.
3: ஓகே.
4: வாட் இஸ் ஃபோர் லெக்ஸ் பட் கான் வாக்?
3: I think chair.
4: Yes, or correct.
3: What kind of room has no doors or windows?
4: It is mushroom.
3: Exactly.
4: What gets wetter, the more it dies?
3: A towel.
4: Very good.
3: What is a head and tail but no body?
4: It's coin.
3: You are right.
4: What straws witty and sweaty and dust inside it?
3: A teapot.
4: Fantastic.
3: What can travel around the world while staying in a corner?
4: A shrimp.
3: Exactly.
4: What lives in winter but dies in summer?
3: A snowman.
4: You are correct.
3: What has many keys but never opens a single lock?
4: A keyboard.
3: Amazing.
4: What is always in front of you but can't be seen?
3: The future.
4: Very good. What goes up an hour comes down?
3: Your age.
4: Yes, you are correct.
3: It's very useful and funny. Let's meet later. Bye bye.
4: Thank you.
0: Appada. வேதா மற்றும் சதாலட்சுமி கிட்ட பிரெயின் டீசர்ஸ்க்கு கேள்விக்கு யோசிச்சு யோசிச்சு என் மூளைக்கு நல்லாவே வேலை கிடைச்சது கேஷவ்.
2: என் மூளை இப்போ நோ சிக்னல் கட்டுது பூர்வி. அதான் இப்போ இனிமையான இசை பகுதிக்கு போகலான்னு பாக்குறேன்.
0: அடடே, செம்ம ஐடியா கேஷவ். இப்ப பாட்டு பாட நம்ம முருங்கப்பாக்கம் பள்ளியோட இரண்டாம் வகுப்பு சுட்டி பசங்க சரத் சாய் மற்றும் சுஜித் வராங்க.
5: என் பெயர் சுஜித். பட்டம் பறக்குது, வண்ண பட்டம் பறக்குது, வளர்ந்து நிலந்து பறக்குது, மெல்ல மெல்ல தலையாட்டி மேலும் கீழும் பறக்குது, வானில் பட்டம் பறக்குது, வாழையாட்டி பறக்குது, அங்கும் இங்கும் நாடி அசந்தாக மேலே பறக்குது, வீசும் காற்றில் பறக்குது, வித்தை காட்டி பறக்குது, வட்டம் அடிக்கும் பறவையோடு போட்டு போட்டு பறக்குது, நீல வானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே, பறவையிடம் சொல்லாதே, பெரிய கடல் ஆழம் என்று மீங்களிடம் சொல்லாதே, மீங்களிடம் சொல்லாதே, கற்றுப்பது கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே, எங்களிடம் சொல்லாதே. மை பைசைக்கிள் கம் பஃக்கும் ட்ரேக்கா பஸ் சாட்ரிக்க ட்ரெயின் ட்ரேக்கா போட் ஆட்ரக் பிளேன் ட்ரேக்க டாக்ஸி ட்ரேக்க கார் மேபி நியர் ஆர் மேபி ஃபார் ட்ரேக்க ராக்கெட் டு த மூன் பட் பி ஷுவர் டு கம் பஃக்கூன் திஸ் இஸ் மை டவுன் இன் மை டவுன் தேர் ஆர் ஸ்ட்ரீட்ஸ் இன் மை ஸ்ட்ரீட் தேர் ஆர் ஹவுசஸ் இன் மை ஹவுஸ் தேர் ஆர் ரூம்ஸ் In my room, there is a bed. On the bed, there is a basket. In the basket, there are some flowers. Flowers in the basket. Basket on the bed. Bed in the room. Room in the house. House in the street. Street in the town. Thank you.
2: என் பெயர் சசை. நான் இந்த முக்கு படிக்கின்றேன். பார்க்க பார்க்க அழகுதான், பல பழக்கும் இறகுதான், நேற்றி கண்டு எத்தரு, நேற்றி யானை இருக்குது, ஏழு வண்ணம் காத்திடும் இந்த நல்ல இருக்கினை. கீழே போட்ட பறிவே எந்த பறவை போட்டதோ, எங்கு தேடி அலையிறோ, சொந்த காரப்பறவையே ஒன்று கெட்ட தருகிறேன். கடற்கரைக்கு போகலாம், மணல்

0: கட்டலாம், கிஞ்ச சங்கை பொறுக்கலாம், கட்டும் வீட்டில் ஒட்டலாம், பந்தை தட்டி அடிக்கலாம், நண்டை துத்தி ஓடலாம், பட்டம் விட்டு பார்க்கலாம், கூட்டி காண போலாம், ஈர மண்ணை எல்லாம் அழுக்கும் மழையை துட்டலாம், துள்ளி துள்ளி குடிக்கலாம், தண்ணீரில் என்ன நெய்யலாம். பைசைக்கிள் ஐ ஹவ் ரெட் பைசைக்கிள், ஐ பெடல் அண்ட் ஐ ரைட், ட்ரிங் ட்ரிங் கோஸ் த பெல், மேக் மை ஃப்ரெண்ட்ஸ் மூவ் அசைடு. That seat is blue in color. That tires and pedals are black. Sometimes fast, sometimes slow. But my bicycle is always on track. To keep my bicycle is moving, all I need is some air. I put on my little helmet and go happily everywhere. Each one to be this, each one to be that. To leap like a lamp, to climb like a cat, to hop like a frog, to swim like a fish, to trot like a horse, to fly like a bird, I can act just like them all. Each one to be this, each one to be that. Thank you.
1: அடுத்ததாக டங் ட்விஸ்டர் வரிகளை சொல்ல தேர்ஸ்டன பர்குரன் கோபிகா வருகிறார்.
2: என் பெயர் கோபிகா. நானகி சொற்றுடர்கள். கேணி அருகே தோணி, தோணி மேலே ஏணி, கரடி கருங்கரடி, கரடி பிரடி அடற்பிரடி, பிட்டு புதுப்பிட்டு தட்டு புது தட்டு, பழுத்த வாழைப்பழம் மழையில் கீழே விழுந்தது, யார் செச்ச சட்டை, இது எங்க தாத்தா செச்ச சட்டை, யானை தும்பிக்கை மேலே தம்பிக்கை, குலை குலையாய் வாழைப்பழம் மழையில் அழுகி கீழே விழுந்தது, கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கு, இட்ட முட்டை கட்ட முட்டை, ஓடுற நரியில ஒரு நரி, கிழநரி கிழநரி முதுகுல ஒரு பிடி நரைமுடி, வட்டமான பட்டம் விட்டான் தட்டையான குட்டை பைய. தேங்க்யூ.
3: My name is Bargunan, tongue twister, cheese, unique New York, pink lorry, yellow lorry, black back bat, six sticky skeleton, thin stick, thick bricks, which is which, friend, fed, red bread, green glass globe, glow screen, fresh fried fish, fish fried, big black bug bit. Bear, six slippery snails slide south, a paper copper coffee pot, ice cream, use cream, we all cream for ice cream, Betty bought butter, but the butter was bitter. Thank you.
1: இது நம்ம நாவிற்கு நல்ல பயிற்சியாக இருந்தது. அடுத்து யார் வரப்போறா? அடுத்ததான் நம்ம மூன்றாம் வகுப்பு அன்ஷித் விடுகதை சொல்ல வருகிறார்.
4: உணவை அடுத்திடும் உண்ணாமல் வைத்திடும், அது என்ன? கரண்டி. வெள்ளையாம் வெள்ளை கூட விழுந்தால் சல்லி கூட, அது என்ன? முட்டை. கொடி கொடியாம் பூங்கொடியாம் கிள்ளி தின்னும் பழம் இதுவா, அது என்ன? கோவை பழம். தட்டு வெள்ளை தட்டு, தக தகக்கும் வெள்ளி தட்டு, அது என்ன? நிலா. ஆயிரம் அறை உண்டு, அனைத்திலும் இனிப்பும் உண்டு, அது என்ன? தேன்கூடு. தலை குனிந்து பூ பூக்கும், தலை நிமிர்ந்து காய் காய்க்கும், அது என்ன? ஏல். எட்டு கைகள் விரிந்தால் ஒற்றை கால் தெரியும், அது என்ன? குடை. தலையில் சூட முடியாத பூ, அது என்ன பூ? வாழைப்பூ. கையிலே அடுகும் பிள்ளை, கதை நோரும் சொல்லும் பிள்ளை, அது என்ன? புத்தகம். அன்றாடம் மலரும் அனைவரையும் கவரும், அது என்ன? கோலம். தேங்க்யூ.
1: அடுத்து யார் வராங்க? நாங்க தமிழ்ல மட்டும் இல்ல இங்கிலீஷ்லயும் நல்லா பாட்டு பாடுவோம்னு ஆங்கில பாடல் பாட வருகின்றனர். சூரிய பிரகாஷ், கவிஷ்கா, லோக பிரசாத் மற்றும் பூர்வி.

0: நமக்கு தெரியாத பல தகவல்களை தெரிவிக்க இதோ நம் அபிநந்தன்.
1: மை நேம் இஸ் நந்தன். டிட் யூ நோ கேட்ஸ் கான் டேஸ்ட் சுகர், ஜெல்லி ஃபிஷ் ஹேவ் நோ பிரெயின், கோரல்ஸ் ஹேவ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஷார்க்ஸ் எக்ஸிஸ்டட் பிஃபோர் ட்ரீஸ், பட்டர்ஃப்ளைஸ் டேஸ்ட் வித் ஃபீட், crocodiles can't stick out tongue, elephants can't jump, mosquito like human sweat, octopus has three hearts, clouds can weigh millions, cheetah is the fastest land animal, ostrich lays the largest eggs, parrot can mimic human speech, the largest mammal in the world is blue whale, goldfish completely lack a stomach. Thank you.
0: அடுத்து திருக்குறள் பற்றிய அரிய செய்திகளை சொல்ல வருகிறார் மூன்றாம் வகுப்பு ஆசினி.
2: திருக்குறள் உங்களுக்கான ஆச்சரியமான தகவல்கள். திருக்குறளில் இடம்பெறும் இரண்டு மரங்கள் பனை மூங்கில். திருக்குறளில் இடம்பெறும் இருமலர்கள் அனிச்சம் குவளை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி. திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து ஔ. திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள் தமிழ் கடவுள். திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து நீ. எத்தனை முறை தெரியுமா? 1705 முறை. திருக்குறளில் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துக்கள் லீ. தேங்க்யூ.
0: அடுத்ததாக நான்காம் வகுப்பு பிரெஞ்ச் கஜலட்சுமி சதாலட்சுமி வேதவஷ்ணி முளைப்பாரி பாடல் பாட வராங்க.

0: சூப்பரா இருந்ததுல கேஷவ்.
1: ஆமா பூர்வி,
0: அறிவியல் உலகம் ஆச்சரியம் நிறைந்தது. நாம் தினம் தினம் பார்க்கும் விஷயங்களுக்கு பின்னால் நிறைய அறிவியல் ரகசியங்கள் ஒளிந்திருக்கின்றன. வெண்வேலி முதல் நம் உடல் வரை உள்ள பல அறிவியல் உண்மைகளை கூற வருகிறார் 4th ஸ்டாண்டர்ட் ரச்சிதா.
2: Sun is a star. It looks huge because it is the coldest, closest star to Earth. Footprints on the moon stay forever. There is no wind or water to wash them away. Octopus have 3 hearts. They also have blue blood. Snails can sleep for 3 years if the weather gets too dry or cold. Our nose and ears never stop growing. Our brain generates enough electricity to power a small light bulb. Earth is a giant magnet. Frog drinks water through their skin. Cows have 4 stomachs. Glasses made of melted sand. Thank you.
0: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு நாள் முகலாய பேரரசர் அக்பரும் அவரது அமைச்சர் பீர்பாலும் அரண்மனை தோட்டத்தில் உலாத்தி கொண்டிருந்தனர். அப்போது வானில் ஏராளமாக காங்குகள் பறந்து கொண்டிருப்பதை அக்பர் பார்த்தார். அவருக்குள் விசித்திரமான கேள்வி எழுந்தது. அவர் பீர்பாலை பார்த்து, பீர்பால், நீ மிகவும் புத்திசாலி ஆயிட்டே. நமது டெல்லியில் மொத்தம் எத்தனை காங்குகள் இருக்கின்றனர் என்று உன்னால் சொல்ல முடியுமா என்று கேட்டார். அரசர் தம்மை கேலி செய்கிறார் என்பதை புரிந்து கொண்ட பீர்பால் சிறிதும் யோசிக்காமல் உடனடியாக பதில் அளித்தார். அரசே, நமது நகரத்தில் மொத்தம் 7,767 காகங்கள் உள்ளன என்று துல்லியமாக ஓரினை கூறினார். அக்பர் ஆச்சரியமடைந்தார். பீர்பால், நீ சொல்றது உண்மைதானா என்று நான் ஆட்களை வைத்து எண்ணி பார்க்க சொல்வேன். ஒருவேளை காகங்கள் எண்ணிக்கை நீ சொல்வதை விட அதிகமாக இருந்தாலும் என்ன செய்வாய் என்று கேட்டார். அதற்கு பீர்பால் சிரிப்புடன், அரசே, எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் பக்கத்து ஊரில் இருக்கும் காகங்கள் எல்லாம் நமது ஊரில் உள்ள தங்களது சொந்தங்களை பார்க்க விருந்தாளியாக வந்திருக்கின்றனர் என்ற அர்த்தம் என்றார். அக்பர் விடவில்லை. சரி, ஒருவேளை சொன்னதை விட காகங்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் என்று அடுத்த கேள்வியை கேட்டார். அதற்கு பீர்பால் சாதுரியமாக, அதுவும் மிக எளிதரசு. எண்ணிக்கை குறைவாக இருந்தால் நமது ஊரில் உள்ள காகங்கள் சில பக்கத்து ஊரில் உள்ள தங்களது உறவினர் வீட்டுக்கு விடுமுறைக்காக சென்றிருக்கின்றன என்று அர்த்தம் என்று பதிலளித்தார். பீர்பாலின் இந்த புத்திசாலித்தனமான மற்றும் வேடிக்கையான பதிலை கேட்டு அக்பர் சத்தமாக சிரித்து மகிழ்ந்தார். பீர்பாலின் சமயோஜித புத்தியை பாராட்டி அவருக்கு பல விலைமதிப்பற்ற பரிசுகளையும் வழங்கினார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதை நல்லா இருந்துச்சா? தேங்க்யூ.
3: அப்பாடா, பட்டிமன்றம், பாட்டு, நாடகம், கடிஜோக்ஸ்னு நம்ம முருங்கப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு ஆகாஷ்வாணியே கலக்கிட்டாங்களே கேஷவ்.
1: ஆமாம் பூர்வி, சும்மா அதிரடி சரவடி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நிகழ்ச்சியை சமமா சமாத்திட்டாங்க.
3: நம்ம நிகழ்ச்சிகளை இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியாக என்ஜாய் பண்ணு இருப்பீங்கன்னு நம்புறோம். உங்கள் எல்லாருக்கும் எங்களோட பெரிய தேங்க்ஸ் அண்ட் ஒரு சூப்பர் ஹைஃபை.
1: அண்ட் முக்கியமாக நாங்கள் மைக்கு முன்னாடி நின்று எங்கள் திறமைகளை வெளிப்படுத்த சான்ஸ் கொடுத்த நம்ம ஆகாஷ்வாணி பூச்செரிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறோம். தேங்க்யூ வெரி மச்.
3: சரி சரி கேஷா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னும் நிறைய பர்ஃபார்மன்ஸோட நாங்கள் உங்களை வந்து பார்க்கிறோம்.
1: அது வரைக்கும் எல்லாம் சமத்தா ஜாலியாக இருங்க. டாட்டா பை பாய் ஃப்ரெண்ட்ஸ். விடை பெறுவது நான் உங்கள் கேஷவர்தன்
3: மற்றும் நான் உங்கள் பூர்வி. டாட்டா.

குழந்தைகளா, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை கேட்டீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம். பாய் குட்டி.

0: நேயர்களின் அன்பான கவனத்திற்கு, நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸில் காலை 8:02 ஒலிபரப்பாகும் நம்ம புதுவை நேரலை நிகழ்ச்சி இனிய நேரம் நேயர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 5 மணிக்கு ஒலிபரப்பாகும் அலையோடு விளையாடு நேரலை நிகழ்ச்சி இனி நம்மை சுற்றி நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 6:20 முதல் 7 மணி வரை ஒலிபரப்பாகும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம் இந்த நிகழ்ச்சியானது இனி மாலை 6:20 முதல் 6:50 வரையிலும் மனோரஞ்சிதம் என்ற பெயரில் பக்தி பாடல்களாக நிகழ்ச்சியாகவும், 6:50 முதல் 7 மணி வரை நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிகளை நாளை முதல் கேட்டு மகிழலாம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவு.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 6 மணி. திரையிசை கேட்கலாம். முதலில் கேஜே சுதாஸ், ஜானகி குரல்களில் டாக்டர் சிவா பட பாடல்.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினே தெரியும், அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது, எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

நேரம் 6:40 ஆகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய புன்னகை மன்னன் படத்திற்காக ஒலிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியின் பலன்கள் நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்க வேண்டியதின் அவசியத்தை குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. இந்திய விமானப்படை பிழையற்றது, அசைக்க முடியாதது மற்றும் துல்லியமானது என்ற கருப்பொருள் அடிப்படையில் விமானப்படை தினம் வருகிற 8ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடைய உள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியின் பலன்கள் நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்க வேண்டியதின் அவசியத்தை குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற 5வது கௌடில்யா பொருளாதார மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நிலையான வளர்ச்சி என்ற அடித்தளத்துடன் அனைத்தையும் உள்ளடக்கிய மேம்பாட்டுடன் முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும் என்று சுட்டிக்காட்டினார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்க ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். இம்மாநாட்டில் உரையாற்றிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, COVID-19 பெருந்தொற்று காலம் உள்பட உலகம் தொடர்ச்சியான அதிர்ச்சிகளில் இருந்து சமாளித்து மீண்டுள்ளது என்று குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கிராமப்புற பொருளாதாரத்திற்கு புதிய உத்வேகம் அளிக்கும் வகையில் பசுவின் சாணத்தில் இருந்து உயிரி வாயு மற்றும் இயற்கை உரம் உற்பத்தி செய்வது முதல் பால் பொருட்களை பதப்படுத்துவதில் தொடங்கி விற்பனை செய்வது வரை கால்நடை வளர்ப்பை சுற்றி ஒரு முழுமையான சூழல் அமைப்பை உருவாக்கி வருவதாக மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அவர் இன்று மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நடைபெற்ற மாநில அளவிலான கோபாலக் சம்மேளன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில், கூட்டுறவு அமைச்சகம் அமைக்கப்பட்டதன் மூலம் கால்நடை வளர்ப்பவர்கள் அதிக பயனடைந்து வருவதாக கூறினார். மேலும் குற்றவியல் நீதி சீர்திருத்தங்கள் குறித்து பேசிய அமைச்சர், பாரதிய நியாய சங்கீதா முழுமையாக செயல்படுத்தப்பட்டவுடன் இந்தியாவின் குற்றவியல் நீதி அமைப்பு என்பது உலகின் மிக நவீனமானதாக மாறும் என்றும் தெரிவித்தார். பாரதிய நியாய சங்கீதா முழுமையாக அமல்படுத்தப்பட்டவுடன் முதல் தகவல் அறிக்கை பதிவு

0: செய்யப்பட்டதில் இருந்து 3 ஆண்டுகளுக்குள் வழக்குகளை முடித்து வைக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராது உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்றும் அரசின் அக்கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான சரக்கு மற்றும் சேவை வரி குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
1: 2017 அறிமுகப்படுத்தப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியாவின் மிக நீண்டகால பொருளாதார தடைகளை முறியடிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. 17 வரிகள் மற்றும் 13 செஸ் வரிகள் ஒரே பொதுவான கட்டமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டு ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை என்ற நடைமுறை GST அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் சாத்தியமானது. பல மத்திய மற்றும் மாநில வரிகள், தொடர் வரி விதிப்பு மற்றும் எல்லைச்சாவடிகளால் மாநிலங்களுக்கு இடையே போக்குவரத்து மற்றும் வரி சோதனைகள் ஆவணப்பணிகள் என சரக்கு லாரி ஓட்டுநர்கள் பெருமளவு நேரத்தை செலவிட வேண்டியிருந்தது. இந்த தாமதங்களால் தளவாட செலவுகள் சர்வதேச அளவுகோலை விட 2 முதல் 3 மடங்கு அதிகமாக இருந்ததாக உலக வங்கி குறிப்பிட்டது. GST முன்பு ஒரு நாளுக்கு சுமார் 225 கிலோமீட்டர் பயணித்த நீண்ட தூரம் செல்லும் லாரிகள் GST அமல்படுத்தப்பட்ட பின்பு 300 முதல் 325 கிலோமீட்டர் வரை பயணிக்கின்றன. இதன் மூலம் 44% வளர்ச்சியும் எட்டப்பட்டுள்ளது. GST பொருளாதாரத்தை முறைப்படுத்தவும் உதவுகிறது. 2017 66.5 லட்சமாக இருந்த வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை 2026 மே மாத நிலவரப்படி 1.65 கோடியாக உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் 2025-26 நிதியாண்டில் GST வரி வசூல் 22.27 லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளது. மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கக்கூடிய நிதி 32%-லிருந்து 41%-ஆக உயர்த்தப்பட்டது. குறிப்பாக கர்நாடகா, கேரளம், தமிழ்நாடு, தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் போன்ற மாநிலங்கள் சரக்கு மற்றும் சேவை வரிக்கு முந்தைய காலத்துடன் ஒப்பிடும்போது தற்போது கணிசமான வரி பகிர்வுகளை பெறுகின்றன. ஒரே நாடு ஒரே வரி கொள்கை தனித்தனி வரி பிரதேசங்களாக இருந்த இந்திய மாநிலங்களை ஒரே தேசிய பொருளாதார சந்தையின் கீழ் கொண்டு வந்துள்ளது என்றால் அது மிக இல்லை.
0: ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன் எடுத்திருந்த நிலையில் 212 ரன் வெற்றி இலக்குடன் தொடர்ந்து ஆடிய பாகிஸ்தான் அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 192 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய மல்யுத்த வீரர் அமன் ஷராவத் ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இவர் வடகொரிய உலக சாம்பியன் சாங் சாங் ஹானை 11-7 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி இந்தியாவிற்கு மற்றொரு தங்கப்பதக்கத்தை பெற்று தந்துள்ளார். தற்போது 20 தங்கம், 26 வெள்ளி, 36 வெண்கலம் என மொத்தம் 82 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா 5வது இடத்தில் உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewspuduvai என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. G20 உறுப்பு நாடுகள் உடனான இந்தியாவின் வர்த்தகம் வெளிப்படையான மற்றும் பாகுபாடற்ற விதிகளை அடிப்படையாக கொண்டது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறினார். அமெரிக்காவின் மில்வாக்கி நகரில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்கள் பங்கு பெற்ற 2 நாள் மாநாட்டின் நிறைவு நாளில் உரையாற்றிய திரு கோயல், 140 கோடி மக்களுக்கு சேவை செய்யும் உள்நாட்டு தேவையை சார்ந்த பொருளாதாரத்துடன் இந்தியா உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். மேலும் இந்தியாவின் உற்பத்தி திறன் அதன் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய தேவைகளை பூர்த்தி செய்கிறது என்றும் அவர் கூறினார். 94வது இந்திய விமானப்படை தினம் வரும் 8ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்த ஆண்டு கொண்டாட்டத்தின் கருப்பொருள் இந்திய விமானப்படை பிழையற்றது, அசைக்க முடியாதது மற்றும் துல்லியமானது என்பதாகும். இது குறித்து கூடுதல் தகவல்கள்.
1: இந்திய விமானப்படை தினத்தை கொண்டாடும் விதமாக ஹிண்டன் விமானப்படை தளத்தில் அணிவகுப்பு டீம் சக்தி ஏர் வாரியர் ட்ரில் டீமின் நிகழ்ச்சிகள், அதனைத் தொடர்ந்து இந்திய விமானப்படையினரின் இசை நிகழ்ச்சி மற்றும் ஹெரிடேஜ் பிளைட்டின் வானூர்தி சாகச நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள்

0: நடைபெறவுள்ளன. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரத் சீத், கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணசுவாமிநாதன் மற்றும் முன்னாள் விமானப்படை தளபதிகளும் இந்த அணிவகுப்பில் கலந்து கொள்வார்கள். அணிவகுப்பிற்கு முன்னதாக MI-17 1V ரக ஹெலிகாப்டரின் துவாஜ் வானில் பறக்கும் அணிவகுப்பில் 3 MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் தேசிய கொடியையும் இந்திய விமானப்படை கொடியையும் ஏந்தி செல்லும் என்று ஸ்குவாட்ரன் லீடர் பல்லவி சங்வான் இன்று புதுடில்லியில் தெரிவித்தார். தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்ட படைப்பிரிவுகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். இந்திய விமானப்படையின் முதன்மையான முற்றிலும் பெண்களை கொண்ட விமான போர் வீரர் அணிவகுப்பு குழுவான டீம் சக்தியும் இந்த நிகழ்வில் பங்கேற்கும். அதன் துல்லியம், சுறுசுறுப்பு மற்றும் ஒழுக்கத்திற்காக புகழ்பெற்ற இக்குழு மிகவும் ஒருங்கிணைந்த அசைவுகளையும் சிக்கலான அணிவகுப்புகளையும் வெளிப்படுத்துகிறது. தனது செயல்பாடுகளின் மூலம் சக்தி குழு பல்வேறு நிகழ்வுகளில் இந்திய விமானப்படையின் பெருமை, வலிமை மற்றும் கம்பீரத்தை பிரதிபலித்து பெண்களுக்கு அதிகாரமளித்தல் மற்றும் தொழில் முறைக்கான ஒரு சக்தி வாய்ந்த தூதராக விளங்குகிறது.
1: புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு கட்சித் தலைவர்கள், வேட்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடைய உள்ளது. தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை இடைத்தேர்தலை முன்னிட்டு நாளை மறுநாள் 5ஆம் தேதியும் வாக்குப்பதிவு நாளான 6ஆம் தேதியும் தொகுதியில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணிகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதை முன்னிட்டு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. நடைபெறும் சர்வதேச நாடாளுமன்ற ஒன்றியத்தின் 153வது மாநாடு இந்த மாதம் 5 முதல் 9ஆம் தேதி வரை தான்சானியாவில் நடைபெற உள்ளது. இம்மாநாட்டில் பங்கேற்க மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற தூதுக்குழு தான்சானியா செல்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியின் பலன்கள் நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. இந்திய விமானப்படை பிழையற்றது, அசைக்க முடியாதது மற்றும் துல்லியமானது என்ற கருப்பொருள் அடிப்படையில் விமானப்படை தினம் வருகிற 8ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடைய உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:20 நொடியாகிறது. இனி கேட்கலாம் மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் தரும் முதல் பாடலை பாடியிருக்கிறார் எஸ் சௌமியா.

நேரம் 6:26 20 நொடியாகிறது. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது மனோரஞ்சிதம். நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.8 மாலை நிகழ்ச்சிகள் சில உங்கள் நினைவிற்காக. 7:02 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதி தொலைபேசி மூலமாக நேர் விருப்பம் கேட்கலாம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:15 முதல் 10 மணி வரையிலும், பின்னர் 10:20 முதல் 11 மணி வரையிலும் தேன் சிந்திதை வானம் கேட்கலாம். 10:00 முதல் 10:20 வரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிலவரம் டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். எஃப்எம் ரெயின்போ 102.8 மாலை நிகழ்ச்சிகள் ஒரு சிலவற்றை அறிவிக்க கேட்டீர்கள். மனோரஞ்சிதம் தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார் டி எம் கிருஷ்ணா.

நேரம் 6:32 46 நொடியாகிறது 40 நொடியாகிறது. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, இது மனோரஞ்சிதம். இனிமையான மாலை வேளையில் அற்புதமான மனதை கவரும் பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்து வருகிறது மனோரஞ்சிதம் தரும் அடுத்த பாடல். எஸ் காயத்ரி குரலில் ஒலிக்க வருகிறது நேர்களே.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மேலை வரிசை நேரம் 6:38 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். இனிய மாலை வேளையில் அற்புதமான பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் மனோரஞ்சிதம் தரும் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் டி.வி. சங்கர நாராயணன்.

6:41, 40 நொடியில் அடுத்து ஒலிக்க வருகிறது வாணி ஜெயராம் குரல். இது மனோரஞ்சிதம். இது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ்.

நேரில் இதுவரை கேட்டது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 6:50 ஆகிறது. இனி தொடர்வது முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ ஒளிபரப்பில் இன்று மாலையும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள். முதலில் முதன்மை அலைவரிசையில் மாலை நிகழ்ச்சிகள் 7:00 முதல் 7:15 பின்பு 8:35 முதல் 8:58 திரையிசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் மணி, பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சின்னக்காவணம் இ தேவராஜன் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:00 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல், 9:30 முதல் 10:00 சங்கீத வானிலை, 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி, ரஃபிக் கான் அவர்களுடைய வயலின் இசை இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி அகமதாபாத். நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 11:10 நமது மதியலை 1215 கலைகள் முதன்மை அலைவரிசி இந்நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே 9:11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தமிழ் செய்திகள் 7:15 சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்றைய மாலை ஒளிபரப்பில் உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள். 7:02 முதல் 7:15 பின்னர் 7:25 முதல் 8:00 மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் வைதவே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:15 முதல் 10:00 பின்னர் 10:20 முதல் 11:00 தேன் சிந்து தேவானம். 10:00 முதல் 10:20

102.8 இல் இன்றைய மாலை ஒளிபரப்பில் உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள் இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும் பின்னர் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் வைதவே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையில் இருந்து அஞ்சலாகும். 9:15 முதல் 10 மணி வரையிலும் பின்னர் 10:20 முதல் 11 மணி வரையிலும் தேன் சிந்து தேவானம். 10:00 முதல் 10:20 வரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே தமிழ் செய்திகள் 7:15 சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். 7:00 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 7:30 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இனி நாளைய நிகழ்ச்சிகளின் முதலில் பார்க்கலாம். முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் பார்க்கலாம். 6:10 இணையதானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் இசு நந்தகுமார் அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15 தெய்வீகராகும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உயிர் உரங்கள் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். இந்திய உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் இது குறித்து தகவல் வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7:00 மணிக்கு சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை இதில் செய்தி மலர். 7:25 நலமாய் வாழ மார்பக புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையினுடைய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:00 மணிக்கு கொடியை காத்த தியாகி திருப்பூர் குமரின் பிறந்தநாள் ஒரு சிறப்புரை வழங்குபவர் க அம்சப்பிரியா அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:30 வீரமுரசு சுப்பிரமணிய சிவா அவர்களுடைய பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் சி அருணன் அவர்கள். படைப்பு ஆகாசவாணி மதுரை. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:00 மணிக்கு அரங்கிசை வி எஸ் பாலமுரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். நெய்வேலி பி லலிதா அவர்களுடைய வயலின், வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம். 10:02 முதல் 10:22 வரை ஜப்பானில் நடைபெறக்கூடிய 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிலவரம். 10:22 கேட்டாலே இன்றைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:00 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நண்பகல் 12:00 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலையில் எம் சுந்தர் ஓதுவார் அவர்களுடைய பாடிய திருஞான சம்பந்தர் தேவாரம் கேட்கலாம். அருணகிரிநாதர் திருப்புகள் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மணிக்கு மகளிர் நேரம் தொலைபேசி வழி நேர் விருப்பம். 2:15 என்று மினியவை. 2:40 தாளத்தரங்கம் பி ஐயப்பன் அவர்கள் தவிழில் வழங்கியிருப்பது தாளம் மிஸ்ர ஜம்பை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை ஏஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் பிரியா சகோதரிகள் பாடிய அண்ணமாச்சாரியார் கீர்த்தனைகள் இடம்பெறும். மாலை 4:00 மணிக்கு பாரதியின் பாஞ்சாலி நாடகம் எழுதியவர் டாக்டர் எஸ் முத்துலட்சுமி அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திக தீபன். படைப்பு ஆகாசவாணி மதுரை. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 5:00 மணிக்கு கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்டம் பனையபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மூத்த எழுத்தாளர் அதியமான் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. மாலை 6:00 மணிக்கு திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரையிசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் மூலிகை சாகுபடி அனுபவங்கள் குறித்து புதுச்சேரி வில்லியனூர் ஆர் முருகன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 முதல் 10:20 வரை ஜப்பானில் நடைபெறக்கூடிய 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிலவரம் குறித்த தகவல்கள் டெல்லி ஏஞ்சல். 10:20 தேன்மலை. 11:00 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:00 மணி பிற்பகல் 3:00 மணி ஆகிய நேரங்களில் இந்தியிலும் காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10:00 மற்றும் 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இனி எஃப்எம் ரெயின்போ 102.8 நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02-8:30 இனிய நேரம் நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி நெறிப்படுத்துகிறார் ஆர்ஜே ஸ்ரீதேவி. 8:55 சைபாலின் என்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12:02 பேசுங்க தோழா நேரலை நிகழ்ச்சி. 12:50 புதினப்பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்களுடைய மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹை சிநேகிதிய மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 நம்மை சுற்றி நேரலையில் இணைகிறார்கள் ஆர்ஜே விமல்ராஜ், பாரதி தேவி. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:02 முதல் 7:15 வரையிலும் மீண்டும். 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேர்விருப்பம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நகர்ப்புறங்களுக்கான கால்நடை வளர்ப்பும் அதை சார்ந்த சவால்களும் குறித்து கடலூர் மாவட்டம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மைய பேராசிரியர் டாக்டர் என் வெங்கடபதி அவர்கள் வழங்கும் உரை. அடுத்து அங்கங்க முறையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்த கடலூர் மாவட்டம் கரைமேடு பி ஷியாமலா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 10:00 வரையிலும் 10:20 முதல் 11:00 வரையிலும் தேன் சிந்துதே வானம். 10:00 முதல் 10:20 வரை ஜப்பானில் நடைபெறக்கூடிய 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகளாக நிறைவேறும். இதனிடையே காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும். காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கொரு முறையும் இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 9:30 10:30 பின்னர் 12:30 முதல் இரவு 7:30 வரை மணிக்கு ஒரு முறை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதுவரை முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்று மாலையும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7 மணி. நேரில் இனி கேட்கலாம் திரையிசை. திரையிசையில் முதலில் நெஞ்சத்தை கிள்ளாதே படப்பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரலை கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை நேர்களை. இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவன் அமைச்சகம் வழங்கும் கிசான் மணி திரையிசையில் அடுத்து நண்டு படப்பாடல். இதோ உங்களுக்காக மலேசியா வாசுதேவன் குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7:09 நொடியாகிறது. நேரில் கேட்டுக் கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் நிறைவாக சிட்டுக்குருவி படத்திலிருந்து பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் சுசீலா குரல்களில்.

நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசை. நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சின்ன காவணம் இ தேவராஜன் அவருடன் நேர்முகம், தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:00 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 நிறைவு செய்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. 9:30 சங்கீத வானிலை கேட்கலாம்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீநகரில் உள்ள தொழிற்சாலையில் இன்று கொதிகலன் வெடித்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ஃப்ளை துபை விமானத்தில் விமானியை துணை விமானி தாக்கிய சம்பவம் தீவிரவாத செயல் என ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கட்டமைப்பு, முதலீடு, வங்கி சீர்திருத்தம் உள்ளிட்டவை மூலம் பொருளாதாரத்தில் மேம்பட்டு வருவதாக கூறினார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நடப்பு நிதியாண்டுக்கான மூலதன செலவினம் 12,22,000 கோடி ரூபாயாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 52 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், உஜ்வாலா இலவச சமையல் எரிவாயு திட்டம், ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் நாட்டின் வளர்ச்சியில் மக்களின் பங்களிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உலக நாடுகள் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டதை சுட்டிக்காட்டினார். நிலையான நிதி திட்டங்கள் மூலம் மட்டுமே முழுமையான பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியும் என அவர் குறிப்பிட்டார். மேற்காசியா போன்ற உலகளாவிய பிரச்சினைகளின் போதும் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக திரு சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்தார். அதிநவீன போர் விமானங்களை கொள்முதல் செய்வதற்கான நடைமுறைகள் இறுதி செய்யப்பட்டு வருவதாக இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகளாவிய போர் சூழல் காரணமாக அனைத்து நாடுகளிலும் போர் தளவாடங்கள், ஆயுதங்கள், போர் விமானங்கள், கண்காணிப்பு சாதனங்களுக்கு பற்றாக்குறை நிலவும் வேளையில் போர் தளவாட உற்பத்தியில் சுயசார்பு அடைய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விமானப்படையில் ட்ரோன் பயன்பாட்டிற்கென தனிப்பிரிவு ஏதும் தொடங்கும் உத்தேசம் தற்போதைக்கு இல்லை என குறிப்பிட்ட அவர், ஏற்கனவே உள்ள பிற பிரிவுகளுடன் ஒருங்கிணைக்கப்படும் என கூறினார். செயற்கை நுண்ணறிவு பற்றிய கேள்விக்கு பதிலளித்த ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங், விமானப்படையின் அனைத்து பிரிவுகளிலும் பயன்பாட்டில் இது உள்ள போதிலும் மனிதர்கள்தான் அதனை கட்டுப்படுத்துவதாக தெரிவித்தார். ஆந்திரப்பிரதேசத்தின் ஸ்ரீநகரில் உள்ள

0: தொழிற்சாலையில் இன்று கொதிகலன் வெடித்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் உள்ள இந்த தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்து மருத்துவமனையில் 3 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆளுநர் திரு அப்துல் நசீர், முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் குற்றவியல் சட்டத்தின் 163வது பிரிவின்படி கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. இதன்படி புதுதில்லியில் சட்டவிரோத கூட்டங்களும் பொதுக்கூட்ட உரைகளும் கோஷங்கள் பேரணி ஆர்ப்பாட்டம் ஆகியவை தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. புதுதில்லியில் போராட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்படவில்லை என தில்லி காவல்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் இந்த உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்றும் தில்லி காவல்துறை கேட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக மக்களின் உடல் நலனை பாதுகாப்பதில் தனி கவனம் செலுத்தி வரும் மத்திய அரசு, ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டுத் திட்டம்.
2: மக்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடாக வழங்கப்படுகிறது. இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கட்டணமின்றி சிகிச்சை பெற்றுக்கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு 3 நாட்களுக்கு முன்பும், மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய பிறகு 15 நாட்கள் வரையும் மேற்கொள்ளப்படும் மருத்துவ செலவுகளும் இந்த காப்பீட்டுத் திட்டத்தில் அடங்கும். ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் வயது மற்றும் பாலின கட்டுப்பாடுகள் ஏதுமின்றி இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம். பயனாளிகள் அவர்களது சொந்த மாநிலத்தில் மட்டுமின்றி நாட்டின் எந்த பகுதியில் உள்ள மருத்துவமனையிலும் சிகிச்சை பெறவும் இந்த திட்டத்தில் அனுமதிக்கப்படுகிறது. இதில் குறிப்பிடத்தக்க அம்சமாக 70 வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் வருமான உச்சவரம்பு மற்றும் சமூக பொருளாதார நிலையை கணக்கில் கொள்ளாமல் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை பெறவும் வகை செய்யப்பட்டிருப்பது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
0: ஃப்ளை துபாய் விமானத்தில் விமானியை துணை விமானி தாக்கிய சம்பவம் தீவிரவாத செயல் என ஐக்கிய அரபு எமிரேட் அரசு தலைமை வழக்கறிஞர் டாக்டர் ஹமால் சைஃப் அல் சம்ஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எமிரேட் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த சம்பவத்தை ஐக்கிய அரபு எமிரேட் அரசு தலைமை வழக்கறிஞர் விசாரித்ததாக குறிப்பிட்டுள்ளது. விமானம் துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவீவ் நகருக்கு சென்று கொண்டிருந்தபோது விமானி மீது ஓமன் நாட்டைச் சேர்ந்த துணை விமானி தாக்குதல் நடத்தி விமானத்தை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்ததாக கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக மேலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்காக டிஜிட்டல் ஆவணங்களை சோதனை செய்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் ஏவுகணையால் தாக்கப்பட்ட எண்ணெய் கப்பலில் இருந்து 5 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இது தொடர்பாக ஓமனில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குவைத்தின் எம்டி காசிமா என்ற எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்டதாக கூறியுள்ளது. இதில் பயணம் செய்த 5 இந்தியர்களை ஓமன் கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்காக ஓமன் அரசுக்கு வெளியுறவு அமைச்சகம் நன்றி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 5

0: தங்கம், இரண்டு வெள்ளி, இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. ஆடவர் ஹாக்கி இறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இதனையடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸில் 2028 ஆண்டில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிக்கு நேரடியாக இந்தியா தகுதி பெற்றிருக்கிறது. ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மல்யுத்த பிரிவில் அமாம் ஷெகாவத், மகளிர் கோல்ஃப் பிரிவில் பிரணவி ஒர்ஸ் தங்கப்பதக்கம் வென்றனர். வில்வித்தை பிரிவில் இந்தியாவின் கும்கும் மோகத் தங்கப்பதக்கம் வென்றார். பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி பெற இந்தியா 352 ரன் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளது. முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 351 ரன் எடுத்தது. 352 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடி வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன்வரை 7 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 54 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா கூறியுள்ளார். ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீநகரில் உள்ள தொழிற்சாலையில் இன்று கொதிகலன் வெடித்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ஃப்ளை துபாய் விமானத்தில் விமானியை துணை விமானி தாக்கிய சம்பவம் தீவிரவாத செயல் என ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25:38. தொடர்வது உழவர்களுக்கான அறிவிப்புகள். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குனர் தட்டாஞ்சாவடி புதுச்சேரி விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலமாக தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்போது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒருமுறை நிதியுதவியாக ரூபாய் தலா 10 லட்சம் வழங்கப்பட உள்ளது. பயிர் வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது ரூபாய் 10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். அடுத்து பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல், அதாவது பிராண்டிங் ஆகியவற்றிற்கு ஒருமுறை நிதியுதவியாக ரூபாய் 5 லட்சம் வரை வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதி உதவி பெறுவதற்காக விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், கூடுதல் வேளாண் இயக்குனர், நில உபயோகத் திட்டம் மற்றும் தரக்கட்டுப்பாடு அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான இணைப்புகளுடன் இந்த மாதம் 23ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் தெரிவித்திருக்கிறார்கள்.

நேர்களே, அரைக்கீரை சாகுபடி குறித்த ஒரு தகவல். இதற்கு பருவம் ஆண்டு முழுவதும் பயிர் செய்யலாம். சித்திரை, ஆடி, மார்கழி பட்டம், மாசி பட்டம் ஏற்ற பருவமாகும். நல்ல மண்ணும் மணலும் கலந்த சற்றே அமிலைத்தன்மை கொண்ட இருமண்பாட்டு நிலம் செம்மண் நிலம் சாகுபடிக்கு உகந்தது. விதையளவு ஒரு ஹெக்டேருக்கு 2.5 கிலோ விதைகள் தேவைப்படும். நிலம் தயாரித்தல், தேர்வு செய்த நிலத்தில் ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம், 4 டன் எருவை கலந்து பரவலாக கொட்டி உழவு செய்து மண்ணை பண்படுத்த வேண்டும். பிறகு தேவையான அளவு பாத்திகள் அமைக்க வேண்டும். கீரை விதைகளோடு மணல் கலந்த பாத்திகளில் தூவிவிட வேண்டும். பின்பு கையால் கிளறி பாசனம் செய்ய வேண்டும். நீர் நிர்வாகம். விதைகள் விதைத்தவுடன் நீர் பாய்ச்ச வேண்டும். விதைகள் ஒரு பக்கமாக அடித்து செல்லாமல் இருக்க பூவாளியால் நீர் பாய்ச்ச வேண்டும். விதைத்த 3ஆம் நாள் உயிர்

0: நீர் பாய்ச்ச வேண்டும். பின்பு 4 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். உரங்கள் ஜீவாமிரத கரைசலை மாதம் 2 முறை பாசன நீரில் கலந்து விட வேண்டும். இதனால் கீரைகளின் வளர்ச்சி சீராக இருக்கும். களை நிர்வாகம். 1 வார காலத்தில் முளைக்க ஆரம்பிக்கும். எனவே 10 முதல் 15 நாட்கள் கழித்து களை எடுக்க வேண்டும். பயிரின் எண்ணிக்கையை பொறுத்து பயிர் கழிதல் செய்ய வேண்டும். பூச்சிகளின் தாக்குதல் காணப்பட்டால் அதனை சமாளிக்க நொச்சி, பிரண்டை, சோற்றுக்கற்றாழை ஆகிய 3 சமளவில் எடுத்து இடித்து 1 லிட்டர் மாட்டு சிறுநீரில் கலந்து 1 நாள் வைத்திருக்க வேண்டும். 10 லிட்டர் தண்ணீருக்கு 300 ml 300 ml என்ற விகிதத்தில் கரைசல் என்ற விகிதத்தில் கலந்து தெளிக்கலாம். அறுவடை. இக்கீரையானது 30 cm உயரம் வரை வளரக்கூடியது. இதனை 5 cm உயரம் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். குறிப்பிட்ட இடைவெளியில் கீரை அறுவடை செய்ய வேண்டும். இந்த தகவலை தண்டாரம்பட்டு வேளாண்மை உதவி இயக்குநர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நேர்களே, இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவ நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வணியில் பாரம்பரிய நெல் ரகங்களும் குறித்த திருவள்ளூர் மாவட்டம் சின்னக்காவணம் இ தேவராஜன் அவருடன் நேர்வும் கேட்டு பயன்பெறுங்கள். தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடர்வது சென்னை அஞ்சல்.
1: நேரம் 7:30.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: அண்ணி வாங்க வாங்க வாங்க. என்ன இம்புட்டு நேரம் ஆயிடுச்சு?
4: அதை ஏன் கேக்குற செல்வி? ரயில் கொஞ்சம் தாமதமா வந்துச்சு.
0: சரி சரி, அலுப்பா இருப்பீங்க, முகம் கை கால் கழுவிட்டு வாங்க. சூடா கேழ்வரகு அடை எடுத்துக்கிட்டு வரேன்.
4: நல்ல பசி, அடையும் நல்ல ருசியா இருந்தது.
0: அண்ணி உங்களுக்கு பிடிக்குமேனு தான் செஞ்சேன், சாப்பிடுங்க. இந்த முறையாவது ரெண்டு மூணு நாள் இங்க தங்கிட்டு போகணும். அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்தேன், இவங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்தேன்னு பொசுக்குன்னு ஊருக்கு கிளம்ப கூடாது.
4: அதான் ஃபோன்லயே சொல்லிக்கிட்டே இருந்தியே, உங்க அண்ணனும் ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு வான்னு சொல்லிட்டாரு.
0: ரொம்ப சந்தோஷம் அண்ணி. இந்த ரெண்டு மூணு நாளும் எங்க ஊர்ல எல்லா இடத்துக்கும் உங்களை கூட்டிக்கிட்டு போறேன். குறிப்பா நான் புதுசு புதுசா கத்துக்கிட்ட சமையல் அம்புட்டையும் செஞ்சு கொடுக்கறேன், சாப்பிடுங்க.
4: சமையல்ல நிறைய கத்துக்கிட்டியோ? ஏன் செல்வி, இது நீங்க அறுவடை செஞ்ச நெல்லோ?
0: ஆமா அண்ணி.
4: ஆமா, இது என்ன ரகம்
0: அண்ணி? இது பூங்கார்.
4: ஆமா ஆமா, அன்னைக்கே சொன்னல.
0: உங்களுக்கும் எடுத்து வச்சிருக்கேன், ஊருக்கு போகும்போது மறக்காம எடுத்துட்டு போங்க. இல்லனா மச்சான கொண்டாந்து தர சொல்லட்டுமா?
4: ரயில்ல தானே போறேன், இங்க ஏத்தி விட்டா அங்க அண்ணன் வந்து எடுத்துக்க போறாரு. இது போல பாரம்பரிய அரிசியை பத்தி நானும் நிறைய தெரிஞ்சுக்கணும். எல்லாரோட கவனமும் இப்ப பாரம்பரிய அரிசி பக்கம் தானே திரும்பி இருக்கு.
0: அண்ணி நீங்க சொல்றது சரிதான், நாங்களும் சரியான நேரத்துல பாரம்பரிய அரிசிய பயிர் செய்ய முடிவெடுத்தோம். சந்தையில இப்ப எங்க அரிசிக்கு நிறைய வரவேற்பு இருக்கு. பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சின்னக்காவனம் இ தேவராஜன் அவங்க என்னென்ன விவரம் சொல்றாங்கன்னு கேளுங்க. இத பத்தி

0: உங்களுக்கே தெளிவு கிடைக்கும்.
1: பாரம்பரிய நெல் சாகுபடி எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் இந்த பாரம்பரிய நெல் சாகுபடி கூடவே நீங்க பயணித்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு விளக்கமான பதில் சொல்லுங்களேன்.
2: கண்டிப்பா சொல்லுங்க ஐயா. பாரம்பரிய அரிசி சாப்பிட்டா தான் நோய் குறையுதுன்னு எங்களுக்கு தகவல் சொல்கிறாங்க. நம்ம கேவிக்கையிலேருந்து எல்லா அதிகாரிகளும், அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய அதிகாரிங்க, நோய் போகிற அளவுக்கு நீங்கள் என்னென்ன பாரம்பரிய நெல் பயிர் பண்ணுறீங்களா அதெல்லாம் பண்ணி கொடுங்க, நாங்கள் வந்து உங்களை ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கூட்டுறவுத்துறையில் டைரக்டர் எம்டி வந்திருந்தாருங்க, அவர்கிட்ட நாங்கள் கேட்டிருந்தோம், ஐயா நீங்கள் ஆந்திராவிலேருந்து நெல் வாங்கி கொடுக்குறீங்க, பயிர் பண்ணுறாங்க, உடனே அந்த நெல் எடுத்துக்கிறாங்க, காசு வாங்கிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அதுபோல் எங்கள் பாரம்பரிய நெல் நாங்கள் பயிர் பண்ணுறத நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ பாரம்பரிய அரிசி நிறைய பேர் வந்து நெல் பயிர் பண்ணுவாங்க, நிறைய தாய்மார்கள்லாம் இருக்காங்க, முட்டி வலி இடுப்பு வலியெல்லாம் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் ஒரு இழப்பு சம்பா அரிசி அது கொடுத்தீங்கன்னா அந்த முட்டி வலி குறையும். அதே நேரத்தில் பெண்களுக்கு வந்து நிறைய இந்த புத்துநோய் அதிகமாகுது. இதுக்காக ஒரு அரிசியை வந்து டெல்லியிலேருந்து நாங்கள் வாங்கினோம், லைசா. அந்த நெல் வந்து இந்திரா காந்தி அம்மாவனுடைய ஆராய்ச்சி கூடத்தில் டெல்லியில், அதுக்குண்டா சர்டிஃபிகேட்லாம் இருக்குதுங்க ஐயா,
1: நிறைய பேப்பர்லாம் வச்சுருக்கீங்க.
2: லைசா இது வந்து புத்துநோய் கட்டுப்படுத்தும்.
1: இந்த நெல் வச்சுருக்கீங்க?
2: இருக்குதுங்க ஐயா, பயிர் பண்ணிட்டோம், இருந்தாலும் மொத்தமாக பண்ணணும், ஒரு ஏக்கர் செஞ்சு நிறைய பேருங்களுக்கு வந்து குடும்பம் வரையிலும் இது குறைஞ்ச விலைக்கு கொடுக்கணும், அதிகமான விலை கொடுக்கக்கூடாது. இயற்கை விவசாயத்துலேயும் செஞ்சு அவங்களுக்கு நோய் தீர்ற மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கான எங்களுடைய குருநாதனங்கள்லாம் கேவிக்கையில் இருக்காங்க, மாவட்ட ஆட்சியர் தனி அலுவலர் இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஜேடியெல்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் இது மாதிரி கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம். அரிசி வந்து கலப்பில்லாமல் இருக்கணும், தரமாக இருக்கணும், வள்ளை அரிசி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும்னா ரைஸ் மில்லில் கொடுக்குறோம். ரைஸ் மில்லு ஏதோ வள்ளை அரிசி எதுனா வரும், வந்து தான் வரும், வராமல் இருக்காது. அதுக்கான கம்ப்யூட்டரில் போனால் அந்த கருப்பு அரிசி வந்து வள்ளை அரிசியில் கலந்துதுன்னா வியாபாரம் பண்ண முடியாது. இது மட்டும் தனியாக கொடுக்குறப்போ ஒன்று ரெண்டு வரதாங்க ஐயா செய்யும். ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஒரு மிஷின் ஒன்று வாங்கி கொடுங்க, தோல் உரிக்கிற மிஷின் வாங்கி கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் அதில் போட்டு உங்களுக்கு தரமானது கூட்டுறவுகளை கொடுக்குறோம். ஆனால் என்ன அரிசி வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள், அப்போ தான் நெல் வாங்கி நான் செய்ய முடியும். நான் 10 வகையான நெல் பண்ணுவேன், அதனால நீங்கள் எடுக்க முடியாது. ஆனால் ஒரே நெல் சொல்லுங்கள்,
1: உங்களுக்கு என்ன வேணும்,
2: உங்களுக்கு என்ன வேணும், என்ன அரிசி வேணும், அந்த நெல் நான் வாங்கி பண்ணுறேன், இல்லை நீங்களாவது வாங்கி கொடுங்க, இல்லை நாங்களாவது வாங்கிக்கிறோம், இந்த அரிசி நீங்கள் எடுத்துக்கிறேன்னாக்கா நீ எங்களுக்கு மிஷின் வாங்கி கொடுங்க. உடனே அந்த செக்ரட்டரி கிட்ட சொல்லி முதல் லோன் இவர் கொடுத்துருப்பா, அதனால் அவருக்கு நம்ம வானொலி சார்பாக அந்த எம்டிக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். இது போல் அதிகாரிங்க நிறைய பேர் இருந்தாக்கா விவசாயிங்களாம் நல்லா இருப்பாங்கன்னு நான் நன்றி சொல்லிட்டேன் அவருக்கு.
1: நிச்சயமா. இப்போ நீங்கள் இந்த பாரம்பரிய நெல் சாகுபடியில் எத்தனை வருஷமாக ஈடுபட்டுருக்கிறீங்க?
2: 2002 செஞ்சுன்னுக்குறோம்.
1: 2002
2: செஞ்சுன்னுக்குறோம். ஆனால் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தது 2019 தான்.
1: அது வந்து உங்களுக்கு ஆர்கானிக்காக பண்ணுறீங்க, இயற்கையாக பண்ணுறீங்கிற
2: சர்டிஃபிகேட் கொடுத்தது வந்து 2019.
1: அதுக்கு முன்னாடி என்ன
2: பண்ணிட்டு தான் இருக்கிறேன்.
1: லைசான்னு ஒன்று சொன்னீங்க,
2: லைசா. இது வந்து புத்துநோய் குணமாகறதுக்காக இதை ஏற்கனவே செய்து ஒரு சாம்பிள் வச்சுருக்குறோம்.
1: இது வந்து எவ்வளோ நாள் வயசு?
2: 130 சார்.
1: 130 தான்.
2: 130 தான். நம்ம ஏதாவது தண்ணி கிணி போடலன்னா ஒரு 5 எக்ஸ்ட்ரா போகிறோம்.
1: ஒரு 5-10 முன்ன பின்ன வச்சுக்க வேண்டியது.
2: இப்போ வண்டி வரல, அறுபறத்துக்கு வரல, ஆள் வரலன்னா அது ஒரு 4-5 கூடுதலாக வரும்.
1: இதனுடைய தாளினுடைய உயரம்லாம் எப்படிங்க?
2: உயரம்னா 3 வரும் சார்.
1: மற்ற பாரம்பரிய நெல் ரகங்கள் நீங்கள் பண்ணுறீங்கல்ல,
2: அது வந்து 5 வரும்.
1: 5, அதோட இது குறைவு தான்,
2: இது கம்மியாக தான் இருக்கும்.
1: அப்போ இது நல்லது தான் இல்லை?
2: இது நல்லா இருக்கும், கொஞ்சம் மோட்டாவாக இருக்கும்.
1: மோட்டாவாக
2: இருக்கணும். மெல்லு சாப்பிடணும், நல்லா மெல்லு சாப்பிடும் போது இந்த உமி நீர்லாம் போகிறப்போ அந்த கணையத்துலேருந்து நீர் சேராது.
1: சுகர் நல்லா மெல்லு சாப்பிடணும்,
2: மெல்லு சாப்பிடணும், எந்த அரிசியாக இருந்தாலும் மெல்லு சாப்பிடணும்.
1: 135 கிட்டத்தட்ட வயசு.
2: ஆமாங்க.
1: இதுக்கு என்ன சூழல் காலம், குருவையா சம்பாவா?
2: சம்பா பட்டம்.
1: சம்பா தான்,
2: சம்பா பட்டம் தான்.
1: இப்போ இந்த பட்டத்துக்கு போடலாம்
2: இல்லைங்கய்யா? அந்த நெல்லை வந்து எங்கெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க தெரியணும்ல, இங்கன்றது மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் செய்கிறாங்க, கிடைச்சவங்க மட்டும் செய்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் இது கிடைக்கின்றதுக்காக தான் நாங்கள் இதை செய்கிறோம். ஆனால் குறைஞ்ச வேலைக்கு அவங்களுக்கு கொடுப்போம். நான் 150 கொடுத்து வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ
1: வெதை நெல்.
2: வெதை நெல் 150. இனிமேல் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது 100 கொடுப்போம்.
1: ஏன்?
2: குறைஞ்ச வேலையாக இருக்கணும், அவங்க பயிர் பண்ணணும், நோய் தீரணும்.
1: சமூக சேவகராகவே இருக்கிறீங்க,
2: செய்யணும் சார்.
1: செய்யுங்கய்யா. ஆனால் உங்கள் கையை கடிக்காம பார்த்துக்கணும்.
2: கையை கடிக்காது.
1: கடிக்காதுல்ல?
2: கடிக்காது.
1: கடிக்கக்கூடாது.
2: கடிக்காது. மனசு கடிக்கல. மனசு கடிக்கல, அதனால நல்லா இருக்கும்.
1: உங்கள் மனசு பெருசாக இருக்கலாம், ஆனால் நாமளும்

0: மனுஷன்தான் இல்லையா?
1: ஆமாங்க, ஆமாம்.
0: நமக்கும் உழைப்பு இருக்குது, நம்ம கை ரெண்டு கை இருக்குது, அது உழைப்பு இருக்குது.
1: எங்களுக்கு குருநாதர் சொல்லி கொடுத்தது அந்த மாதிரி
0: இருக்கட்டும். இருந்தாலும் பணம் அப்படிங்கிறது முக்கியம், பிரதானமாக தான் இருக்குது, முக்கியமாக தான் இருக்குது, அது மனசில் இருக்கட்டும்.
1: இது எதுக்காக இது விலை கம்மியாக கொடுக்குறதுன்னா, விவசாயிங்க அதிகமாக விலைன்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க, பை செய்ய மாட்டாங்க. ஆனால் விலை குறைஞ்ச விலையாக இருந்தாக்கா அவங்க வந்து இது விவசாயம் பண்ணுவாங்க, அவங்க நோய் தீரும்.
0: உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் ஆதிரங்கம்னு ஒரு கிராமம்,
1: சரிங்க?
0: அங்கே நம்மாழ்வார் உருவாக்கின ஒரு பாரம்பரிய நெல் சாகுபடியாளர் இருந்தார், அவர் இறந்து போயிட்டார்.
1: நெல் ஜெயராமன்.
0: நெல் ஜெயராமன் அவர் இருக்கும்போதும் சரி, அங்கே வருஷத்துக்கு ஒரு முறை நெல் திருவிழா நடத்துவாங்க, பாரம்பரிய நெல் திருவிழா நடத்துவாங்க.
1: போயிருக்கும் சார்,
0: நீங்கள் போயிருப்பீங்க.
1: போயிருக்கும்.
0: அவங்க ஒரு வேலை செய்வாங்க, யார் கேட்டாலும் பாரம்பரிய நெல் விதைகளை கொடுப்பாங்க, இலவசமாக கொடுப்பாங்க. ஒரு கிலோ வச்சுங்க, ரெண்டு கிலோ வச்சுங்கன்னு கொடுப்பாங்க. இதை சாகுபடி பண்ணிவிட்டு மீதி நீங்கள் விற்றுட்டு எங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோ பத்து கிலோ கொண்டாந்து கொடுத்துருங்க.
1: நான் ரெண்டு கிலோ கொடுத்தேன், எனக்கு நாலு கிலோ கொடுன்னு கேட்பாங்க.
0: அது மாதிரி கேட்பாங்க.
1: ஒரு கிலோ கொடுத்தா ரெண்டு கிலோ கொடுங்க.
0: அது மாதிரி கூட நீங்கள் ஏதாவது செய்யலாமே.
1: நாங்கள் அது மாதிரிலாம் பண்ணுறதில்ல. நூறுரூபா கொடுத்து வாங்கி பயிர் செஞ்சாலே போதும்.
0: போகிறோம். ஆனால் அது வந்து ஒரு ஒரு நிறுவனமாக, ஒரு ஆராய்ச்சி மையமாக அப்படி அவங்க வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்க செஞ்சுட்டு போட்டோம். நீங்கள் நீங்களாக இருங்க, அவங்க அவங்களா இருக்கட்டும். ஒன்று,
1: நெல்ஜியாருடைய வாத்தியார் சுந்தரேசன் இருக்கார், அவர்கிட்ட தான் காளான் நமக்கு வாங்கியிருக்கேன்.
0: காளான் நமக்கு,
1: காளான் நமக்கு புத்தர் சாப்பிட்ட அரிசி,
0: அது ஒரு ரகம் இல்லையா?
1: ஆமாங்க சார்,
0: அதுவும் இருக்கு. அப்போ
1: இருக்கு, வாங்கியிருக்கேன், அவர்கிட்ட தான் வாங்கியிருக்கிறேன். 200 ரூபா கிலோ.
0: சரி,
1: 5 கிலோ 1000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறேன். கையெல்லாம் இப்படி ஆடும்.
0: சரி,
1: தலை ஆடும். இந்த அரிசி தொடர்ந்து ஒரு 48 நாளைக்கு சாப்பிட்டாலும் ஆடாது.
0: ஒரு மண்டலம் சாப்பிட சொல்றீங்க,
1: இது சாப்பிடணவங்க.
0: காளான் நமக்கு,
1: காளான் நமக்கு
0: அதுக்கு எத்தனை நாள் வயசு?
1: அது 130 நாள் தான் சார். அது சம்பா பட்டம் தான்.
0: சம்பாவுக்குரிய நெல் ரகங்களை தான் நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்க.
1: ஆமா ஆமா, சம்பா பட்டம்.
0: சரிங்க,
1: உப்பு நீர்ல அது நல்லா வரும்.
0: காளான் நமக்கு,
1: காளான் நமக்கு
0: அரிசி மோட்டாவா சன்னமா? அது
1: கொஞ்சம் சன்னமா தான் சார், ரொம்ப மோட்டாலாம் இருக்காது,
0: மதியமா இருக்கும்.
1: ஆமாம், அதே மாதிரி இலுப்பூ சம்பா.
0: என்ன?
1: இலுப்பூ,
0: இலுப்பூ சம்பா.
1: அது இந்த முட்டி வலி குறையும் சார்.
0: இலுப்பூ சம்பாவுக்கு என்ன வயசு?
1: 130 நாள்.
0: எல்லாமே 130 நாள்.
1: 120 நாள், 25 நாளுக்குள்ள அது அறுவடைக்கு வரும்.
0: காளான் நமக்கு ஆகட்டும், அல்லது இலுப்பூ சம்பா ஆகட்டும், லாய்ச்சா அதுவாகட்டும்,
1: லைசா
0: எதா இருந்தாலும் நாத்து விட்டு நடுவீங்களா? நேரடியாக விதைச்சு விட்டுறது.
1: இந்த தர நாங்கள் நேரடியாக போடலான்ட்ருக்கோம்.
0: நேரடி விதைப்பா?
1: நேரடி விதைப்பு. ஏன்னா மழை பெய்யல.
0: சரி,
1: போர் தண்ணி விட்டு தான் பயிர் பண்ணணும். ஆனால் போர் தண்ணி விட்டு பயிர் பண்ணுறப்போ இதை மட்டும் தான் இப்போ நடவு பண்ண போகிறோம். இலுப்பூ சம்பாவும் லைசாவும். அதே மாதிரி ஜாஸ்மின் கருப்பு.
0: ஜாஸ்
1: ஜாஸ்மின்
0: ஜாஸ்மின்
1: கருப்பு
0: கருப்பு
1: இப்போ கருப்பு கவனி இருக்குதுல்ல,
0: அது மாதிரி
1: அந்த மாதிரி அது கருப்பு.
0: ஏன் ஜாஸ்மின் கருப்புன்னு அதுக்கு பேர்?
1: அங்கே இருக்க கருப்பு கவனி சார், இது ஒரிசா.
0: கருப்பு கவனி தான் அது.
1: கருப்பு கவனி
0: அவங்க
1: ஒரிசாங்களா? ஒரிசா அவங்களுக்கு பேர் ஜாஸ்மின். கருப்பு கிருஷ்ணா சிவப்பு.
0: கிருஷ்ணா சிவப்பு.
1: சிவப்பு இந்த கருப்பு சிவப்பு ரெண்டு நாள் தான் தனித்தனா விட்டு வந்தேன் சார். இந்திக்காரங்க வந்தாங்க, நடுவில் நடும்போது ரெண்டு சேர்த்து நட்டு போயிட்டாங்க, தஞ்சனை அறுக்க முடியல.
0: சரி
1: சரி, ரெண்டு நோய் ஒன்னா தீரட்டும் சொல்லிட்டு ரெண்டு அடுத்து அப்படியே
0: ஒன்னா கலந்து கொடுத்துறீங்களா?
1: ஆமா ஆமா, ஒன்னா தான் இருக்குது அரிசி. அது என்னன்னா ரத்த அழுத்தம் குறையும், திருநீரும் நல்லா தாராளமாக போகும், டயர்டு இருக்காது, நரம்புகள்லாம் இந்த கால் நரம்பெல்லாம் வலிக்கும். இதை சாப்பிட்றப்போ அவங்களுக்கு வந்து அது குறையும். அதுதான் நிறைய பேர் வந்து
0: கருப்பு கவனியா?
1: கருப்பு கவனி. நம்ம இயற்கை விவசாயத்தில் செஞ்சது நாங்கள் அது வேலை வந்து 150 ரூபா தான் கொடுக்குறோம்.
0: அரிசி,
1: அரிசியை
0: புழுங்கெல்லாம் பச்சையா?
1: பச்சை தான். எங்களுக்கு சொன்ன குருநாதர் கற்றுக் கொடுக்கும்போது பூமியில் பூச்சி இல்லாமல் இருக்குன்னு என்னென்னலாம் பண்ணணுன்றது அதையும் சொல்லி கொடுத்துருக்காரு. நாங்கள் வேப்ப பண்ணாங்க, கடலை பண்ணாங்க, எள்ளு பண்ணாக்கு, தேங்காய் பண்ணாக்கு, அசோஸ் பயிரெலாம் பாசை பயிற்று, அதில் உயிர் உரம் வாங்கிக்கிறோம். இதெல்லாம் அதில் தொழில் உரத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம்.
0: எவ்வளோ நாள் வச்சுருப்பீங்க?
1: ஒரு 15 நாள் 20 நாளைக்கு வச்சுருப்போம் சார். அதை அதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்ரிப்பும் 300 கிலோ போடுவோம் ஏக்கருக்கு.
0: ஏக்கருக்கு 300 கிலோ?
1: 300 கிலோ. அந்த தொழில் ஊற்றாத காலம் தானே வச்சுருக்கிறேன். 300 கிலோ 300 கிலோ ரெண்டு ட்ரிப் போடுறப்போ மேலே பூச்சி மாதிரிலாம் அடிக்க மாட்டோம். இது நல்லாயிருக்கும். மண்ணில் பூச்சி இருந்தால் தானே மேலுக்கு வரப்போகுதே, அதனால் அடிக்க மாட்டோம். இதில் இன்னொன்று விஷயம் சார், எங்கே எங்கே குளம் குட்டெல்லாம் இருக்குதோ வறுவு கால்வாய் கொண்டு போயிட்டு கரை போட்டு அதில் ஒரு 10 அங்குலம் ஸ்லாட்டர் போடணும். ஒரு 30 அடிக்காவது மணல் எடுத்து சேர்த்தாக்கா நிலத்தடி நீர் தானாக இறங்கும், உப்பு நீர் வராது.
0: நான் மறுபடியும் இந்த பாரம்பரிய நெல்லுக்கு வரேன்.
1: வாங்கய்யா.
0: இதில் இந்த இத்தனை ரகங்கள் சொல்கிறீங்க, எல்லாம் பெரும்பாலும் சம்பா பருவத்திற்கு ஏற்ற ரகங்கள் தான்.
1: ஆமாம்.
0: இதில் இயற்கையான முறையில் செய்கிறீங்க, ஊட்டமேற்றிய தொழுவரம் மாதிரி தயார் பண்ணி ஒரு ஏக்கருக்கு 300 கிலோ போட்டுறீங்க. அது வந்து கிட்டத்தட்ட அடிவரமாக போட்டுறீங்களா?
1: மேல் உரமாக தான் போடும்.
0: மேல் உரமா? இப்போ நடவு நட்ட பிறகா?
1: நடு நட்ட பிறகு.
0: எவ்வளோ நாளில்?
1: ஒரு 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ள போடும்.
0: அப்போ நடவு நடுறதுக்கு முன்னாடி ஒன்றுமே போட மாட்டீங்க?
1: இல்லை,
0: வெறுமனை உழவு ஓட்டி எல்லாம் நட்டுறீங்க.
1: நடுவோம். இந்த மண் இதெல்லாம் இதில் ஊறிக்கினே இருக்கும், மண் சத்து இருந்துக்கினே இருக்கும். திருப்பி நம்ம இன்னொரு ட்ரிப்பு போடுறோம் இல்லையா?
0: இல்லை, இப்போ இந்த முதல் இது எப்போ போடுவீங்க? நடவு நட்டு
1: 5 தேதியிலேருந்து 20 நாள் வரையிலும்,
0: 20 நாளைக்குள்ளே போட்டுருவோம்.
1: 20 நாளில் போட்டுருவோம்.
0: அடுத்து இன்னொரு முறை போட்டுருவாங்களா?
1: ஆமாம், 40.

0: தேவையில்லை. அப்போ போடலாம், மழை பெஞ்சதுன்னா போட தேவையில்லை, அதுவே யூரியா போட்ட மாதிரி ஆகிடும்.
1: ஆமாம்,
0: மேல் வருமா?
1: இல்லை களை மண்டாதா?
0: களை வரும் சார்.
1: என்ன பண்ணுவீங்க?
0: ஆள் வச்சு தான் எடுப்போம்.
1: களைக்கொல்லி
0: ஆர்கானிகள் பண்ணுறப்போ நீங்கள் வந்து மருந்தெல்லாம் அடிக்கக்கூடாது,
1: களைக்கொல்லியும் பயன்படுத்தக்கூடாது,
0: பயன்படுத்தக்கூடாது. நாத்தாங்கல் கூட நாற்று விடுறோம் இல்லைங்களா, அது கூட பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு கடலை பண்ணாக்கு தான் நாங்கள் போடுவோம், எருவில் கலந்து தான் போடுவோம். அசோஸ் பயிரெலாம் பாசோ பயிர் ட்ரைகோட்ரோ மாதிரி சூடோமோனஸு இதெல்லாம் ஒரு 50 கிராம் 50 கிராம் எருவில் கலந்து தான் நாற்றுக்கு போட்டு நாற்று விடுவோம். திருப்பி ஒரு 10-15 நாள் போட்டு அதே தான் போடுவோம். தண்ணி போகும்போது தண்ணியில் கரைச்சி விட்டுருவோம், அது நல்லாயிருக்கும். நான் பூச்சி இருக்காது.
1: பூச்சி நோய் தாக்குதலே வராதா?
0: வராது,
1: சுத்தமாக வராது.
0: வராது.
1: களை எடுக்கிறது ஆள் வச்சு எடுக்கிறீங்க?
0: ஆள் வச்சு தான் எடுப்போம்.
1: ஒரு களையா ரெண்டு களையா?
0: ஒரு களை தான் எடுப்போம்.
1: அவ்வளோதான்.
0: அவ்வளோதான்
1: எடுப்போம். எப்போ எடுப்பீங்க அது?
0: அது ஒரு 20 நாளுக்கு மேலே எடுப்போம். 20 நாள் 30 நாள் 30 நாளுக்குள்ளோ.
1: அவ்வளோதான்.
0: அவ்வளோதான்.
1: ஒரு களை எடுத்தால் போருமா?
0: போதும்.
1: ரெண்டாவது களை ஒரு ஆள் விட்டு துவைக்க வேண்டாமா?
0: தேவையில்லை. அந்த மாதிரி பண்ணால் எப்போ பண்ணோன்னா ஒரு இடுப்பு உயரத்துக்கு வரும், கதிர் வரத்துக்கு முன்னாடி அது வந்து கொஞ்சம் நீக்கல் போடுவாங்க, காற்று ஓட்டமாக இருக்கணுன்றதுக்காக போடுவோம். கதிர் வந்த பிறகு போடக்கூடாது, ஏன்னா தண்டு உடஞ்சதுன்னா கதிர் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும்.
1: கதிர் வந்த பிறகு எந்த வேலையுமே செய்யக்கூடாதுன்னு
0: சொல்லி செய்யக்கூடாது. கதிர் வரத்துக்கு முன்னாடியே இந்த வேலையை நம்ம செஞ்சிடணும், செஞ்சுட்டா ஃப்ரீ ஆகிடும். தூர் வரணும், அதிகமாக தூர் வரணும்.
1: எவ்வளோ வெடிக்கிங்கய்யா சாதாரணமாக? ஒரு இப்போ இந்த பாரம்பரிய நெல்லாம் 2 நாள் 3 நாள் தான் வச்சு நடுவாங்க, அதுலேருந்து எத்தனை வெடிச்சு வரும்?
0: 30-40 வரும்.
1: அவரேஜ் அதுதான், நார்மலாக 30-40 சொல்லுவாங்க, அதுதான் பிடிக்கும்.
0: அதுதான் வரும்.
1: முக்கியமான ஒரு கேள்விக்கு
0: சரிங்க
1: வர்றேன் நான். லைச்சா, காலா நமக், இலுப்பப்பு சம்பா, திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய குண்டு சம்பா,
0: குண்டு சம்பா,
1: ஜாஸ்மின் கருப்பு, கிருஷ்ணா சிவப்பு,
0: சிவப்பு,
1: அப்புறம் கருப்பு கவுனி,
0: கருப்பு கவுனி இருக்குது, சிவப்பு கவுனி இருக்குது,
1: சிவப்பு கவுனி எப்படி நிறைய இருக்குது.
0: ஆமாங்க.
1: என்ன விளைச்சல், சராசரி விளைச்சல் என்ன இதுக்கெல்லாம்?
0: சராசரியாக வந்து 25-30 வரும்.
1: மூட்டை?
0: மூட்டை வரும்.
1: எத்தனை கிலோ மூட்டை?
0: 75 கிலோ.
1: அப்போ 3.25 கிட்டத்தட்ட 2 டன் 1 ஏக்கர் கிடைக்குமா?
0: கிடைக்கும் சார்.
1: கிடைக்கும். இங்கே சாதாரணமாக நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கிற ரகங்கள் கொடுக்குற விளைச்சல் அளவு சொல்கிறீங்களே நீங்கள்?
0: ஆமாம் சார், வரும் சார். மண் தரமாக இருந்து வருது.
1: மண்
0: தரலாம் எப்படி சார் வரும்? சரி சார், இப்போ ஒன்று சொல்கிறேன். இப்போ TKM9.
1: ஆமாம், திருவூர் குப்பம் 9. பழைய ரகம் என்ன? ஒரு ரூலிங் வெரைட்டி தெரியுங்களா அது?
0: சிவப்பு அரிசி.
1: ஆமாம்,
0: நட்டம்.
1: ஆமாம்,
0: 1 ஏக்கர் எத்தனை மூட்டை சார் வரும்?
1: என்ன ஒரு 35-40 மூட்டை வரும்னு சொல்லுவாங்க.
0: என்னென்ன மருந்தெல்லாம் போடுவீங்க?
1: அது சகட்டு மேனிக்கு யூரியா, டிஏபி, அப்புறம் பொட்டாஷு?
0: இல்லை, நாங்கள் அதெல்லாம் போடலை.
1: சரி,
0: தொழு உரம், ட்ரைகோட்ரோ மாதிரி
1: சூடோமோனஸ்,
0: அசோஸ் பயிரிலும் பாசோ பாக்டீரியா, இந்த சாகரிக்கான்றது வந்து ஆர்கானிக்கில், அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தொழு உரத்தில் கலந்து போட்டோம். ஒரே ஒரு ட்ரிப்பு தான் போட்டோம். 1 ஏக்கருக்கு 32 மூட்டை நெல் வந்தது. அங்கே இருக்க எல்லாமே சொன்னாங்க
1: பரவாயில்ல. 75 கிலோ மூட்டை.
0: ஆமாம் சார், வித்துட்டு 1710 ரூபா ஒரு மூட்டை, 78 கிலோ. அவங்க எடுக்குது 78 கிலோ. கோணி 1 கிலோ எடுத்து அது ஆறாம் அதுன்னு சொல்லி
1: எடுப்பாங்க.
0: 78 கிலோ எடுத்தாங்க. 96 பை வாரினாங்க. 96 மூட்டை கரெக்டாக இடைக்கு வந்தது. அவங்களே சொன்னாங்க, இது போல் நாங்கள் எங்கேயும் பார்க்கல, என்ன நான் போட்டேன். விவசாயிகளும் கேட்டாங்க, வியாபாரிகளும் கேட்டாங்க.
1: ஏன் நீங்கள் TKM 9 போனீங்க? அது எப்போ சாகுபடி பண்ணீங்க?
0: இப்போதான் சார்,
1: இப்போ இந்த பருவம்.
0: ஆமாம், முடிச்சுட்டான் அறுவடை பண்ணிவிட்டு. இப்போ இதோ இருக்கு பாருங்க, TPS 5. இது 23 மூட்டை அர்த்தம், 90 சென்ட். இதுக்கும் ஒரே ட்ரிப்பு தான் போட்டோம், அதுக்கும் போட்டோம், எதுக்கும் போட்டோம். எல்லாருக்கும் பின்னாடி நடுவு நட்டுது. இப்போ தான் அர்த்தம், 23 மூட்டை எடுத்துன்னு போய் காய வச்சோம். காய வச்சா 19 மூட்டை நெல் தான் தேர்ச்சி. 4 மூட்டை குறைஞ்சி போச்சு. பச்சையோட அர்த்தம் எடுத்துமே போட்டோம், காய வச்சா 4 மூட்டை குறைஞ்சது. எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இது நெல் எடுத்து போயிட்டு 3 மாதம் குடவுனில் வச்சுட்டாக்கா. இதை சாப்பிடும்போது நம்ம இந்த ஆச்சு சாப்பிட்டுங்களோம்.
1: TPS 5?
0: TPS 5.
1: இட்லி பாரம்பரிய நெல் சாகுபடியாளர், நீங்கள் TKM 9 போகிறீங்க, TPS 5 போகிறீங்க.
0: ஆமாம் சார், சைடில் வந்து கேவிக்கே தான் நமக்கு வந்து இந்த நெல் கொடுத்தாங்க.
1: சாகுபடி பண்ண சொல்லியா?
0: இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது, ஆர்கானிக்கில் பண்ணுறீங்களே, இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சரி, ஒரு 90 சென்ட்டில் அதை செஞ்சு பார்க்கலாம். ஏன் சார் தாய் வீடு சார் எப்படி சார் அம்மா சொல்கிறது கேட்கறது
1: செஞ்சு தான் ஆகணும்.
0: அவங்க தான் இப்போ கூட வந்து ஆடுதுறை 61 கொடுத்துருக்காங்க. இது வேறு யாரும் முன்னோடி விவசாயிக்கு முன்னுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம். இதை நீங்கள் பயிர் செஞ்சு சொன்னீங்கன்னா நீங்களோட அடுத்த முறை இது செய்யுங்க. சன்னரகம் சாப்பாட்டு அரிசி நல்லாயிருக்கும். ஆராய்ச்சி துறையிலும் கொடுத்துருக்காங்க, இது நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், இதை நீங்கள் பயிர் செய்யுங்க. நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் செய்கிற மாதிரி செய்யுங்க, இதுக்கு மட்டும் ஒரு அரை ஏக்கர் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க.

0: சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுவும் வச்சுருக்கிறேன். அதை ட்ரம் ஷீட்டு போடலாமா கேள்வி போடலாமான்னு கொஞ்சம் யோசனையில் இருக்குது.
1: தேவராஜன் ஐயாவுடைய தொலைபேசின்னு சொல்லுங்கள்.
0: 93 80 93 80 32 32 28 28 28.
1: தொடர்பு கொள்ளலாமா?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக போடலாம்.
1: ஒரு பாரம்பரிய நெல் சாகுபடியாளராக நீங்கள் ஒரு லாபகரமான விவசாயியாக இருக்கிறீங்களா?
0: இருக்கிறேன் சார்.
1: நிச்சயமா
0: நிச்சயமா.
1: அப்படியே நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள்.
0: ரெண்டு கை வைக்கணுமா ஒரு கை வைக்கணுமா?
1: நீ ஒரு கை வச்சாலும் சரி ரெண்டு கை வச்சாலும் சரி.
0: சரி சார், ஒரு கை வைக்கிறேன் சார். நான் வந்து இயற்கை விவசாயம் பாரம்பரிய நெல் பயிர் பண்ணுறேன். மீஞ்சூர் பிளாக்கு சின்னகாவனம் கிராமத்திலேருந்து நான் இயற்கை விவசாயம் பாரம்பரிய நெல் பண்ணுறேன். இதனால் எனக்கு லாபம் இருக்குது.
1: இருக்குது
0: லாபம் இருக்குது. அதாவது மற்றவங்க அன்பும் இருக்குது, பாசமும் இருக்குது.
1: அதெல்லாம் வாசம் தான். அன்பு மட்டும் பத்தாது. பயிர் நிரம்பணுமா வேண்டாமா? பயிர் நிறைய சாப்பிடணும்னா கையில் காசு வேணும் இல்லை? பயிர் நிரம்பணுமா வேணாமா?
0: அதான் சார், இப்போ 96 மூட்டை விற்றான்ல, காசு இருக்குதுல்ல.
1: அது டிகேஎம் 9 இல்லை?
0: ஆமாம், இது வைக்க போகிறோம்ல.
1: பாரம்பரிய நெல் வேணும் இல்லை?
0: பாரம்பரிய நெல் வாங்கி வச்சுக்கிறேன் சார்.
1: அதில் வரணும் இல்லை?
0: வரும் சார், வர வச்சிடும்.
1: வரும்
0: வரும்.
2: என்ன அண்ணி, பாரம்பரிய நெல் ரகங்களை பற்றி திருவள்ளூர் மாவட்டம் சின்னக்காவனம் இ தேவராஜன் அவங்க எம்புட்டு அருமையாக எடுத்து சொன்னாங்கள்ல.
3: அடே அப்பா, பாரம்பரிய அரிசி ரகங்கள் இத்தனை இருக்கா? இதோட மருத்துவ குணங்களையும் சாகுபடி முறைகளையும் இவங்க எடுத்து சொல்ல சொல்ல பாரம்பரிய அரிசிகள் மேலே ரொம்ப ஈர்ப்பு ஏற்படுது.
2: அண்ணி அது மட்டுமா, இயற்கை உரத்தை போட்டு ஆரோக்கியமான உணவு கொடுக்குற திருப்தி அவரோட வார்த்தைகள்லே தெரியுதே.
3: நெசம்தான், பாரம்பரிய நெல் ரகங்கள் பற்றின தெளிவு இப்போ எனக்கு கிடைச்சிருச்சு. ஏன் செல்வி, நீங்களும் இவரை போலவே மற்ற ரகங்களையும் பயிர் பண்ணலாமே.
2: யோசனை நல்லா தான் இருக்க அண்ணி, பயிர் செஞ்சால் நல்லா தான் இருக்கும். மச்சான்ட கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறேன்.
4: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
2: தக்காளியில் விளைச்சலை அதிகரிப்பதற்கான உத்திகள் மற்றும் பதப்படுத்துவதற்கேற்ற ரகங்கள். உலக நாடுகளில் பயன்படுத்தப்படும் காய்கறிகளில் தக்காளி இன்றியமையாதது ஆகும். தக்காளி பழங்கள் சாலட், சமைக்கப்பட்ட உணவுகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட தயாரிப்புகளாக பயன்படுத்தப்படுகின்றன. இருப்பினும் பயிர் சாகுபடி செய்யும் சூழலுக்கு ஏற்றபடி அதிக விளைச்சல் தரும் ரகங்கள் மற்றும் வீரிய ஒட்டுகளை தேர்ந்தெடுத்து அவற்றை நடவு செய்வதன் மூலம் உற்பத்தியை அதிகரிக்கலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தக்காளி வீரிய ஒட்டு கோ3 ரகம் ஹெக்டருக்கு சுமார் 96.2 டன் விளைச்சல் தரவல்லது. மேலும் தக்காளி இலை சுருள் வைரஸ் மற்றும் வேர் முடிச்சி நூற்புழுவிற்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தக்காளி வீரிய ஒட்டு கோ4 ரகம் ஹெக்டருக்கு 97 டன் விளைச்சல் தரவல்லது. பழங்கள் நீண்ட நாட்கள் சேமிப்பதற்கு உகந்தவை. அர்கா ரக்ஷத் ரகம் 90 முதல் 100 டன் ஒரு ஹெக்டருக்கு விளைச்சல் தரவல்லது. இது இலை சுருள் வைரஸ், பாக்டீரியா, வாடல் நோய் மற்றும் ஆரம்ப கால கருகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அர்கா ஆதித்யா ரகம் ஹெக்டருக்கு 60 முதல் 65 டன் விளைச்சல் தரவல்லது. இலை சுருள் வைரஸ், பாக்டீரியா, வாடல் நோய் மற்றும் ஆரம்ப கால கருகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அர்கா சம்ரட் ரகம் ஹெக்டருக்கு சுமார் 80 முதல் 85 டன் விளைச்சல் தரவல்லது. இலை சுருள் வைரஸ், பாக்டீரியா, வாடல் நோய் மற்றும் ஆரம்ப கால கருகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அர்கா விசேஷ் ஹெக்டருக்கு 75 டன் விளைச்சல் தரவல்லது. இலை சுருள் வைரஸ், பாக்டீரியா, வாடல் நோய் மற்றும் ஆரம்ப கால கருகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அர்கா அனன்யா இந்த ரகம் ஹெக்டருக்கு சுமார் 65 முதல் 70 டன் விளைச்சல் தரவல்லது. தக்காளி இலை சுருள் வைரஸ் மற்றும் பாக்டீரியா வாடல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. ஒரு ஹெக்டர் பயிரிட 100 முதல் 150 கிராம் வீரிய ஒட்டு விதைகள் தேவைப்படுகின்றன. 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விருடி அல்லது 10 கிலோ சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் அல்லது 2 கிராம் கார்பன்டாசிம் கொண்டு விதைப்பதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பே விதை நேர்த்தி செய்ய வேண்டும். 98 குழிகள் உள்ள குழித்தட்டு தக்காளி விதைப்பதற்கு பொருத்தமானதாக இருக்கும். ஒரு ஹெக்டர் நடவுக்கு 238 குழித்தட்டுகள் தேவைப்படும். சுத்திகரிக்கப்பட்ட தென்னை நார் உரம் 30 கிலோ, 5 கிலோ வேப்பம் பின்னாக்கு, 1 கிலோ அசோஸ் பயிரில்லம், 1 கிலோ பாஸ்போ பாக்டீரியா ஆகியவற்றை ஒன்றாக கலக்க வேண்டும். ஒரு குழித்தட்டிற்கு 1.5 கிலோ தென்னை நார் கலவை தேவைப்படும். இந்த கலவையை குழித்தட்டுகளில் நிரப்பி ஒரு குழிக்கு 1 விதை வீதம் நடவு செய்ய வேண்டும். பின் குழித்தட்டுகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி அதனை முளைப்பு வரும் வரை பாலித்தீன் தாள்கள் கொண்டு மூடி வைக்க வேண்டும். 6 நாட்களுக்கு பிறகு குழித்தட்டுகளை தனித்தனியாக உயர்த்தப்பட்ட மண் படுக்கைகள் மீது வைக்க வேண்டும். பூவாளியை கொண்டு தினமும் நீர் தெளிக்க வேண்டும்.

0: இதையிட்டு 18 நாட்களுக்கு பிறகு அரை சதம் 19:19:19 என்ற உரத்தை தெளிக்க வேண்டும். ஜோடி வரிசை நடவு முறையில் வீரிய ஒட்டுகள் 150 சென்டிமீட்டருக்கு 75 சென்டிமீட்டருக்கு 60 சென்டிமீட்டர் என்ற ஜோடி வரிசையில் நடுவதன் மூலம் அதிக விளைச்சல் பெறலாம். மிதமான வறட்சி தக்காளி செடிகளை பாதிக்காது. ஆயினும் விளைச்சல் அளவும் அதன் தரத்தையும் நிர்வகிக்க பொருத்தமான மேலாண்மை முறைகளை கடைபிடிக்க வேண்டும். நீர் மேலாண்மை மற்றும் உர மேலாண்மை பயிரின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு ஆற்றுவதோடு பயிரின் வேர்மட்டத்தில் நல்ல காற்றோட்ட நிலைகளை பராமரிப்பதிலும் பங்கு வகிக்கிறது. அதிகமான தண்ணீரை பயன்படுத்தினால் மண்ணின் காற்றோட்டத்தன்மை பாதிக்கப்படும். மேலும் அதிகப்படியான ஈரப்பதம் வேர் பூஞ்சை மற்றும் மண் மூலம் பரவும் நோய்களை பரப்பும். சொட்டு நீர் பாசன முறை அதிகப்படியான நீர் விரயமாவதை தடுப்பதுடன் மண்ணின் காற்றோட்ட தன்மையையும் பாதுகாக்கிறது. தக்காளிக்கு 25 டன் தொழு உரம், 10 கிலோ போராக்ஸ் மற்றும் 50 கிலோ துத்தநாக சல்ஃபேட் அடியுரமாக இட வேண்டும். வீரிய ஒட்டு ரகங்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு 200 கிலோ தழை, 250 கிலோ மணி, 250 கிலோ சாம்பல் சத்து இட வேண்டும். இதில் 50 கிலோ தழை சத்து, 250 கிலோ மணிச்சத்து மற்றும் 100 கிலோ சாம்பல் சத்தை அடியுரமாக இட வேண்டும். பின் தழை மற்றும் சாம்பல் சத்து தலா 150 கிலோவை 3 தவணையாக பிரித்து 30, 45 மற்றும் 60 நாட்களில் நாற்று நடவுக்கு பின் செலுத்த வேண்டும். தண்ணீரில் கரையக்கூடிய உரங்களை பயன்படுத்தி 3 நாட்களுக்கு ஒரு முறை சொட்டு நீர் பாசன முறையில் செடிகளுக்கு செலுத்த வேண்டும். தக்காளியில் செடிகளின் வளர்ச்சி உயரம் அதனை பொறுத்து கவாத்து செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதனால் மேல் நோக்கி குறுக்கே வளரும் கிளைகளை கவாத்து செய்து ஒளி உள்ளே ஊடுருவும்படி செய்வதால் பயிர்கள் நன்றாக வளர்ந்து அதிக விளைச்சல் தரும். தக்காளி செடிகள் வளரும் பொழுது அதன் கிளைகளை கம்பி அல்லது கயிறுகள் கொண்டு கட்ட வேண்டும். இவ்வாறு செய்வதனால் ஒளி மற்றும் காற்று செடிகளின் இடையே சீராக சென்று செடிகளை நன்கு வளர செய்கின்றது. இதனால் பழங்களின் எண்ணிக்கை மற்றும் தரம் அதிகரிக்கின்றது. பூச்சி மற்றும் நோய் தாக்கும் வாய்ப்பும் குறைகிறது. துத்தநாக சல்ஃபேட் அரை சதம் என்ற அளவில் 40 நாட்களுக்கு பிறகு 3 முறை 10 நாட்கள் இடைவெளியில் தெளிக்கலாம். 19:19:19 மற்றும் 1 சதம் மேங்கனீஸை நடவு செய்த 60 நாட்களுக்கு பிறகு தெளிக்க வேண்டும். போரிக் அமிலத்தை 0.3% என்ற அளவில் பூக்கும் பருவத்தில் 2 முறை 10 நாட்கள் இடைவெளியில் தெளிப்பதால் பூக்கள் உதிர்வதை தவிர்த்து காய் பிடிக்கும் தன்மையை அதிகரிக்கலாம். பயிர் சுழற்சி முறையில் வெவ்வேறு பயிர்களை நடுவதன் மூலம் களைகளை தவிர்க்கலாம். மூடாக்கு பயன்படுத்துவதன் மூலம் களைகள் கட்டுப்படுவது மட்டுமல்லாமல் வேர் பகுதியில் நன்மை தரும் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இனி தக்காளி பதப்படுத்துதல் பற்றி தெரிந்து கொள்ளலாம். தக்காளி பழங்கள் கெச்சப், ஜாம், சாஸ், பியூரி, ஊறுகாய், தொக்கு, தக்காளி பொடி போன்ற பல வகை தயாரிப்புகளாக பதப்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பதப்படுத்துவதற்கு தேவையான தன்மைகள்: பழங்கள் அனைத்தும் சீரான வடிவில் இருக்க வேண்டும். பழங்கள் சீரான அதி சிவப்பு நிறத்தில் இருக்க வேண்டும். நெகிழ்வான தோலுடைய பழங்களாக இருக்க வேண்டும். உறுதியான தசையுடன் அதிக அளவிலான லைகோபீன் உடைய பழங்கள் பதப்படுத்துதலுக்கு உகந்தவை. கார அமிலத்தன்மை 4.4 அளவாக இருத்தல் அவசியம். இதற்கு ஏற்ற ரகங்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். அர்கா அபெக்ஷா எனும் வீரிய ஒட்டு ரகத்தில் அமிலத்தன்மை 0.36% மற்றும் லைகோபீன் 100 கிராமுக்கு 14.15 மில்லிகிராம். அர்கா விசேஷ் வீரிய ஒட்டில் அமிலத்தன்மை 0.36% மற்றும் லைகோபீன் 100 கிராமுக்கு 14.14 மில்லிகிராம். விவசாயிகள் விளைச்சலை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் பதப்படுத்துவதற்கு ஏற்ற வீரிய ஒட்டு ரகங்களை நடவு செய்வதன் மூலம் பதப்படுத்தும் தொழிற்சாலைகளுக்கு பழங்களை விநியோகம் செய்து அதிக லாபம் ஈட்டலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
3: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
2: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
4: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
3: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படின்னா,
0: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
3: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.

நேயர்கள் இதுவரை கேட்டது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்ட சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. இந்நிகழ்ச்சியின் முன்னதாக இன்றிரவு 7:10 டெல்லி வானொலி நிலையம் ஒளிபரப்பியதின் ஒளிப்பதிவு. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 8:35:37. தொடர்வது திரையிசை. திரையிசையில் முதலில் வருகிறது உதித் நாராயணன், சுஜாதா குரல்களில் ரன் பட பாடல்.

நேரம் 8:40 25 நொடியாகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். திரையிசையில் அடுத்து விஜய் யேசுதாஸ் குரலில் ஜூலி கணபதி படப்பாடல்.

நேரம் 8:45, 10 நொடியாகிறது. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இது திரையிசை. திரையிசையில் இனி கே கே குரலில் 7G ரெயின்போ காலனி படப்பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 8:50:46. நேர்களின் அன்பான கவனத்திற்கு நமது ரெயின்போ எஃப்எம் 102.8 MHz காலை 8:02 ஒலிபரப்பாகும் நம்ம புதுவை நேரலை நிகழ்ச்சியினை இனிய நேரம் நேர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 5 மணிக்கு ஒலிபரப்பாகும் அலையோடு விளையாடு நேரலை நிகழ்ச்சியினி நம்மை சுற்றி நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 6:20 முதல் 7 மணி வரை ஒலிபரப்பாகும் மனம் விரும்புதே தொலைபேசி ஒளி நேர் விருப்பம் நிகழ்ச்சி இனி மாலை 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியாகவும், 6:50 முதல் 7 மணி வரை நிகழ்ச்சி நிரல் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சி நாளை முதல் கேட்டு மகிழலாம். இந்நிகழ்ச்சியை நாளை முதல் கேட்டு மகிழலாம். திரை செயல் அடுத்து சத்தம் போடாதே படப்பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசை. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாரதிய நியாய சன்ஹிதா முழுமையாக செயல்படுத்தப்பட்டவுடன் இந்தியாவின் குற்றவியல் நீதி அமைப்பு என்பது உலகின் மிக நவீனமானதாக மாறும் என்றும் தெரிவித்தார். நீதி என்பது அனைவருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடியதாகவும் இரக்கமுள்ளதாகவும் ஒவ்வொரு குழந்தையின் கண்ணியத்தையும் முழுமையாக பாதுகாப்பதாகவும் இருக்க வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் கூறியுள்ளார். தேச கட்டமைப்பின் முக்கிய தூணாக விளங்கும் குழந்தைகளின் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டியதின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். அவர் இன்று இணையவழி பாலியல் சுரண்டலை தடுத்தல் மற்றும் குழந்தைகளுக்கு உகந்த நீதியை வலுப்படுத்துதல் என்ற கருப்பொருளில் ஹைதராபாத்தில் நடைபெற்ற மாநாட்டில் பேசுகையில் இவ்வாறு கூறினார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலின் வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக 100% வாக்குப்பதிவு மற்றும் கண்ணியமான வாக்குப்பதிவு, மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் உள்ளிட்ட கருத்துக்கள் அடங்கிய மாவட்ட தேர்தல் அதிகாரியின் வேண்டுகோள் பிரசாரங்கள் தொகுதி வாக்காளர்களுக்கு மாணவ தன்னார்வலர்கள் மூலம் வழங்கப்பட்டது. துபாய் பட்டத்து இளவரசரும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான திரு ஷேக் ஹம்தன் பின் முகமது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஃப்ளை துபாய் விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாரை சந்தித்தார். திரு ஸ்மித்தின் தைரியம், பொறுப்புணர்வு மற்றும் மனிதநேயம் ஆகியவற்றை அவரது வீர செயல் வெளிப்படுத்தியதாக திரு ஷேக் ஹம்தன் தமது சமூக ஊடக பதிவில் பாராட்டியுள்ளார். சுற்றுலா மற்றும் வணிக விசாக்களுக்காக

0: nsdtalks@gmail.com or WhatsApp on 9289094044.
1: Spotlight.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9:30. சங்கீத வானிலை.

இனிய இரவை இதமாக்கி சென்றது அந்த பாடல். நேரம் 9:35. இது காரை, இது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 KHz. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலை. சங்கீத வானிலை தரும் அடுத்த பாடல், ஒலித்த ஆண் குரலோடு வாணி ஜெயராம் குரல் இணைந்து ஒலிக்க புவனா ஒரு கேள்விக்குறி.

பூந்தென்றெல்லாம் இதயத்தேதமாக வருடிச் சென்றது அந்த பாடல். நேரம் 9:39 நிமிடம் 28 நொடி. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். நேரில் இது சங்கீத வானிலை. சங்கீத வானிலை தரும் அடுத்த பாடலுக்காக ஒலிக்க வருகிறது.

9:44 23 இணைந்து அற்புதமான பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேர்களே. இது சங்கீத வானிலை. சங்கீத வானிலை தரும் அடுத்த பாடலுக்காக ஒலிக்க வருகிறது கேஜேஎஸ் தாஸ் உமா ரமணன் குரல்கள் படம் அரங்கேற்ற வேளை.

நேரம் 9:49, 16:00 நேரலை கேட்டுக் கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1715 கிலோஹெர்ட்ஸ் நேரலை. இது சங்கீத வானிலை. அற்புதமான பாடல்கள், இதயத்தை இதமான சுகமான பாடல்களை எல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்த பாடல் எஸ்பிஐ பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் குரல்களில் கன்னிராசி படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேரம் 9:54. 6 நொடி ஆகிறது. கிட்டத்தட்ட சங்கீத வானிலை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான பாடலாக வண்ண வண்ண பூக்கள் படத்திலிருந்து ஒரு பாடல், இளையராஜா ஜானகி குரல்களில்.

0: நொடி தொடர்வது நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள். முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 6:10 இணைத்தான் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உயிரூரங்கள் குறித்த காத்தமுத்து கருத்துமத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும். இந்திய உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் குறித்த தகவல்கள் வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை செய்தி மலர். புதுச்சேரியில் நடைபெற்ற தூய்மை இந்தியா தின விழா மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ரவி பிரகாஷின் செய்தியாளர் சந்திப்பு. அமைப்பு பிபின் எஸ் நாத் அவர்கள், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். 7:25 நலமாய் வாழ, மார்பக புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோசாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:00 கொடியை காத்த தியாகி திருப்பூர் குமரனின் பிறந்தநாள் சிறப்புரை வழங்குபவர் க அம்சப்பிரியா அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:30 வீரமுரசு சுப்பிரமணிய சிவா அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் முனைவாசி அருணன் அவர்கள். படைப்பு ஆகாசவாணி மதுரை. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:00 அரங்கிசை வி எஸ் பாலமுரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். நெய்வேலி பி லலிதா அவர்கள் வயலின், வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம். 12:00 முதல் 10:22 வரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிலவரம். 10:22 கேட்டாளி இணைக்கு முகநூல் வழி நேர் விருப்பம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நண்பர்கள் 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மலை எம் சுந்தர் ஓதுவார் அவர்கள் பாடிய திருஞான சம்பந்தர் தேவாரம், அருணகிரிநாதர் திருப்புகழ் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிங் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழியை நேர் விருப்பம். 2:15 என்று மினியவை, 2:40 தாளத்தரங்கம் பி ஐயப்பன் அவர்கள் தமிழில் வழங்கியிருப்பது தாளம் மிஸ்ர ஜம்பை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை ஏஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் பிரியா சகோதரிகள் பாடிய அண்ணாமாச்சாரியார் கீர்த்தனைகள் இடம்பெறும். 4:00 பாரதியின் பாஞ்சாலி நாடகம் எழுதியவர் டாக்டர் எஸ் முத்துலட்சுமி அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். படைப்பு ஆகாசவாணி மதுரை. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 5:00 கணிந்த வாழ்வு மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்டம் பனையபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மூத்த எழுத்தாளர் அதியமான் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா. விழுப்புரம் மாவட்டம் கோட்டுக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற்பகுதி. மாலை 6:00 திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும் மீண்டும் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரையிசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் மூலிகை சாகுபடி அனுபவங்கள் குறித்து புதுச்சேரி வில்லியனூர் ஆர் முருகன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 முதல் 10:20 வரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி ஏஞ்சல். 10:20 தேன்மலை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை வரிசை நிகழ்ச்சிகள் அவர் நிறைவேறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் இந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்கள் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10:00 10:58 மற்றும் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேரில் இதுவரை நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகள் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Abhineet Shukla. Finance Minister Nirmala Sitharaman today said that India's economic strength and resilience have been built over the past decade through a combination of fiscal prudence, infrastructure investment, banking reforms,